எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ, ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும்
2: people, ஓரம் by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: மரம் வளர்ப்போம், உயிர் காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Anymore. I'm waiting here from the past 20 minutes. You don't bother to turn up. Just get lost. Don't show me your face ever again.
2: Please. Wait. I will come.

0: வண்டி வரங்கட்டுப்பா. வர்றது ராங் ரூட்ல வர, அதுவும் வேகமா வர. காதுல ஹெட்செட் வேற, ஹெட்செட் முதல்ல கழட்டு. லைசன்ஸ் தான் இருக்கா?
1: ஆ இருக்கு சார்.
0: டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? எடு டாக்குமெண்ட்ஸ் எடு.
1: ஆ இந்தாங்க சார்.
0: டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நீ ராங் ரூட்ல வந்திருக்க, ஃபைன் கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அடிக்கணும் சார், நம்ம போயே ஆகணும் சார், ப்ளீஸ் சார்.
0: அதுக்கு என்னப்பா பண்றது, நீ கட்டிட்டு தான் போகணும்
1: சார். இல்லை சார், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சார், அதனால தான் சார் இப்படி வந்தேன்.
0: வண்டி விட்டுட்டு போனி ஆனா?
1: இல்லை சார், இது ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். பெட்ரோல் போட்டு தான் சார் 100 ரூபாய் காசு இருக்கு, வேறு காசு இல்லை சார்.
0: ராங் ரூட்ல வந்திருக்கியப்பா, ஃபைன் கட்டி தானே ஆகணும்.
1: இல்லை சார், வேணா அந்த 100 ரூபாய் வச்சுக்கோங்க சார். இருந்தாங்க
2: சென்னை. You've tuned into MOP CRS 107.8 FM, our FM, our community, our pride. And you are now listening to RJ Priyanka and RJ Priyal. Just a moment back, we saw a small enactment on the traffic scenario at present. In our country, there are plenty of rules and regulations, but do we follow even one among them? The biggest problem is traffic. Why should we follow traffic rules? What will happen if we don't follow? What is the necessity to follow them? This is what we'll be discussing in today's segment.
3: So let's take a look at Chennai's traffic condition. As per the statistics available, the compounded annual growth rate of the traffic has risen from 6% in 1992 to 17% in 2008. The highest growth rate is observed at NSK Salai near Kodambakkam railway station, which is about 17%. The number of road accidents and the number of people injured due to road accidents between 2001 and 2011 is increased by 5.8% and 2.4% respectively. Using headphones while driving is dangerous.
4: வாகனம் ஓட்டும் போது ஹெட்போன்ஸை பயன்படுத்துவது ஆபத்தானது.
2: டிரைவிங் करते समय हेडफोन्स का उपयोग करना हानिकारक साबित हो सकता है. Produced and brought to you by MOP CRS 107.8 FM. All these statistics seem really shocking, don't they? Imagine being a witness to these accidents. Now, what can actually be the major reason for such a devastating increase in the number of accidents over these years? The major reason being the sheer carelessness and irresponsibility in the way citizens drive. Let's take the act plate previously for an instance. What

0: be the conclusion of it. There can be many ways it can be perceived. For example, it can conclude with the police taking the case to the higher authority, or it can conclude with the police being lenient and forgiving the boy and letting him go on with his work. Breaking rules seem fun, but then it can be very dangerous and have many negative consequences as well. In this case, it could have led to an accident as well. The youth or the citizens in general, along with the traffic police, have become more lenient and ignorant in terms of following the rules. On this note, let's see what the public and the traffic police officers have to say. RJ Merlin, over to you. What is their opinion?
1: Sir, என்னைக்காவது டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா? போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: ரெஸ்பான்சிபிளா இருந்தாதான் அது மறுபடியும் பண்ண மாட்டாங்க.
1: நீங்க இருக்கிற ஏரியால டிராபிக்லாம் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க?
2: ரெகுலேட் எப்படி
1: மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க?
2: எல்லாமே சிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு. டிராபிக் தான் வந்து அதிகமா இருக்கு.
1: டிராபிக் ரூல்ஸ் என்னைக்காவது மீறி இருக்கீங்களா?
3: சிக்னல் ரெட்ல இருந்தாலும் யாருமே ரோட்ல இல்ல, ரொம்ப கிளியரா இருந்ததுன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன் பைக்ல.
1: போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொஞ்சம் விட்டுடலாம், மற்றபடி மற்ற ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: அது
4: டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், பண்ணுற மிஸ்டேக்கை பொறுத்து. சின்ன சின்ன இது நோ என்ட்ரியில் போகிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு எங்கே பார்த்தா எல்லாரையும் பிடிக்கிறது கிடையாது. அவங்க சும்மா ஒரு சிலர் தான் இதை சிக்கிறவங்களும் பிடிக்கிறாங்க.
1: இருக்கிற ஏரியாவில் வந்து டிராஃபிக்லாம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, ஜென்ரலாகவே நல்லா இருக்கா இல்லை?
4: ரொம்ப ஒர்ஸ்ட்டு கிடையாது, ரொம்ப ஒர்ஸ்ட் கிடையாது. சென்னை பொறுத்த வரைக்கும் பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது ஓகே.
1: இது வரைக்கும் டிராஃபிக் ரூல்ஸை மீறி இருக்கீங்களா?
5: Traffic rules, sometimes.
1: How many times? அந்த மாதிரி இருக்கும்போது போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணப்ப இது வரைக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கீங்களா?
5: இல்லை, அந்த மாதிரி டைமில் பிடிச்சதில்லை. நான் ப்ராப்பராக போவேன், அப்போ தான் முடிப்பேன்.
1: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க இந்த பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணி அனுப்பிடணும்னு நினைக்கிறீங்க?
5: இல்லை, வார்ன் பண்ணி அனுப்புனாலாம் இது பண்ண மாட்டாங்க. பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அது என்ன, சி தெர் இஸ் அ மினிமல் பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கணும். சரி, அதுக்குன்னு வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கெலாம் வந்து 1000 கூட 2000 கூட அது பனிஷ்மெண்ட் கிடையாது. ப்ராப்பரா அந்த பில்லு சரி அதெல்லாம் பண்றது கிடையாது.
1: உங்களோட ஏரியால டிராபிக் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கா, நல்லா மெயின்டைன் பண்றாங்களா?
5: இல்ல, இப்போ டிராபிக் பொறுத்த வரைக்கும் ஓகே, இப்போ முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல.
1: இது வரைக்கும் டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
6: எஸ் மீறி இருக்கேன்.
1: நினைக்கிறீங்களா
6: என்ன இப்போ
1: அவங்களோட கடமைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாம், நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ண மாட்டாங்க, வார்ன் பண்ணணும் நினைக்கிறீங்களா?
7: இல்ல, அவங்க அவங்க பண்றத அவங்க பண்ணணும்,
1: அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஏரியா எந்த ஏரியா?
7: ட்ரிப்ளிகன்ல
1: டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? டிராபிக் போலீஸ் இல்ல
7: இல்ல, கண்டிப்பா நான் பேசுறதுதான், நான் சொல்ல இருக்கிறதுதான்.
1: வரைக்கும் டிராபிக் ரூல்ஸ் மீறி இருக்கீங்களா?
7: எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிருப்போம், அதாவது சிக்னல் போடும்போது கார் எல்லாம் வரலன்னா போடுறது, அந்த மாதிரி மைனர் ரூல்ஸ் மட்டும்.
1: ஓகே, போலீஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ஒரு வாட்டி வார்ன் பண்ணி விட்டுடலாம் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
7: அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வந்து சுத்தமாக ஒபே பண்ணாமல் அங்கே எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ரூல்ஸ் மீறி தான் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் போலீஸ் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஏதாச்சும் ட்ரூவாக ஏதாச்சும் ஹரியில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் டிராஃபிக் ரூல்ஸ் மீறி வருதுன்னா வார்னிங் ஓட வரும்.
1: அடையாரில் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கு?
7: அடையாறுல டிராபிக் பிரச்சனை அவ்வளோலாம் கிடையாது, நுங்கம்பாக்கம் ஏரியா மாதிரிலாம் கிடையாது. அடையார் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஏரியா தான். டிராபிக் போலீஸ் கூட நிறைய பேர் நிக்கிறாங்க, ஒவ்வொரு ஜங்ஷனும் நிக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும்
1: ஏரியால சூப்பரா இருக்கு.
7: மற்ற ஏரியா பத்தி தெரியாது, நான் வர ஏரியா நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்ல டிராபிக் ஒன்றும் அவ்வளோவா நான் மேனேஜ் பண்ற மாதிரி தெரியல.
8: டிரைவிங் கிளாஸ் வந்து 15 நாள் தான் கத்துக்கிறாங்க. 15 நாள் கத்துக்கிட்டாலே வந்து லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. 15 நாள் போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படுது அப்படின்னு?
2: அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா 15 நாள் போதும். அவங்க ஏன்னா ஓட்டி தான் கட்ட போறாங்க. இப்ப வந்து நம்ம ஆர்டிஓ கிட்ட போனோம்னா அவங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும் தெரியாதுன்றது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடாரு. அதனால போதும், ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே வண்டி ஓட்டினவங்க லைசன்ஸ் எடுக்கணுன்றதுக்காக 15 டேஸ் போதும்.
8: ஆனா தெரியாதவங்களுக்கு கூட லைசன்ஸ் கொடுத்துடுறாங்களே, இது என்ன கதை?
2: அது நீங்க ஆர்டிஓல தான் கேட்கணும்.
8: நம்ம நாட்டுல வந்து நம்ம சட்டத்துல நிறைய டிராபிக் ரூல்ஸ் இருக்கு, அதுவே போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் டிராபிக் ரூல்ஸ் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றீங்களா?
2: இன்னும் ஆட் பண்ணலாம். இப்ப ட்ரிங்க் அண்ட் டிரைவ், செல்போன் அவாய்ட் எல்லாம் போடுறாங்க. போடுறது வந்து பாதி பேர் தான் ஓபே பண்றாங்க, மீதி பேர் ஓபே பண்ண மாட்டேன்றாங்களே. இருக்கிறதே போதும், அதே வந்து நல்ல ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும்.
8: இப்போ வந்து இங்க இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவு நேரத்துல வந்து அந்த லொகேஷனுக்கு போய் சேருவீங்க?
2: போயிடலாம். இல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும், டூ வீலர்ல ஒருத்தர் ஒருவர் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னா, சார் இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் சார், ஒரு சரி பாயிண்ட் பீஸ் இருக்காரு அப்படின்றத அவர்கிட்ட சொல்றாருன்னா அதை நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்த விட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் சொல்ல முடியாது இல்லையா?
8: லாஸ்ட் க்வெஸ்சன், டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்க? பசங்களை மட்டும் லைசன்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு புடிச்சிட்டு பொண்ணுங்களை விட்டுடுறாங்க. இது நல்ல விஷயம் தானா? பொண்ணுங்களையும் பிடிக்கணும் அப்படின்றீங்களா?
2: கண்டிப்பா பிடிக்கணும். சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே, யாருக்கும் வேற வேற கிடையாது.
8: சார் இப்போ வந்து 15 டேஸ்லயே வந்து கார் டிரைவிங் எல்லாமே கத்துக்கிறாங்க, கத்துக்கிட்டு உடனே லைசன்ஸ் வாங்கிடுறாங்க. 15 டேஸ் போதும் அப்படின்றீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கத்துக்கலாமா?
9: அவங்களுக்கு ஓட்டக்கூடிய தைரியம் வந்துச்சுன்னா ஓட்டலாம், பட் தெளிவு இல்லாம ஓட்டுறது அவங்களுக்கு நல்லது இல்ல. 15 நாள் கத்துக்க முடியாது. புதுசா டிரைவிங் கத்துக்கிறவங்க 15 நாள் கத்துக்க முடியாது. வண்டியை பத்தி பேசிக் தான் தெரிஞ்சுக்க முடியும். வண்டியை ஓட்டி கத்துக்கணும்னா அவங்க வந்து 1 மாசம் 2 மாசத்துக்கு மேலே ஆகும். பட் அந்த தைரியம் அவங்க வந்து இந்த ரோட்ல ஓட்ட முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் ஓட்டுவோம். இல்லைன்னா தைரியம் ஓட்ட முடியாது.
8: ஓகே,
9: 15 டேஸ் வந்து ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்குரிய பீரியடே கிடையாது.
8: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம சட்டப்படி டிராஃபிக் ரூல்ஸ் வந்து நிறைய இருக்கு, இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்றீங்களா இல்லை இருக்கிற வரைக்கும் இது போதும் அப்படின்றீங்களா?
9: இங்கே படிப்பறிவு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல, பட் இன்னும் மக்கள் விழிப்புணர்வாக இருந்தால் போதும். ஃபைன் போட்டால் மட்டும் போதாது, அவங்கள திருத்திட முடியாது. அவங்களுக்கா அந்த விழிப்புணர்வோட
8: கேக்குறாங்க
0: The public agrees that they have broken rules at some point or the other. They are strongly against the concept of bribery. They believe that the police have to remain responsible in doing their duty because this is what will help in making a better traffic scenario in our country. Each one thinks that the traffic scenario in their respective residential area is regulated better than the other. So therefore, we can't say which area is more traffic free than the other. The traffic police officer's point of view in general is that 15 days is not at all enough for learning driving. A minimum of 30 days at least is required. They feel that the traffic rules framed are sufficient, as even with the traffic rules which are so minimum, people don't follow them. They get to the emergency locations as soon as they get the information, that is in a maximum of 3 to 5 minutes if in case there is no traffic jam. They feel that it is necessary to be lenient towards women, mainly because the public may think of it as eve teasing. Being a regular traveler using a two-wheeler, I was surprised to know that I am unaware of a lot of traffic rules which are very significant. To state a few, on hills where the width of the road is not sufficient for vehicles to pass each other safely, the vehicle going downhill has to stop to the side of the road and allow the vehicles going uphill to pass. Drivers younger than 18 are prohibited from using a mobile telephone while driving except in the case of an emergency or when talking to a parent or spouse. Motorists are required to use their headlights from sunset to sunrise, and when light conditions restrict visibility to 400 feet or less, motorists with a blood alcohol concentration at or greater than 0.08% are charged with driving while impaired.
10: We've had amateurs like us discussing on the most controversial topic, traffic. Now let's have few guests and the experts voicing their opinions on traffic and the current scenario. The panel discussion will be conducted by Rose. Over to you again, Rose.
1: Hello, Chennai. This is Unga RJ Rose Merlin பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிகழ்ச்சியில் டிராஃபிக் மற்றும் டிராஃபிக் ரூல்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டாலும் டிராஃபிக் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. எஸ்பெஷலி நம்ம சென்னையில் சொல்லவே வேணாம். ஸோ இந்த டிராஃபிக்கை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக பேச ஃபியூ கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. லெட் மீ இன்ட்ரடியூஸ் தெம். ஃபர்ஸ்ட் கேஸ், டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி சொல்கிறதுக்காகவும், அதை நம்ம மக்கள் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பேச 1000 லைட்ஸில் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மனோஜ்குமார் வந்திருக்காங்க. ஹலோ சார்.
11: ஹாய்.
1: காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ஈவினிங்கில் வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம டிராஃபிக்கை பார்க்குறோம். ஆனால் நாள் முழுவதும் பயணத்தையே தன்னுடைய வேலையாக கொண்ட கார் டிரைவர் மிஸ்டர் சந்திரன் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ சார்.
12: ஹலோ.
1: அண்ட் இவங்களோட சேர்ந்து 2 லிசனர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, மிஸ் மகா அண்ட் தமிழ் அரசன். ஹலோ மகா அண்ட் ஹலோ தமிழ்.
12: ஹாய்.
13: ஹாய்.
1: லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இது எதனால நினைக்கிறீங்க?
13: ஓகே, 10 இயர்ஸ்

0: அதனால தான் டிராஃபிக் அதிகமாகுது நான் நினைக்கிறேன்.
1: ஸோ வெஹிக்கல் வந்து அதிகமாயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு.
0: ஆமா, டே டு டே லைஃப்ல காம்படிஷன் அதிகமாக அதிகமாக எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறாங்க. அந்த காலத்து நடந்து போனா போதும், இப்ப நடந்து போனா முடியவே முடியாது. ஸோ அதனால எல்லாம் வெஹிக்கலுக்கு மாற மாற மாற டிராஃபிக்கும் அதிகமாகுது.
1: ஃபைன் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி?
2: அதான் மேடம், முன்ன விட அதிகம் வண்டி இப்ப பெருத்து போச்சு. முன்னெல்லாம் வண்டி கம்மியா இருந்தது, பல ஆக்சிடென்ட் எங்கேயுமே ஆகல, எங்கேயோ ஒன்னும் ஆகும். இப்ப பகுதி பகுதியில் ஆக்சிடென்ட் ஆகுது, கிட்ட கிட்ட வர்றதை விட்டு என்ன ஆகுது, வண்டி ஒன்னும் அடி ஆகுது, ஆளுங்களும் அடி வாங்குறாங்க.
1: ஓகே, ஸோ மகா சொன்னதை தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. மிஸ்டர் தமிழரசன் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேள்வி?
3: ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரேஸ் ஓட்டுறாங்க, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறது,
1: டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க.
3: ஆமா, டிராஃபிக்ல ரேஸ் ஓட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது நார்மலா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, இவங்க ஓட்டும் போது இந்த பெண்டு போடுறது, அதனால வந்து அந்த ஓட்ட தெரியாம இருக்காங்க. அதாவது நார்மலா
1: ஓட்டும்
3: பண்ணப்போ அந்த கேர்ள்ஸ், அந்த வயசானவங்க, அவங்க எல்லாம் கீழே விழுந்துறாங்க. அது இல்லாம இப்போ இந்த இப்ப என்ன பண்றாங்க, இந்த ரேஸ் ஓட்டும் போது அவங்களுக்குள்ள மோட்டிவேஷன் வந்துருது, நான் வின் பண்றேன், நீ வின் பண்றேன், இல்ல அவன் வின் பண்றப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் வருது. அப்ப என்ன பண்றான், போறவன இப்படி தள்ளி விட்டுறான், அவனுக்கு வர அவனை பிடிச்சி கீழே தள்ளுறது, இல்ல அவனை ஆட்டி விடுறது, கொண்டே போய் அந்த எஜ்ஜில் வச்சு தள்ளுறது, அது மாதிரி. அப்புறம் வந்து எங்க இப்போ இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே பொறுமை கிடையாது, அவங்க சிக்னல் ரெட்டு போட்டிருந்தாலும் போறானுங்க, எதையுமே ஃபாலோ பண்றது கிடையாது. அது இல்லாம இந்த போலீஸ்காரங்க இப்ப வந்து பிடிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்படி போறது, அப்படியே அவங்க ஸ்ட்ரீட் நடுவில் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்க அவங்க சந்துக்குள்ள பூந்து போயிடுறது, இப்ப அந்த மாதிரி நடக்குது.
1: ஸோ டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது, அண்ட் யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்டைலா போறான், அப்படி போறான், அப்படின்றதுனால விழுந்துடுறாங்க.
3: அந்த ரேஸ் ஓட்டுற
1: பக்கத்துல இருக்கவங்களையும் வந்து நாசம் பண்ணிடுறாங்க.
3: அது போறப்போ அவங்க இப்படி இவங்க நேரா போறது
1: கீழ நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன?
4: மகான் சந்திரன் சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்த நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அஸ் அ ப்ராபபிலிட்டின்னு பார்க்கும்போது அங்கே எப்படி ஆக்சிடென்ட் ப்ராபர்ட்டி இருக்கும் போது இங்கே ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, ஆக்சிடென்ட் ஆன் ப்ராபர்ட்டி அதிகமாக இருக்குது, ஏன்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ரொம்ப அதிகம். அதே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்க மெயின் இஷ்யூஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சிடென்ட்டுக்கு. அது மாதிரி எலிஜிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதில்லை, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் லைசன்ஸ் இல்லாதன்ட்டு வந்து பெரியவங்க வந்து வண்டி கொடுத்து அனுப்புறது வெளியே அதிகமாக நடக்குது. ஸோ யாராவது இப்போ ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிறதில்ல முக்காவசி ஆக்சிடென்ட் கேசஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர்ஸ் இந்த மாதிரி சந்திரன் மாதிரி ஆளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுறது, சம்பாதிக்கணும், வீட்டுக்கு உழைச்சி கொடுக்கணும் நிறையா அப்படின்றதுல வந்து ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறாங்க. கொஞ்சமாக இது தூக்கம் ரொம்ப தூங்கிட்டு வண்டி ஓட்டுவாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்ட்டே எல்லாம் வண்டி ஓட்டுறதுனால அவங்க வந்து ரொம்ப கண்ணு முடிச்சு நைட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. திரும்பி மார்னிங் அப்படியே தொடர்ந்து ஷிஃப்ட்லாம் ஓட்டுறதால பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே எல்லாம் ஓட்டுறது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இந்த சைன் போர்ட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டினா பிரச்சனை இருக்காது, சைன் போர்ட்லாம் இருக்கும் அதை கவனிக்க மாட்டாங்க சார். கரெக்டாக சைன் போர்டெலாம் பார்த்து ஓகே என்னென்ன இது சைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மதிச்சு டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு வண்டி ஓட்டினான்னா ஆக்சிடென்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைன் போர்ட்ஸ் யாரும் கவனிக்கிறதுல. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ், இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாம் சொன்ன மாதிரி பேஷன்ஸ், இப்போ வந்து ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து போகிறதில்லை யாருமே. ஸோ சென்டர் மீடியன் தாண்டி ரைட்டில் வந்து ஓவர் டேக் பண்ணி ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டியை வந்து விடாமல் ரெண்டு பேரும் நடுவில் மாற்றி ஜாம் பண்ணி ஸோ ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ராப்பராக ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணினா ஆக்சிடன்ட் குறையும், ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ரைஸ் ஆகிட்டு இருக்கேன். இந்த மக்கள் வந்து டியூ டு த ஃபாஸ்ட் இவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இங்கே கேட்க நம்ம பேசுகிறத கேட்டுருக்க எத்தனை பேர் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருப்பாங்க, அது மாதிரி விஷயம் நடந்துருக்கு. ஸோ தே ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் போர்டு, கொஞ்சமாக சென்சிபிளாக வண்டி ஓட்டும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி கிளம்பிட்டோம் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் மூமெண்ட்டில் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு கரெக்டான டைமில் போயிடணும் சார், தப்பு இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி நம்ம வந்து ரோடு சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லுங்க, பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டெவலப்பிங். ஸோ ஒன்ஸ் டெவலப் ஆகிட்ட அப்புறமா வந்து ஸோ இன்னும் சொன்ன டைமில் நம்ம ஒரு ரீச் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன், அதனால் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு 5 to 10 minutes முன்னாடி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பிட்டா கரெக்டான டைம் போய் சேரலாம், சர்ச் பண்ண வேண்டாம். ஸோ ஆக்சிடென்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
1: ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதே ஒரு ரீசன், அண்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இது இன்னொரு ரீசன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப மக்களுக்கு ஆர்டிஓ வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது நெசசரின்னு நினைக்கிறீங்களா? தேவையாது. மகா சொல்லுங்க. மகா,
0: நான் எழுதும் போது எனக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கல, கம்ப்யூட்டரைஸ்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணதை பொறுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும் பாஸ் ஆ ஃபெயிலானுட்டு. அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றின க்வெஷ்சன்ஸ் தான் இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப தெரியணும். ரோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ரோடுக்கு போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, உங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.

0: அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க. உங்க காலத்துல நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, நீங்க வந்து இப்போ ஒரு டிரைவரா இருக்கீங்க, பட் லைசன்ஸ் வந்து முன்னாடியே நீங்க எடுத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு என்ன இருக்கும் ஏஜ், வயசு என்ன இருக்கும்
2: இப்போ? அப்போ நான் லைசன்ஸ் எடுக்கும்போது 35 வயசு.
1: இப்போ என்ன வயசு உங்களுக்கு?
2: தனக்கு பாத்தீங்களா 35 வயசு பண்ணா.
1: சோ நீங்க அந்த காலத்திலே வந்து நீங்க லைசன்ஸ் எடுத்திருப்பீங்க, அப்ப வந்து இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? ஓகே. சோ இப்ப இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எழுதுற எக்ஸாம் ஆமா கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து அவசியம்னு நினைக்கிறீங்களா நீங்க?
2: இல்ல, அவசியம் இல்ல, எனக்கு தெரிஞ்சது அவசியமே இல்ல.
1: ஆமா, 30 நாள் நல்லா ட்ரெயின் பண்ணி கத்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? யா, ஓகே. தமிழரசன், நீங்க சொல்லுங்க, ஆர்டிஓல வந்து இந்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, இது அவசியம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
3: அவசியம் தான், ஐ திங்க் அது அவசியம் தான் நினைக்கிறேன்.
1: அவசியம்னு நினைக்கிறீங்க? யா, கிரேட்.
3: ஏன்னா
1: நினைக்கிறேன்.
4: சோ அது வந்து பிராக்டிகல் எக்ஸாம் மாதிரி ரிட்டன் எக்ஸாம்.
1: பட் 8 போடாமலும் வந்து நிறைய பேர் லைசென்ஸ் வாங்கிடுறாங்க, அது எப்படி சார்?
4: 8 போடாம லைசென்ஸ் வாங்குறாங்க, நீ நிறைய ஏழரை சந்திக்கிறாங்களே.
1: எஸ் ஆஃப் கோர்ஸ்.
4: சோ ப்ராப்பரா 8 போட் லைசென்ஸ் வாங்கினா ப்ராப்பர் லைசென்ஸ். பாத்தீங்கன்னா அந்த கால அப்போ வந்து ரிட்டன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ரிட்டன் பதிலாக ஆன்லைன். அவங்க மகாசன் மாதிரி இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ன்றது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர கண்டிப்பாக அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் யாருக்கும் கரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குறதுல. சப்போஸ் அவங்க எல்லாம் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க அந்த டேட்ல வர சொல்றாங்க பேப்பர் பண்ணிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக், அது தவிர அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் வி ஆர் கண்டக்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ், அப்புறம் ஈவன் கார்ப்பரேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் வந்து வி ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ். அதில் வந்து வி ஆர் கிவிங் ஆல் த கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் டு பப்ளிக் அபவுட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்.
1: ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயும் சரி காலேஜஸ்லேயும் சரி, இது வரைக்கும் டிராஃபிக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லி தந்திருக்காங்களா?
0: நான் ஸ்கூல் படிக்கும்போது சாலை விதிகள்னு ஒரு போயமே எங்களுக்கு உண்டு தமிழில். ஸோ அது போயம் வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெசனே எங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் வச்சு மாரல் சயின்ஸ் கிளாஸஸில் ஸ்டோரிஸ் மூலமாக டிராஃபிக் எவ்வளோ, டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம், ரோட்டில் சின்ன குழந்தைங்களாம் எப்படி நடந்து போகணும், எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த லைட் போட்டால் நீங்கள் கிராஸ் பண்ணலாம், எந்த லைட்டுக்கு வந்து நீங்கள் நிற்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு சின்ன வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். ஸோ அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஞாபகம் வச்சுதான் எனக்கு வந்து வண்டி ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இதெல்லாம்
1: விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா?
0: சொல்லி கொடுக்குறது அவசியம், எல்லாமே சொல்லி கொடுத்தா தானே வரும், குழந்தைலேருந்து சொல்லி கொடுத்தா தான் வரும், 50 வயசு சொல்லி கொடுத்தா வராது இல்லையா? ஸோ ஸ்கூல்லேருந்தே ஒரு லெசனாகவே வச்சு சொல்லி கொடுத்தா எனக்கு ஈஸியாக இருக்கும். சாங்ஸா லெசனாக வச்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், கதை சொன்னால் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஸோ கதை மூலமாக அதை சொல்லி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு.
1: ஓகே மகா, கிரேட். சந்திரன் சார், நீங்க சொல்லுங்க, நீங்க முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் பத்தி ஏதாவது சொல்லி
2: தருவீங்களா? அப்ப அவ்வளவு கிடையாதுமா?
1: ஓகே, இல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி, இப்படி இருக்கணும், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்ட கூடாது,
2: அப்பலாம்
1: இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தந்திருக்காங்களா?
2: இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு சொல்லி கொடுக்கல.
1: சொல்லி கொடுக்கல,
2: அதெல்லாம் காம்படிஷன் ஸ்கூல்ல நாங்க படிச்சோம்.
1: சரி, இப்ப படிக்கிற பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா?
2: அது நல்லா இருக்கும், இப்ப சொல்லி படிக்கிற பசங்க
1: அது சொல்லி கொடுக்கலாம் இல்லையா? ஓகே, தமிழரசன் நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்ச ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிருக்கீங்களா, உங்க டீச்சர் சொல்லி தந்திருக்காங்களா?
3: நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க.
1: ஓகே,
3: அப்பதான் எனக்கு தெரியும் அந்த ரெட்னா நிக்கணும், எல்லோனா டயர் ரெடியா இருக்கணும், அப்புறம் கிரீனா போகணும், அந்த இதெல்லாம் அப்பதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது அப்போ அந்த அதுக்கு முன்னாடிதான் நம்ம அதுக்கு பின்னாடிதான் நம்ம இருக்கணும், சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து மூவ் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சிலர் வந்து சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாக் பண்றது மனுஷ, அதாவது சிக்னல்ல பாத்தீங்கன்னா அந்த கிரீன் சிக்னல் எல்லோ சிக்னல் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்கும்.
1: ஓகே, ஃபைனலாக எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க அப்படி தானே? ஓகே, சொல்லி தந்தாங்க, சரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக இதை உங்ககிட்டயே கேட்கணும், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி தந்திருக்காங்களா, அண்ட் இது அவசியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: நீங்க சொல்றது பார்த்தா நீங்க ஸ்கூலுக்கு சரியா போக மாட்டீங்க போல இருக்க. எல்லா ஸ்கூல்லுமே வந்து கத்துக்கொடுக்குற ஸ்கூலே கிடையாது. ஈவன் சின்ன ஸ்கூல்ல இருந்து எல்லா ஸ்கூல்லுமே வந்து பிரைமரிலிருந்து ப்ரீ பண்ணி எல்லாருக்கும் பசங்களுக்கும் வந்து ஏன்னா இந்த இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பேசிக் திங். அந்த ரோட்ல நடந்து ரோட கிராஸ் பண்ணாம இவங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியாது. ஸோ டிராவல் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் ரைட்டுங்களா. ஸோ எல்லா ஸ்கூல்லுமே எல்லாருக்கும் இதை பற்றி பேசிக் எல்லாம் கற்றுத்தராங்க. ஆனால் இது மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சொல்லும் போது பசங்களுக்கு வந்து எல்லாம் பாடமாக கற்றுக் கொடுக்கும்போது எல்லாம் எழுதிட்டு மார்க் வாங்கணுமா யோசிக்கிறாங்க தவிர அதை ஃபாலோ பண்ணுற யோசிக்கல செகண்ட் சொல்லுவேன். ஸோ நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயமே வந்து இட் இஸ் ஃபார் அப்ளிகபிள் ஃபார் லைஃப். அதனால வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்காக தான் படிக்கிறோன்றதை நிறைய பேர் மறந்துட்டு வெறும் மார்க்காக மட்டும் படிக்கிறாங்க. அதை படிக்கிறத கரெக்டாக லைஃப்பில் அப்ளை பண்ணால் எவ்ரி திங் வில் பி ஃபைன்.
1: நார்மலாகவே நிறைய மக்கள் சொல்கிறாங்க டிராஃபிக் போலீஸ் அதாவது பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் அவங்கள விட்டுடுறாங்க. பசங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள 1000 கேள்வி கேட்டு நிற்க வச்சிடுறாங்க. அது உண்மையா நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
0: இல்ல அது உண்மைன்னு நான் நினைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சைதாபேட் சைட்ல. ஒரு ஆட்டோ வந்து அவர் ரைட் டர்ன் எடுக்கணுங்கிறதுக்காக என்னோட காரை கட் பண்ணி அவர் போனாரு. சரி கார் எனக்கு அடி வாங்கிட கூடாது, இந்த பக்கத்துல கேப் இருந்துச்சு, நவுந்து வந்தேன். நவுந்து வந்த போது ரெட் சிக்னல் ஆயிடுச்சு எனக்கு, நான் மிடில் ஆஃப் த ரோட்ல
1: நிக்கிறேன்.
0: அப்படி ஒரு சிச்சுவேஷன்.
1: ஓகே
0: சரி பண்ண தப்பு பண்ணிட்டோம், எப்படி இருந்தா நெக்ஸ்ட் சைட்ல காப் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பிடிப்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், அந்த இடத்துல காப் இல்ல. ஆக்சுவலி நான் போனேன், வண்டி காப் ஓரம் கட்டினாரு. அவர் சொன்னாரு ஆட்டோக்காரன் தூரத்துல இருந்து அவர் பாத்திருக்காரு, ஆட்டோக்காரன் பண்ணின தப்பு தாமா, நீ பயப்படாத, நீ பயப்படாம ஓட்டு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் சார், நான் தப்பு பண்ணல சார், நான் இங்கேருந்து நான் அதை பார்த்தேன், தைரியமா வண்டி ஓட்டு. பெண்கள்லாம் நல்லா வண்டி ஓட்டணும். ஏன்னா எல்லா பெண்களும் என்ன நினைக்க, அதாவது பெண்களை பத்தின என்ன ஐடியா இருக்குன்னா ஜென்ரலா ஸ்பீடா போவாங்க, சடனா பிரேக் அடிச்சிருவாங்க, சரியா வண்டி ஓட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி நீ இருக்க கூடாது. Yeah, he's really a great person. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃபிக் கப் அண்ட் தேங்க் டு ஹிம். நான் மேலே பயந்துட்டு தான் போனேன். அஃப்கோர்ஸ் தப்பு என் மேலது இல்லை, ஏன்னா எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்ல பஞ்ச் பண்றவங்கள காட்டலன்னு எனக்கு ஒரு பயம். ஏன் தப்பு கிடையாது. ஸோ அவர் தானே ஆட்டோக்காரர் மேலே தான் தப்பு, இட்ஸ் ஓகே அவர் போயிட்டாரு, நீங்க பயப்படாமல் ஓட்டுங்க, நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. ஹி இஸ் சச் அ நைஸ் காப். உண்மையில எனக்கு டிராஃபிக் போலீஸ் பத்தி ஒரு பயம் தான் இருந்தது, அச்சுச்சோ லைசன்ஸ் வாங்கிடுவாங்களோ. ஏன்னா அப்படிதான் வெளியில காத்து ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறது அப்படிதான் நமக்கு எல்லாம். ஸோ நான் போனேன், அன்னிலேருந்து என்னோட எண்ணம் மாறுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி நடந்தது, அன்னிலேருந்து எண்ணம் மாறுச்சு. ஸோ தி ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி.
1: ஓகே ஓகே மகா. சந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்க, இப்போ வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து பெண்கள் கிட்ட லைசன்ஸ் இல்லைனாலும் விட்டுடுறாங்க, ஆனால் ஆண்கள் கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருந்தாலும் அவங்கள தான் நிற்க வச்சு 1000 கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, இது உண்மையா? உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா?
2: எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி நடக்கவே இல்லை.
1: ஆ வருத்தமா சொல்றீங்களா இல்ல ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்களா?
2: சந்தோஷமா தான் சொல்றேன்.
1: நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், கேட்ட கேள்வி புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
3: நான் எப்படி சொல்றது,
1: பயங்கர கடுப்பா சொல்றீங்க. யா ஓகே.
3: இல்ல ஏன்னா நான் பார்த்தேன், என் கண்மணி நடந்தது இது. நாங்கள் பசங்க ரெண்டு பேர் தான் போவோம், ஆனா வந்து எங்களை விட்டுறாங்க. பொண்ணுங்களாம் ட்ரிபிள்ஸ். ஏன் இந்த இங்க வெளியில
1: கேம்பஸ்,
3: ஆமா இந்த கேம்பஸ் நிறைய நான் வெளில பாத்துருக்கேன், பொண்ணுங்களாம் ட்ரிபிள்ஸ் போவாங்க, ஆனா அவங்க விட்டுறாங்க. ஆனா வந்து நாங்கெல்லாம் அதாவது எங்க அதாவது நார்மலா போனாலே பிடிச்சாடுறாங்க எங்களை, அப்படி வளைச்சு வந்து லட்டில அடி வாங்குவாங்க, அடி வாங்குவோம், அடி வாங்கி எங்களை பிடிப்பாங்க. அதே பொண்ணுங்கன்னா அது விட்டுறாங்க.
1: ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு
3: சார். அதுவும் இல்லாம இப்ப வந்து நைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்கெல்லாம் போறோம் அப்படின்னா விட்டுருவாங்க, அதாவது பசங்கெல்லாம் போனா பிடிச்சிருவாங்க. அதே பின்னாடி ஒரு பொண்ணோ ஏதோ இருந்தா விட்டுருவாங்க. நான் இதே நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அதாவது எங்ககிட்ட எல்லாமே இருந்தது, பக்கம் எல்லாமே லைசன்ஸ்லேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே பக்கம் நான் கரெக்டாக தான் வச்சுருவேன். ஆனால் எங்களை வளைச்சி பிடிச்சி எங்களை 1 hour பிடிச்சி நிற்க வச்சு யார் வண்டி என்ன இதுன்னு கொஸ்டின் கேட்டாங்க. இதே இன்னொருத்தவங்க அவர் பார்த்தா அவர் குடிச்சிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வண்டியில் வந்து பின்னாடி ஒரு லேடி இருந்தோடனே விட்டாங்க. அதான் இந்த மாதிரி இப்போ பொண்ணுங்க பின்னாடி இருந்தால் விட்றது. ஏன் எனக்கே நடந்திருக்கு, நிறைய பேர் ரோட்டில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நானும் போகும்போது விட்டாங்க.
1: சோ நிறைய வாட்டி மாட்டிருக்கீங்க போல, ரொம்ப நொந்து பேசுறீங்க.
3: அடியே வாங்கிருக்கேன்.
1: ஓ ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார். பட் எல்லா டிராபிக் போலீஸுமே இந்த மாதிரி கிடையாது இல்லையா, யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரி இருக்காங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்?
4: டிராபிக் ஆக்சுவலா வந்து பயஸ் சார், சட்டம் வந்து எனக்கு பயஸ் சார், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு, சமமா தான் இருக்கு. வந்து நைட் டைம் உங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த தம்பி போனாரு, மாட்டினாரு அப்படின்ற போது, ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய டூ வீலர், இப்போ அவர் டூ வீலர் வந்து கொண்டாந்து சொல்லிட்டு இருந்தது காணாமல் போச்சு ஒரு ஒன் இயர் முன்னாடி வேலை செய்யலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு டூ வீலர் பிடிச்சா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சு அதை விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு லேடிஸ் வந்து போறாங்க வந்து அவங்களோட சேஃப்டிக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரிபிள்ஸ் போறாங்கன்னா ஒரு லேடியை வந்து இன்னொருத்தரை இறக்கி விட்டு போனாங்க. பாய்ஸ்லாம் போனாங்கன்னா ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் இறங்கு மீது ரெண்டு பேர் போகணும்னு சொல்லிடுவோம். ஸோ இவர் நீ ஏதாவது ஆட்டோ பிடிச்சி பஸ் பிடிச்சி போகணும்னு சொல்லுவோம். பட் இன்னைக்கு வந்து ஒரு லேடிஸ் போறாங்க ஒரு அர்ஜென்ட் போறாங்கன்ற போது அவங்கள இறக்கி விட்டு போகும்போது இது மாதிரி நம்ம தமிழ் மாதிரி பசங்க வந்து லிஃப்ட் வேணுமா நான் இவங்க போயிட்டு போனேன் கேட்கறதுனால நம்ம வந்து இறக்கி விட முடியல. ஸோ அதனால சரி பரவாயில்ல அவங்க போட்டு அவங்களும் சின்ன எக்ஸம்ஷன் அவ்வளோதான். எக்ஸம்ஷன்றது அவங்களுக்கு ஜஸ்ட் ஏமா இவ்வளோ போவாதீங்க நினச்சி சொல்லி தான் போகும் தவிர அந்த இடத்துல அவங்க பனிஷ் பண்ண முடியாது. பட் பாய்ஸ் வந்து இறக்கி விட்டு போகலாம். நான் இதே வந்து நான் கரெக்டாக வந்து இல்லைம்மா நீங்கள் இறங்கி தான் போகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அன்றைக்கி என்ன சார் போலீஸ் நீங்களே வந்து சேஃப்டி இல்லாமல் பண்ண கேட்க மாட்டீங்க?
1: ஓகே சார், நைட் டைமாக இருக்கும் போது இப்படி பண்ணுறது தப்பு கிடையாது. பட் மார்னிங் டைம்லே வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் பொண்ணுகளை விட்டுடுறது அந்த மாதிரி
4: மார்னிங் டைம்ல பாருங்க. இப்ப அவங்க சொன்ன மாதிரி லைக் மகா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாருனாலும் லைசன்ஸ் இல்ல லைசன்ஸ் எல்லாம் சரி லைசன்ஸ் இல்லன்ற போது ஜென்ரலா வெஹிக்கல் செக் எல்லாரும் வெஹிக்கல் செக் பண்றோம். லைக் லேடிஸ் எல்லாம் ஸ்டாப் பண்றதுல எவ்ரிபடி ஆர் ஸ்டாப்பிங் அண்ட் வி ஆர் டூயிங் ப்ராப்பர் செக் ஃபார் எவ்ரிவன். ஜென்ரல் பயஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது.
0: இல்ல சார் சொன்ன மாதிரி அந்த டிராபிக் காப் என்கிட்ட லைசன்ஸ் கேட்டாரு. லைசன்ஸ் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தப்பு தெரிஞ்சிட்டு அவர் லைசன்ஸ் கேட்டாரு. அவரோட டியூட்டி அந்த இடத்துல அவர் செஞ்சாரு. பட் ஹி டிட் பனிஷ் மீ பிகாஸ் ஹி நோ தட் ஐ டிட் கமிட் எனி மிஸ்டேக்.
1: ஓகே
0: பொதுமக்கள் நார்மலா வந்து பையன் பொண்ணு ரெண்டுமே பண்ற தப்பு செல்போன் யூஸ் பண்றது.
1: ஓகே,
0: அதுலயும் கொடுமை என்னன்னா முன்னையாவது வந்து கீபேட் இருக்கும் தொடலாம். இப்ப டச் ஸ்கிரீன், டச் ஸ்கிரீன் ஆப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்
1: கண்டிப்பா
0: சரிங்களா. அது மட்டும் இல்லாம பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் ரெண்டுமே டூ வீலர் போனா சைட் அடிக்கிறாங்க. இது இன்னும் தப்பு. சைட் அடிக்கிறதா தான் தப்பு இல்ல, ஓரமா நின்று சைட் அடிச்சுட்டு போங்க. நீங்க அடிக்கிறதுனால மத்தவனுக்கு கஷ்டம்.
1: நேத்து போல மகா உங்களுக்கு
0: ஆமா, நேத்து நான் வண்டியில போயிட்டு இருக்கும் போது பையன் ஏய் பாரு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் வண்டியில. சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஜீப்ரா கிராசிங்ல ரோட் கிராஸ் பண்ணும்போது ஜென்ரல் பப்ளிக் பண்றது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் முன்னாடி கிராஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, நாங்க வண்டியை வந்து ஜஸ்ட் கிளட்ச் கொடுத்து நாங்க வண்டி நவுத்துவோம். அப்ப திருப்பின்னு ரெண்டு பேர் ஓடி கிராஸ் பண்ணுவாங்க. கிராஸ் பண்றது மட்டும் இல்லாம எப்படி ஒண்டி ஓட்டுது பேர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. லாஸ்டா ஓடி வரது அவங்க தப்பு. அட்லீஸ்ட் அவங்க வெயிட் பண்ணி அடுத்த செட்டு கண்டிப்பா போகலாம். ஓடி வந்து நம்மள திட்டுவாங்க.
1: எஸ் நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எவ்ரி 20 மினிட்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா டே டு டே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பையன் பொண்ணு ரெண்டு பேருமே டிரைவ் பண்றாங்க, ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க.
1: ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இது ஒரு மேஜர்
0: மேஜர் காரணம். இதெல்லாம் அந்த கிளட்ச்ல ரைஸ் பண்ணும்போது இடிச்சாலே உங்களுக்கு முட்டியில அடிச்சா முட்டியில இருந்து ரத்தம் வரும் இல்லையா, முட்டி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க முதல்ல அந்த குரூப்போட கிராஸ் பண்ணிடுங்க, இல்லனா அந்த அடுத்த பேட்ச்ல கிராஸ் பண்ணுங்க. அவ்வளவு ஒன்னும் தலை போற அவசரம் கிடையாது உயிரை காட்டிலும் எதுவுமே லைஃப்ல.
1: கண்டிப்பா
0: ஓகேவா?
1: சோ ரோட் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணோம், சிக்னல் போட்ட பிறகு கிராஸ் பண்ண கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க. சோ இதனால வந்து இதுதான் மேஜரா அவங்க பண்ணக்கூடிய
0: மேஜர். அதே மாதிரி இந்த செல்போன் யூஸ் பண்றது நான் சொன்னது பேசிட்டே போறது. இப்ப செல்போன் கையில எடுத்து பேசாம கார்ல ஃபெசிலிட்டி இருக்கு, அப்படி பேசுறது தான் தப்பு. என்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆவீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா. சோ மகா இவ்ளோ சொல்றீங்க நீங்க, நீங்க எப்படி செல்போன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கால்
0: இல்ல? நான் செல்ல சைலன்ட்ல போட்டுறேன். என் வாழ்க்கையை தாண்டி என் வாழ்க்கையில பெரிய எமர்ஜென்சி எனக்கு எதுவும் கிடையாது.
1: வாவ் செம்ம.
0: என்ன எமர்ஜென்சி ப்ராப்ளம் வந்தாலும் நான் உயிரோட இருந்தா தான் அந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ண முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: ப்ராப்ளத்தை சால்வ் ஆக அட்லீஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு என் உயிர் முக்கியம், அதனால செல் சைலண்ட் தான் இருக்கும்.
1: கிரேட் மகா. சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க, அதாவது மக்கள் வந்து வெளியில பயணிக்கும் போது வண்டி ஓட்டும் போது அவங்க வந்து காமனா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தப்புக்கள்லாம் என்னென்ன?
2: அவங்க அவசரமா இருக்கு எங்கன்னா ஓடிடுவாங்க, குடுன்னு ஓடுவாங்க.
1: ஓகே,
2: நம்ம வண்டி உசாரா தான் நிக்கணும். அவங்க போன பிறகு தான் நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம்.
1: வேற என்ன நல்ல தப்புக்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் சொல்றேன் மேடம், அவங்க தப்பு தான் இது, நம்ம மேல தப்பு கிடையாது. நம்ம நின்னுறோம்
1: எனக்கு
3: நடந்ததுக்கு பேர் பேப்பர் கூட வந்திருந்தது ஸ்கார்பியோ கார். அதாவது நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கும் போது ஒரு
1: நீங்க பேப்பர்ல
3: வந்துருந்தீங்க தீபாவளி பேப்பர் கூட
1: உங்களோட டீடைல்ஸ் என்ன டீடைல்ஸ்
3: ஆக்சிடென்ட் ஆனது எங்களுக்கு
1: ஓகே
3: உயிர் தப்பினார்கள் அப்படி சொல்லிட்டு ஏன்னா என்னாச்சு நாங்க ரெண்டு பேரும் கார்ல நான் தான்
1: ஓட்டினேன்
3: நாங்களும் ஓரளவுக்கு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவோம் 80 வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நாங்க வந்துட்டு இருந்தோம் அப்போ வரும்போது அது அதாவது வேளச்சேரி ஹைவேல வேளச்சேரி 100 feet ரோட்ல வந்துட்டு இருந்தோம் அப்ப என்னன்னா அந்த கார்ல ரோடு இந்த சைடு சரி இந்த சைடு சரி ஃபுல்லா எம்டியா தான் இருந்தது யாருமே இல்ல சரி நானே சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வேகமா போகும்போது அந்த இந்த ஒருத்தர் எதிர்த்து ரோட கிராஸ் பண்றாரு கிராஸ் பண்ணிட்டு என் காரை பாக்குறாரு நான் ஹாங் பண்றேன் அவருக்கு நல்லாவே தெரியும் நான் ஆங் பண்றேன்னு தெரியும் ஆனா திடீர்னு உள்ளே வந்துட்டாரு நான் என்ன பண்ணேன் சரி அவர் இடிச்சிட போறமே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பும் போது எனக்கு கார் ரெண்டு சுத்து கார் வந்து 3 தடவை பெல்ட் அடிச்சு வந்தது
1: ஐயோ
3: கிடையாது அதே மாதிரி எனக்கு இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு ஆட்டோக்காரங்க வந்து அப்படி குறுக்க நிறுத்திட்டாங்க அவங்க இடிக்க போறேன்னு சொல்லிட்டு லாரிக்கு இடிச்சு நான் கீழே
1: அதாவது
3: தப்பு என் பேர்ல இருக்கு என் பேர்ல இருக்குன்னா நான் வேகமா போனேன் மத்தபடி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க லெப்ட் சைடு பக்கம் ரைட்லயும் பக்கம் பண்றாங்க அதாவது மெயின் ரோட்ல போறவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ஓகேவா இப்ப நம்ம மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம் நம்ம ஸ்பீடை ஆவரேஜா மெயின்டைன் பண்ணி போறோம் அந்த சின்ன சந்தில இருந்து வருவாங்க ஆக்சுவலி அவங்க அந்த இதுல வரவே கூடாது வந்தாலும் அது ஒட்டி பொறுமையா தான் வரும் அவங்க வரவங்க அப்படி போறது ஒரு மாதிரி வேகமா சரன் கிராஸ் ஆகுறது அப்ப நம்ம போறப்ப நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போறோம் நம்ம ஒரு 80லயோ இல்ல ஒரு 70 ஒரு 60ல போனாலும் சரி 60ல போறவங்களுக்கு சிலர் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க இப்ப வர வண்டியில எல்லாம் பிரேக் பிடிச்ச கீழே தான் விழுது அவங்களுக்கு தெரியாது எப்படி இப்போ 60ல போகும்போது எப்படி வண்டியை நிறுத்தணும் பிரேக் சடனாக பிடிப்பாங்க கிட்டா கீழே விழுவுறாங்க நிறைய ஆக்சிடென்ட் அதனால தான் ஆகுது அது இல்லாமல் இந்த ஃபோன் பேஸ்ட்டு போகிறது ஃபோன் பேஸ்ட்டே இப்படியே அப்படி ஃபோன் பேசுகிறாங்க பேஸ்ட்டு பின்னாடி வருவான் இவன் 40ல தான் போடுவான் ஃபோன் பேஸ்ட்டு 40ல தான் போவான் பின்னாடி வருவான் என்னன்னா அவன் 60ல வருவான் அவன் ஆங் பண்ணுவான் அதனால பண்ணுறது இல்லை கீழே விழுவுறாங்க அந்த மாதிரி நடக்குது
1: ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் வேகமா போறதும் கூட ஆபத்து விளைவிக்கும்
3: ஆமா ஆனா வந்து நிறைய பிரச்சனை அவங்களால தான் அவங்க இந்த இந்த ரோடு கிராஸ் பண்றதும் சரி அவங்க விருப்பத்துக்கு அப்படியே சரி
1: இது யாரையும் பர்டிகுலரா சொல்ற மாதிரி
3: பொதுமக்களால தான்
1: வழியில வண்டி ஓட்டும் போதும் சரி இல்ல போகும்போதும் சரி மக்கள் பண்ணக்கூடிய நார்மலான தப்புக்கள் எல்லாம் என்னன்னு நீங்க சொல்லுங்க சார்
4: அதிகமான மக்கள் பேசிக்கா பண்ணக்கூடிய தப்பு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்ன்ற மாதிரி ஹெல்மெட் 2-wheelerல இருந்து ஹெல்மெட் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க அதே மாதிரி வந்து சீட் பெல்ட் இந்த கார் ஸோ இது பேசிக் மிஸ்டேக்ஸ் எவ்ரிபடி இஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங் எவ்ரிபடி சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நம்ம டேஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு எல்லாம் மாறிட்டு வராங்க பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த இதில் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டாப் லைன் வயலேஷன் ஸ்டாப் லைன்ல யாரும் ஸ்டாப் லைன் நிற்கிறது ஸ்டாப் லைன் நிற்கிறாங்க ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி போனால் அவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி நிற்கிறாரு கொஞ்சம் இன்னும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ல போனோம் மாறி ஸ்டாப் லைனுக்கு ஒரு 2-3 வண்டி ஃப்ரெண்ட்லியாக கம்ப்ளீட் வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாமே வந்து ஸோ போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ல வந்துட்டுருக்காங்க சிக்னல் வயலேஷன் லைக் மிஸ்டர் தமிழ் சொன்ன மாதிரி எந்த லைட் போட்டாலும் நிற்கிறது இல்லை அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி எல்லோரும் அதை கவனிக்கிறது அவங்க ஸோ
1: அவர் எல்லாம் சொல்றத பார்த்தா இது எல்லாமே அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார்
4: செஞ்சாலும் அதை கரெக்டாக சொல்றாரு
1: ஆமா
4: ஸோ அது மாதிரி யாரும் பார்க்கறது இல்லை ரெண்டு அந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஸோ இப்போ இஃப் யூ ட்ரிங்க் ட்ரோன் ட்ரைவ் அப்படின்னு சொல்றோம் ஆனால் வந்து தண்ணி சாப்பிட்டா ஒரு ட்ரைவர் ஓட்டு போகலாம் கார் அவங்க பட் அவங்க அதை தாண்டி அவங்களே ஓட்டு போறதுனால மிஸ்டேக் ஆகுது என்னதான் வந்து நம்ம வந்து கரெக்டாக ரோடை பார்த்து சாலையை பார்த்து வண்டி ஓட்டுங்கன்னு சொன்னாலும் உங்களை மாதிரி காலேஜ் எம்ஓபி ஐஸ்வன் காலேஜ் பக்கத்துலாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணு எல்லாரும் லைக் மகா சொன்ன மாதிரி அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க பார்த்துன்னு ஓட்டுறாங்க அதுக்கான தமிழ் மாதிரி பசங்க என்ன பண்ணுறாங்க யாரும் இங்கிலீஷ் பேசினா பார்த்து திரும்பிடுறாங்க உடனே
1: ஆமாம் கண்டிப்பாக
4: அது மாதிரி வந்து மொபைல் ஃபோன் வண்டி ஓட்டும் போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும் ஆக்சுவலி இப்போ மகா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சைலண்ட்டில் போட்டு போகிறாங்க நீ ஆக்சுவலி சில பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தர் நடந்தது அவர் வந்து சைலண்ட்டில் போயிட்டு போயிட்டாரு அவர் இங்கேருந்து தாமரம் போகணும் நுங்கம்பாக்கம்லேருந்து தாமரம் போகணும் அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 minutes போகும்போது என்னாச்சு அவர் கால் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டில் இவர் சைலண்ட்டில் போட்டு இல்லை இல்லாமல் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு தாமரம் போயிட்டாரு அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் எடுத்து பாக்குறாரு. ஒன்னே பார்த்தா அப்பதான் சொன்னாங்க, தாம்பரம் நீ இப்போ தேடி வந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவேன். ரன்ஸ் திருப்பி தான் வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்ட்ல போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை. கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையா ஓரமா நின்று எடுத்தா பேசினாலும் போதும்.
1: பேசக்கூடாதான்
4: சொல்லுவேன்.

0: ஆல் ரிங் ஆச்சுன்னா நீங்க இது வண்டி ஓரமா நிறுத்திட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னா தவிர நீ செல்ல போட்டு வண்டி ஓட்டன்னு சொல்ல.
1: சார் என்ன சொல்ல வரானா, இப் இட் இஸ் எமர்ஜென்சி கால் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதனால
2: ஓகே சார், பட் திடீர்னு போன் சைலண்டா இருக்கு என்வயர்மெண்ட், வண்டியில யாருமே இல்ல, போயிட்டு இருக்கோம். திடீர்னு போன் அடிச்சா அந்த இடத்துல சில இருக்கு பக்கன் இருக்கும்.
0: ரோலே மகா மட்டும் சைலண்டான ஒரு இன்வெண்ட் வண்டி ஓட்டுறாங்க போல இருக்கு. நாங்க மட்டும் ரொம்ப நாசியான இன்வெண்ட் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு நாள் மார்ஸ்ல எங்கேயா போயிருக்கீங்களா?
1: இல்ல
0: மங்களே, நீங்க ட்ரைவல் பண்ணிருக்கீங்களா மார்ஸ்ல? நம்ம இருக்க இன்வெண்ட் நாய்ஸா இருக்கும். நீங்க அதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி, நான் மொபைல் வந்து பேசாதீங்க சொல்றது வந்து, ஸோ டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது மொபைல் டிரைவிங் பேசாதீங்க. சப்போஸ் மொபைல் ரிங் ஆச்சுன்னா வண்டி ஓரமாக தீட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
2: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
0: ஓரம் இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு சான்ஸ் அடையும் ஓரம் நிறுத்தி நிறுத்து பேசலாம். பட் அதாவது
1: இப்ப நடக்க கூடாத இன்சிடென்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராபிக் போலீஸ் வந்து பப்ளிக்க பிளேம் பண்றாங்க, அண்ட் பப்ளிக் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்ல ஏதாவது மேஜரா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் தான், இதுக்காக தான் பிளேம் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ மக்கள் வந்து டிராபிக் போலீஸ பிளேம் பண்ணிட்டோம், அவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சிக்னல் போட்டது சரியில்லை, அதை பண்ணது இது அவர் போடவே இல்லை, அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சு. இந்த மாதிரியெல்லாம் நிறைய இவங்க அவங்கள பிளேம் பண்ணுறதும் அவங்க இவங்கள பிளேம் பண்ணுறதும் இந்த மாதிரிலாம் நடக்கும்.
2: ஸோ இதில் வந்து டிராஃபிக் காப் அண்ட் பப்ளிக்கு வேலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஆக்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அதை சம்மந்தப்பட்ட ஏ அண்ட் பி இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு முழு காரணம். எல்லாமே டிராஃபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் கற்றுக்கும் போது நீங்கள் என்னோட அண்ணன் கற்றுக் கொடுக்குறான், அப்பா கற்றுக் கொடுக்குறாங்க, நீயே இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராப்பராக கற்றுக் கொடுக்கறதுனு ஒரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க அப்பா அம்மா கூட நிறைய படிச்சிருக்கலாம், ஆனா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி தானே நீங்களும் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் கத்துக்கணும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிராபிக் காப் வந்து கத்து தான் கத்துவாங்க பப்ளிக் மேல, ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அது உயிர் போயிடுச்சு, அவங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாப்பாங்க. நம்ம ஆக்சிடென்ட் நம்ம பப்ளிக்கா ஒரு ரோட்ல இருந்து பார்த்தோம்னா என்னைக்கா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் பாக்குறோம், அவங்க டே டு டே லைஃப் பாக்குறாங்க. ஸோ உயிரோட வேல்யூ அவங்களுக்கு இன்னும் மோரா தெரியும். அவங்க கத்துறதுக்கான அம்மா அப்பா நம்மளை திட்டுறதுக்கான காரணம் என்ன, நம்ம கரெக்டா இருக்கும், நம்ம சேஃபா இருக்கணும், அந்த ஆஸ்பெக்ட் தான் டிராபிக் காப்பும் சொல்றாங்க. தயவுசெய்து சேஃபா வாங்கப்பா, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்களும் சொல்ல வராங்க.
1: ஓகே,
2: சோ நம்ம வந்து எல்லாமே வந்து போலீஸ் தான் ஃபீட் பண்ணுவாங்கன்னு இல்லாம நீங்க நெட்ல இருந்து நிறைய கத்துக்கோங்க, கிளாஸ் போய் கத்துக்கோங்க, நீங்க உங்களை சேஃபா வைங்க. சிம்பிளான ஒரு விஷயம், நீங்க ஓட்டுற வண்டி நீங்க சேஃபா வச்சுக்கிட்டாலே நீங்க சேஃப். அதையும் தாண்டி எழுத்தாப்புல இருக்கவங்களும் சேஃப். சோ வண்டியில ஒரு கீறல் படக்கூடாதுன்னு நினைச்சு வண்டி ஓட்டுங்க. இது எனக்கு நான் டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில ஒரு கீறல் படக்கூடாது நினைச்சு வண்டி ஓட்டிங்கன்னா நீங்க சேஃப், ஆன் த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
3: நம்ம வந்து போலீஸ வந்து பிளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பா பிளேம் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு, இப்ப அந்த இடத்துக்கு கண்டிப்பா போலீஸ் தேவை, இல்லைன்னா நம்ம மக்கள், ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட், நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்ல அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பா போலீஸுங்கிறது அவசியம், எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனா வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், என்னோட லைஃப்ல நடந்ததுதான், நான் தான் பண்ணாது சரியா. நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
1: தெரியுது ஆரம்பத்திலேயே நான் நினைச்சேன்,
3: நான் சொல்றேன், நான் வந்தது ஒரு ராங் ரூட்ல, நான் வந்து ராங் ரூட்ல, அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க, சரி நான் அவங்களுக்கு வந்து நான் போகணும் அவங்க கிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்ப லைசன்ஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோனையும் அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன், அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க.
1: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு
3: நான் சொல்றேன். அப்போ வந்து மத்தவங்க
0: பாக்குறாங்க,
3: மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை புடிச்சு கொடுக்கணும், இல்ல என்னை பிடிக்கணும், இல்ல அவனை பிடிச்சி பனிஷ் பண்ணணும், அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ பிளேம் பண்ண முடியாது, அப்போ தப்பு பண்ணது நான், அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
1: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
3: விட்டுட்டாங்கன்னு இல்ல, அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க, அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க மிக்கிய விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. ஸோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க, அப்போ என்னை பிடிச்சிதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங், அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான அவங்க சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்லை கண்டிப்பா. அப்போ நம்ம போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது
1: சார். இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை, அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழா, இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதானே. ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
0: தவறுகள் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இருக்குது தவறு இருக்குது. இந்த போலீஸு மேலே தவறு சொல்கிற சில நேரத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக்காக இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பிடிக்கும் போது பின்னாடி ஆள் அடிச்சிருவார், உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே குறல், அதுதான் போலீஸாக சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ ஒரு சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க, ரேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம போலீஸ் வந்து இருக்கும்போது அவங்க சிக்ஸாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிறோம் ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். இப்போ பிடிக்கும்போது அவங்க அதில் கீழே இருந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதெல்லாம் கீழே விட்டாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, தவிர அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால இங்கே கீழே வந்து அடிபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தவிர இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனாலும் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனானா இல்லை வந்து வேறு ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
1: போயிருக்கானு
0: தெரியாது. ஸோ எப்படியான இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்தன் வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
3: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க அவன் கீழே வந்துடும் அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க, நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்ட கூடாது, நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போய் ரோட்டில் போகிறாங்க வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
1: என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாத்திக்க டிராபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை, நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ஆகும். இல்லையா
0: இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்றதுதான் டிராபிகோட வேலை. ஸோ டிராபிக் ஸ்காட் டிராபிக் ரெகுலேஷன், இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுறது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டேரக்ஷன் இருக்கும், இன்னொரு டேரக்ஷன் ஒரு டேரக்ஷன் இருக்கும், ஸோ ரெண்டு டேரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது, அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைப்பிடிச்சா தான் கிளாஷ் ஆகாமல் இருக்குது தான் கான்செப்டே, சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை லைக் உங்களை வந்து ஓவர் டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட், சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐடியில் போயிருக்காரு, அண்டர் போ ட்ரை பண்ணார், இந்த எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்கள ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியன் வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது அவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸ், அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறது ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ இஃப் யூஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இது மாதிரி இவர் மேலே மிஸ்டேக் தான் சொல்ல முடியும், இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறோம் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் என்னது, ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஒன்றுமே சொல்ல முடியாது, திஸ் இஸ் நோ எக்ஸ்பிளேஷன், அதான் ஆக்சிடென்ட். இப்போ எக்ஸ்பிளேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ், கான்ஷியஸாக கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்காது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸும் சரி இல்லை சோப் ஆப்ராஸ் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சரி ஹீரோ ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக வண்டியில் போகும்போது ரயில்வே கேட்டாக போட்டிருந்தாலும் சரி அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் தான் காட்டுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க ப்ளீஸ் சொல்லுங்க.
2: மக்கள் ஜெனரலா பண்ற ஒரு தப்பு எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க ஸ்பீடை கைட் பண்ண முடியாது, இந்த ஸ்பீட் தான் வண்டி வருதுன்னு ஃப்ரண்ட்ல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாது, சைட்ல இருந்து பார்த்தா வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு தெரியும். ஆனா அது தெரியாம என்ன பண்றாங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயினை ஓவர்டேக் பண்றது, கார் வேகமா வரும்போது ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்றது, பைக் வச்சு கிராஸ் பண்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க.
1: நான் சொல்லல சார், புள்ளத்தை ஆரம்பத்துல இருந்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன், கண்டினியூ.
2: இல்ல அது சினிமால ரொம்ப ஸ்லோ வரும் நிறுத்துன்னு சொல்லி இங்க டைரக்டர் மைக்ல சொல்லிட்டாருன்னா நிறுத்திடுவாரு, ஆனா உண்மையில ரியல் லைஃப்ல ட்ரெயின் நிக்குமா, நிக்காது. ஜென்ரலா வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 இல்ல 200 மீட்டர் தாண்டிதான் போய் நிக்கும், ஓகேங்களா. சடனா நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட் வேலை தயவுசெய்து பண்ணாதீங்க. சினிமாவில் பண்ணும்போது ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும், தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதீங்க. சினிமாவில் பார்க்கறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறதோன்னு நிறுத்திக்கோங்க, ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
1: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
3: அம்மா நான் ஃபர்ஸ்ட் வந்து
1: அம்மாவா
3: இல்ல என்ன சொல்ல வரேன்னா
1: அம்மாவா இல்லையா
3: இல்லங்க.
1: ஓகே
3: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர், ஓகேவா
1: ஸ்டண்ட்
3: பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே
3: நான் வந்து 1.5 இயர்ஸா நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்கிறது, நாங்களாம் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸு, ஹெல்மெட்டு, இப்போ இதெல்லாம் இல்லாமல் பண்ணால் எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கு. அது இல்லாமல் நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்கள் பண்றப்பே சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
1: வந்துடுவாங்க,
3: இல்ல ஸ்டாப் இடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி வந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 மாசம் ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 மாசம் ப்ராக்டிஸ் பண்ணேன், சரிங்களா. அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோடனே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க, வராங்க வண்டி வீல தூராங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கேட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடாமீட்டர் மட்டும் தான்
1: 200 ஒரு கெத்து கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.
3: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
1: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலன்டட் பர்சன்,
3: நானும் அதே மாதிரி தான்
1: அங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
3: நானும் ஒரு ஆரோக்கியலர் தான், நானும் இதே மாதிரி ஸ்டண்ட், நானும் ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படினு சொன்னா ரோட்ல பண்ணிருந்தேன். எனக்கு இங்க கால் லிக்க மாட்டார்.
1: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
3: இல்ல, ரோட்ல பண்ணினா எனக்கு கால் லிக்க மாட்டார் ஆயிடுச்சு கால். அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும்னு இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80ல போய் 100ல போனா கீழே தான் விழுவோம், வரதான் செய்வோம், மனக்கவ தான் செய்வோம்.
1: சோ நம்ம போலீஸ் வந்து இங்க இருக்காரு அப்படிங்கறதுனால சில விஷயங்கள்லாம் மறைச்சு அப்படியே பேசுறீங்க. ஓகே, தமிழரசன் சார் கிட்ட நம்ம அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார், நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இதுல இருந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லா சொல்ல விஷயமும் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே தமிழே சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த நம்ம இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொருத்தருக்கு போகிறது தான் தவிர, ஏன்னா நம்ம ஹீரோயிசம் காட்டிருக்கோம், வேறு இதுக்கும் இடம் கிடையாது. ஸோ இவங்க சொல்கிறவங்க தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியாக சிட்டியில் ஒதுக்குப்புறத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரேசிங் பிளாட்ஃபார்மாக வச்சு அங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்கே மக்கள் போகிற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஃபேமிலிஸ், குழந்தைங்க எவ்வளோ பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்களாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வந்து படத்தை பார்த்து இதில் வந்து ரொம்ப வராங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்தில் வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ணுற மாதிரி இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு ரீஷாட் மாதிரி எடுக்கலாம். ஸோ ஒருத்தர் வந்து கீழே விழுந்த மாதிரி காமிக்கலாம், திருப்பி ரீஷாட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்கே வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒன்று எழும்பு ஒட்டிக்குமா? ஸோ அது கிடையாது. ஸோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறாங்கல்ல. பட் ஜென்ரலாக தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளோதான். இதை வந்து அது காட்டாமல் இருக்கணும், மைண்ட் இல்லாமல் ப்ராப்பர் சென்சிபிள். நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும், வீட்டில் நம்ம தான் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா அப்பா நம்மளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிள்ளைக்குட்டி நம்ம மீன்ஸ் வெயிட் பண்ணிருக்காங்க, ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க, நினச்சாலே போதும் சென்சிபிளாக ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து போய் கண்டுபிடிச்சு.
1: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறது வந்து இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஆயிடுச்சு?
0: ஃபேக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருக்கிறது ஃபேக் லைசன்ஸா?
1: நான்
0: கேட்கறது டவுட்டாக இருக்கேன், அப்போ வாங்கி செக் பண்ணுறேன். இல்லை, லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேஃப்டியாக வச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜஸ்ட் ப்ரொவைடிங் தேர் ஜெராஸ்கோபி, அதுதான் இங்கே எல்லாம் ஜென்ரலாக பேசிக் நடந்துட்டுருக்குது. இது ப்ராக்டிக்கலாக இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ எக்ஸியாகவே நாங்கள் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ஓன்லி தமிழ்நாடு போலீஸ் அண்ட் பவர் சொல்லுவாங்க, ஒன் சீங் அ பர்சன் வி வில் ஃபிக்ஸ் ஹிம் அக்யூஸ் ஆர் நாட் நார்மலாகவே. ஸோ தமிழ்நாடு
1: அது உங்களை பார்த்தாலே தெரியுது சார், நீங்கள் எல்லாமே கெஸ் பண்ணி
0: உங்களுக்கு கரெக்டாக சொன்னேன் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா சிவன் உங்களுக்கு வந்து போலி லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் அ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது, சி வென் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட், அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது, இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ். இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேன் நாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் ஃபைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். வென்எவர் இட்ஸ் கெட்டிங் ஃபேக் லைசன்ஸ் செக், வெஹிக்கல் செக் போது வி ஆர் டேக்கிங் ப்ராப்பர் ஆக்ஷன், நெசசரி ஆக்ஷன்ஸ்.
1: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சார்.
0: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது, ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ஃபால் ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ், என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், ஒரு ரைடர் ஸோ ரைடர் ட்ராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கிள் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக யூ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் திங். ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் அடிக்கணும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் யூ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் இங்கே வந்து நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமையாக ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போகவே சேரவே முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன், ஸோ பே பண்ண ஃபைன் தானே பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயம் சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அது மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அபவுட் திஸ்.
1: சார் இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லையும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: மக்கள் சார்பாக நீங்கள் மூணு பேர் இங்கே பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா தமிழரசன் அண்ட் சந்திரன் சார். தேங்க்யூ. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
4: Taking bribe is wrong, but giving bribe is also wrong.
2: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
5: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை, பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
6: Produced and brought to you by MOP CRS 107.8 FM.
5: Is if we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOP CRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.
7: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
9: நமது சமுதாயம்,
8: நமது வானொலி,
9: நமது பெருமை.
10: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
11: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
10: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
11: இருங்க இதை கொடுக்கறேன்.
10: தேங்க்ஸ்.
12: எக்ஸ்கியூஸ் மீ.
10: என்னங்க
12: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
10: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
12: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
10: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
12: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
10: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
12: இப்போ இந்த மருந்து அதை பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
10: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
11: நுகர்வோர் கவனிக்க,
12: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
11: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளீன்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளீன்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளீன்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மளை தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய
4: வானொலி. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
5: You are listening to MOP Vaishnav.

0: tuned. Stay tuned. ஹாய், வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா
0: ஹெல்த் அண்ட்

0: வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட் பேரு யுக். யுக்னா ஜாயின், ஸோ யோகானா யூனிட்டி. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் யோகா. இந்த உலகத்தில் மொத்தமாக 84 கிளாசிக் யோகா ஆசனாஸ் இருக்குங்க. அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி நம்ம லார்ட் சிவா இருக்கார்ல, ஹீஸ் கன்சிடர்ட் டு பி த சுப்ரீம் லார்ட் ஆஃப் யோகா. உங்களுக்கு சிவா பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்குங்க.
0: எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் என்னால் ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அக்கார்டிங் டு த யோகா ஜேர்னல், 16 மில்லியன் அமெரிக்கன்ஸ் ப்ராக்டிஸ் யோகா வாங்க.
1: வாவ்,
0: நம்மளாம் இங்கே இந்தியன்ஸாக இருந்துட்டு பண்ணுறது இல்லை, அவங்க அமெரிக்கன்ஸாக இருந்துட்டு யோகாவை விடாமல் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்குது நம்ம பண்ணலையே அப்படின்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் கண்டிப்பாக நான் அதை வந்து பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று, June 21st என்னன்னு சொல்லுங்க.
1: என்ன டே? வேர்ல்ட் மியூசிக் டே.
0: அட, என்னங்க யோகா பத்தி பேசிட்டு இருக்கோம், வேர்ல்ட் மியூசிக் டே பத்தி பேசிட்டு இருக்காங்க. June 21st என்னன்னா இன்டர்நேஷனல் யோகா டே. அது வந்து இட் இஸ் செலிப்ரேட்டட் பை யோகா என்தூசியாஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். மொத்தமா வேர்ல்ட் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ஸ்பெஷலான டே தான் June 21st.
1: வாவ், செம்மையா இருக்குங்க கேக்க.
0: எனக்கும் கேட்கும் போதே பண்ணணும்னு ஆசையா இருக்குல்ல. அதனால நான் நினைக்கிறேன் இதை கேட்டு நம்ம மக்களும் வந்து யோகா கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நான் விருப்பப்படுறேன், ஆசைப்படுறேன்.
1: 2010 இருந்து 2012 வரைக்கும் 29% இன்க்ரீஸா இருக்குங்க. அப்ப எது நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பேர் வந்து யோகாவை பத்தி ரொம்ப தெரிஞ்சுட்டு ரொம்ப படிச்சு அவங்க எவ்வளவு இன்வால்வா இருக்காங்க. யூஎஸ்ல இருக்க பீப்புளே இவ்வளோ இன்வால்வா இருக்கிறப்போ நம்ம சென்னை பீப்புளுக்கு என்னங்க பிரச்சனை? யோகா பண்றதுல அவ்வளோன்னு தப்பு இல்லையே. நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு பதிலாக யோகா போனா அதோட பெட்டரா இருக்கும். நான் சொல்றதோட என்னங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருக்காங்க ஆன் யோகா டே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்றதோட அவங்க சொல்றது கேட்கறதே பெட்டருங்க.
2: யோகாசன் एक प्रकार से जीवन अनुशासन का भी अधिष्ठान बन जाता है. कभी कभी लोग इसको समझने में उनकी क्षमता की कमी के कारण पूरी तरह समझ नहीं पाते. कभी कभी लोगों को लगता है योगा से क्या मिलेगा, ये पूरा विज्ञान लेने पाने के लिए है ही नहीं. योग क्या मिलेगा इसके लिए नहीं है, योग मैं क्या छोड़ पाऊंगा, मैं क्या दे पाऊंगा, मैं किन किन चीजों से मुक्त हो पाऊंगा, ये मुक्ति का मार्ग है, पाने का मार्ग नहीं है. आज हम हर प्रकार से योग करते हैं. मैं योग से जुड़े हुए सभी महानुभावों से आज मैं इस सार्वजनिक मंच से एक प्रार्थना करना चाहता हूं. ये मेरी रिक्वेस्ट है, क्या अगले साल जब हम योगा दिवस मनाएंगे, ये जो एक वर्ष है, एक वर्ष दरमियान हम योग के लिए जो भी करते हैं करें, लेकिन एक विषय पर हम फोकस कर सकते हैं क्या? और वो मेरा विषय है मधुमेह, डायबिटीज. डायबिटीज और योग, सभी योग की दुनिया के लोग जो भी ज्ञान उनके पास है, तरीके उनके पास है, साल भर योग की बाकी चीजें तो चलेगी लेकिन ये प्रमुख होगा. भारत में डायबिटीज की संख्या बढ़ रही है. योग के द्वारा डायबिटीज से मुक्ति मिले या न मिले, लेकिन उसको कंट्रोल तो किया जा सकता है. हम सामान्य व्यक्ति को मधुमेह शक्ति में, डायबिटीज की स्थिति में कौन से यौगिक उपाय हैं, ये सिखाने का जन आंदोलन खड़ा कर सकते हैं क्या? देश में डायबिटीज के कारण होने वाली परेशानियों से हम कुछ परसेंटेज लोगों को भी मुक्ति दिलाएंगे तो योग इस वर्ष के अचीवमेंट में अगले साल कोई और बीमारी लेंगे. लेकिन मैं चाहता हूं कि इस उत्तम स्वास्थ्य के लिए कहीं पर किसी बीमारी को भी एड्रेस करें हम, और एक वर्ष के लिए एक बीमारी पकड़ करके आंदोलन चलाएं. दूसरा, योग ये बीमारी से मुक्ति का ही मार्ग नहीं है, योग ये वेलनेस की गारंटी है. ये सिर्फ फिटनेस की नहीं, ये वेलनेस की गारंटी है. और इसलिए हमने वेलनेस पर भी अगर जीवन को एक होलिस्टिक डेवलपमेंट के लिए और ले जाना है, ये उसका उत्तम मार्ग है. योग को के साथ जुड़े लोगों को देख करके मन को बड़ी प्रसन्नता होती है और विश्व

0: पूरा जुड़ रहा है, ये अपने आप में गर्व की बात है। मैं फिर एक बार इस महान परंपरा को प्रणाम करते हुए, उज्जवल भविष्य की कामना करते हुए बहुत बहुत धन्यवाद।
1: ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள், நோய் இல்லாமல் வாழுங்கள். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. மக்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது யோகா, ஜிம் போறது, ஏரோபிக்ஸ் பண்றது, இதெல்லாம் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அதை தவிர கிராஸ் ஃபிட்னு ஒரு ஃபிட்னஸ் ரொட்டீன் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து இப்ப வர ஜெனரேஷன்ல இட்ஸ் ரியலி பிகமிங் ஃபேமஸ். அண்ட் அதை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் அர்ஜுன் பாசுன்னு ஒருத்தர் வந்து இந்த ஷோல நம்மளோட கலந்துட்டு நம்ம கூட நிறைய வந்து அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அவர் சொல்லி கொடுக்குற விதத்தெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. பட் அதுக்கு முன்னாடி கிராஸ்ஃபிட்டோட சில பல பெனிஃபிட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். முதலாவதா நம்ம பார்க்க போற பெனிஃபிட் வந்து இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா டீப் ஒர்க் அவுட். நீங்க எல்லாரும் ஜிம் போய் பயங்கரமான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரிதான் வந்து கிராஸ்ஃபிட்டும். பட் கிராஸ்ஃபிட் நீங்க பண்ணும்போது மேக்சிமம் 15-20 minutes தாங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு வந்து லிட்ரலி ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். அவ்வளோ டீப்பான ஒர்க் அவுட் வந்து இந்த கிராஸ்ஃபிட்ல இருக்கும். இப்ப நம்ம அடுத்ததா கேட்க போற பெனிஃபிட் என்னன்னா மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே
2: என்னமா
1: பண்ற,
2: மத்தவங்களை மோட்டிவேட் பண்ணும்போது என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணாம இருக்கியம்மா,
1: என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா, பேச விடுமா, சைலண்டா இருமா. இப்ப மோட்டிவேஷனா உங்களுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு மனுஷன் வந்து எந்த விஷயத்த பண்ணாலும் அவனுக்கு என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் தான் அவனை வந்து அந்த செயலை வந்து நல்லா பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கீ டு கிராஸ்ஃபிட் என்னன்னா, உங்க எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து இன்டென்சிட்டி பத்தி சொல்லியிருக்கேன், டீப் ஒர்க் அவுட் பத்தி. இப்ப நீங்க எல்லாம் ஜிம் போனீங்கன்னா ஒரு உங்களை சுத்தி ஒரு 15-20 பேர் வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் ஒரு ஜிம்ல வந்து உங்களுக்கு ஒரு 2-3 ட்ரெயினர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ உங்களை வந்து 24/7 லைக் நீங்க வந்து அந்த ஜிம் ட்ரைனிங் வந்து ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ண போனீங்கன்னா அந்த 1 hourமே ஃபுல்லா அந்த ட்ரைனர்ஸ் உங்க கூட இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க உங்களை வந்து அப்பப்பதான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஒர்க் அவுட் வந்து ஃபுல்லா பண்ண முடியலன்னா கூட நீங்க சீட் பண்ணிடலாம். ஆனா இந்த கிராஸ்ஃபிட்ல சீட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த 15-20 minutes நீங்க பண்ணீங்கன்னா அந்த 15-20 minutes மோட்டிவேட்டடா நீங்க வந்து டெடிக்கேட்டடா அந்த எக்ஸசைஸ பண்ணி தாங்க ஆகணும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து டைம் எஃபிஷியன்ட். டைம் எவ்வளோ முக்கியன்றது இந்த உலகத்தில் வாழற எல்லா மனுஷனுக்குமே தெரியுங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க போனா இந்த கிராஸ்ஃபிட்ல வந்து நீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15-20 minutes தான் ஒர்க் அவுட்டே பண்ணுவீங்க. ஆனா அந்த 15-20 minutesமே நீங்க நான் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டடா பயங்கரமா உங்களே நீங்க புஷ் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களால வந்து அதோட பெனிஃபிட்ஸை வந்து அடைய முடியும். இல்லாட்டி நீங்க பண்ணணுமே அப்படின்னு பண்ணீங்கன்னா கிராஸ்ஃபிட் பண்றதுல யூஸே கிடையாதுங்க. கிராஸ்ஃபிட் பண்ணக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஜிம்ல பண்ற 1 hour ஒர்க் அவுட்

0: மேக்ஸிமம் லெவலுக்கு உங்களோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி உங்களையே புஷ் பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணாதான் அதோட பெனிஃபிட்ஸை வந்து நீங்கள் டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு காமனான கோல் என்ன, நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர், நல்ல ஃபிட்டாக நல்ல ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்கலேருந்து ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிராஸ் ஃபிட் பண்ணால் இந்த மாதிரி லெவலுக்கு உங்களே ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூ கேன் கெட் த பெஸ்ட் ரிசல்ட் அவுட் ஆஃப். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து டைனமிக் ஒர்க் அவுட். நீங்க வந்து கிராஸ் ஃபிட் பண்ணும்போது உங்களால சத்தியமா பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ இன்டென்சிஃபைடா இருக்கும் உங்களோட ஒர்க் அவுட்ஸ்லாம். கஷ்டப்படுவீங்க, உங்களால எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படின்னாலும் உங்களால சொல்லக்கூட முடியாது. பிகாஸ் டூயிங் கிராஸ் ஃபிட் இஸ் லைக் டேக்கிங் அப் அ சேலஞ்ச். கண்டிப்பா அவ்வளோ கஷ்டம் இது பண்றது. அண்ட் கிராஸ்ஃபிட்ல என்ன ஒரு இன்னொரு மேஜர் பெனிஃபிட்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் எக்ஸசைசஸ் இருக்கும். நீங்க ஜிம் போகும்போது வெறும் அந்த ட்ரெட்மில் பண்றது, வெயிட்ஸ் தூக்கிறது அது மாதிரி மட்டும் இல்லாம நீங்க நிறைய இதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. அண்ட் அது வந்து உங்களோட மேக்ஸிமம் நீங்களே உங்களை புஷ் பண்ணிட்டு உங்களோட மேக்ஸிமம் லிமிட்க்கு நீங்க பண்ற மாதிரி அவ்வளோ டீப்பா இருக்கும் நீங்க பண்ற எக்ஸசைசஸ். இப்ப நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு மூவ் பண்ண போறோம். இங்க யார் வர போறாங்க, என்ன பேச போறாங்க, எதை பத்தி பேச போறாங்க, இதை எல்லாத்தையும் சொல்றதுக்கு நம்மளோட ஆர்ஜி நட்சத்திரம் இங்க இருக்காங்க.
1: தேங்க்யூ நித்யஸ்ரீ. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து யார் கூட, முக்கியமான ஒரு நபர் கூட நம்ம வந்து பேச போறோம். அவங்க வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப சாதனைகள், சின்ன வயசுலே ரொம்ப சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் 20. இதில் அவங்க வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் அவங்க வந்து ட்ரெய்னராக 5 இயர்ஸாக இருந்திருக்காங்க. செலிபிரிட்டிஸ் யாருன்னு கெஸ் பண்ணுங்க, வேற யாரும் இல்லைங்க, நம்ம த்ரிஷா, தீபிகா பல்லக்கர் அண்ட் தினேஷ் கார்த்திக். ஸோ இவங்க எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுற நம்ம ஃபேமஸ் ட்ரெய்னர் அர்ஜுனை நம்ம வந்து இன்னைக்கு ஷோக்கு கூப்பிட போகிறோம். அண்ட் அவங்க கூட கொஞ்சம் வந்து பேசி என்னெல்லாம் பண்ணும் ஃபிட்னஸ்க்கு வேண்டி சஜஷன்ஸ் கேட்க போகிறோம் நம்ம.
0: ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, கிராஸ்ஃபிட்டோட எக்ஸ்பர்ட். ஹாய், உங்ககிட்ட நாங்க கிராஸ்ஃபிட் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். Can you just explain it?
2: Okay, so CrossFit is basically functional exercises to be done in a stipulated time. It's an outdoor program because people like doing this more these days, because people don't like training in the gym because they feel it's very monotonous, and also cardio they feel it's very monotonous. So CrossFit is something, it's a mix of those two, so people prefer to do these more these days.
1: Okay Arjun, நீங்க எவ்வளவு வருஷமா பிராக்டீஸ் பண்றீங்க?
2: ஒரு 5 இயர்ஸா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலா நம்ம ஓன் ஜிம் வச்சிருக்கோம், ஒன்னு கோட்டர்புரம்ல, ஒன்னு பிரசனகர்ல, ஒன்னு நுங்கம்பாக்கம்ல. நம்ம கிராஸ்ஃபிட்டோட ஏரியா வந்து டிநகர்ல இருக்கு. அந்த கிரவுண்ட் பேர் ஆர்கேஎம். அங்கே தான் டெய்லி மார்னிங்ஸ் 6 to 7 or 6 to 8 கிராஸ்ஃபிட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் மேன் தான் எல்லாம் 8 o'clock ஒர்க் போவாங்கல்ல. ஸோ அந்த 6 to 7 அவங்க பண்ணிட்டு அவங்க அப்படியே ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குல்ல, டே ஃபுல்லாக ஏதோ பண்ணியிருக்கோன்னு. ஸோ தட்ஸ் தி வே இட் இஸ்.
1: சூப்பர் சூப்பர். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி நான் வந்து கொஞ்சம் கிரிக்கெட்டர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அந்த தினேஷ் கார்த்திக், அபினவ் முகுந்த், மாலன், ஆல் சென்னை கிரிக்கெட்டர்ஸ். அப்புறம் என்னோட அப்பா வந்து இந்தியன் டீமோட ட்ரெயினர். ஸோ அங்கே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. NCAA போயிட்டு அங்கே விராட் கோலி கூட அசிஸ்ட் பண்ணிட்டு. ஸோ மோஸ்ட் பிளேயர்ஸோட. அண்ட் ஆல்சோ எஸ் பட் பேசிக்லி சென்னையில் வந்து ஐ ட்ரெயின் ஆல் தீஸ் கிரிக்கெட்டர்ஸ் தட் ஆர் ஹியர் ரைட் நவ் இன் சென்னை.
0: வாவ், தட்ஸ் கிரேட். அண்ட் அர்ஜுன், உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கைண்ட் ஆஃப் ஏஜ் குரூப், குழந்தைங்களா இல்லை மிடில் கிளாஸா இல்லை ரொம்ப ஓல்டாக இருக்கிறவங்களா, யார் வந்து ரொம்ப இந்த மாதிரி யோகா கிராஸ்ஃபிட் நீங்கள் நடத்துகிற இதில் யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக உங்களோட கிளாஸ் எடுத்துக்க விருப்பப்படுறாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: மோஸ்ட்லி சொல்லணும்னா 25 to 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் பீப்புள். பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ரொம்ப இந்த காலத்தில் ஃபிட்னஸ்ஸாக ரொம்ப பார்க்க மாட்டுறாங்க.
0: அதே இப்படி யங்ஸ்டர்ஸ் தான் இந்த காலத்துல வந்து they want to be fit, நல்லா இருக்கணும்.
2: Very surprising, but
0: still நமக்கு தெரியும்ல யங்ஸ்டர்ஸ் தான் வந்து இந்த காலத்துல வந்து காலேஜ் போற பசங்க அந்த ஏஜ்ல குரூப்ல இருக்கிறவங்க தான் they want to be more fit. என்ன சொல்றது, to look good.
2: நான் பார்த்தாலும் CrossFitல we have about 15 people வருது.
0: Okay.
2: அந்த 15ல எல்லாம் 25 35 mostly சொல்லணும்னா businessmen and homemakers அவங்க தான் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க CrossFitல. நான் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பார்த்தது இல்லை இந்த 20 இயர்ஸ் கீழே அவ்வளோ பார்த்தது இல்லை. பட் மோஸ்ட்லி எஸ் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் தே சீம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் தி ஸ்டஃப் அண்ட் தே சீம் வெரி பேஷனட் அபவுட் இட்.
0: நைஸ் டு ஹியர்.
2: எஸ்.
1: இந்த லைஃப் ஸ்டைல்ல என்கி நம்ம காலைல பிராக்டிஸ் பண்ணா இல்ல ஈவினிங் பிராக்டிஸ் பண்ணா எப்போ எந்த டைம் ரொம்ப கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: நான் சொல்லணும்னா ஒரு மார்னிங் 6:00 to 8:00 குள்ள பிராக்டிஸ் பண்ணா அது மோஸ்ட்.

0: ஐடியல் பிகாஸ் ரொம்ப டெக்னிக்கலாக போவேன் பட் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணால் உன் மெட்டபாலிக் ரேட் வந்து ஹையராக இருக்கும் விச் லீட்ஸ் டு வாட் ஐ சே ஃபாஸ்டர் வெயிட் லாஸ் இஃப் தட்ஸ் வாட் பீப்புள் லுக்கிங் ஃபார்.
1: இப்போ நம்ம இருக்கிற காலத்தில் எக்ஸசைஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க?
0: ஃபீல் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தீஸ் டேஸ் வந்து எல்லோரும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா, இட்ஸ் மேக்கிங் அஸ் டிவியேட் ஃப்ரம் அவர் நார்மல் ஃபிசிக்கல் ஒர்க். ஸோ ஐ திங்க் வந்து எக்ஸசைஸ் தீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள், ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பண்ணும் இந்த மாதிரி டு லீட் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்.
1: இந்த காலத்தில் டயட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா நீங்கள்?
0: ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தீஸ் டேஸ் வந்து எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணால் வெளில போய் சாப்பிடலாம், ஜங்க் பண்ணலாம், பட் ஐ திங்க் தட்ஸ் சம்திங் யூ ஷுடன் டூ. நம்ம வந்து நம்ம ஒர்க் அவுட்டும் நம்மளோட டயட் வந்து ஹேஸ் டு கோயின்சைட், ஹேஸ் டு ஒர்க் டுகெதர் இன் ஆர்டர் டு நீங்கள் வந்து ஃபிட் ஆகணும்னா இந்த ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும்.
1: ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னா சில பல விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: ஓகே ஓகே அர்ஜுன், இப்போ இந்த சின்ன வயசுலயே நீங்க இவ்வளோ ஃபேமஸா நிறைய பேர் ட்ரெயின் பண்றீங்க அண்ட் யூ ஆர் தி டைரக்டர் ஆஃப் தி ஜிம் வேற, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? உங்களோட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எங்களோட.
0: ஆமா, ரொம்ப இட் ஃபீல்ஸ் வெரி குட், மேக் அ டிஃபரன்ஸ் இன் அ பர்சன்ஸ் லைஃப் அண்ட் பீங் தி டைரக்டர் ஆஃப் தி ஜிம் அண்ட் ஆல்சோ ட்ரெய்னிங் பீப்பிள், யா இட் டஸ் கிவ் மீ அ சென்ஸ் ஆஃப் சட்டிஸ்ஃபேக்ஷன். பட் ஆல்சோ இன் ஆன் அ செல்ஃபிஷ் ரீசன் ஐ கெட் டு கீப் மை செல்ஃப் ஃபிட் அஸ் வெல் பிகாஸ் I know the tricks and trade, you know how to lose weight, how to do this and how to do that, and so I guess that's more like an added bonus. But yes, training people does, you know, give me a great sense of satisfaction.
1: நான் என்ன நினைக்கிறேனா, இப்பெல்லாம் ஒரு ஒரு தெரு தெரு ஜிம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த ஜிம்முக்கு உங்க ஜிம்முக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்காங்க, என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க ஜிம் பத்தி.
0: நம்ம ஜிம்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வி ட்ரை டு பி வெரி சிஸ்டமேட்டிக் வித் அவர் அப்ரோச். நம்ம வந்து எல்லா கிளைண்ட்டும் அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ், எனி ஓட் வைஸ் எனி ப்ராப்ளம்ஸ் வித் யர் பாடி, எனி டீவியேஷன் மூவ்மெண்ட், எனி திங் வி செக் ஆல் தட், எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக பார்த்துட்டு ஒரு ஃபுல் பாடி அசஸ்மெண்ட் அண்ட் எவ்ரி திங் அதெல்லாம் பார்த்துட்டுக்கப்புறம் தான் எக்ஸசைசஸ் வி வில் ரெக்கமெண்ட் ஃபார் தம் அண்ட் வி வில் ஸ்டார்ட் கிவிங் தம் எக்ஸசைசஸ் டு டூ. ஸோ எனவே நம்ம மோஸ்ட் ஜிம்ஸ் வந்து வந்தாவா பைசிப்ஸ் பண்ணலாம், ட்ரைசிப்ஸ் பண்ணலாம், பேக் பண்ணலாம், அதெல்லாம் சீம்ஸ் வெரி கிடிஷ் தீஸ் டேஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு தட். பட் நம்ம ஜிம் வந்து ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராப்பர் good lifestyle, we aim to give the client complete satisfaction. We want them to really feel good about themselves and not just give them false hopes. So andha mari solradhu and plus in the girls and the kids nariya பேர் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்களே ட்ரெயின் பண்ணால் ஹைட்டு கம்மியாகிடும், ஹைட்டு வராது, அதெல்லாம் நாட் ட்ரூ. ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இட்ஸ் சேஞ்ச் நவ். இப்போ வந்து எந்த ஏஜில் வந்து ட்ரெயின் பண்ணலாம், ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து என்ன பைசெப்ஸ்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டார்ட் வித் யுவர் நார்மல் நார்மல் பிளயோமெட்ரிக்ஸ் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். So yes, that's it.
1: எந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் நீங்க வந்து பிரெஃபர் பண்ணுவீங்க?
0: ஏஜ் குரூப்னா லெட்ஸ் சே 13 இயர்ஸ் ஓல்ட் 15 இயர்ஸ் ஓல்ட் னா அவங்க ஜஸ்ட் ஜெனரல் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் அண்ட் பயோமெட்ரிக்ஸ், மோஸ்ட்லி பயோமெட்ரிக்ஸ் என்ன அந்த குதிக்குது கிளைம் பண்றது அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ். அவ்வளோ வெயிட்ஸ் கொடுக்க மாட்டோம் பட் ஜென்ரல் லெட்ஸ் சே ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க், யூனோ அவ்வளோ டீப்பாக போக மாட்டோம், ஜஸ்ட் யூனோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுல ஒரு மாதிரி ஸ்ட்ரெங்தனிங்க்கு ஒரு ஐடியா.
1: உங்க இதுல நீங்க வெயிட்ஸ்லாம் தூக்கு வைப்பீங்க, இந்த ஏஜ் குரூப்க்கு நீங்க வெயிட் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க லைக்
0: ஆஃப்டர் 16 இயர்ஸ் ஆல்? எஸ் அவங்க
1: 16 இயர்ஸ்க்கு அப்புறமே தே கேன்.
0: எஸ் தே கேன். அவங்க ஸ்போர்ட்ஸ்னா பர்டெய்னிங் தி ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க சப்போஸ் டென்னிஸ் ஆடுறாங்கன்னா இந்த மாதிரி வொர்க் அவுட் கொடுக்கணும், கிரிக்கெட்னா இந்த மாதிரி வொர்க் அவுட். ஸோ ஆல் பொறுத்த வரைக்கும் இருக்கு.
1: ஓகே, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு லைக் இந்த மாதிரி வெயிட்ஸ் கொஞ்சம் நாள் தூக்கிட்டு உடனே விட்டுட்டா இருந்த வெயிட்டை விட ஜாஸ்தி வெயிட் போட்டுருவாங்க அப்படின்லாம் வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இஸ் தட் ட்ரூ?
0: நாட் ட்ரூ ஆக்சுவலி. நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு 1 வீக், சப்போஸ் ஒரு 2 வீக்ஸ் டச் இல்லைன்னா, சப்போஸ் நீங்க ஏதோ வெளில போயிட்டீங்க பிகாஸ் யூ கான் அவுட் ஸ்டேஷன் சம்திங், நீங்க அவ்வளவு வெயிட்லாம் போட மாட்டீங்க. ஐ டோன்ட் நோ வை கெட்டிங் தட் ஃப்ரம்.
1: இல்ல எனக்கு நான் கேட்ட வரைக்கும் லைக் நீங்க எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட நாங்க கேட்ட அப்படியே வி ஆர் doubts clear
0: பண்ணி. No, it's nothing like that. Maybe நீங்க வந்து suppose you weight தூக்குறீங்களா ஒரு week 2 weeks அப்புறம் வந்தீங்கன்னா maybe you won't be able to lift the same weight, maybe you'll be able to only lift lighter since you've taken a longer break. But proper training னா நீங்க every week at least 3 times னா அப்பதான் கரெக்ட்டா progressively you can increase as you go along.
2: எனக்கு மேஜரா ஒரு டவுட் இருக்கு. இப்பெல்லாம் ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் உடனே சேர்ந்த உடனே ப்ரோட்டீன் வாங்கணும், அந்த ப்ரோட்டீன் வெய் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க. சில பேர் எல்லாம் ரொம்ப டீப்பா போய் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிற அளவுக்கு போறாங்க.
0: அது வந்து மோஸ்ட்லி அவங்க பாடி பில்டிங் பண்ணனா மட்டும் எடுப்பாங்க ஆக்சுவலி. பட் த ட்ரூத் அபவுட் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஹேவிங் எக்ஸஸ் பவுடர் வந்து டிக்ரீசஸ் அ லாட் ஆஃப் யுவர் மொபிலிட்டி, டிக்ரீசஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தட் ஹேவிங் ஸ்டெராய்ட்ஸ் அண்ட் ஆல். நான் வந்து நானும் வெயிட் ட்ரைனிங் பண்றேன், பவர் ட்ரைனிங் பண்றேன், பட் ஐ டோன்ட் டேக் எனி யூனோ பவுடர்ஸ் ஆர் எனி ஸ்டெராய்ட்ஸ் பிகாஸ் ஐ ஹேவ் ஹை கிரியேட்டின் லெவல். ஸோ ஐ ஹேவ் ஹை ப்ரோட்டீன் இன் மை பிளட், ஸோ ஐ நாட் சப்போஸ் டு டேக் ஆர் லீட் டு லிவர் ஃபெயிலியர். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஐ ஜஸ்ட் ட்ரெயின் நார்மலி, ஐ ஜஸ்ட் ஐ ஈட் ப்ராப்பர்லி, ஐ ஈட் அ குட் டயட் ஆஃப்டர் ஒர்க் அவுட். பட் பவுடர் எடுக்க வந்து இட்ஸ் வெரி, ஐ அட்வைஸ் இட் நாட் டு, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூனோ கெட் ஃபிட் த நேச்சுரல் வே. வை வுட் யூ நீட் எனி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் டு கெட் யூ தேர்? இட்ஸ் கோன் ஜஸ்ட் டிக்ரீஸ் யுவர் performance and mobility as the time progresses.
1: இப்ப நீங்க ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறத பத்தி சொன்னீங்களே, அது வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட மாறுபடுமா?
0: ஆமா கண்டிப்பா. நீங்க வந்து சப்போஸ் வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் போறீங்கன்னா இந்த மாதிரி வெயிட் பவுடர் எடுக்கணும், இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஸ்டெராய்ட்ஸ் எடுப்பாங்க. பட் ஐ ரெக்கமெண்ட் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கக்கூடாது. அண்ட் பேசிக்லி வே ப்ரோட்டீன்லாம் யார் எடுக்கிறோன்னா இந்த மாதிரி என்ன சொல்றது வெஜிடேரியன்ஸில் தே கான் ஹேவ் மச் ப்ரோட்டீன். ஸோ அந்த வே ப்ரோட்டீன் வந்து அந்த சிக்கனுக்கு சிக்கன் மீட்டுக்கு சப்ஸ்டிடியூட் வந்து தான் வே ப்ரோட்டீன். நீ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு குட் மீட் ஈட்டர்னா இந்த வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு தேவையில்லை, பிகாஸ் நீங்கள் எனிவே ஒர்க் அவுட் பண்ணி வீட்டில் போய் உங்களுக்கு மீட் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஐ கெஸ் வே ப்ரோட்டீன் ஐ டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன்.
2: அப்போ எந்த மாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்க எடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
0: நான் என்ன சொல்லணும்னா நீங்கள் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் கண்டிப்பாக வெயிட் லூஸ் பண்ணணும், கொஞ்சம் எனக்கு வந்து ஃபிட் ஆகணும்னா 6 அப்புறம் இந்த ரைஸ், இந்த சப்பாத்தி, நோ க்ளூட்டன், நோ கார்ப்ஸ் அது சாப்பிடக்கூடாது. ஜஸ்ட் ஈட் யுவர் நார்மல் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் ஆர் பன்னீர் அண்ட் எவ்ரி திங். லஞ்சுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ரைஸ், பொரியல்ஸ், எனி திங் இஸ் ஃபைன். மார்னிங்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஓவன் தோசா, ரெண்டு தோசா, ஒரு இட்லி, ஆர் ஜஸ்ட் எக்ஸ். ரொம்ப இந்த மாதிரி ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் ஐ ஷுட் டெஃபினெட்லி ஆஸ்க் யூ டு அவாய்ட் தட். தென் மோர் ஃப்ரூட் ஜூஸஸ் கரெக்டாக. பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் டு ஃபார் வெயிட் லாஸ் அப்படி பார்க்குறீங்கன்னா இந்த ஃப்ரூக்டோஸ் இருக்குது, ஆல் யுவர் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம். இஃப் யூ லுக்கிங் ஃபார் வெயிட் லாஸ் தட் இஸ் இந்த ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஐ நோ இட்ஸ் சர்ப்ரைசிங் சொல்கிறது இந்த மாதிரி கான ஃப்ரூட் ஜூஸஸ், பட் இஃப் யூ லுக்கிங் ஃபார் வெயிட் லாஸ் யூ கேன் கட் யுவர் ஃப்ரூக்டோஸ் இஃப் யூ ரியலி சீரியஸ் அபவுட் இட். பட் இஃப் யூ ஜஸ்ட் லுக்கிங் டு பி ஜெனரலி ஃபிட் வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். ஸோ யா தட்ஸ் இட்.
1: ஸோ ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது, ஆனால் ஃப்ரூட்ஸ் இல்லை
0: ரெண்டுமே வேணாம். நீங்க வெயிட் லாஸ் பாக்குறீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வேணாம்.
1: This is really pretty surprising.
0: You can have நீங்க வந்து இந்த மாதிரி nuts or nuts, cashews, almonds, your vegetables is fine. Dry fruits is fine.
1: Yeah. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ஜுன், நீங்க வந்து CrossFit பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. நிறைய மக்களும் இது கேட்டு CrossFit ஓட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பாங்க நாங்க இப்ப நம்புறோம். ஏன்னா நிறைய பேருக்கு மோஸ்ட்லி என்ன தெரியும், யோகா, ஏரோபிக்ஸ் இதை பத்தி தான், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இங்க உங்களோட ஸ்பீச் கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து will also feel that CrossFit also plays an important role in reducing weight and not only weight, அவங்களோட ஹெல்த்துக்கு it will be really nice-ன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. Thank you so much once again for coming here. It was great having you in this
0: show. Thank you so much for having me here. It was a pleasure being here. I hope I've changed some people's mind to, you know, get into the fitness lifestyle.
1: True. Thank you so much, Arjun, for your time.
0: Thank you.
1: ஸோ மொத்தமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யோகா பண்ணால் நம்மளுக்கு வந்து யூனிட்டி கிடைக்கும், பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், சந்தோஷமாக நிம்மதியாக நம்ம வாழலாங்க யோகா பண்ணால். இப்போ நம்ம யோகாவோட ஃபியூ பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோங்க. முதலாவது, இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்ம நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் செகண்ட், நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை அது பில்ட் பண்ணும். மூணாவது, நம்மளோட போஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணும். சில பேர் வந்து கூன் போட்டுலாம் நிற்பாங்க, கூன் போட்டு நடப்பாங்க, அதெல்லாம் யோகா பண்ணால் கிளியர் ஆகிடுங்க. இது வந்து அப்புறம் வந்து இட் இன்க்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ. பிளட் ஃப்ளோ தானே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். இட் இன்க்ரீசஸ் யுவர் பிளட் ஃப்ளோ. அப்புறம் வந்து பூஸ்ட் இம்யூனிட்டி. இம்யூனிட்டி தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இம்யூனிட்டி. ஏன்னா ஈஸிலி நம்ம வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ்லாம் இப்போ வந்து ஈஸியாக நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம், உடம்பு உடனே வந்து ஏற்றுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அதெல்லாம் யோகா பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிடுங்க.
2: கரெக்டுங்க. நம்ம ஆர்ஜி நித்யஸ்ரீ சொன்ன மாதிரி யோகா பண்றதால நம்ம உடம்புக்கு எந்த கேடும் வரப்போறது இல்லை, நல்லதுதான் நடக்க போகுது. ஒரு பீஸ் அண்ட் ஹார்மனி கிடைக்கும், நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணலாம். ஸோ யோகா பண்ணுங்க, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல லீட் பண்ணுங்க. இந்த நேரத்துல எனக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து என் மைண்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னன்னா, ரீசெண்டான இஷ்யூஸ்ல ஒரு லேடி வந்து வெயிட் லூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இல்லீகலா ஷி மூவ்ட் அண்ட் ஷி வென் ஃபார் அ சர்ஜரி. இது பண்ணதால அவங்க லைஃபே வந்து போயிடுச்சுங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ வில் கிவ் இட் டு நித்யஸ்ரீ.
3: அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 35 இயர் உமன் வந்து அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால, அது வந்து குண்டாக இருக்கிறதுனால வெளில போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணனால அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் அவங்க ஒரு சர்ஜரி வந்து அண்டர்கோ பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்காம அந்த சர்ஜரி பண்ணிப்பேன்னு சொல்லி அந்த சர்ஜரி பண்ணதுனால அவங்களோட உயிரே போயிடுச்சுங்க. அவங்களோட 2 குழந்தைங்க வந்து இப்போ அம்மா இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவையா, நினைக்கும் போது தேவையா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்குள்ளேயே வருதுங்க. அது எதனால அப்படின்னு போய் அந்த டாக்டர் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து சும்மா வெயிட் தூக்கினாங்க, அவங்களுக்கு இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு ஏதோ ஒரு ரீசன்லாம் சொல்லி வந்து மழுப்பிட்டாங்க. கரெக்டான ரீசன் அவங்க ஏன் அவங்களோட லைஃப் போச்சு அப்படின்றது வந்து அவங்க டாக்டர் வந்து ப்ராப்பரான விளக்கமே கொடுக்கல. அப்புறம் வந்து இவரோட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ போயிட்டு எப்படியோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டபோது ஒரு டாக்டர் சொன்னாங்க, அந்த காட்டன் பேட் அவங்க சர்ஜரி பண்ணும்போது உள்ளே போய் உடலில் மாட்டிக்கிட்டதுனால அது போய் ஃபுல்லாக இன்ஃபெக்ட் ஆகி அது ஃபுல்லாக பரவி அவங்களோட லைஃபே போயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு முடிவுக்கெலாம் போகாமல் யோகா நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நல்ல ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ண முடியுங்க. சரிங்க, இப்ப நம்ம யோகா பத்தி பார்த்தாச்சு, ஏரோபிக்ஸ் பத்தி பார்த்தாச்சு. என்ன மக்களே, நீங்க எல்லாரும் இப்ப ஃபிட்னஸ் ட்ரெய்னர் மிஸ்டர் அர்ஜுன் சொன்னது எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் அது மூலமா அடைஞ்சிருப்பீங்க நம்புறோம். நம்ம அடுத்தது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக்கு போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் RJ நித்யஸ்ரீ.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இவ்வளவு நேரமா நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பத்தி பாத்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஏரோபிக்ஸ் பத்தி. வாங்க மக்களே, அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏரோபிக்ஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏரோபிக்ஸ்னா டான்ஸோட ஃபார்ம்ங்க. நம்ம பார்ட்டிக்கு போனா டான்ஸ் ஆடுறோம், பர்த்டேக்கு டான்ஸ் ஆடுறோம், எங்க போனாலும் நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஒர்க் அவுட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் டான்ஸ் ஆடணும்ல, அதுதாங்க ஏரோபிக்ஸ்னா. இட்ஸ் அ டான்ஸ் ஃபார்ம். ஜெஃப்ரி வார்டன், இந்த பேரை கேட்டாலே நம்மளுக்கு என்ன மைண்ட்ல தோணுது? டான்ஸ். இவங்க டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்க்காக நம்ம சென்னை ரொம்ப பெருமைப்படுத்திருக்காங்க. ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரெண்டும் சேர்ந்து போகுங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லணும்னா, ஹீஸ் அ ட்ரெயின் அண்ட் சர்டிஃபைட் ரீபாக் ட்ரெயினர், which qualifies him to conduct group fitness classes like aerobics, kickboxing and dance exercises and cross circuit.
0: ஜெஃப்ரி வார்டன், இந்த பேர் கேட்டாலே சார் எங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டான்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் இருக்கு சார் இந்த இண்டஸ்ட்ரியில, இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க, எதனால நீங்க வந்து டான்ஸ்க்குள்ள போனீங்க, எப்படி இந்த ஏரோபிக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, எதனால உங்களுக்கு இந்த ஒரு பேஷன் எப்படி வந்தது, யார்கிட்டேன்னு வந்தது, உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நாங்க எல்லாரும் ஆவலா இருக்கோம், மக்களும் எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் சார், உங்களை பத்தி நிறைய நீங்க சொல்லுங்க சார்.
2: நான் வந்து இப்ப எனக்கு வயசு வந்து 52. ஆனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆடிருக்கேன், பிகாஸ் அம்மா அப்பா வந்து டான்ஸர். அண்ட் நம்ம வந்து ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியிலேருந்து பேக்ரவுண்டு. ஸோ ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலிஸ் வந்து சின்ன வயசுலேருந்து நடுவுக்கு முன்னே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது டான்ஸ் ஆடலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டான்ஸ் வந்து ஒரு 5-6 வயசுலேருந்து டான்ஸ் ஆடினிருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு 10 வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து எதனா செஞ்சால் கரெக்டாக செய்யணும்னு தோணும். எதனா செஞ்சால் அது சர்டிஃபிகேட் இருக்குன்னு, ஒரு லேர்னிங் இருக்குன்னு. அதை பற்றி சும்மா டிவி பார்த்து ஆடுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒரு பேலே ஸ்கூல் இருந்தது சென்னையில், அங்கே போய் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ். த வாஸ் நோ அதர் வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸ் இன் சென்னை. ஸோ அது வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணி, ஆனால் அங்கே வந்து நான் வந்து ரொம்ப மாடர்ன் டான்ஸர்னு சொன்னாங்க. கிளாசிக்கல் உனக்கு எப்படி வரன்னு தெரியாது, நீங்கள் வந்து நிறையா மூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் பாடியில், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் மாடர்ன் டான்ஸிங் எடுத்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆங்கிலோ இண்டியன் ஸ்டைல்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க வந்து பேலே கற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக ஐ டிட் 14 வருஷமாக பேலே பண்ணேன், பேலே ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டான்ஸர். அண்ட் வெளிநாடும் போய் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் காலேஜ் செய்யும்போது எனக்கு வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அண்ட் அங்கே போயிட்டு சல்சா, அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து 1983, அப்போ தான் இந்தியாவுக்கு சல்சா வந்தது. அட்லீஸ்ட் சென்னைக்கு வந்து சல்சா எடுத்துன்னு வந்தது நான் தான். இங்கே சல்சா செய்யும்போது யாருக்கும் புரியல அது என்ன ஸ்டைல், என்ன டான்ஸுன்னு. அண்ட் ரொம்ப க்ளோஸாக பார்ட்னரோட டான்ஸ் ஆடும்போது அவங்க வந்து கொஞ்சம் தப்பாக கூட புரிஞ்சுக்கினாங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த ஸ்டைல் இப்படி தான் ஆடணும், இன்னும் தப்பு இல்லை, நம்ம வந்து இருட்டில் ஆடல, நம்ம வந்து நல்லா வச்சுருக்கு தான் ஆடுறோம். ஆனால் சல்சாலியாக நிறைய க்ளோஸ் மூவ்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து இந்தியன் கல்ச்சரை பொறுத்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி வி மேட் இட் ஸ்டைல் தட் வீ கேன் டூ இன் இண்டியா அஸ் வெல். அது ஒன்று. அப்புறம் ஃபிட்னஸ்ன்னு சொன்னால், பிகாஸ் ஆஃப் மை பேலே பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பேலே கிளாஸ், 3 ஹவர் கிளாஸ்ன்னா 1 ஹவர் வார்ம்அப்பே இருக்கும். வார்ம்அப் வந்து 1 ஹவர் இருக்கும், அதுக்கப்புறம் டான்சிங், டான்சிங்க்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் வந்து இன்னும் 45 நிமிஷம் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ ஆட்டம் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவருக்கு தான் டான்ஸ் ஆடினு இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சது ஹவு இம்பார்ட்டண்ட் வார்ம்அப் இஸ். அண்ட் பேலே செய்யும்போது உங்களுக்கு தெரியல, லேடிஸை வந்து தூக்கணும், ஜென்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மளை வந்து ஜிம்க்கு போக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஜிம்மெல்லாம் இல்லை, கார்பரேஷன் கிரவுண்டு தான் இருந்தது. ஸோ நான் வந்து கார்பரேஷன் கிரவுண்டில் போய் அங்கே வந்து அந்த பாரில் தொங்கி இந்த பசங்கூடெல்லாம் கேட்டு எப்படியெல்லாம் செய்கிறதுன்னு பார்த்து, கூகுள் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒளியும் வந்து டிவியில் பார்ப்பேன் தூர்தர்ஷனில். அந்த காலத்தில் நான் வந்து வளர்ந்தேன். இப்போ வந்து இந்த ஜெனரேஷன் அண்ட் இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் வந்து நிறைய கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்கும்போது நம்மளை வந்து கொஞ்சம் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தெரியும் கம்ப்யூட்டர் பற்றி. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, முன்ன வந்து நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நிறைய பேர் வந்து தப்பாக செஞ்சு அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நிறைய நம்ம சீனியர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபிட்னஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்தது, ஃபிட்டாக இருந்தால் தான் டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய வார்ம்அப்போட ஃபிட்னஸ் ஜாயின் பண்ணி நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஹாட் ஷூ டான்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே வந்து ஒரு 1 hour டான்ஸ் கிளாஸ்னால் 30 minutes வந்து வார்ம்அப் இருக்கும், 30 minutes வார்ம்அப் அண்ட் 1 hour டான்ஸிங். ஸோ 1.5 hour கிளாஸ். அப்போ என்ன இருந்ததுன்னா, அந்த வார்ம்அப் கிளாஸ் வந்து ரொம்ப பாப்புலராக ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஏரோபிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து, நான் மியூசிக்கோட தான் செய்வேன், ஸோ அவங்க வந்து அது பாப்புலர் ஆச்சு. ஸோ அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து இந்த 30 minutes கிளாஸ்க்கு மட்டும் வரலாமா? ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிரித்தோம். 30 minutes கிளாஸ்க்கு 500 rupees, 1 hour கிளாஸ்க்கு 1000 rupees, அந்த மாதிரி பிரித்து. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த 30 minutes கிளாஸை வந்து 1 hour செஞ்சுட்டா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்லோலி ஏரோபிக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ரீபாக் யூனிவர்சிட்டி வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க, தே ஆர் சர்டிஃபைங் ட்ரெயினர்ஸ் ஏரோபிக் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் சர்டிஃபிகேஷன் நடக்கும்போது போய் பார்த்தேன். பார்க்கும்போது நான் செய்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுருந்தாங்க, இன்னும் புதுசு இல்லை. ஸோ நான் வந்து ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ நம்ம சீனியர் ராதாகிருஷ்ண, மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணசாமி அவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜெஃப்ரி நீங்கள் வந்து யுல் பி லெஃப்ட் அவுட், நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் செய்யலைன்னா, பிகாஸ் இதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் தான் கேட்க போகிறாங்க எல்லோரும். அண்ட் எல்லாரும் வந்து சர்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சு போச்சு. ஸோ 30 பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கிளாஸ் வந்து, அந்த கோர்ஸ் வந்து முடிக்கும்போது 7 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. ஸோ நான் சொன்னேன், ஓகே நான் செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்ச் ஆஃப் ரீபாக் யூனிவர்சிட்டி நான் ஜாயின் பண்ணி, அண்ட் நவ் ஐ எம் அ ரீபாக் மாஸ்டர் ட்ரெயினர், நாட் அன் ஆர்டினரி ட்ரெயினர், மாஸ்டர் ட்ரெயினர். ஸோ எங்கன்னா ஒர்க் ஷாப் எதுனா தேவைப்பட்டால் நான் போய் ஒர்க் ஷாப் எடுப்பேன். புது டெக்னிக் கிக் பாக்ஸிங் நான் தான் எடுத்துன்னு வந்தேன் ரீபாக். பீங் அ டான்சர், டான்சர் சைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னிக் கொண்டு வந்தேன் ரீபாக். தட் இஸ் ஹவ் தே ரெக்கக்னைஸ் மீ அஸ் அ மாஸ்டர் ட்ரெயினர், பிகாஸ் ஐ ஆடட் சம்திங் நியூ டு த காலம். ஸோ அப்புறம் நீனா ரெட்டி, மை ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்ட்டிஸ்லலாம் பார்ப்போம். அவங்க வந்து ஷி வாஸ் அ சோஷியலைட், அண்ட் அவங்க ப்ரோக்ராம்கெல்லாம் என்னை கூப்பிட்டு கொரியோகிராஃப் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக தான் செஞ்சுருந்தேன் அதுக்கு முன்னே. ஸோ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா இதெல்லாம் பண்ணுறீங்க, ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாமேனு சொல்லிட்டு O2Health ஸ்டுடியோ 15 வருஷத்துக்கு முன்னே ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏரோபிக்ஸ் அண்ட் டான்ஸ் மட்டும் இருந்தது, ஜிம் வந்து சின்னதாக இருந்தது. பிகாஸ் ஜிம் வந்து அப்போ வந்து அவ்வளோ யாரும் ஜிம் பற்றி பேச மாட்டாங்க, பிகாஸ் ஜிம்னு புரியல அவங்களுக்கு, அண்ட் யாரும் அவ்வளோ ஜிம்மெல்லாம் போகல. அப்போ வந்து ஜிம்கான கிளப்பில் ஜிம் இருந்தது நான் நினைக்கிறேன், ஒரு சின்ன ஏரியா வந்து ஜிம்மாக இருந்தது நான் நினைக்கிறேன், ஐ எம் நாட் டூ ஷுவர். அண்ட் மெட்ராஸ் கிளப் போட் கிளப்பெல்லாம் அப்போ இல்லை, கேள்வியே படல அதை பற்றி. ஜிம்கான கிளப் தான் ஒரு கிளப் தான் இருந்தது. ஸோ O2Health ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது என்ன மாதிரி கான்செப்ட், ஏரோபிக்ஸ் தேவை, ஏரோபிக்ஸ்க்கு எதுக்கு செய்கிறேங்க, ஏரோபிக்ஸோட என்ன நம்ம வந்து, வாட் கேன் வி கெயின் த்ரூ ஏரோபிக்ஸ். அது வந்து டான்ஸ் நினச்சாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இட் இஸ் அ குரூப் ஃபிட்னஸ் ஃபார் கார்டியோ. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நிறைய பேர் வந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. என் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே 32 பேர் இருந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படல. ஜிம்மில் வந்து ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க என் ஃப்ரெண்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜென்ஸ் எல்லாம் ஜிம்க்கு போவாங்க, லேடிஸ் எல்லாம் என் கிளாஸ்க்கு வருவாங்க. நான் கிக் பாக்ஸிங் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஜென்ஸ் எல்லாம் வந்தாங்க, பிகாஸ் தட் இஸ் சம்திங் மாஸ்குலைன்னு சொல்லிட்டு. ஆனால் லேடிஸ் வந்து கிக் பாக்ஸிங் கிளாஸை விட்டுட்டு அவங்க வெளியே போகல, அவங்களும் இருந்தாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஜென்ஸ் வந்து நான் வந்து இவ்வளோ ஹைட்டில் ஓடிக்க முடியும்னு சொல்லிட்டு கிக்ஸ் வந்து ரொம்ப ஹையாக பண்ணுவாங்க. அண்ட் லேடிஸ் வந்து லிபரேட்டட் லேடிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நினச்சாங்கன்னா, அவங்க அவன் வந்து ஓதிச்சா நானும் ஓதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் ஓதிப்பாங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து இன்னும் போயின்னு இருக்கு என் கிளாஸில். இட் இஸ் வெரி பாப்புலர் கிளாஸ், கிக் பாக்ஸிங் கிளாஸ், அண்ட் இட்ஸ் அ மிக்ஸ்ட் கிளாஸ், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். அண்ட் த காம்படிஷன் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தி காம்படிஷன். அவங்க வந்து இவ்வளோ செஞ்சால் நம்மளும் செய்ய முடியும், அப்போ ஜென்ஸ்க்கு என்ன நினைப்பாங்க, அவங்க என்னென்ன நினைப்பாங்க, லேடிஸ் வந்து அவ்வளோ ஹை கிக் பண்ணால் நான் அவளுக்கு மேலே தான் கிக் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹெல்த்தி காம்படிஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக போயின்னு இருக்கு. அண்ட் இட் இஸ் சம்திங் ஃப்ரம் 800 to 1000 கேலரி ஒர்க் அவுட். அப்புறம் ஸ்டெப் ஏரோபிக்ஸாக இருக்குது, ஸ்டெப் அண்ட் போசு பால். ஸோ நம்ம வந்து நிறைய இனோவேட் பண்ணிவிட்டு நிறைய டெக்னிக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் முன்ன இருந்தது, இன்னும் புதுசெல்லாம் இன்னும் இல்லை. ஆனால் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, பிகாஸ் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்தா இன்ஸ்ட்ரக்டரே பயப்படுவாங்க. அதில் விழுந்துட்டா என்ன ஆகிடும், நான் விழுந்தா என்ன ஆகும், என் கிளைண்ட் விழுந்தா என்ன ஆகும், நான் அப்படி போயினா இருந்தது. ஆனால் நான் வந்து ஐ டுக் இட் ஃபார்வர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் கிளாஸ்க்கு முன்னே, இப்படி செஞ்சால் தான் நல்லது, இப்படி செஞ்சால் கெட்டது. இது வந்து பேட்டன்டட் பிளாட்ஃபார்ம், ரீபாக் பேட்டன்டட் பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ட்ரை பண்ணி தான் அது வந்து ப்ரொடியூஸாக பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஸ்டடியாக. நீங்கள் வந்து கீழே விழுந்தால் அது வந்து உங்கள் முட்டால் தானேன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒரு கிளாஸ்க்கு முன்னே சொல்லிவிடுவேன். ஸோ அந்த சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவங்க வந்து கேட்டு ஒரு 15 வருஷத்தில் ஒரு 3 இல்லைன்னா 4 ஆக்சிடென்ட்ஸ் தான் என் கிளாஸில் இருந்திருக்கு. அதை வந்து சொல்ல விரும்பலை, ஆனால் சொல்லணும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம நடத்துகிறோம், எவ்வளோ ப்ரொஃபஷனலாக நம்ம நடத்துகிறோம். பிகாஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து ரோட்டில் ஓடினா கூட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிடலாம். ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி குதிச்சு பேட்டர்ன்ஸ் எல்லாம் செய்யும்போது அது வந்து ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ரேஸ் ஆகும். அண்ட் வென் யூ கெட் அ ஹை ஆன் தட் யூ கெட் கேர்லெஸ் சம்டைம்ஸ் வித் யுவர் டெக்னிக். ஸோ ஆமாம், 15 வருஷத்தில் 3-4 பேர் தான் ட்விஸ்டாக இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து நல்லது வந்திருக்கு. பிகாஸ் நாங்கள் நல்லது சொல்லும்போது வி ஆர் டாக்கிங் அபவுட் த குட்னஸ் இன் த பாடி, நாட் த ஷேப் ஆஃப் த பாடி, நாட் ஃபேட் அண்ட் தின் அண்ட் ஆல் தட். அது வந்து சிம்டம்ஸ் ஆஃப் குட்னஸ் தட்ஸ் ஹேப்பனிங் வித் இன் த பாடி. காலையில் தான் பேசினிருந்தோம் நம்ம 10-11 கிளாஸில், இட்ஸ் அன் ஆல் லேடிஸ் கிளாஸ், பவித்ரான்னு சொல்லிட்டு ஒரு மாடல், டாப் மாடல், சென்னை டாப் மாடல். அவள் வந்து ட்வின் பேபிஸ் டெலிவரி பண்ணிவிட்டு 3 மாதத்தில் திருப்பி கிளாஸ்க்கு வந்தாங்க, நார்மல் டெலிவரி. அண்ட் 8வது மாதம் வரைக்கும் என் கிளாஸ்க்கு வந்தாங்க. குதிக்க மாட்டாங்க, ஆனால் லைட்டாக பண்ணினா இருப்பாங்க. அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ஃப்ளோரில் போய் எல்லாமே பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் தான் குனிய மாட்டாங்க, ஆனால் சைட் பெண்டி எல்லாமே செய்வாங்க. காலைல தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கிட்டும், நவ் மை ட்வின்ஸ் ஆர் 3 இயர்ஸ் ஓல்டு, பட் ஐ கேம் பேக் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் டு கிளாஸ். அண்ட் அவங்கள பார்த்தா இன்னமும் அழகாக இருக்காங்க, டோட்லி டோன்ட் பாடி. சொல்லுவாங்கல்ல பேபிக்கு அப்புறம் கொஞ்சம் இங்கே அங்கேயும் ஃப்ளஷ் வந்து ஃப்ளாபியாக இருக்கும், இன்னுமே இல்லை, இன்னும் கட்ஸ் இருக்குது அவளுக்கு, அழகாக இருக்காங்க. ஸோ நான் இதில் இந்த கதையில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து வி மஸ்ட் இன்வெஸ்ட் இன் ஆர் பாடிஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, ஓ ஃபிட்னஸ்க்கு போனால் ஜிம்முக்கு போனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டயட்டிஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து ஜிம்க்கு போகலன்னா கூட நீங்கள் சாப்பிட்றத வந்து பார்த்து தான் சாப்பிடணும். நைட்டு 2 போண்டா, காலில் 2 வடை, மதியானம் வந்து 4 இட்லி அண்ட் தோசை, எல்லாம் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டா நீங்கள் வந்து போண்டா மாதிரி தான் இருப்பீங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அது வந்து இட் பிரிங்ஸ் டவுன் யுவர் மெட்டபாலிக் ரேட். மெட்டபாலிசம் வந்து லோ ஆன உடனே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து இந்த ஜிம்மில் வந்து ஒரு 50 லேடி வந்தால் ஒரு நாளுக்கு 40 லேடி வந்து தைராய்டு ப்ராப்ளம் இல்லைனா பிசிஓடி ப்ராப்ளம் அதோட தான் வராங்க. அவங்க வந்து வென் தே கெனாட் ஹேவ் சில்ட்ரன் ஆர் வென் தே ஹேவ் அன் இரெகுலர் சைக்கிள், அவங்க வந்து டாக்டருக்கு போனோடனே அவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட்டு ஜிம்முக்கு போங்கன்னு சொல்கிறாரு. அவங்க வந்து ஜிம்மில் போய் என்ன ஆக்டிவிட்டி செய்யணும்னு சொல்ல மாட்டேங்க டாக்டர், ஜிம்முக்கு போங்க. சில பேர் வந்து ஜிம்முக்கு வந்து அந்த ப்ராப்ளம் உண்டு, ஜிம்முக்கு வந்து அவங்க வெயிட்ஸ் தூக்குறாங்க, வெயிட்ஸ் தூக்குனா பிசிஓடி போகாது, தைராய்டு ப்ராப்ளம் நல்லாவே ஆகாது, கார்டியோ பண்ணணும். ஸோ அதை வந்து ட்ரெட்மில் இல்லைன்னா இஎஃப்எக்ஸ் அங்கே போயிட்டு இல்லைன்னா ஏரோபிக்ஸ் ஆர் டான்ஸ் சம் ஆக்டிவிட்டி விச் இன்க்ரீசஸ் யோர் ஹார்ட் ரேட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் விச் இஸ் அன் ஏரோபிக் ஆக்டிவிட்டி. இப்போ கேம்ஸும் விளாடலாம், ஸ்விம்மிங் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டி, ஜாகிங், சைக்கிளிங், கண்டினியூஸ் வாக்கிங், ஃபுட்பால், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், ஆப்வியஸ்லி நாட் செஸ், ஓகே. அண்ட் கிரிக்கெட் வந்து அனேரோபிக், கிரிக்கெட் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டியாக இல்லை. ஏன்னு கேட்டால் எல்லாரும் வந்து நின்றுட்டு பாலை பார்க்குறாங்க, பேட்ஸ்மேன் வந்து பாலை அடித்தா தான் அவன் ஓடுறான், அடிக்கலைன்னா அங்கேயே நிற்கிறான். ஸோ இட் டசன்ட் பிகம் அன் எக்ஸசைஸ், இட் டசன்ட் பிகம் அன் ஏரோபிக் ஆக்டிவிட்டி. ஸோ தெர் ஆர் ஃபியூ கேம்ஸ் தட் ஆர் நாட் ஏரோபிக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ஆர் ஏரோபிக் ஆக்டிவிட்டி.
0: இப்போ நம்ம எல்லாரும் இந்த ஏரோபிக்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கோம், நம்மளோட ஜெஃப்ரி வார்டன் இங்க இருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு, எனக்கு இன்னும் அவரை பத்தி நிறைய கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஆனா அதுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக் போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ.
3: Child is crying. Give her something to eat. dying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
0: வெல்கம் பேக் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து கேட்கலாம்.
1: எந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸ் உங்க கிளாஸுக்கு வருவாங்க கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி ஃபன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க எதுக்கு டான்ஸ் வந்து உங்க ப்ரொஃபஷனா எடுத்தீங்க? ஏன்னா நிறைய பேர் டான்ஸ் அவங்க ப்ரொஃபஷனா எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: நான் வந்து 52 வயசுன்னு சொன்ன உடனே நீங்க வந்து கண்ணெல்லாம் திறந்து அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஏன்னு கேட்டால், நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே டான்ஸ், சின்ன வயசுல இருந்தே ஆட்டம், பாட்டு, குண்டாட்டம் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஃபிட்னஸ். இப்போ வந்து ஃபிட்னஸ்ல ஃபுல்லாக இறங்கியிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ வேஜ்ட் இன் த பாடி அட் ஆல். மைண்டில் நினச்சா நான் வந்து இன்னும் 30 வயசு, இன்னும் 25 வயசு காலேஜுக்கு போகிறேன்னு தான் நினப்பு. தட் இஸ் வை இந்த கலர் ஹேர் அண்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுங்கன்னு, இந்த மாதிரி ஃபேன்சி ஷூஸ் எல்லாம் போட்டுங்க, டி ஷர்ட் எல்லாம் போட்டுங்க, சின்ன பையன் மாதிரி போயிட்டு வந்து நிற்கேன். அது ஏன்னு கேட்டால், பாடி வந்து மைண்டை சப்போர்ட் பண்ணுது அண்ட் வி மஸ்ட் ஆல்வேஸ் பி இன் சிங்க். இப்போ சில பேர் வந்து மைண்டில் வந்து நான் 30 வயசாக நினைக்கிறாங்க, ஆனால் முன்னால் வந்து பின்னால் பெரிய தொப்பை, முட்டி வந்து மடக்க முடியாது. அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் அவ்வளவும் கஷ்டம். யூ இன்வெஸ்ட் இன் யுவர் பாடி அண்ட் யுவர் பாடி வில் அசிஸ்ட் த மைண்ட் டு மேக் யூ ஃபீல் யங் இன் த ஃபிசிக்கல் அண்ட் த மென்டல். முன்ன வந்து ஏஜ் குரூப் வந்து எந்த ஏஜ் குரூப் வந்து கிளாஸ்க்கு வராங்க, இல்லைன்னா எந்த ஏஜ் குரூப் வந்து ஜிம்க்கு வராங்கன்னு சொன்னால் ஒரு 40+ தான். முன்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 40+ தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, பிகாஸ் இட் வாஸ் அ நியூ கான்செப்ட் இன் டவுன் அண்ட் யங்ஸ்டருக்கு வந்து எதனா புதுசுனா நம்ம அங்கே இருக்கணும், இட்ஸ் அ பிளேஸ் டு பின்னு சொல்லிட்டு அந்த கிளாமருக்கு தான் வந்தாங்க. அண்ட் நம்ம மூலமாக ஐ திங்க் O2 ஹெல்த் ஸ்டுடியோ இஸ் டோட்டலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சென்னை. பிகாஸ் இதுக்கு முன்னே ஜிம்மே இல்லை, O2 தான் ஃபர்ஸ்ட் ஜிம் சென்னையில், ஏர் கண்டிஷன் ஜிம் அண்ட் வித் ஃபாரின் எக்யூப்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்ரோச். ஸோ சின்னவங்க எல்லாம் வரும்போது டம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப கிளாமராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வைக்கிறதுக்கு நம்ம தான் அவங்கள வந்து எடுக்கேட் பண்ணோம், நாலேஜ் கொடுத்தோம், சொன்னோம். இந்த மாதிரி நான் பேசுறதெல்லாம் அவங்ககிட்ட பேசி அவங்ககிட்ட சொல்லி நம்ம ட்ரெயினரெல்லாம் அவங்கள வந்து ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரோட அவங்கள என்கரேஜ் பண்ணி இப்போ கேட்டால் 19 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் சில்ட்ரன் 19-year-olds, 18-year-olds அண்ட் என் டாட்டரே 19 இயர்ஸ். அவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னை பார்த்து ஸ்டார்ட் பண்ணல. அவள் வந்து டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் வீக்காக தெரியறான்னு சொல்லிட்டு மஸ்குலர் ஸ்ட்ரென்த் இருக்கணும், சைஸ் பற்றி இல்லை, மஸ்குலாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் அதை பற்றி நம்ம பேசல. டான்சர்ஸ் வந்து ஸ்லிம்மாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, ஆனால் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அது ட்ரைனிங்கே வேறு, அந்த மசில் ட்ரைனிங்கே வேறு. ஸோ நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம கேட்போம், நீங்கள் வந்து ஸ்டேஜில் ஏறி நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபி ஸ்டேஜில் ஏற போகிறீங்களா பாடி பில்டராக? அது வந்து ஹைப்பர்ட்ராஃபி. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து கிரிக்கெட்டரா இல்லைனா நீங்கள் ஆத்லீட்டா? அது வந்து என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் டான்சரா? டான்சர் அண்ட் ஆத்லீட்ஸால் என்டியூரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தான் ட்ரைனிங். ஸோ அது வந்து வேறு மாதிரி ட்ரைனிங், டோட்டலி டிஃப்ரெண்ட் ட்ரைனிங். ஸோ இப்போ கேட்டால் ஆல் ஏஜஸ் ஆர் கம்மிங் அண்ட் ஆர் எல்டஸ்ட் ஜென்டில்மேன் ரெண்டு பேர் வராங்க. அவங்க வந்து 70 வயசு அண்ட் 70+ ரெண்டு பேர், 70+ இப்போ வந்து நிற்பாங்க. ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து நிற்பாங்க, ஷார்ட் பேண்ட் போட்டுக்கணும், அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்மளுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் அந்த வயசில் நம்மளும் அப்படி இருப்போமா? நான் கண்டிப்பாக இருப்பேன், கண்டிப்பாக இருப்பேன். அவங்க வந்து 75 எப்படி இருக்காங்க, நான் 95 அப்படி தான் இருப்பேன், ஷார்ட்ஸ் போட்டுக்கணும் வந்து நிற்பேன். ஜிம்முக்கு வர முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஐ வில் வாக் ஆன் த ரோட் ஆன் த பீச் இஃப் ஐ மென் சென்னை. ஸோ ஏன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து ஜிம் வந்து கிளாமருக்கு போல, இப்போ வந்து நாங்கள் நம்ம சாப்பிட்ற பொருளெல்லாம் அவ்வளோ அவ்வளோ வேஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் ஜிம்க்கு போய் ஆகணும். ஜிம்க்கு போலனா உங்கள் வயசு வந்து வயசு தான் குறையும். யூ வில் நாட் லிவ் லாங். சி, யூ ஆர் டாக்கிங் அபவுட் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் இஃப் யூ ஜிம். ஸோ இட் இஸ் அ மஸ்ட். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம O2 ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வீக்லேயே கையில் வந்து ஓட்டு கொடுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு சர்வீஸ் தானே விற்கிறோம், அந்த சர்வீஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ காலையில் எழுந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா, இல்லைனா டைரெக்டாக டாய்லெட்டுக்கு போகிறீங்களா, இல்லைனா அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்காக, இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி ஒரு அவர் வந்து உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைலில் இட் மஸ்ட் பி அ கோஷன்ட், அ ஃபிட்னஸ் கோஷன்ட் இன் யர் லைஃப் ஸ்டைல். அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் என் கிளாஸ்க்கு வந்து இப்போ நம்ம 15 வருஷம் ஓட்டு, என் கிளாஸ்க்கு வந்து ஒரு 7 பேர் வந்து 15 வருஷமாக வந்து நிற்காங்க, 15 வருஷமாக கிளாஸ்க்கு வந்து நிற்காங்க. 2 பேர் வந்து 3 மாதம் 4 மாதம் என்னமோ 6 மாதமோ என்னமோ, எல்லாரும் வருஷம் கணக்கில் தான் இருக்காங்க என் கூட. 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அப்படி தான் இருக்காங்க. அவங்கள வந்து கேட்பேன், வேறு ஆக்டிவிட்டி போய் சேர்த்தானே, எப்படி நீங்கள் இங்கே வந்துன்னா இருக்கீங்க, இந்த ஆக்டிவிட்டி நம்மளுக்கு பிடிச்சி போச்சு. அண்ட் செகண்ட்லி, இது நம்ம செய்யலைன்னா ஃபேட் பிடிக்குது, ரெண்டாவது வந்து மைண்ட் வந்து ரொம்ப கோளாறாக இருக்குது, இங்கே வந்தால் தான் ரிலாக்ஸ்டாக இருக்குது, இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபன்னாக இருக்குது, இங்கே வந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்குது. அது வந்து இட் இஸ் ட்ரூ. நம்ம வந்து ஒரு கார்டியோ இல்லைனா ஒரு ஜிம்க்கு வரும்போது அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது அட்ரினலின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது நம்ம பாடியில், வி கால் இட் த ஹாப்பி ஹார்மோன். அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிலீஸ் ஆகும்போது இட் கிவ்ஸ் யூ அ வெரி நைஸ் ஃபீலிங், த சேம் ஃபீலிங் யூ கெட் வென் யூ கோ ஷாப்பிங். ஷாப்பிங் போகும்போது நீங்கள் வந்து காசு செலவு தானே பண்ணுறீங்க, ஸோ அந்த ஹாப்பி ஃபீலிங் இருக்கக்கூடாது இருக்கு இல்லை. ஆனால் ஏன் ஹாப்பி ஃபீலிங் வருது, நம்ம வந்து நம்ம நல்லதுக்கு என்னமோ வாங்கியிருக்கோம், அதை நம்ம போட்டால் ரொம்ப அழகாக இருப்போம்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் தட் அட்ரினலின் கெட்ஸ் ரிலீஸ்ட் இன் த பாடி. ஓன்லி வென் யூ ஷாப் அண்ட் வென் யூ ஒர்க் அவுட், தட் இஸ் வை பீப்புள் பிகம் ஷாப்பஹாலிக்ஸ் ஆர் ஜிம் மேனியர்ஸ், மேனியாக்ஸ் ஆன் ஜிம்ஸ். யூ வாண்ட் டு ஃபீல் தட் சேம் ஃபீலிங். ஸோ கிளாஸ்க்கு வரலனா ஜிம்க்கு வரலனா எல்லோரும் வந்து ரொம்ப சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்து இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஆட்ரினலின் வந்து பம்ப் இல்லை பாடியில். ஸோ ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணுன்னா 3 வாரம் தான் தினமும் செய்யணும் அந்த ஹேபிட்டை. ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஹேபிட்டாக மாற்றினுன்னா 3 வாரம் தான் அந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். 4வது வாரம் வந்து இட் பிகம்ஸ் அ ஹேபிட் இன் த பாடி, அண்ட் தானாக நீங்கள் வந்து அந்த ஹேபிட்டை கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு 3 வாரமாக நீங்கள் தினமும் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் போய் ஷாப் பண்ணால் 4வது வாரமும் போயின்னு இருப்பீங்க. இல்லைனா 3 வாரம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட போயின்னு இருந்தால்

0: அடுத்த வாரம் அந்த பாய் ஃப்ரெண்டோட போயின்னு இருப்பீங்க. அதே மாதிரி மூணு வாரம் நம்ம ஜிம்முக்கு வந்தால் எந்த ஜிம்முக்கு போனாலும் நாலாவது வாரம் வந்து ஹேபிட் ஆகிடும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி ஹேபிச்சுவல் பீப்புள். நம்ம வந்து ஒரு மைதானத்தில் நடந்து போனால் கூட பாதையில் தான் போவோம். அந்த பாதை எப்படி உருவாகுது? தினமும் அதே வழியில் போயிட்டு அதே வழியில் வந்து அடுத்த நாள் அதே வழியில் போயிட்டு அதே வழியில் வந்து வந்து வந்து அந்த புல் வந்து காஞ்சி போயிடும், காஞ்சிருது. அது வந்து இட் பிகம்ஸ் அ பாத்வே பிகாஸ் வி ஆர் ஹேபிச்சுவல் அண்ட் வி ஜஸ்ட் லைக் டு டூ த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஸோ வை கான்ட் குட் திங்ஸ் பிகம் அ ஹேபிட் இன் ஆர் லைஃப்ஸ்? இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு ஹெல்தி டு யுவர் கிரேவ். ஐ வாண்ட் டு சே இட் இட்ஸ் கோயிங் டு டேக் யூ டு ஹெவன், கோட் அண்ட் கோட். ஸோ அதுதான் இதை பற்றி பேசணும்னா பேசினா இருக்கலாம். அண்ட் நான் வந்து டான்ஸ் பற்றி ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூஸாக பேசியிருக்கேன் அண்ட் பேசலாம். நான் வந்து டான்ஸ் வந்து ஏன் வந்து அதான் சொன்னேன்னே, ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலி, டான்ஸ் இந்த பிளட்னு சொல்லுவாங்க. டான்ஸ் ஆடி அப்போ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாம் முடித்து வெளிநாடுலாம் போய் கற்றுட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து எதனா புதுசாக எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு, அது இப்போ கூட இந்த வருஷம் கூட போகிறேன், எதனா புதுசாக எடுத்துன்னு வரணும், டெக்னிக்கோட கற்றுக் கொடுக்கணும், கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் இப்போ வந்து ஃப்ளைங் ஹஸ் பிகம் வெரி வெரி கேஷுவல் டு அதர் கண்ட்ரீஸ். அண்ட் உங்கள் கசின் பிரதர் வந்து லண்டனில் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து யூஎஸில் இருப்பாங்க. இப்போ வந்து கம்ப்யூட்டர் மூலமா எல்லாமே தெரியுது. அவங்க வந்து நேற்று என்ன செஞ்சாங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, ஸ்னாப் சாட்டில் போயினே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹே ஐ எம் கோயிங் டு சால்சா கிளாஸ், ஸோ ஹே ஐ எம் கோயிங் டு கெசும்பா கிளாஸ்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஏ வாட் இஸ் தட்ன்னு கேட்கக்கூடாது, நம்ம இந்தியாவில் உட்காடுறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் அப்டேட்டாக இருக்கணும். ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு கீப் மை ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட்டட் வித் வாட் இஸ் ஹேப்னிங் அப்ராட் டு சம் எக்ஸ்டென்ட், ஸோ தட் தே டோன்ட் ஃபீல் இக்னரண்ட் வென் தேர் கவுண்டர் பார்ட்ஸ் டாக் டு தெம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அண்ட் டான்ஸ் வந்து என்னோட டெஸ்டினேஷன் தெரிஞ்சு போச்சு எனக்கு. தட் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு பி எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன வயசுலேருந்து. ஆனால் அதை வந்து மறந்துட்டு அப்பா வந்து என்ஜினியரிங் படிக்கணும், என்ஜினியரிங் ஆகணும், பிகாஸ் அவர் வந்து என்ஜினியர்னு சொல்லிட்டு என்ஜினியரிங் கம்பெனி எல்என்டியில் தான் வேலை பார்த்தாரு. ஸோ யூ மஸ்ட் பிகம் அன் என்ஜினியர். ஐ சட் நோ ப்ராப்ளம், ஐ வில் ட்ரை. இப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிறது தான் நம்ம செய்யணும். ஸோ அவர் கேட்டார், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு ஐ காட் 87% அண்ட் ஐ டிட் காமர்ஸ். ஸோ ஐ குட் நாட் கெட் இன் டு என்ஜினியரிங் ரைட், பிகாஸ் ஐ டுக் த ராங் குரூப். அண்ட் டென்த்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேத்ஸில், அதுதான் டான்ஸராக போயிட்டேன். பிகாஸ் டான்ஸிங் வந்து 5, 6, 7, 8 ஹே 1, 2, 3, 4 5, 6, 7, 8 தான், அதுக்கு மேலே போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஐ பிகேம் அ டான்சர். இல்லை அது சும்மா ஆனால் ஆஃப்டர். ஸோ ஐ வென்ட் டு காலேஜ், லாயலா காலேஜ் பிகாம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஐ ஜாயின்ட் கேஎல்எம் ராயல் டச் ஏர்லைன்ஸ் விமானத்தில். அண்ட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கீப் டான்ஸிங் ஆஸ் மை ஹாபி. ஸோ சாயந்தரம்லாம் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், சாட்டர்டே சண்டே வீட்டில் இருக்க மாட்டேன். கசின் பிரதர்லாம் வரும்போது எங்கே கேட்டால் ஜெஃப்ரி எங்கன்னு கேட்டால் டான்ஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஃபேமிலிக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து ஐ மேட் ஆன் டான்ஸிங்னு சொல்லிட்டு. கேஎல்எம்ல இருந்தேன், அப்புறம் கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டி வைஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து அவ்வளவும் தட் இஸ் யுவர் பேஷன், டான்ஸ் இஸ் யுவர் பேஷன். அண்ட் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க காலையில், சாட்டர்டே சண்டே நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிறீங்க, வை டோன்ட் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் டான்ஸ் ஸ்கூல் ஆஃப் யுவர் ஓன்? பிகாஸ் அப்போ வந்து கேஎல்எம் வந்து வி டோன்ட் ஃப்ளை இன் டு சென்னை, ஸோ வி ஃப்ளை இன் ஒன்லி டெல்லி அண்ட் பாம்பே. ஸோ த ஃபீடர்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் IC 539 டு சென்ட் தம். நான் வந்து IC 539 வில் ஒன்லி லீவ் அட் 12 o'clock, 11 o'clock அட் நைட். ஸோ நான் ஏர்போர்ட்டில் போய் நிற்கணும், அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது 12 o'clock ஆகிடும், இல்லைனா 1 o'clock ஆகிடும். ஸோ இட் வாஸ் நாட் கிரேட் ஃபார் அ மேரிட் லைஃப். ஸோ இமீடியட்லி அங்கே வந்து சப்போர்ட் கொடுத்த உடனே நான் வந்து டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த சப்போர்ட் வந்து அப்பா கொடுக்கல. அப்போ வந்து டான்ஸரா, எவ்வளோ நாள் டான்ஸ் ஆடுவேன், ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, மை சன் ஒன்லி சன் இஸ் அ டான்சர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது அவர் சொல்கிற பேச்சு கேட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து தானே, அவங்க வந்து சப்போர்ட் கொடுத்தோட்டியோ ஐ இமீடியட்லி ஸ்டார்ட் த ஹாட் ஷூ டான்ஸ் கம்பெனி. ஐ மேரிட் 21 இயர்ஸ் அண்ட் இட்ஸ் கோயின் பி 21 இயர்ஸ் ஓல்டு. அண்ட் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நோ லுக்கிங் பேக். இட் கேவ் மீ கிரேட் ஜாய் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் பாக்கெட்ஸ் வெல் லுக்ட் ஆஃப்டர் வெல் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதான் சொல்லுங்கண்ணே, ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மை டேலண்ட் விச் பீப்புள் அவங்க வந்து என் டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. அண்ட் என் கிளாஸில் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்தாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போய் போய் போய் நம்ம வந்து இப்போ வந்து 8 சென்டர்ஸ் இருக்குது. ஓட்டு ஸ்டுடியோ வந்து 8 சென்டர்ஸ் இன் சென்னை அண்ட் 1 இன் பெங்களூர். அண்ட் ஓட்டூரில் வந்து ஏரோபிக் ஹால் வந்து எல்லா 8 சென்டர்ஸில் இல்லை, 4 சென்டரில் தான் இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கு, நம்ம சென்டர்லலாம் ஏரோபிக்ஸ் டான்ஸ் எல்லாம் போயின்னு இருக்குது. அண்ட் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், ஏரோபிக்ஸ் வந்து ஓட்டூரில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு. வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஜூம்பா வந்து போயின்னு இருக்கு இங்கே அங்கேயும், ஆனால் ஏரோபிக்ஸ் வந்து போல வேறு யாரும் செய்கிறதில்லை. அண்ட் இட்ஸ் நைஸ் டு பி இன் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அதான் கேட்பாங்க வேலைக்கு போகிறீங்களான்னு. நான் வேலைக்கு போகிற மாதிரி ஃபீலாக பண்ண மாட்டேன், பிகாஸ் இங்கே வந்து டான்ஸ் தான் ஆடுறேன், இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறேன். அண்ட் நம்ம செட்டப்பே ரொம்ப கேஷுவல் அண்ட் நம்ம வேலை கூட மை கொலீக்ஸ் ஆர் ஆல்சோ வெரி கூல் அண்ட் கேஷுவல் அண்ட் தட் இஸ் ஓ டூ. வி லைக் டு பிரிங் அன் அட்மாஸ்பியர் ஆஃப் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம். இங்கே வந்தால் கால் மேலே போட்டு பேசுனேன், யூனோ காக் யூ லெக்ஸ் அப் அண்ட் டாக் அண்ட் பி வெரி கேஷுவல் அண்ட் தட்ஸ் த ஹோல் ஃபீல். அண்ட் ஐ திங்க் வீவ் அச்சீவ்ட் இட் அண்ட் ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஆஃப் தட். ஸோ டு ஃபினிஷ் ஆஃப், ஐ திங்க் இது வந்து this is the best decision I've made in my life and it is here to stay. And of course nammala paathu enna paathu neriya neriya per start pannirukanga avanga la successful la tha outin irukanga and yeah students vandha neriya per vandu class start pannirukanga அண்ட் அவங்க வந்து நல்ல பெருசாக போயின்னு இருக்கு. அண்ட் அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை வந்து இந்த ப்ரொஃபஷனில் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் பிகம் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி அண்ட் டு பி அட் த டாப் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்ட் டு பி ஒன் ஆஃப் த சீனியர் பீப்புள் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். அண்ட் டு பி ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ குட். இந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் இட் வில் ஒன்லி க்ரோ, இட் கெனாட் கெட் ஸ்மாலர் பிகாஸ் ஆஸ் பீப்புள் இன்க்ரீஸ் ஆஸ் த பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் அண்ட் as health becomes a hazard now we only have to get better and health and fitness vandu ipo vandu or lifestyle idu mathiri aayirudhu and it is not a luxury product anymore. Minna vandu luxury product ah irundhathu, ipo vandu it has become a necessity and we are so happy we are in the right industry at the right place at the right time. Thank you
1: so much for spending your time with us sir, it was a pleasure having you. இந்த ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் கேட்டு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் உங்களை அடுத்த ஷோல சந்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து ரித்தி, நமிதா அண்ட் காம்னா. யூ ஆர் லிஸ்னிங் டு MOP CRS 107.8, our community, our

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
2: our pride.
4: Hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு பிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னெல்லாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும்போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiyu seidu vittrunga, unga nalathukagum ellaru nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattuvasi pattuvasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே தருண்யா, ஆர்ஜே வர்ஷிதா மற்றும் ஆர்ஜே ஸ்ரேயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பேச போறோம்.
5: பிரசித்தி பெற்ற கலாச்சாரமும் நாடோடி பாடலின் படியும் அறிவியல் அல்லாத அறிவையும் அமானுஷம்னு சொல்லுவாங்க. பேய்கள், வேற்று கிரக மனிதர்கள், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள், மனநோயாளிகள், இவை அனைத்தையும் அமானுஷம்னு சொல்றாங்க. பாரம்பரிய நம்பிக்கை மற்றும் அறிவியலில் பேய் என்றால் ஜீவாத்மாக்கள், இறந்து போன விலங்குகள் அல்லது ஆவிகள் என்று கூறுகிறார்கள்.
6: இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது லைட்டாக டவுட் வருது. உன் பக்கத்தில் ஆவிகளோட சத்தம் கேட்குறதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் பக்கவாதம் வந்தாலும் ஆவி என்று நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல வந்திருக்கோம்.

0: என் பேர் ரேகா. என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து 13 இயர்ஸ் பிஃபோர் நடந்த கதை. இது அம்மா வந்து 2002 செப்டம்பரில் ஷி பாஸ்டவே, அண்ட் 2003 வந்து என்னோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு இருந்தது. ஜஸ்ட் நாங்கள் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அவனோட கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிற ப்ரீவியஸ் டே வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 6 o'clock என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு ஏர்லி மார்னிங் வந்து நான் அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு தூக்கமும் வரல. அந்த டைமில் நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருந்தேன். சடனாக வந்து எனக்கு எங்களோட பால்கனி அந்த வெளிப்பக்கத்துலேருந்து வந்து யாரோ கதவை திறந்து எனக்கு கரெக்டாக நடந்து வர ஒரு கால் சத்தம், அப்புறம் டோர் திறக்கிறது, அப்புறம் கர்ட்டன் அப்படியே கொஞ்சம் சைட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நடந்து வர எனக்கு கிளியரான ஒரு ஃபீலிங் நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் எங்கள் கிச்சன் வழியாக அப்படியே உள்ளே வர மாதிரி இருந்தது. கிச்சனில் கிரைண்டர் பக்கத்தில் ஒரு என்னோட டாட்டர் வந்து சின்னதில் வந்து ஷி வாஸ் இன் யூகேஜி ஆர் சோ. ஸோ அந்த அந்த டைமில் அந்த குட்டி சேரில் உட்காந்துருவோம். அந்த சேரை வந்து தள்ளிட்டு என் பக்கத்தில் வந்து அந்த தள்ள சத்தமும் எனக்கு நல்லா கேட்டது. நான் படுத்துட்டுருக்குறச்சி என் பக்கத்துலேயே அப்படி நடந்து வந்து என் பக்கத்தில் அவங்களோட மூச்சு காத்து படுற மாதிரி இருந்தது. தட் வாஸ் மை மதர்ஸ் மூச்சு காத்து. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கரெக்டாக ஃபீல் பண்ணேன். நான் அவ்வளோ பயந்து போய் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக வேர்த்து போன மாதிரி இருந்தது. அம்மா அம்மா வேண்டாமா வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் வந்து. அப்போ வந்து எனக்கு என் காதில் நல்லா விழுது சொல்கிறது, கதையை சொல்லு கதையை சொல்லு கதையை சொல்லுன்னு. எனக்கு என்னடான்னு புரியவில், ஐயோ வேண்டா வேண்டான்ற மாதிரி நான் கையை ஒரு மாதிரியாக தள்ளிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கடை கண்ணு திறக்க வரல, ஏதோ மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அது எங்களோட என்னோட அம்மா வந்து வந்துட்டு போன மாதிரி கிளியரான ஒரு ஃபீலிங்கு. அது வந்து அவ்வளோ பயப்பட்டுட்டு இருந்த அம்மா வேண்டாமா வேண்டாமான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது வந்து அந்த ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே வந்து வந்து என்கிட்ட வந்த வரைக்கும் நடந்த அந்த ஃபீலிங் மட்டும் எனக்கு ரொம்ப கரெக்டாக நல்ல ஞாபகம் இருக்குது. அண்டு அதுக்கு முதல்ல எனக்கு அம்மாவை பார்க்கணும், அதுக்கப்புறமும் அம்மா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு அந்த எந்த ஃபீலிங்கும் வரல. தட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃப்டர் மை மதர்ஸ் டெத்.
1: உங்கள் பேர்?
2: என் பேர் வள்ளி.
1: வள்ளி,
2: எங்கள் அப்பாவுக்கு நடந்த கதை இது. எங்கள் அப்பா வந்து ஏரியிலலாம் போவார், ஏரியெல்லாம் கிராமத்தில் பாண்டிச்சேரி அது எங்கள் அப்பா ஊர். பாண்டிச்சேரியிலேருந்து ஊருக்கு போயிட்டு வர மேலே அப்போ வந்து சின்ன வயசாக இருக்க மேலே படம் பார்த்துட்டு வர்றதுக்கு நைட்டு போவாராம். அப்போ மோகினி வந்து பொண்ணு போல சிங்காட்சியை வந்து லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு கை போடுமா. கை போட்டவொடனே எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா இந்த கதை இதுமாரி நடக்குது, ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப பேர் எப்படி நடந்துருக்கு. கூட்டம் போயிட்டு கணத்தில் தள்ளி விட்டுருமா அதுமாரி மைக்கி. அதனால் எங்கள் அப்பாவை தெரிஞ்சினாலும் எங்கள் அப்பா போகவே இல்லையா, போகாமல் செஞ்சால் லைட் அடிச்சு அப்போல்லாம் லைட் எரியும் அந்த சைக்கிள் எல்லாம் லைட் வச்சுருப்பாங்களாம். அந்த லைட்டை வச்சுட்டு பாத்ரூம் போய்க்கினே பாத்ரூம் போனால் மோகினு வராதான். பொன் பாத்ரூம் போய்க்கினே கிட்ட வராமல் கையில் பிடிச்சிக்கினே அந்த பாத்ரூமை, கிட்ட வந்தால் மூஞ்சில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கட்டிக்கினே போயிட்டு போனால் மரத்தையே சாட்சி எடுக்கிற மாரி ஒரு ஒலி வந்துதான். முனீஸ்வரர் வந்தாராம் எங்கள் அப்பா பின்னாலி, எங்கள் அப்பா பின்னாலேயே முனீஸ்வரர் வந்துதான். மரத்தை சாட்சி தான், சாட்சி சாட்சி நிமித்து தான், சாட்சி சாட்சி நிமித்து தான். தன்னை மரமே சாஞ்சி சாஞ்சி நிமித்தமால எங்கள் அப்பாவுக்கு செம்ம பயம் வந்துதான். அப்படியே சந்திரியே இல்லாமல் எங்கள் அப்பா அப்படியே பேசிக்கினே மெச்சிக்கினே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். வீட்டுக்குள்ளே போய்ட்டு கல் சத்திட்டாராம். சாத்திட்டா எங்கள் அம்மா மாரியே உருவம் பண்ணி வந்து கல் தட்டுதான். எங்க கதை தருங்க கதை தருங்க, எங்கள் அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து ஏன்பா உன் பொண்டாட்டி வந்து தட்டி கிடக்குது ஏன்பா தறக்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களாம். அந்த ஜன்னலில் இப்போ அந்த ஓலை வீடு அதை பிரித்து சொல்கிறாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வேறு வேலை வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாலாம். அப்படி மேலே அப்படி முடிஞ்சுது அந்த அந்த போது வெஞ்சு போச்சு.
1: கூடு விட்டு கூடு போயிடுறேன்.
2: ஆ, அது மாதிரி பண்ணிக்குது. அதே போல் எங்கள் அம்மா வந்து குழந்தை பிறந்திருக்கு எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா குழந்தை பிறந்திருக்க மேலே எங்கள் தெருவுலேருந்து சொல்லுவாங்களா முனீஸ்வரனும் காத்தடியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நல்லா தெருவில் படுத்துன்னு இருக்க மேலே நடந்து வந்துனே இருக்குமா, நடந்து வந்துனே இருக்குமா, அந்த ரத்த வாவை பிடிச்சிட்டு வந்து வெளியே உக்காந்துக்கினே அழுதான், குடு குடு குடுன்னு சொல்லுதான். அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து முனீஸ்வரன் இருந்ததுனால எங்கள் அப்பா உள்ளே அனுப்ப மாட்டுறாரு. ஐய் நீ போகக்கூடாது போகக்கூடாது எங்கள் அப்பா தூக்கத்தில் சொல்கிறாராம். அது பக்கத்தில் பத்துக்குறவங்களுக்கு நல்லா கே.
1: சரி, ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்னண்ணா?
3: ஒரு சுடுகாடு இருக்குல்ல அந்த காட்டு காட்டு காட்டு போகிற வழியில் தான் இருக்குது. அப்போது காலையில் போகும்போது இதுமாரி ஒரு அவர் ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டு வந்து மேலே ஏற்றி எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப உடம்பு சரியாக போயிட்டு அப்புறம் வந்து ஒரு டாக்டர் போல் பெய் ஓட்டினாங்க. பெய் ஓட்டும் போது என் ஃப்ரெண்டு அப்படி பேசும்போது அவர் அவங்க என்ன கேட்பாங்களோ அதை இஷ்டப்பட்டு கேட்பாங்க. சாராயம் கறி சிகரெட்டு தம்பு பாக்கெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் அது கொடுத்தோட்டு அப்புறம் இதோ உச்சி முடி பிடிப்பாங்க. முடியை பிடிச்சி அப்புறம் ஆட்டியார் என்ன போயிடுவியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் போட்டு அடித்து தூக்கி போட்டுருவாங்க. நல்ல முன்னில் ஒரு முடி வச்சுருவாங்க, இல்லை ஒரு மரத்தில் அடிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் கல்யாஞ்சி போயிடும் அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் நிறையா நாங்களும் காட்சிட்டு போகும்போது வயலில் போகும்போது நைட்டில் போகும்போதெலாம் சவுண்டு கேட்கும், அழுகு சவுண்டு மாதிரி கேட்கும். அதனால் கண்டுக்கிறதுல அது வீடியோ வந்திருக்கோம்.
2: இல்லை இல்லை, எங்களுக்கு
4: சின்ன வயசுலேருந்து பயம்.
1: ஆனால் இந்த மாதிரி நம்புறீங்களாண்ணா இந்த மாதிரி இருக்குன்னு?
2: இந்துக்கள்
4: சுடுகாட்டுல இருக்கும் எல்லா இடத்துக்குமே பாசம்லாம் வந்து ஜெபம் பண்ணி தான் அடக்கம் பண்றாங்க. அப்படிங்கும்போது
1: வரும்போது எதுவுமே இருக்காது.
2: My
5: experience was with my aunt. We all were sitting in a room and talking and enjoying. Suddenly, I don't know what happened to her. She started throwing her bangles, her necklace. She started shouting. My uncle said us to go out, but then too I was standing in a room and watching what exactly happened. My uncle was controlling her. She was she was unconscious. He was trying to control her hands, then her legs. Then he said some mantra. This spirit inside her started speaking. He asked, who is that spirit? This spirit was saying some name. I don't remember exactly what that spirit was saying. I was damn scared. I was standing in a corner and watching it. On that day I was very scared.
2: கிணத்துக்குள்ளார அவங்களுடைய ஆவிதான் அது. அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டே இருந்துச்சு, தலை விரிச்சு விட்டுட்டு. நானும் ஒன் பாத்ரூம் போலான்ட்டு எந்திச்சேன் நல்ல நேரத்துல. பார்த்தா யாரும் அந்த வீட்டுக்காரர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்காரர் இல்லையா, நான் அப்பயே அவர் இருந்தா நினச்சி குரல் கொடுத்துட்டேன். மாமா அவர் எனக்கு மாமாவாக வேணும், மாமா மாமா அண்ணன். அவராக இருந்தால் தானே மாமா இருந்தால் தானே குரல் கொடுப்பாரு, அவர் இல்லை. சரி நானும் காலை ஊற்றி ஊற்றி ஏறினே எங்கள் மாமா சொல்லியிருக்காரு, பேய்க்கெலாம் வந்து காலெல்லாம் கீழே பதியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் மாமா, எங்கள் பெரியமாமா சொல்லியிருக்காரு. நான் அப்படி தான் நினச்சிட்டு ஊற்று ஊற்று பார்த்தேன். பார்த்தா அது உருவம் மட்டும் வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. தெரியும் சரி என்ன வரக்கொண்டு குரல் வர கொடுத்தேன், அது என் பின்னாடி தொடர்ந்துச்சு. நான் வந்து சரி குரல் கொடுத்தா குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கலன்னு சாரி. நான் வந்துட்டு உள்ளே வாசப்படையாண்டா படுத்துட்டேன். படுத்த உடனே பின்னாடியே வந்துட்டு ஒரு அடி அடிச்சிடுச்சு அடிச்சிடுச்சு அடித்து கீழே உருட்டி தள்ளிடுச்சு. நான் கூட்டிகிட்டே வரேன், நீ மாட்டு ஓடி வந்து படுக்கிறியே அப்படின்னு அடிச்சுட்டாரு. மயக்கம் நான் வந்து படுத்துட்டேன் அந்த அதிர்ச்சியில் பயத்தில். மூணு தடவை குரல் கொடுத்தேன். அவராக இருந்தால் தானே என்ன என்னாமான்னு கேட்பாரு. அது வேறு ஏதோ இருக்க வச்சு எனக்கு டவுட் ஆயிடுச்சு டக்குன்னு. என்னம்மானோ எனக்கு கேட்கவே இல்லை. நான் விரும்பி ஏஞ்சி வந்துட்டேன், ஒன் பாத்ரூம் கூட போகலை. அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன், நின்றுட்டே இருந்துட்டு குரல் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது என் பின்னாடி தொடர்ந்துச்சு போல. நான் வந்து படுத்துட்டேன், உடனே வந்து படுத்துட்டேன். படுத்த உடனே பின்னாடி இது வந்துட்டு அப்படியே கண்ணு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் சுருவ வச்சிருச்சு, என் கண்ணை தூங்க வச்சிருச்சு எண்ணெய், எண்ணெய் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே அடிதான் பட்டார்னு ஒன்று போட்டுச்சு கண்ணத்துலேயே, போட்டு கீழே உருட்டி தள்ளிச்சு. நான் கூட்டுகிட்டே வரேன், நீ என்னடி பின்னாடி ஓடி வந்து படுக்கிற வேகமா அப்படின்ட்டு அடிச்சிச்சு.
1: அப்படியே மறைஞ்சிச்சு.
2: ஆ, அதுக்கப்புறம் மறைஞ்சிச்சு. டக்கு காலுதான் இல்லை, அதுக்கு தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு இருக்குது. அது என் பின்னாடியே வந்துச்சு, ஆனால் அதையும் பார்த்துட்டேன் உருவத்தை, அது பின்னாடியே வந்ததையும் பார்த்துட்டேன். நான் இப்போ அது சர்ச்சைக்கு போகிறதுனால இப்போ பயப்பட மாட்டேன், அப்போ கொஞ்சம் பயப்படுவேன் நான். அப்போ நான் இந்துவாக தான் இருந்தேன், இப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷம் 11 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. நான் அப்போ இந்துவாக தான், இந்து சாமி தான் வணங்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு அந்தனுடைய நிகழ்ச்சி நான் இது பண்ணேன். சர்ச்சைக்கு போன அப்புறம் எதுவும் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததில்லை. நான் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து நான் எதுவும் என் கண்ணு முன்னாடி கிடைக்கிறதும் இல்லை. கிடைச்சாலும் என்னை விட்டு அப்பளை போயிட்டே இருக்கும், அது என்னெல்லாம் பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லை. அப்போ தான் பயமுறுத்துச்சு, இப்போலாம் என்னை இன்னும் அசிங்க கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ப்ரேயர் பண்ணிடுவேன். ஆண்டவர் வல்லமைனால கட்டி
1: வச்சேன். ஆ,
2: பேய் வராது.
1: உங்கள் பேர் என்னண்ணா?
6: பேர் பாலு.
1: ஆ, சரி. இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
6: எப்படி பார்த்துன்னு சொல்லணுமா?
1: ஆமாம், எக்ஸாக்ட்.
6: அதே நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு பக்சல் கல்பாக்கம். அங்கே வந்து நம்ம வில்லேஜின் வீடு, அவர் இறந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போது நானும் என் ஒய்ஃபை படுத்துருக்கோம், அவர் வந்து நிற்கிறாங்க, என்ன எங்களை பார்க்குறாங்க அப்படின்னு, இதையே பார்த்துட்டே இருக்காங்க. நான் எழுந்து என்ன யாருன்னு கேட்குறேன், அந்த வீடு உள்ளே போயிட்டாங்க. போய் லைட்டை போட யாருமே இல்லை. மறுநாள் யார்கிட்ட சொல்கிறேன், யாருமே நான் இதுவெல்லாம் பார்க்கலையே அப்படின்னாங்க. அவன் எங்கள் கண்ணுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கார். அது அப்படியே பிளாக் கலரு, அப்படியே என்னையும் வைத்தியம் பார்க்குறாங்க.

நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் லேபிளிங் பத்தி தெரியாது, அது எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன லேபிள்ஸ் பண்றாங்க, என்ன லேபிளிங் மாதிரி காட்டுறாங்க, தட் இஸ் பேக்கேஜ் ஃபுட் ஆர் ப்ரீ பேக்கேஜ் ஃபுட் நியூட்ரிஷன் லேபிளிங் எவ்வளவு முக்கியம்னு வருதுன்னா, பேக்கேஜ் ஃபுட் கம்ஸ் வித் அ நியூட்ரிஷன் லேபிள். அப்படின்னா எல்லா பேக்கேஜும் ஒரு நியூட்ரிஷன் லேபிளோட வரும். அந்த லேபிள் நீங்க எப்படி படிக்கணும்னா, மெயினா எதுக்கு படிக்கணும்னா, அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சிக்க, அவங்கவுங்க எவ்வளோ கேலரிஸ் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிக்க.

0: Mainly, the key parts of the food label consist of food name, net quantity of contents, ingredients, company's name and address, product dates, nutritional information, other information. So, இதெல்லாம் பேசிக்கா நீங்க பார்த்து நல்லா பார்த்து கரெக்டா வாங்குங்க. Think, eat and save. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா? போடுங்க ஹெல்மெட். அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா? ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேட்டுக்கொண்டிருங்கள் 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். 2012 டெக்சஸ் சிட்டியில போலீஸ்காரர்கள் தாக்குதல் நடக்கிறது கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போனாங்க. அவங்க அங்க ரெண்டு டீனேஜர்ஸ் பாத்திருக்காங்க. என்ன எதுன்னு கேக்கும்போது 15 இயர்ஸ் சிறுவன் இன்னொருத்தனை வயிற்றுல கத்தியால குத்தியதாக செய்து சொன்னாங்க. விசாரணைக்கு அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க ரெண்டு பேரு ஒய்ஜா போர்டு விளையாடும் போது அமானுஷ்யமான விஷயம் ஒரு பையன் கிட்ட அவனோட நண்பனை கொலை செய்ய சொல்லிச்சான்.
5: ஆனா அது எதுக்கு அவனோட நண்பனை கொலை செய்ய சொல்லிச்சான்?
4: அதோட ரீசன் என்னன்னா, அவனோட ஃப்ரெண்டுனாலதான் இவனோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வந்ததுன்னு துஷ்ட சக்தி சொல்லிடுச்சான்.
3: அது மட்டும் இல்லாம 20 வயது ஜோசப் பர்ச் அவர்கள் ஒரு பழமையான கண்ணாடி ஒன்றை அவரது வீட்டு உரிமையாளரிடம் இருந்து வாங்கியிருந்தாராம். அவர் எதிர்பாராத விதமாக அதிலிருந்த ஒரு ஆவியை விடுவித்தார். வீட்டில் அந்த கண்ணாடியை மாட்டிய பிறகு பல அமானுஷ்யமான கனவுகளையும் நிழல்களையும் பார்த்த அவர் பயந்து போய் தன் நண்பருடன் ஈபேயில் ஏலத்தில் அந்த கண்ணாடியை விற்றுவிட்டார்.
5: இதே மாதிரி ஜெனட் ஹாட்சன் 11 வயது இருக்கும்போது அமானுஷ்யமான கெட்ட சக்தி அவர் உடம்பில் இணைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஸ்கெப்டிக்ஸ் வந்து நம்பலேனாலும் ஜெனட் இதை நம்புறாங்க. 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி இன்டர்வியூல இந்த நிகழ்வை 98% உண்மை என்று கூறுகிறார்கள்.
6: நடந்து முடிஞ்ச செக்மெண்ட்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இருட்டான இடங்கள், பல மரங்கள் இருக்கும் இடம், பழைய காலத்து வீடு இருக்கிற இடம், இல்ல நடமாட்டமே இல்லாத இடத்துலாம் வந்து பேய் இருக்கு, மர்மம் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நம்புறாங்க. இதுல ஒரு சில இடங்கள் தான் டிமாண்டே காலனி, வால்மீகி நகர், கரிக்காட்டுக்குப்பம் மற்றும் பல. டிமாண்டே காலனியில லார்ட் டிமாண்டேன்னு சொல்ற ஒருத்தர் அங்க இருக்கிற பெண்களை சித்திரவதை செய்து கொன்றதாகவும் அவங்களுடைய ஆவி அங்க இருக்கிற மக்களை பயமூத்ததாகவும் சொல்றாங்க.
7: இதே இடத்துலதான் ரொம்ப பேரோட மரணமும் ஏற்பட்டிருக்கு.
6: 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை இடிச்ச உடனே இரவு நேரத்திலயும் பயம் இல்லாம நடக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எங்க கிட்ட சொன்னாங்க. வால்மீகி நகர்ல அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியாத பட்சத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, அங்க யாரையும் கொலை செஞ்சுட்டாங்க, அந்த பெண் தான் எங்க எல்லாரையும் பயமூத்துறா, அந்த வீட்டு பக்கம் போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
7: அடுத்ததா நாங்க ராம கல்யாண மண்டபம் என்று ஒரு பிளேஸுக்கு போனோங்க. அது ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி புதுசா இருந்ததுங்க. எங்களுக்கு ஃபுல்லா டவுட்டா வந்தது, இது என்னது, இது ஹாண்டடா இல்லையான்னு. ஆனா ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அது ஒரு ஹாண்டட் இடம்னு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி அந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன ரூம் இருக்குதான், அங்கே ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருந்தான். அந்த ரூமோட டோர் சடனாக ஓப்பன் ஆகிட்டு பேயை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. இதை நம்ப முடிகிற மாதிரி இல்லைனாலும் நாங்களும் அங்கே போனோங்க எதுக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போய் வாட்ச்மேன் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க அவங்க இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசுன்னு. அவங்க இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இந்த மாதிரி இருந்திருக்கான்னு.
4: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேளுங்க 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
8: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life?
9: then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart, and sanctity in a hectic world.
10: Hey, you know what? Suresh got arrested.
11: Oh my God, why?
10: Because he was into betting and it's illegal.
12: Respect earned is more important than a dollar earned. Stop betting. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
0: Ever wonder what to recycle?
13: Bottles, cans, crayons, paper, foil and glass.
0: Ever wonder why recycle?
13: To help the world, of course.
0: Ever wonder who can recycle?
13: Everyone.
0: Ever wonder where to recycle?
13: Everywhere.
0: No matter what,
13: where, who and why, just recycle. It's worth a try.
4: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம்.

0: இந்த செக்மெண்ட் நம்ம ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றி பேச போகிறோங்க. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஹாரர் ஃபிலிம் வந்திருக்குங்க. அதில் நம்ம தமிழ், ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் வந்த ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹிந்தியில் பார்க்கும்போது பூத், ஹாண்டட், ஹாரர் ஸ்டோரி, அலோன், ராஸ், ராகினி எம்எம்எஸ், ஷாபித், அந்த மாதிரி எல்லாம் படங்கள் வந்திருக்குங்க. லேட்டஸ்ட்டாக காமோஷியா என்ற ஒரு படம் 2015 வெளி வந்தது, மற்றும் ராகினி எம்எம்எஸ் 2 என்ற ஒரு படமும் 2014 வெளி வந்திருக்கு. தமிழில் நம்ம பார்க்கும்போது நிறைய படம் வந்திருக்குங்க. பீட்சா 2, சந்திரமுகி, அருந்ததி, சாருலதா, டார்லிங், பிசாசு, பேபி, சவுகார் பேட்டை, 13 நம்பர் வீடு, அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்குங்க. புதுசாக வெளிவந்த படங்கள் என்னெல்லாம் பார்த்தா, சவுகார் பேட்டை, மிருகன், டார்லிங் 2, பிசாசு, காஞ்சனா பார்ட் 2, டார்லிங், அரண்மனை 2, மாயா, யாமிற்க பயமே, தில்லுக்கு துட்டு, ஸ்ட்ராபெரி, ஜித்தன் 2, இவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. சில படங்களை நம்ம இப்போ உத்து கவனிக்கலாம், எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம காஞ்சனா முனி அதோட சீரீஸை பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பண்ணியிருக்காங்க. பேய், ரெட் சாரியை போட்டு, பூ எல்லாம் போட்டு, இன்னொரு ஒரு ஆளோட உடம்புல போன மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அரண்மனையிலும் அதே மாதிரி தான். அரண்மனை பார்ட் 1ல ஹன்சிகா அந்த ஆக்ட்ரஸ் தான் அரண்மனையில் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்களோட மூஞ்சி ஃபுல்லாக சந்தனம் பூசி, பெரிய குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு தாங்க காமிச்சிருக்காங்க. டிமாண்டே காலனி ரொம்ப ஃபேமஸான படங்க. இது எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு ஸ்டோரியே நடந்திருக்கு. டிமாண்டே காலனி என்று ஒரு இடமே இருக்கு. அங்கே ஜான் டிமாண்டே என்று ஒரு ஓனர் இருந்தாங்க. அவங்க 7 பேரை கொண்டிருக்காங்க. அது ஜான் டிமாண்டேயோட ஃபேமிலியிலேயே ஏதோ பிரச்சனைங்க. அந்த டிமாண்டே, ஜான் டிமாண்டே ஒரு பேயாக வந்து எல்லாரையுமே கொண்டுட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் சில படங்கள் ஹாரர் மூவியாக இருந்தாலும் அதில் ரொம்ப எமோஷ்னல் டச்சும் இருந்திருக்குங்க. அதில் ஒரு மூவி தான் ஆனந்தபுரத்து வீடு. இது 2010ல் ரிலீஸ் ஆச்சுங்க. இது ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு இமோஷ்னல் கோஸ்ட் மூவி என்று சொல்லலாம். இறந்து போன அப்பா அம்மா அவங்களோட பையனும் அவங்களோட ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் பிளேஸையும் காப்பாற்ற செஞ்சாங்க.
1: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேட்டுக்கொண்டிருங்கள் 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
3: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: If you work in a company or office that has a canteen, check with them on how they manage excess food. Cooked food, especially since it has a low shelf life, needs to be managed better and faster. Check with the NGOs who offer to transport excess food to the needy. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
6: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம்.
7: அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்களோட அமானுஷ்யமான அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
8: சொல்றியா?
9: நல்லா உங்க மாதிரி
8: பார்த்துருக்கேன் ஒரு முறை இல்லை. நான் இங்கே தான் நைட்டில் வந்து பார்த்துக்குவோம், வேலை இல்லை நான் வந்து நைட்டு இங்கே தான் சாப்பிட்டு படுத்துக்குவோம். பேய் வந்து பயங்கரமாக என்ன அடிச்சுப்பாரு தொட்டுப்பாருன்னு பயங்கரமாக பேசும். அதெல்லாம் சுத்தனா இல்லை, அங்கே கிட கை ரேக்கையே போட்டு காலில் மெரிச்சிட்டு என்ன இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீ கட்டு பார்க்கலாம் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு சில பேய் ஓடிக்கும்.
9: ஆமாம்
8: ஆமாம்.
10: பெரிய பள்ளம், அது தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு. இந்த சைடு கொஞ்சம் இந்த ஓரமே பார்த்தா இந்த ஓரம் தான் வழியே. அதே போனால் ஒரு தென்னை ஒரு பனை மரம் ஒன்று இருக்கும், பனை மரத்தானே ஏதோ ஒன்று நிற்கிது உட்காந்துன்னு இருக்குது. இப்போ வெளியே வரான், வாடா வாடான்றான், வெளியே வரான், கை மேலே தோல் மேலே கை போட்டுவேன். இப்போ பாரு அதுமோ போது பாரு போது பாருன்னா அது மூஞ்சி மறைச்சி பார்த்துனே போகுது. அந்த சைட்லாம் முள் வேலிக்கத்தா முள், நடக்கவே முடியும் யாராலையும், புடவை கட்டி நடக்க முடியாது லேடிஸு வெள்ளை புடவை கட்டி. இப்போ மேலே தோல் மேலே கை பண்ண தொப்போது பாரு தொப்போது பாரு இதானா இதானான்றா மூஞ்சி திரும்பி ஒரு மரம் மறைக்குது. அப்படியே போயினே
9: இருக்கு, அது
10: கருப்பு இல்லை, அது வெள்ளையாக இருக்கு. ஆனால் முகம்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில, காலெலாம் இல்லை, ஆனால் நடந்து போகிற மாதிரி இருக்குது, அசைவெல்லாம் தெரியுது, ஆனால் காலெலாம் கிடையாது. முகம் வந்து ஒண்ணுமே தெரியல எனக்கு, தெரியல. பனை மரம் ஒரே ஒரு ஒத்த பனை மரம், ஒத்த பனை மரம் ஒன்னே ஒண்ணு அங்க ஒரு நிக்க.
11: இந்த பழையாசல் இருக்குல்ல பிலால ஒட்டுல, அந்த பழையாசல் வச்சாங்க, வச்சிட்ட பிறகு அந்த பேய் வந்து இதுக்குள்ள வந்துச்சு. அதுக்காக ஒரு எங்க அண்ணி பார்த்தாங்க, ஏ ஏ சொல்லிட்டு எங்க குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எங்க அண்ணி திரும்ப பார்த்தா பேய் உருவம். அதுக்காக அவங்க
12: அத்தை இருக்காங்க, அத்தைன்னு அவங்க குரல் மாதிரியே.

0: ஆணி இருந்தா அதுல அடிச்சுடுவாங்க, அந்த பேய் போயிட்ட மாதிரி சின்ன பசங்க கேக்குறீங்க பரவாயில்ல, இப்ப சொன்ன பேயது ஆயா போயா தேவனுக்கு சொன்னா சொல்லுவாங்க பேய் எங்குது
1: ஆயான்னு.
2: பேர் மகேஸ்வரி.
1: பேய் பத்தி என்ன கதை நினைக்கிறீங்க, நம்புறீங்களா? இல்ல
2: கண்டிப்பா பேய் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது, ஆனா நேர்ல இது வரைக்கும் பாக்கல.
1: சரி, எப்படி சொல்றீங்க பேய் இருக்குன்னு, யாராவது சொல்லிருக்காங்களா?
2: சொல்லிருக்காங்க, நிறைய பேர் பாத்துருக்காங்க, பயந்து அதுலயும் இருந்திருக்காங்க.
1: அவங்க என்ன
3: இங்க பாத்துருக்காங்களா இல்லன்னா ஊரு அந்த மாதிரி? அந்த
2: இல்ல, கிராமத்திலயும் இருக்கு சிட்டிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே பேயின்றது எல்லா இடத்துல.
0: ஒரு நாலு வீடு எல்லாம் இருக்கும் பத்தள்ளி தள்ளி இருக்கும். அத்த நடுவுல வந்து எங்க வீடு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணுச்சு, நாய் வந்து கொளிச்சு நின்றுது. என்னடா இது, நாய் கொளிச்சு நிற்குது, ஒரு வாட்டி அடிச்சிட்டோம். அந்த நாய் அடிக்கும்போது அது போவே இல்லை, சுற்றி சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்துச்சு. என்னடா சுற்றி சுற்றி வர்றது, ஏந்துச்சு ஒரு கட்டை எடுத்து அடித்தேன், அது மறுபடியும் அதே இடத்துல இருந்துச்சு, மறுபடியும் கொளிச்சுனே இருந்தது. சரி, என்னடா அப்படி கொளிக்குது, சுற்றி பார்த்து யாருன்னா வராங்களா இருட்டலன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம், யாருமே இல்லை. எட்டி எட்டு அப்போ வந்து இருட்டாச்சு, கரண்ட் எல்லாம் கிடையாது அந்த ஊரில். அப்போ இந்த வெளிச்சம் வெளியெல்லாம் வெளிச்சம் பார்த்தோம், அந்த வெளிச்சத்தில் சின்ன நிலா வெளிச்சம் தானே இருக்கு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா ஒரு நெடல் ஓடுச்சு, ஒரு ஆள் தான் ஓடுறாங்க சொல்லி. யாருது யாருந்து மலையாளத்தில் நான் கேள்வி கேட்டேன், ஏ யாரனா யாரன்னு, ஏய் பரடிடா பரடா நிற்கடா நிற்கடான்னு நான் சொன்னதுக்கு அவன் நிற்காம நெடல் மட்டும்தான் பார்த்தேன் நான். அதோட ஆவி அந்த நெடலில் நான் அவங்க பார்க்கும்போது, இல்லை சும்மா தான் சொல்கிறேன் நெட்டிக்காத படு அப்படின்னு சொன்னாங்க. நம்பவே இல்லை, யாருமே நம்பாத. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன் நான் சொன்னேன் எல்லாருக்கிட்ட, சத்தியமாக நான் பார்த்து நடுவில் பார்த்தேன். அப்புறம் வந்து அப்போ எல்லாமே நம்பினாங்க, கொஞ்சம் பயம் வந்துச்சு எல்லாருக்கும். அதோட கல்யாணிச்சு நம்பின பிறகு யாருமே போகிறது
3: இல்லை,
0: இந்த பக்கம் போகிறது இல்லை,
3: வெறும் மட்டும்.
0: ஆனால் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அங்கே
3: அந்த இடத்துல,
0: ஆனால் உண்மையில இருக்குது அந்த இடத்துல. ஆனால் ஒரு அந்த இடம் வந்து சுடுகாடு, அந்த சுடுகாட்டில் வந்து ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு வீடாக கொடுத்தாங்க, அது வந்து நான் பணமாக கொடுத்து வாங்கணும் அந்த இடத்த. அந்த இடத்துல நிறைய இருக்குது,
3: கேரளால மட்டுமா இல்ல அந்த மாதிரி இடத்துல இருக்கு?
0: அதே கேரளால தான், ஆனா வந்து நிறைய இடத்துல இருக்குது கேரளால. ஆனா நாங்க வந்து இந்த ஃப்ரெண்டு ஒரு வாட்டி கதை சொன்னான், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பழைய துணி வாங்கணும். அப்போதான் நான் பார்த்தேன். ஆனால் நான் நடுவில் போனது என் கண்ணால் அன்னி தான் பார்த்தேன். எலும்பு வயசு பொண்ணு, சின்ன குழந்தை என் பொண்ணு, அது சொன்னால் கொஞ்சம் பயம் மாரி வந்துடும். ஆனால் அந்த வீட்டில் அந்த ஊரில் கூட ஆக்சிடென்ட் ஆச்சு, என் பொண்ணுக்கு அலர்ஜி மாரி வந்துட்டுருக்குது, பயம் ஜோரம் அடிச்சிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஊரில். அதோட வந்து இங்கே வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இங்கே மறுபடியும் இந்த மாதிரி சென்னைக்கு வந்து நாங்கள்.
3: இங்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்கோம்,
0: இந்த மாரிலாம் இல்லை.
1: இங்கே யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில் இங்கே தான்
0: நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் சும்மா அதெல்லாம் சம்ப முடியாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்காதுடி, இப்போ இந்த வீட்டில் இந்த பொண்ணு இறந்துருக்குறா, அவள் எங்கள் வீட்டில் தான் கொளுத்திக்கிட்ட ஒரு பொண்ணு, இந்த ஆவி இங்கே தான் சுற்றிருக்குன்னு சொன்னாங்க. நான் நம்பலை, ஆவியாவது பேயாவது. நான் இந்த
4: என் பேர் கிஷோர் குமார். பேய் இருக்கு நம்புறேன், ஆனா நான் பார்த்தது இல்ல பேயெல்லாம். நான் சொல்றவங்களை வச்சுதான் நம்ப சொல்றாங்களா, வீட்டாண்ட இருக்கவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, இறந்துட்டாங்கன்னு வச்சுக்க இந்த 3-ஆம் நாள் 4-ஆம் நாள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்துட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி கால் தராச்சு, பூனை அச்சியோ இல்ல வேற ஏதாச்சும் மிருகத்தோட அச்சிங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்தது இல்ல, பூனை அச்சிங்க தான் நிறைய இருக்கு.
5: எங்க வீட்லயே நாங்க பாப்போம்,
3: சொல்லாதீங்கக்கா.
5: ஆமாமா, இருக்கிற உண்மையே தான் நாங்க சொல்லுவோம்.
3: இல்ல இப்ப பேயினா உருவம் பார்த்தோம் அந்த மாதிரி, இப்ப சாமினா உருவம் பார்த்தோம் அந்த மாதிரி.
5: ஆமா,
3: உருவம் பாத்தீங்க
5: எங்க வீட்லயே?
3: எனக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க.
5: ஆமாமா,
3: என்ன என்ன பண்ணிச்சுக்காது அந்த சாமி உருவம்?
5: சாமி எல்லாம் பண்ணா என்ன நல்லது கட்டுதுன்னா வரோம் போவோம், அவ்வளவுதான்.
3: அதுக்கு ஏதாவது
5: படையல் காத்து கருப்பேனா வர மாதிரி இருந்தா அதை ஒதுக்கும் வீட்டுங்கள, வேற ஒண்ணே இல்ல, அவ்வளவுதான்.
3: இது ஊர்ல நடந்ததா இல்லன்னா இங்க நடந்தது?
5: நம்ம மெட்ராஸ் தானா, லைட் ஹவுஸ்லதான் வீட்டுக்கு போறோம் நாங்க, சாமி பத்தி நிறுவோம். அதனால வந்து எங்களுக்கு எதா இருந்தாலும் காட்டி கொடுக்கும் சாமி.
3: சோ உங்களுக்கு பேய் மேல் நம்பிக்கை இல்லை?

0: முழு உருமாவா வராது, முழு தோற்றமாகவும் தெரியாது. பஞ்சுகள், அதாவது பஞ்சு இருக்கும்ல, அது பஞ்சு அந்த மாதிரியே இருக்கும். ஆனா ஆள் இருக்கும், கை முகங்க கண்ணு மொழி எல்லாம் நல்லா கிளியரா இருக்கும். நம்ம இந்த மாதிரி தொலியா காட்டாது, இந்த மாதிரி தொலியா காட்டாது. ஒரே வெண்மையா பஞ்சு, இப்படி இந்த மேல பஞ்சு, அந்த மாதிரி பஞ்சாவே தெரியும். கீழே கால் இருக்காது,
1: மூஞ்சி
0: முகம் எல்லாம் இருக்கும், கால் மட்டும் இருக்காது.
1: கருப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா?
0: வெள்ளையாவே இருக்கும், கருப்பாவும் இருக்கும்.
1: முறைக்குமா பாத்து?
0: அதெல்லாம் முறைக்காது, நம்ம நம்ம அதை பார்த்தவரை நம்ம பயப்படுவோம்.
1: எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அது?
0: அது எந்த நேரத்துல எந்த இடத்துல வரும், அது இந்த இடமும் கணக்கு கிடையாது. உடம்புல செல்லு வேர்வை ஆயிரும், நம்ம பயந்துருவோம், ஜுரம் வந்து சாஞ்சிரும், எந்திரிக்க முடியாது. பேயினா வந்து நம்ம பார்த்த கூட நம்ம மிரண்டுவோம், அதே நம்ம கீழே சாய்க்கிறது, அதனுடைய பார்வை நம்ம நம்ம உடலை சாந்துரும், அதனுடைய பார்வை உடலை சார்ந்த உடனே நம்ம சாஞ்சிடுவோம். அது அதனுடைய சக்தி நம்மளோட உடலை பாயும், அது வந்து நம்மளை வந்து அடிக்கலாம் வராது. அதை பார்த்த உடனே சக்தி நம்மளை பாஞ்சிடும், அதனோட ஆவி.
1: அப்படி மேலே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யார் உடம்புலயாச்சும் பூந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
0: உடம்பு பூந்துச்சுன்னா நம்ம அடுத்த அதே மாதிரி பூசாரிகள் இருப்பாங்க, கோயில் பூசாரிகள் இருப்பாங்கல்ல, அடிப்பாங்க, மந்திரம் பண்ணுவாங்க. அந்த சக்தி அந்த சக்தியை போக்கும், அம்மன் சக்தி வந்து அந்த சக்தியை போக்கும், நம்ம அதுக்குள்ள எந்திரிச்சிருவோம்.
1: அதுக்கப்புறம்
0: சரி சரியாயிரும். அதுதான் அதுதான் நம்மளுக்கு அதை கண்ட உடனே அது சக்தி வந்து நம்மளை பாய். ஆனா அதுவும் இறைவன் தான், மாற்று உருவம், கூடு விட்டு கூடுவார், மாற்று உருவம். இறைவன் நேரடியாக செய்யறது வந்து உண்மையான செயல்கள்.
2: அதாவது பேய் இருக்கும்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இப்போ சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம், அந்த ரோடுவேயில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் நமக்கு அலை அடிக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல அலை இருக்கா, தண்ணி இருக்கா, இல்லை. அதுக்கு பேர் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, அதுக்கு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழில் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பேயும், பேயும் வந்து நம்ம இருட்டு, நம்ம அங்கே தனிமையில் இருக்கோம், அந்த இடத்துக்கு போனால் நம்ம தவிர ஏதோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அதை பயத்தில் அவங்களா உருவகப்படுத்திக்கிறது. இப்போது நான் கருப்பாக தெரிகிறேன் அப்படிங்கிறது வந்து நிறம், நிறம்னா எப்படி சொல்கிறது, அது வந்து ஆமாம், அதாவது நிறம் மீன் தமிழில் சொல்லுவாங்க. நான் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு அதை இங்கிலீஷில் சொல்ல வரல. அந்த மாதிரி நம்ம கண்ணு தான், அந்த கண்ணு தான் நம்ம வந்து நிறத்தை நிர்ணயம் பண்ணுது. சகப்பாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இந்த ஷேப்பில் இருக்காங்க இப்படின்னு நம்மளாக தான் உருவகப்படுத்திக்கிறோம். இது குதிரை, இந்த குதிரை, இதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை பேய், நம்மளுடைய உணர்வுக்கு அதை ஒரு பேயின்னு உருவகப்படுத்தி நம்ம நம்மளை வந்து அடக்கையாள்றதுக்காக அதை நம்ம பயமுறுத்திக்கிறோம். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் போகும்போது அங்கே போகாத, அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க போகாது இல்லையா, அந்த மாதிரி உருவகப்படுத்தி வந்தது தான் இந்த பேய்ங்கிறது. பேய்ங்கிறது நேச்சுரலாக ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா பேயோ பிசாசோ எதுவுமே கிடையாது. என்ன அனுப்பணும், என்ன வர சொன்னீங்கன்னா நான் எந்த இருட்டில் வேணாலும் போவேன். ஆனால் இப்படிப்பட்ட எனக்கே என்னுடைய சிறு வயசில் ஒரு சில உணர்வுகள்லாம் வந்துருக்கு. என்னென்னா, என்னாலே நம்மளாலே நம்ப முடியாது, நான் வந்து குட்டிச்சாத்தனை பார்த்துருக்கேன், ரத்த கட்டரியை பார்த்துருக்கேன்.
1: என்ன
2: இல்லை, இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இருக்கு இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம பக்குவம் அடைஞ்சிருக்கோம், இன்றைக்கி அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அந்த பயப்படுற வயசில் அதை நம்ம பார்க்கும்போது, அந்த குட்டிச்சாத்தான்றதை பார்க்கும்போது, மூணு வந்து உட்கார்ந்து இருந்து நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த கோயில் பக்கம் போகும்போது என்னை வந்து வாவான்னு கூப்பிட்டது. அப்போ எனக்கு வந்து 23 இருக்கும் ஏஜ். அப்போ வாவான்னு கூப்பிடும்போது அந்த கொஞ்சம் போல்டாக இருக்கும் இல்லையா, போக போக அது போய்கிட்டே இருக்கு, நம்மளை வா வா வா வா வா வான்னு சொல்லிட்டு. அது கடைசியாக எஜ்ஜில் போய் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாடியெலாம் புதைக்கிறாங்க இல்லையா அந்த இடம். அப்போ தான் நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோன்ற ஒரு ஷிவரிங் வந்து திரும்ப பேக் அடித்து நம்ம ஓடி வரோம். நம்ம அந்த கோயிலெலாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அது சின்ன வயசில் ஏற்பட்ட அனுபவம். இதே மாதிரி என்னுடைய 16 வயசுலேயும் ஒரு அனுபவம். 16 வயசில் வந்து இப்போலாம் வீட்டில் வந்து வெளியே வராண்டாலாம் வச்சு கட்டுறதில்ல, இல்லை வராண்டாலாம் இருக்கும். அந்த வராண்டாவில் பக்கத்து படுத்து இருக்கும்போது பக்கத்து வீட்டில் கொய்யா மரம் இருக்கும். கொய்யா மரம்னா நல்லா இப்போ உள்ள மரம் மாதிரி இல்லை, அது நல்லா அடர்த்தியாக இருக்கும், பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த மரத்தில் இருந்து இறங்கி வருது.
3: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேளுங்க 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: என் பேர் பாகவி, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டாக்டர் படிச்சு சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னு
1: ஆசைப்பட்டேன். என் பேர் சிவ சண்முகராஜா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறேன்.
2: நான் ஜெயஸ்ரீ, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும்.
3: ஐ எம் விமல் நாத், நான் 7th படிக்கிறேன். நான் சிஐடி போலீஸ் ஆஃபீஸர்னு ஆசைப்பட்றேன்.
4: இந்த சின்ன சின்ன தளிர்களின் பெரிய பெரிய கனவுகளை நனவாக்க குரல் கொடுப்போம், கரம் கொடுப்போம், கல்வி கொடுப்போம். இணைந்திருங்கள் எங்களுடன் கற்க கசடர. நம் கல்வி நம் உரிமை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
5: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.

0: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
1: ஃபைனலி ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் பை சேயிங் தட் ஒருத்தர் அமானுஷ சக்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுனால நீங்க அதை அப்படியே நம்பணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பேய் இருக்கு, ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துக்கு நீங்க போனா கண்டிப்பா பயம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அறிவியல் பூர்வமா அதுக்கு நீங்க பதில்கள் தேடுனா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீ உங்ககிட்ட யாராவது வந்து நேற்று ராத்திரி எனக்கு தூங்கும் போது யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சயின்டிபிக்லி இட்ஸ் கால் ஸ்லீப் பராலிசிஸ். ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பா
2: ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கோட ஷோவில் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசினோம். ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், இந்த டெம்பிள் தர்கா கிரீவியர்டில் இருக்கிறவங்க, எல்லா வேறவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, நம்ம இப்போ ஒரு ப்ரூஃப்னு இல்லைங்க கோஸ்ட் இல்லை ஆவிங்க இருக்கு இல்லைனா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் நம்ம மனுஷங்களோட மைண்டு தாங்க மெயின். இப்போ நம்மளுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்குங்க, இல்லைன்னு தோணுச்சுன்னா இல்லை. சில பேர் இதை நம்மளோட இமேஜினேஷன் சொல்கிறாங்க, சில பேர் இமேஜினேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோன்றதுன்னா இது ரெண்டுமே இருக்கு, 50-50%. சிலது நம்ம பார்த்துருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் இருக்காங்கன்னு நம்பும் போது கண்டிப்பாக ஆவியங்களும் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.
3: Every person has different beliefs and stories about spirits and ghosts, but it all boils down to a fact that ghosts are considered as evil entities by most of the people. In Indian society too, ghosts are mostly considered as evil, not because they are, but because the modern education system only teaches us not to believe in ghosts, and religion teaches us to believe in ghosts and considered as evil. They both are extreme, and we do not have a middle path to walk on. We are either blind by the education system that we think is enough, or by the religion which makes people believe through the religious books. People often wonder whom to believe and whom not. But one thing that becomes clear after hearing many stories is that all of them were right. It is because belief is the main ghost.
4: Sweetie, sweetie.
5: Yes, mama.
4: Are you smoking?
5: No, mama.
4: Are you sure?
5: Yes, mama.
4: Open your mouth. Start laughing and stop smoking. Quit cigarettes. Produced and brought to you by MOP Community Radio 107.8.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி எடுத்து அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடிஸ் சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விழுங்க. ஐயோ, காலை வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் CFL பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மி.

0: கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்பெல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு, நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த நாலு பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும்.

0: புள்ளி 8. வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் உங்க ஜனனி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிக் ஹாப்பி அண்ட் சியர்ஃபுல் குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம். சோ காலையில அதுவும் சென்னையோட பீக்கா டிராபிக்ல பரபரப்பா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்னு ஓடிட்டு இருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே அண்ட் குழந்தைகளே, நீங்க டூ வீலர்ல போய்கிட்டு இருந்தா தவறாம ஹெல்மெட்ட போட்டுட்டு போங்க, அண்ட் கார்ல போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. ஏன்னா எப்பவுமே சாலைகள்ல பாதுகாப்பா போறதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும் இல்லையா. சோ ஆன் தட் நோட், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் உங்க ஜனனி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து கேளுங்க. கொஞ்ச நாள் முன்னாடிதான் இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிகல் படிச்சேன். அந்த ஆர்டிகல்ல மகாராஷ்டிரா மாநில அரசு மாட்டிறைச்சி அதாவது பீஃப் மேல போட்டிருந்த தடை பத்தி ரொம்பவே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படி எல்லாம் மாடுகளை கொடுமைப்படுத்தி இறைச்சிக்காக அதை கொல்றாங்கிறத பத்தியும் ஒரு உணர்வு பூர்வமான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சைனால ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுற யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல் பத்தி ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய ரிப்போர்ட்டே வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது சைனால இருக்கிற யூலன்ங்கிற இடத்துல ஒவ்வொரு வருஷமும் 10,000-15,000 நாய்களை கொடூரமா கொன்னு அதோட இறைச்சிய சீன மக்கள் சாப்பிட்டு கொண்டாடுறது தான் இந்த யூலன் டாக் மீட் ஃபெஸ்டிவல். இந்த உச்சக்கட்ட கொடுமைக்கு பல்வேறு தரப்பு சார்ந்த மக்கள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு வராங்கிறத பத்தியும் அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபேஸ்புக் ரிப்போர்ட் மூலமா இது பத்தி தெரிஞ்சுகிட்ட பல பேர் இத வன்மையா கண்டிச்சு நியூஸ் பேப்பர்ஸ்லயும் இன்டர்நெட்லயும் நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியிட்டு இதை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இதையெல்லாம் படிச்சப்போ எனக்கு சட்டுன்னு தோணுனது ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் எத்தனையோ விலங்குகள் மீட் இண்டஸ்ட்ரியோட அந்த கொடூரமான கைகள்ல மனிதர்களோட நாக்குருசிக்காகவும் லாபத்துக்காகவும் சிக்கி பலியாகிறாங்க இல்லையா. ஆனா இத பத்தி நம்ம யாருமே ஒரு நிமிஷம் கூட உட்கார்ந்து யோசிச்சதே இல்ல. விலங்குகளை கொல்றது தப்புன்னு தெரிஞ்சும் இன்னும் நம்மள பல பேர் பல வகையான அசைவ உணவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கடவுள் நமக்காக படைச்ச சத்தும் சுவையும் நிறைஞ்சி இருக்கிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாம் விட்டுட்டு புரோட்டீன் கான்சியஸா இருக்கோங்கிற பேர்ல வாயில்லா பிராணிகளை நம்ம நாக்குருசிக்காக இரக்கமே இல்லாம கொன்னு சாப்பிடுறோம் இல்லையா. அதனாலதான் இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில இது தொடர்பான பல விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி தான். ஒண்ணு, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்நாள ஏன் சைவ உணவு முறைய பின்பற்றணுங்கறத பத்தியும், இன்னொன்னு அசைவ உணவு முறைய ஏன் தவிர்க்கணுங்கறத பத்தியும் டீட்டெயிலா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம யாருக்குமே காட்டப்படாத மீட் இண்டஸ்ட்ரியோட கொடூர முகத்தை பத்தியும், சைவ உணவு முறைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி கூடவும் மொராலிட்டி கூடவும் இருக்கிற தொடர்பு பத்தியும் நிறைய பேச போறோம். சோ ஆன் தட் நோட், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. தொடர்ந்து கேளுங்க. இது நமது சமுதாயம், நமது பெருமை. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போய் பீஸா, பர்கர், நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம காலேஜ் கேம்பஸ்ல இருக்கிற அந்த காம்பவுண்ட் வால்ல லைனா உட்காந்துக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிடுற சந்தோஷமே தனிதானே. ஆனா இப்போ அதே வேர்க்கடலைய பெரிய பெரிய நொறுக்கு தீனி நிறுவனங்கள் நாம நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு அன்சேஃபான ஸ்நாக்கா மாத்தி அதை கலர்ஃபுல்லான பேக்கெட்ஸ்ல அடைச்சு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், சைவம்னு குறிக்கப்படுற இந்த ஃபேக்டரி ப்ராசஸ்ட் வேர்க்கடலை உண்மையில ஒரு அசைவ உணவு தான். இன்னைக்கு பெரும்பாலான ஃபாரின் ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ் நம்ம மார்க்கெட்ல விக்கிற ஃப்ரைட் பீனட்ஸ் அதாவது பொரித்த வேர்க்கடலை பல ஃப்ளேவர்ஸ்ல நம்ம மக்கள் கிட்ட வந்து சேருது. இதுல மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுற சால்டி அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர்ஸ் தான் இன்னைக்கு கடைகள்ல பிரதானமா விற்கப்படுது. ஆனா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எப்படி வேர்க்கடலையில ஒரே மாதிரி சேர்க்கிறாங்க, அங்கதான் இருக்கு சிக்கலே. பொரித்த வேர்க்கடலையில தேவையான அளவு ஃப்ளேவர்ஸ ஒட்ட வைக்கிறதுக்காக ஜெலட்டின்ங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தப்படுது. இந்த ஜெலட்டின் பாலோட்டி விலங்குகளோட கால் நுனிகள்லேருந்தும் எலும்புகள்லேருந்தும் தோல்லேருந்தும் எடுக்கப்படுது. இந்த ஜெலட்டினை தான் நம்ம வேர்க்கடலையோட சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிட்டுட்டு இருக்கிறது அசைவம் தானே மக்களே. எம்ஓபி சமூக சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டு இருக்கிறது குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. சோ இன்னைக்கு நாம வெஜிடேரியனிசம் பத்தி ரொம்பவே டீடைலா பேசிட்டு இருக்கோம். சோ சைவ உணவு முறை பத்தி பேசும்போது பெரும்பாலானவங்களுக்கு தோன்ற முதல் கேள்வி என்னன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் டயட்டால நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை விட எந்த அளவுக்கு ஒரு வெஜிடேரியன் டயட் நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குங்கிறது தான். அதுவும் முக்கியமா வெஜிடேரியன் டயட்ல புரோட்டீன் சத்துங்கிறது நான் வெஜிடேரியன் டயட்ல இருக்கிறத விட கம்மியா தான் இருக்குங்கிறது பல பேருக்கு இருக்கிற ஒரு தவறான மைண்ட் செட்னே சொல்லலாம். அதனால ஆன் அ லாங் ரன் இந்த மைண்ட் செட் நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத பத்தி நமக்கு தெளிவா எடுத்து சொல்ல இன்னைக்கு நம்ம கூட சென்னையை சேர்ந்த பிரபல நியூட்ரிஷனிஸ்ட் டாக்டர் பிரியதர்ஷினி இருக்காங்க. சோ இவங்க கிட்ட சைவ உணவு முறையோட நன்மைகள் பத்தியும் ஏன் சைவம் தான் நமக்கு உகந்த உணவு முறைங்கிறத பத்தியும் ரொம்பவே டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ எங்க குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம். அண்ட் நீங்க கொடுக்க போற நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்பவே ஆவலா இருக்கும். சோ மக்கள் மத்தியில அசைவ உணவுங்கிறது இன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு வருது இல்லையா? குறிப்பா இளைஞர்கள் வந்து வெஜிடேரியனிசமோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்காம இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஈட்டரீஸ்கெல்லாம் போய் அசைவ உணவையே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் எங்களுக்கு வந்து சைவ உணவு முறையோட ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா மேம்?
1: இப்போ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்னால் யார் வேணால் எடுத்துக்கலாம். சே 1 இயர் பேபி, ஒரு வயசு குழந்தையிலேருந்து ஒரு 85 வயசு தாத்தா வரைக்கும் எடுத்துக்கலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் இவங்க தான் எடுத்துக்கணும் இவங்க தான் எடுத்துக்க கூடாதுன்னு இல்லை. பட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ன்னு பார்த்தா தேர் இஸ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லைக் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க சில ஃபுட்ஸை தவிர்க்கணும், அண்ட் நிறைய ஹெல்த் ஃபேட்டி லிவர்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தடுக்கிறது அவசியம். அதே மாதிரி சில ஒபீஸ் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாமே நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ், சில கிளைண்ட்ஸுக்கு நாங்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை தவிர்க்க சொல்லுவோம். ஸோ இப்போ ஆன் வைட் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோன்னா வெஜிடேரியன் ஃபுட்ஸுன்றது யார் வேணால் எடுத்துக்கலாம், இட் இஸ் சேஃப். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வெஜிடேரியனிசமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். வெஜிடேரியன் ஃபுட்ஸில் நிறைய பிக்மெண்ட்ஸ் லைக் ஆந்தோஸ் ஆந்தன்ஸ் ஆந்தோசைனன்ஸ் கேரட்டின்ஸ் இதெல்லாம் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இது என்ன ஃப்ரூ ஃபுட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட்ஸ், டொமேட்டோஸ், உங்களோட கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே இந்த பிக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் செல் டேமேஜ், உங்களோட பாடி செல்ஸை அழிக்க விடாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த பிக்மெண்ட்ஸ். ஓகே. ஆன் தி அதர் வே இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தா அதோட மேஜர் சோர்ஸே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். ஓகே. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர். ஸோ யூஸ்வலாக கேன்சரில் பார்த்தீங்கன்னா நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம்னா தோஸ் அந்த செல்ஸை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட மேஜர் சோர்ஸ்ன்னு பார்த்தாலே ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கிய, நீங்கள் நிறையா பேப்பர்ஸில் டிவியில் நிறையா பார்ப்பீங்க டீடாக்சிஃபிகேஷன் சொல்லிட்டு, லைக் 15 டேஸ் ஒன்ஸ் நான் டீடாக்சிஃபை பண்ணுறேன், லைக் என் உடம்பை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீடாக்சிஃபிகேஷனில் எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, லைக் டெண்டர் கோக்னட் வாட்டர், ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் சூப்ஸ், வெஜிடபிள் ஜூஸ், நட் மில்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்களே. நான்வெஜ் ஃபுட்ஸ் வச்சு யாரும் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதில்லை. இதெல்லாம் தான் வெஜிடேரியன் ஃபுட்ஸோட பெனிஃபிட்ஸ்.
0: இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, அதாவது சைவ உணவில் வந்து புரோட்டீன் சத்து வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, அதாவது நான்வெஜ்ஜில் இருக்கிற அளவுக்கு வெஜிடேரியனில் புரோட்டீன் கிடையாது, ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் தான் அப்படின்னு நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்து என்ன, அண்ட் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எந்தெந்த வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் புரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது?
1: ஸோ வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லேயும் ப்ரோட்டீன் சோர்ஸஸ் இருக்குது. யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா நான் வெஜிடேரியனில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வெஜிடேரியன்லேயும் யூ ஹாவ் டூ மெனி ஆப்ஷன்ஸ், லைக் இப்போ நம்ம பருப்பே எடுத்துக்கிட்டோன்னா கொண்டக்கடலை, பச்சை பயிறு, ஸோ இதை வந்து ஸ்ப்ரவுட் பண்ணது தட் இஸ் மொளகட் டீ எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பருப்புகள் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் பால், பன்னீர், சீஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோயா ப்ராடக்ட்ஸ் இப்போ நிறையா அவைலபிளாக இருக்குது. சோயா மில்க், டோஃபு, டோஃபு பார்த்தீங்கன்னா சோயா மில்கில் பண்ண பன்னீர், ஸோ டோஃபு, சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகம். ஸோ நீங்கள் வந்து நான்வெஜ்ஜில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு ப்ரிஃபர் பண்ணாமல் யூ ஹாவ் டூ மெனி சாய்ஸஸ் இன் வெஜிடேரியன் டூ. ஸோ இட் இஸ் அப் டு யூ டு சூஸ் த பெஸ்ட் சாய்ஸ் அவுட் ஆஃப் வெஜிடேரியன் சோர்ஸஸ்.
0: ஸோ மேம், இன்றைய காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் அசைவ உணவை சாப்பிட பழக்கப்படுத்திடுறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அந்த குழந்தைகளோட ஹெல்த்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொண்டு வரும், அண்ட் முக்கியமாக இப்போ வந்து ஏர்லி பியூபர்ட்டிக்கு அது வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும்?
1: நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் வெஜிடேரியன் ஃபுட் சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு ஒத்துக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ற பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வர சிக்கன் எல்லாமே ப்ராய்லர் சிக்கன், ஸோ எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கூண்டில் வச்சு வளர்க்குற சிக்கனு, ஸோ அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் எல்லாமே குவஷனபிள் மார்க்காக இருக்குது. ஸோ பீடியாட்ரிஷியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நோ நான்வெஜ் ஃபுட்ஸ்னே ப்ரிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, லைக் வளர்கிற பெண் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து நாலாவது படிக்கும் போதோ அஞ்சாவது படிக்கும் போதோவே வயசுக்கு வந்துடுறாங்க, அவங்களோட பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஹார்மோன் இன்ஜெக்டட் சிக்கன்ஸால தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் பாய்ஸே எடுத்துக்கிட்டா கூட ஈட், இப்போ ஒரு ஹாலிடேவோ இல்லை ஒரு லீவோ ஸ்கூல் லீவோ எது வந்தாலுமே ஈட் அவுட் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. அண்ட் வாட் தே ஆர்டர் இஸ் லைக் ஃப்ரைட் சிக்கன், பர்கர், இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சிக்கன் எங்கேருந்து வருது, அந்த மீட் ப்ராடக்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா ஒரு 6 months ஃப்ரீஸ் பண்ணதோ இல்லை 6 months ப்ராசஸ் பண்ண மீட்டாவோ தான் இருக்குது. ஸோ அந்த மீட்டில் மறுபடியும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது, 103 இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணுறது, ஸோ இதெல்லாமே பண்ணி அந்த சிக்கன் வந்து நம்மளோட பிளேட்டுக்கு வரத்துக்குள்ள அதோட ஹைஜீனு, நியூட்ரிஷனல் வேல்யூ எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதனால தான் நான்வெஜிடேரியன் ஃபுட்ஸை வந்து சிலர் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க.
0: இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து வீகனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து முன் வந்திருக்கு. ஸோ இந்த வீகனிசம் அண்ட் வெஜிடேரியனிசம் ரெண்டுமே ஒன்று தானா இல்லை இது ரெண்டு வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸா?
1: இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, வீகன் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டுமே ஒன்றா இல்லை வேற வேறையா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே வேறு வேறு, வீகனிசம் வேற, வெஜிடேரியனிசம் வேற. வெஜிடேரியனிசம் பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், அதே டார்க் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதை கீரை வகைகள், உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் என்ன ஆட் ஆகும்னா மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே எடுத்துப்பீங்க, பால், பன்னீர், சீஸு, பட்டரு, நெய் எல்லாமே எடுத்துப்பீங்க, தயிர், அதெல்லாமே வெஜிடேரியனிசம் ஃபுட்ஸில் எடுத்துக்கலாம். அதே வீகனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபுட்ஸுமே இருக்கும், ஆனால் அனிமலோ அனிமல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸோ லைக் மில்க்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ், அதே நான் சொன்ன பன்னீர், சீஸு, அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வீகன் வேறு, வெஜிடேரியனிசம் வேறு. அதே மாதிரி சிலர் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வீகன் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதேச்சியாலாம் நீங்கள் வீகன் டயட் ஆரம்பிக்கக்கூடாது, அண்ட் செல்ஃப் மேட் வீகனிசமும் பண்ணக்கூடாது. ஒரு வீகன் டயட் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலோட அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும், லைக் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ இல்லை ரெஜிஸ்டர்ட் டயட்டீஷியன் கிட்டேயோ நீங்கள் வந்து எதெல்லாம் எடுத்துக்கணும் எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒரு கிளியர் பிக்சர் வந்த உடனே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரியாத சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீனோ இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸோட சோர்சஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஒன்லி அ ப்ரொஃபஷனல் கேன் கிவ் தோஸ் சோர்சஸ். ஸோ ஆன் அ ரஃப் பேசிஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வீகனிசம் ஃபாலோ பண்ணுறவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டெவலப் ஆக சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸோ இல்லை டயட்டீஷியன் அட்வைஸோ கேட்டு சப்ளிமெண்ட்டோ இல்லை அந்த வைட்டமின் B12 டயட்குள்ளே எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதோட ஃபுட் சாய்ஸஸ் அதோட ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் யூ கேன் கோ அபவுட் வித் வீகன் டயட். வீகன் டயட்டும் ஹெல்ப் நிறையவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ்லையும் சரி, ஹெல்தி ஸ்கின்னுக்கும் வீகன் டயட் நிறையவே ஹெல்ப் பண்ணுது.
0: ஸோ மேம், இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னோட லைஃப் டைமில் மூணு முக்கியமான ஸ்டேஜை கடந்து போவாங்க, அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், ப்ரெக்னென்சி அண்ட் மெனோபாஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வெஜிடேரியன் டயட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: இந்த ஸ்டேஜில் இருக்க விமன் வந்து நியூட்ரிஷியஸ் மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை எப்படி ஃபாலோ பண்ணுறது பார்த்தா, ஃபைவ் மீல்ஸ் அ டேன்னு சொல்லுவோம். லைக் பிரேக்ஃபாஸ்ட், மிட் மார்னிங், லன்ச், ஈவினிங் அண்ட் டின்னர். ஸோ இது எல்லா மீலுமே 2-3 hours கேப்பில் இருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தே ஸ்கிப் தி பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தாலே பிரேக்கிங் த ஃபாஸ்டிங் டைம். நீங்கள் நைட் 10 மணிக்கு தூங்குவீங்க, காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கிறீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் காலேஜ் போகிறது. ஸோ அதுக்கடுத்து ஒரு சாலிட் மீல் நீங்கள் லன்ச்சுக்கு தான் எடுத்துப்பீங்க. ஸோ அந்த ஃபாஸ்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகி அதனால் ஹார்மோனல் லெவல்ஸும் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹங்கர், உங்களுக்கு பசிக்கிற தன்மையே மாறுபட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம், இல்லைன்னா கம்மியாக சாப்பிட்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 5 மீல் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியோ தோசையோ வித் சட்னி, சட்னிலேயே கூட நீங்கள் புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ வித் சாம்பார். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு கார்போஹைட்ரேட் ரிச் மீல் லைக் இட்லி எடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் சாம்பார் எடுத்துக்கணும். ஸோ இந்த காம்பினேஷன் தான் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங். மிட் மார்னிங்னா ஒரு 11-12 மணிக்கு ஒரு மோரோ இல்லை லெமன் ஜூஸோ இல்லைனா ஒரு பாதாமோ இல்லை வால்நட்டோ ஒரு 5-6 அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு லன்ச் டைம். ஸோ லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 மணிக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லன்ச்சில் நீங்கள் ரைஸோ இல்லை ரோட்டியோ வித் தால் ப்ரொவைடட் வித் தால் அண்ட் ஒரு கீரை பொரியல் வந்து வாரத்தில் 3 நாள் அட்லீஸ்ட் எடுத்துக்கணும். அண்ட் ஒரு வெஜிடபிள் பொரியலோ இல்லை வெஜிடபிள் சாலட் டைப்போ வித் 1 cup ஆஃப் கர்ட். ஸோ லன்ச் முடிச்சிட்ட பிறகு ஈவினிங் ஸ்நாக். ஸோ ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கோ இல்லை 5-6 மணி டைமில் ஒரு டீயோ காஃபியோ வித் 2 biscuits இல்லைனா பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். கொண்டக்கடலையோ கொள்ளு இல்லை பயிறு வகைகளை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குக்கும்பரும் ஆட் பண்ணி ஒரு சாலட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஹெல்த்தியாக எப்படி ஆக்குறீங்கன்னு தான் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பருப்பை அப்படியே சாப்பிட்றதுலையும் அது கூட ஒரு 4-5 vegetables ஆட் பண்ணி சாலட் மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டின்னர் கூட ஒரு 7.5-8 மணி இல்லைனா அட் த மேக்ஸிமம் 8.5 மணிக்குள்ளேயே உங்கள் டின்னர் முடிச்சுக்கணும். ஏன்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த தூங்குற டைமுக்குள்ளவே உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகி செட்டில் ஆகிடும். ஓகேவா? ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டியோ இல்லை தோசை ஐட்டம்ஸே நீங்கள் எடுத்துக்கலாம் வித் வெஜிடபிள் கறி இல்லை மத்தியானம் செஞ்ச பொரியலோ வெஜிடபிள் பொரியலோ எடுத்துக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஸோ நைட் தூங்கும் போது ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ இந்த 5 meals நடுவில் சப்போஸ் ஏதாவது ஒரு மிட் மார்னிங் மீலோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்கோ எடுத்துக்க முடியலனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காலேஜ் போகிற கேர்ள்ஸு இல்லை வேலையில் ஒர்க் பண்ணுற விமன்லாம் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சாலடு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக சொன்னாலும் இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யா பழமோ அந்த மாதிரி ஈஸி டு ஈட்டாக நீங்கள் வந்து பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 meals ஃபாலோ பண்ணும்போது உங்களோட சுகர் லெவல்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும்.

0: ஸோ தட் அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து ஹார்மோன் லெவல்ஸ்லேயும் நிறையா இம்பேலன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு ஹங்கர் பேங்ஸும் கண்ட்ரோல் ஆகும், உங்களோட வெயிட் மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் வேறு ஏதோ ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் வராமல் தடுக்கலாம்.
1: ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம். அண்ட் கண்டிப்பாக எங்கள் லிசனர்ஸ்க்கு வந்து இப்போது சைவ உணவு முறை பற்றின ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். ஐ விஷ் ஆல் 107.8 MOPFM லிசனர்ஸ் ஹெல்தி அண்ட் அ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ ஸோ மச்.
2: சைவ உணவால் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பற்றி டாக்டர் பிரியதர்ஷினி ரொம்பவே தெளிவாக எடுத்து சொன்னாங்க இல்லையா. நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில் இன்னைக்கு சைவ உணவு முறை பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது ஒரு பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகரோட ஒரு சின்ன ஒலி துணுக்கு தான். இவர் வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஷாஹித் கபூர். இவரும் ஒரு வெஜிடேரியன் தான். சமீபத்தில் பீட்டா, அதாவது People for the Ethical Treatment of Animals கிற அமைப்பு நடத்தின வெஜிடேரியனிசம்கான ஒரு கேம்பெயின்காக ஷாஹித் கபூர் ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில அவர் கொடுத்த இன்டர்வியூல இருந்து ஒரு சின்ன துணுக்கு தான் இதோ இப்போ உங்களுக்காக.
3: The day I started believing in the fact that I would want not to kill animals for my taste buds, that's the day everything changed for me. I think you look like what you eat. I really believe in that. I think your diet and your lifestyle really shows on your body and your face. I'm a very homely kind of person, so I like my rajma chawal, which gets cooked at my father's place. I think it's very important to be compassionate as a human being. It's very important to consider other people, their feelings, other creatures and their feelings. I'm very happy being a vegetarian, and I believe that it's the best way to be.
2: என்ன மக்களே, ஷாஹித் கபூர் பேசுனதை கேட்டீங்களா? சூப்பரா இருந்ததுல. MOP சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறையை பத்தி தான். சோ தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம், நமது பெருமை. இனிப்புனா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. ஒரு நாள்ல நம்ம குறைஞ்சது எத்தனை ஸ்பூன் சர்க்கரை உபயோகிக்கிறோம்? 5-10 ஸ்பூன் இருக்குமா? சரி, எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு அசைவத்தையும் நம்ம உடம்புக்குள்ள தளரும். எஸ், நாம தினமும் சாப்பிடுற வெள்ளை சர்க்கரை கூட அசைவம் தான். அதாவது கரும்புல இருந்து எடுத்த சுத்தமான சர்க்கரை வெள்ளை கலர்ல இல்லாம கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும். அதை வெள்ளை கலர்ல மாத்தி சுலபமா மக்கள் கிட்ட விற்கத்தான் இன்னைக்கு பல நிறுவனங்கள் விலங்குகளோட எலும்புகளை எரிச்சு ஒரு பவுடர்ட் ஃபார்ம்ல சர்க்கரை பாகுல சேர்த்து நமக்கு வெள்ளை சர்க்கரையா கிறிஸ்டலைஸ் செஞ்சு தராங்க. இந்த எலும்புகள்ல இருக்கிற ஆக்டிவேட்டட் கார்பன் தான் நாம சாப்பிடுற சர்க்கரைக்கு ஒரு பாலிஷ் லுக்க கொடுக்குது. இப்ப சொல்லுங்க, நாம சாப்பிடுறது நிஜமாவே இனிப்பு தானா? எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குட் மார்னிங் MOP வித் மீ ஜனனி. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சைவ உணவு முறையை பத்தி தான். என்னதான் மக்கள் மத்தியில சைவ உணவு முறைக்கான இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டே வந்தாலும் அதை சாக விடாம தூக்கி விடுற பல அமைப்புகள் செயல்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில். பல வருடங்களா சைவ உணவு முறையோட மகத்துவத்தை மக்கள் கிட்ட, குறிப்பா இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு வராங்க. இந்த வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பை சேர்ந்த இயக்குநர்களான மிஸ்டர் MA ஹுசைன் அண்ட் மிஸ் சாந்தி சர்வோத்தமன் இன்னைக்கு நம்ம கூட நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவோட மகத்துவத்தை பத்தியும் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பு நடத்துற நிகழ்ச்சிகளை பத்தியும் நிறைய பகிர்ந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, அசைவ உணவு முறையை பத்தி சங்க காலத்து புலவர்களும் திருவள்ளுவரும் சொன்ன கருத்துக்கள் என்னென்னங்கிறத பத்தியும் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
4: சோ வணக்கம் சார்.
5: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: முதல்ல எங்க நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எங்க கூட பகிர்ந்துக்க போற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நாங்க ரொம்பவே ஆவலா இருக்கோம்.
4: சார், இப்போ வந்து இன்னைக்கு மக்கள் வந்து இந்த வெஜிடேரியனிசம்ங்கிற கான்செப்டை எப்படி தவறா புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
5: உணவு என்பது மனித சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நடமாட உயிரினங்கள் அனைத்துக்கும் பொது. ஆனா இன்னதுதான் உணவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அறிவுடைமை. அதுக்கு திருவள்ளுவர் வந்துட்டு கொல்லாமைன்னு ஒரு அதிகாரத்தில் இரண்டாவது பாடலில் ஒரு பாடல் சொல்கிறார், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்து ஒட்டில் எல்லாம் தலை. அதுக்கு பரிமையில் இருக்கிற உரை ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அது இன்னும் வேறு வகையில் அந்த உரை எடுக்கும் பொழுது, உணவு எது என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள், பகுத்து அப்படின்னு சொன்னால் ஆய்ந்து அப்படி, அது கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். ஆனால் இந்த வேலையை நம்ம செய்யலை. அதை வந்துட்டு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் அதுக்கு எடுத்திருக்காங்க, அதுக்கு உடை கண்டிருக்காங்க. வாயில் போட்டு மெல்லும் பொழுது எந்த ஒரு பொருள் வாயில் உள்ள உமிழ்நீரோட கலந்து முதலில் செரிமானம் ஏற்படுகிறதோ அதுதான் மனிதனுக்கு உணவுன்னு கண்டுபிடிச்சாங்க. பிறகு அப்போ எதெல்லாம் வாயில் உமிழ்நீரோட சேர்ந்து செரிமானம் ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கண்டுபிடிப்பு. அதுக்கு ஒரு ஐந்து நாடுகள் எடுத்தாங்க, அதுலேயும் கலிபோர்னியா தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. தாவரங்கள் மட்டும்தான் வாயில் ஜீரணமாகும், அதர் தென் அவன் போட்டிருக்கான் மெட்டல்ஸ் மினரல்ஸ் அண்ட் மீட் அப்படின்னு
4: போட்டிருக்கான்.
5: அப்போ நம்ம மெட்டல்ஸ் மினரல்ஸ் விட்டுருவோம், அது எடுக்கும் பொழுது வாயில போட்டா அது ஜீரணம் ஆகாதுன்றது எப்ப தெரிஞ்சிருச்சோ அது நமக்கு உணவு இல்லைன்னு
4: ஆயிடுச்சு.
5: எப்போ அது வந்துட்டு நமக்கு உணவு இல்லைன்னு ஆயிடுச்சோ அப்ப நடமாட உயிரினங்களை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அவங்க நவீன அறிவியல் ஆய்வுப்படி எடுத்ததெல்லாம் தாவர உணவு தான் மனிதனுக்கு ஏற்றது. அது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிட்டார், இதை கடைபிடிக்கணும். வாழ்வியலே உலக மனித சமுதாயத்துக்கு பொதுவாக கொடுத்தவர் அவர் தான். ஸோ திருக்குறளை இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே திருக்குறளை மதிக்கிறவங்களுக்கு இந்த உண்மைகள் தெரிய வேண்டியது அவசியம். அப்போ உணவு என்பது தாவரம் தான் அப்படின்னு ஆயாச்சு. அப்படின்னு எடுத்துட்டு பிறகு இதில் சமயம் ஜாதி மதம் இந்த நாட்டுக்கு அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாருக்கும் உணவு என்பது பொது. அப்போ மனிதனுக்கு எது உணவு என்றால் தாவரம் தான். அது வந்துட்டு ஒரு வகையில் அது நடமாட உயிரினங்கள், அப்போ தாவரத்தில் உயிர் இல்லையா, அதுல உயிர் இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னது இருந்தால் போதுன்ற நிலைமை, அதுவும் இல்லாமலும் வாழ முடியும்ன்றதான் மனிதனுடைய கோட்பாடு. வெறும் காற்றையே சுவாசித்து அவனால் வாழ முடியும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தளங்கள் கேள்வி நடத்திக்கும் பொழுது நம்ம தாவரங்கள் மனிதனுக்கு போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது மனிதனுடைய உணவு அதுதான்றத உணர வச்சுட்டாலுமே போதும். அப்போது இந்த மாமிசங்கள் இதெல்லாம் உண்ணக்கூடிய வழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. இது வந்தது வெளிநாட்டிலிருந்து உள்ளே வந்துச்சு. அது வந்த பிறகு அரசியல் ரீதியாக முகலாய சாம்ராஜ்யம் வந்த பொழுது அவங்க ஏறத்தாலும் 1000 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்போ அவங்களோட உணவு வழக்கத்தை இங்கே கொண்டு வந்து கொடுத்து அது எப்படி பக்குவப்படுத்துறதுன்னு சொல்லி கொடுத்து சுவைப்படுத்திட்டாங்க. அந்த சுவைப்படுத்திட்ட பிறகு அந்த சுவைக்குள்ள மக்கள் ஈர்த்துட்டாங்க. அப்போ அதை ரொம்ப உயர்வாக எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டா அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். எந்த ஒரு மாமிசமாக இருந்தாலும் அந்த மாமிசத்தை உண்ணக்கூடிய உணவாக மாற்றக்கூடியது எது அப்படின்னு எடுத்தீங்கன்னா எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இதையெல்லாம் உப்பு இதையெல்லாம் போட்டால் மட்டும்தான் அதை உண்ண முடியும். இதையெல்லாம் போடாமல் நீங்கள் எந்த வகையில் நீங்கள் அதை பயன்படுத்தவும் முடியவே முடியாது. அப்போ அதை உண்ண வைக்கக்கூடிய தன்மை எதுப்படுத்துன்னு சொன்னால் தாவரம் தான். அந்த சுவை எதுலேருந்து கிடைக்குதுன்னு சொன்னால் தாவரத்திலிருந்து தான். அப்போ அதை விட்டுடலாமே, அதை விட்டுட்டு தாவரத்திலேயே இதே சுவை உள்ள மசாலாக்களை போட்டோம்னா அதே சுவை கிடைக்கும். ஆனால் அதில் உள்ள புரோட்டீன் கிடைக்குமா? புரத சத்து அதில் அதிகமாக இருக்கு. ஆமாம், இப்போ வந்துட்டு முட்டையை தினமும் எடுத்துக்கணும், அதில் புரத சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரதச்சத்து தான் நோக்கம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முட்டையை விட அதிகமாக அதில் 12.3% தான் இருக்கு. அதை விட அதிகமான புரதச்சத்து தானியங்கள் கிடைக்குது, பருப்பு வகைகள் கிடைக்குது. 18 விழுக்காடு தோரம் பருப்பு, கடலை பருப்பு, இதுல எல்லாம் 18 விழுக்காடு கிடைக்குது. உளுத்தம் பருப்புல 24 விழுக்காடு கிடைக்குது. சோயால வந்து 43.2 விழுக்காடு கிடைக்குது. அப்ப அதுக்கும் முட்டைக்கும் தொடர்பு இல்லை. அதை விட உயர்ந்த ஒரு புரதச்சத்து அதுல இருந்து கிடைக்குது. ஆனா மாமிசங்களில் 300க்கும் மேற்பட்டது கிடைக்குது. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து புரதச்சத்தை அதிகமாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விஷத்தன்மையை மாறும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நல்ல பாம்பு கொத்துது இல்லையா, அதுல உள்ள விஷத்தினால தானே நம்ம தீண்டப்பட்டு மரணம் அடைகிறோம். அந்த விஷம் ஹைலி புரோட்டீன். எந்த ஒரு புரோட்டீன் ஹை லெவல் போயிடுச்சோ அது விஷமா மாறிடும். அது உணவா சாப்பிடும் போது அந்த நல்ல பாம்பு விஷம் உடலுக்கு புரோட்டீன புரத சத்தா வேலை செய்யும். ரத்தத்தோட நேரடியாக கலக்கும்போது விஷமா மாறிடும். அப்போ உள்ளது சாப்பிட புரதச்சத்து அதிகமா மாறி கடைசியா என்ன ஆகுது, எல்லாமே ரத்தத்தோட தான் மாறுது. அப்ப அந்த விஷத்தன்மை ஏற்படுத்தும் ஏதோ ஒரு கோணத்துல பண்ணும். ஆக உணவு என்பது தாவரங்கள் தான், அதுதான் உண்ணணும் இப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு சொன்னது நம்ம நாடு தான். ஆனா வெளிநாட்டுல உள்ளதெல்லாம் இங்க வந்து நமக்குள்ள வந்துட்ட பிறகு நவீன நாகரிகத்துக்குள்ள மக்கள் ஆட்பட்டுட்டதுனால இந்த உணவு பழக்கத்தினுடைய நிலையை புரிஞ்சுக்க முடியல. அவங்க அது எதிர்மறையா நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு வெளிநாட்டுல வந்தது தான், இதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை, நம்மளுடைய நூல்களை படிச்சு அதுல இருந்து புரிஞ்சு.
4: நாக்கு ருசிக்காகவும் லாபத்திற்காகவும்
5: உணவு என்பது மூன்று வகையா பிரிக்கலாம். நாவு விரும்பும் உணவு, மனம் விரும்பும் உணவு, உடல் விரும்பும் உணவு. மனம் என்ன விரும்புதுன்னா, பழக்கத்துக்கு ஆளாயிட்டதுனால சிக்கன் 65 வேணும், மட்டன் ஃப்ரை வேணும், ஃபிஷ் ஃப்ரை வேணும், குருமா வேணும், இப்படிலாம் நினைக்குது. பிறகு நம்ம விஷயத்தோடு எடுத்து சொல்லி ஏற்றுக்கக்கூடிய உள்ளவங்க அதெல்லாம் தவிர்க்கிறாங்க பாருங்க. தவிர்த்துட்ட பிறகு நாக்குல அவங்க பழகிட்டாங்க இல்லையா, பிறகு அந்த நாக்கு கேட்குது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு, மனம் வேண்டாம்னு சொல்லிருச்சு, இப்ப நாக்கு கேட்குது. அதுக்காக நம்ம சொன்ன முதல்ல சொன்ன இந்த மசாலாவெல்லாம் போட்டு, இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு கொடுத்துடலாம், இந்த குருமா வந்துடும், புரியுதுங்களா? ஆனா இதுதான் உடலுக்கு தேவையா? உடல் விரும்பும் உணவு எது?
4: தாவரங்கள்.
5: உடல் விரும்புறது என்னன்னு சொன்னா, முதல்ல அது என்ன கேக்குது, கார்போஹைட்ரேட் வேணும்னு கேக்குது, மாவு சத்து வேணும்னு கேக்குது. அதுக்கு அடுத்தது சர்க்கரை சத்து வேணும்னு கேக்குது, பிறகு புரத சத்து வேணும்னு கேக்குது, கொழுப்பு சத்து வேணும்னு கேக்குது, அதற்கு பிறகு உயிரூட்டிகள், வைட்டமின்ஸ் ஏ பி சி டி இதனுடைய தொடர்ச்சி இதெல்லாம் தான் வேணும்னு உடம்பு கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு கொடுத்தா போதும், ஒரு விகிதாச்சாரம் இருக்கு, அளவு. அந்த அளவீட்டுபடி வேணும்னு சொன்னா நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம், தாவரத்துல இருந்து எடுத்துக்கலாம். அதுல என்ன செய்யும், புரதம் அதிகமாச்சுன்னு சொன்னா கொழுப்பா மாறும், கொழுப்பு அதிகமாச்சுன்னு சொன்னா கொலஸ்ட்ரால மாறும். அதாவது கொழுப்பு ரெண்டு வகை, ஒன்னு உருகும் தன்மை, இன்னொன்னு உறையும் தன்மை. உருகும் தன்மை உள்ளது கொழுப்பு, உறையும் தன்மை உள்ளது கொலஸ்ட்ரால், ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். அப்ப அந்த உறையும் தன்மைக்கு பிறகு வேற எதுவும் மாறுவதற்கு இடமில்லை, அது அப்படியே அதிகமாச்சுன்னு சொன்னா உடலை பாதிச்சிடும். அப்பதான் ஆர்த்ரைட்டிஸ் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, செரிபிரல் ஹேமரேஜ், இப்படி பல நோய்களை கொண்டு வந்து விட்டுறோம். இது மாமிசத்திலிருந்து கிடைக்கக்கூடியதா இருந்தால் இது உடல் மாமிசம் அப்படியே வச்சுக்கணும், தாவரத்திலிருந்து கிடைக்கிறதா இருந்தா வெளியேற்றக்கூடிய தன்மை உடல்லயே இருக்கு.
4: நம்ம மெட்டபாலிசம் அந்த
5: ஒத்து வரக்கூடியது அத்தனையும் தாவரத்தோடு தான். சோ இது இது இந்த உணவு இதுதான், இப்படி எடுத்தா போதும் அப்படின்ற மக்கள் உணர்ந்துகிட்டாலுமே நல்லா வாழ முடியும். நமக்கு என்ன தேவை, இந்த உடல் என்ன விரும்புது, அது கொடுத்தா போதும். அதையும் திருவள்ளுவர் சொல்றார், தன்னூன் பெருக்கருக்கு தான் பிறது ஊன் உண்பான் எங்கன மாலும் அருள். இந்த உடல்ல உள்ள சதையை பெருக்கிறதுக்காக, இந்த புரதச்சத்து அதிகம் வேணும்ன்றக்காக வேண்டி அடுத்த உயிரினங்களை கொன்று அதனுடைய ஊனை சதையை உண்டுவதால் உனக்கு அருள் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறார். தெய்வ நம்பிக்கை இருக்குது, ஆனா தெய்வத்துக்கு படையல் பண்றோம், அடிப்படையே தவறு செய்யும் பொழுது அருள் கெட்டாது, இறைவன் உங்கள் பக்கம் திரும்ப மாட்டான், அழகா சொல்லிட்டார். இப்படி அவர் ஒவ்வொரு புலால் மரத்தில் 10 பாட்டு கொடுத்திருக்கார், கொல்லாமே 10 பாட்டு கொடுத்திருக்கார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு தாவரம் இருந்தால் போதும், அதுல நல்லா வாழ முடியும், நீண்ட ஆயுளோட வாழ முடியும், ஆரோக்கியமா வாழ முடியும். அதனால இந்த உணவை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதைத்தான் உணவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்கு நம்ம வரணும். இந்த செய்தி எல்லாம் கொடுத்திருந்தும் கூட வெளிநாட்டிலிருந்து வந்துட்ட அந்த மரபுகள் நம்ம மரபை அழிச்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வந்துட்டு சூரியமே அஸ்தமனம் கிடையாது, எந்த இடத்துல சூரியன் ஒதுங்குதோ அங்க இவன் இருப்பான். அப்படி உலகம் முழுக்க வியாபித்தவனுடைய மூலமாக வந்ததுதான் இந்த உணவு பழக்கம் எல்லாம். அதுக்கு முன்பே ஆரியர்கள் ஒரு நாகரிக அடிப்படையில் அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு முகலாயர்கள் அதை பக்குவப்படுத்தி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா மக்கள் ஒரு மாதிரி அடிமைகள் கிடைச்சிருச்சு, அவங்க சுவைக்கு அடிமை ஆயிட்டாங்க. அதனுடைய உண்மையை தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை பத்தாது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும், இதெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொன்னால் இப்போ உள்ள மக்கள் மத்தியில சமய ரீதியாவே எடுத்துக்கோமே, இப்போ ஒரு சாமிக்கு படையல் பண்றோம்னு சொன்னாலுமே இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது, அது இருந்தா தீட்டு இது இருந்தா தீட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ இறைவன் விரும்பலன்னு தானே அர்த்தம், அப்ப தெய்வம் விரும்பலன்னா நம்மள விரும்பக்கூடாது, தெய்வத்துக்கு நமக்கு தெய்வமே விரும்பல, அப்ப நம்ம அதை வைக்கிறோம், அதனால தான் வைக்கிறது இல்லை. இதை வாழ்நாளில் கடைபிடிக்கணுன்றக்காகத்தான் இதெல்லாம் வந்தது. அப்படி கொண்டு போகணும். ஆனா சமையல்

0: உருவமா எடுத்து பார்க்கும் பொழுது தாவரம் இருந்தால் போதும், அதுல தேவையான அத்தனையுமே கிடைக்குது, அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் தாவரங்களினுடைய மேன்மை. இதன் அடிப்படையில் இதை மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுனால 1959 நம்ம தியோசாபிக்கல் சொசைட்டின்னு இருக்கு பாருங்க, அதை உருவாக்கினவங்க தான் திருமதி ருக்மணி அருண்டேல். அவங்க தான் இதை தொடக்கி வச்சாங்க, அது இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ்
1: பேர்.
0: இப்போ அது இன்டர்நேஷனல், அதாவது இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்றது ஒன்று வெளிநாட்டில் இருக்கு, அது அதில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, முட்டையை தாவர உணவுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அதை நாங்கள் அதை ஏற்றுக்கலை, அதனால இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன்ல நாங்கள் ஒரு அங்கத்தினராக இருந்து வெளியில் வந்தோம். உலக மக்களுக்கு எப்படி சேர்க்கணுன்ற வேர்ல்டு வெஜ் கவுன்சில் சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்கிறோம், அதுல நான் ஒரு இயக்குனரா இருக்கேன். உலகம் முழுக்க எடுத்து ஏறத்தால ஒரு 47 நாடுகளுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை எடுத்து
1: வச்சுக்கிட்டேன். சுஷாந்தி மேம், வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் இந்த அமைப்போட வரலாறு பத்தியும் எந்த கொள்கைகளை அடிப்படையா வச்சு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதுங்கிறத பத்தியும் சில தகவல் எங்களுக்காக சொல்ல முடியுமா?
2: வந்தனங்கள். சைவ உணவு அசைவ உணவு என்று சொல்கிறோமே, அது நம் நாட்டின் மிகப்பெரிய கொள்கை. மற்ற உயிர்களை துன்புறுத்துவது இருக்கட்டும், அசைவத்தால் நம்மை நாமே துன்புறுத்திக் கொள்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு கருத்து, நாமளே இதை வந்து துன்புறுத்தி கொள்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு வெரி பேட் ட்ராபேக். இந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு 1959 வெஜிடேரியனிசம் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் துவக்கினோம். அதில் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்போதைக்கு நாங்கள் ஆஃப்டர் 50 ஆஃப் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் வி ஹவ் டன் தட்.
1: ஓகே.
2: பெரிய லெவலில் இந்த கவுன்சில் நடத்தின்னு இருக்கோம், டைரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் இது எல்லாத்தையும் ஃபைட் பண்ணணும், வெஜிடேரியனிசம் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணின்னு இருக்கோம். வெஸ்டர்ன் ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக எல்லா இயக்குநர்களும் நாங்கள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் அந்த பேசிஸில் வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு மிஷன் இன்டர்நேஷனல் அரினா,
1: ஓகே,
2: உலக அளவுக்கு
1: உலக அளவில்
2: இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ், கண்காட்சிகள், செமினார், இதெல்லாமே தெரிஞ்சவங்க, இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க, தெரியாதவங்களையும் உள்ள சேர்த்து அவங்களோட அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஸ்ட்ரைவிங் ஃபார்வர்ட். வெஜ் காங்கிரஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருஷமாக நாங்கள் இயல்பட்டுருக்கோம். அதில் வெஜிடேரியன் வீக், வேர்ல்ட் வெஜிடேரியன் வீக் அப்படின்னு எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அஹிம்சா டே இது மார்ச்லேயும் அஹிம்சா மார்ச்னு எடுத்துன்னு போகிறோம்.
1: ஓகே.
2: தட் ஹேப்பன்ஸ் ஆன் October 2 ஆஃப் எவ்ரி இயர்.
1: ஓகே.
2: காந்தியடிகளாரோட வி ஆர் செலிப்ரேட்டிங் அஹிம்சா டே. அதுலேருந்து ஒரு வாரம் வி ஆர் செலிப்ரேட்டிங் வெஜிடேரியன் வீக் ஆல்சோ. அதில் வி ஆர் மேக்கிங் அ வெரி பிக் பார்ட் ஆன் இட். அண்ட் இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே இஸ் ஆல்சோ டிக்ளேர்ட் பை த யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஈவன் டு ஹவுஸ் வைஃப்ஸ் அண்ட் to all human beings.
1: Okay.
2: இந்த கொள்கையில தான் இந்த World Veg Councilங்கறத நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்.
1: Okay.
2: Indian Vegetarian Congress அப்படிங்கறது இறை அருளால் நிறைய என்கரேஜ்மெண்ட் பை டிக்னரிட்டரிஸ் கொடுத்ததுனால சி ராஜகோபாலாச்சாரி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ஸ்ரீ வி வி கிரி, ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன், இவாள்னா ஃபார்மர் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தவங்க, அண்ட் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் பி டி ஜட்டி, மொரார்ஜி தேசாய் அவர்கள், ஏபி வாஜ்பாய், ஃபார்மர் எம்பிஸ், அண்ட் ஹர் ஹைனஸ் த குவீன் மதர் ஆஃப் கிரீஸ், கவர்னர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ், ஜட்ஜஸ், சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வளர்றதுக்கு ஒரு காரணம். ஸ்ரீ டாக்டர் டிஎம்பி மகாதேவன் சார், ஸ்ரீ என் சுரேந்தர் பாய் மேத்தா, லேட் டாக்டர் என் மகாலிங்கம், ஹெல்த்.

0: இவங்க எல்லாம் இந்த குரோத்தோட இதுக்கு முக்கிய காரணம். கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் சென்னையில் உலக அளவில் நடந்தது. 2007 ஸ்ரீ சுர்ஜித் சிங் பர்னாலா, அப்போதைய கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுவாக இருந்தார், அவர் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டிலிருந்து எல்லா பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், வேர்ல்டு வெஜிடேரியன் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து கலந்து கொண்டாங்க. லண்டன்லேருந்து தெர் வாஸ் அ லாட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன்,
1: ஓகே,
0: அண்ட் யூகே ஆல்சோ,
1: ஓகே.
0: இன்னர் யூகே எங்கே வந்து ஒன்லி தே லிவ் ஒன்லி ஆன் கிரீன்ஸ், ஒன்லி கிரீன்ஸ்ல இருக்கிற நாடுங்கள்லாம் கூட நிறைய இருக்கு, நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரிய வர்றது இல்லை, பட் நிறையவே இந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே அங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறாங்க, பட் பேஸ் எல்லாமே இந்தியா தான். ஸோ நாம பேஸ் கிரியேட் பண்ணி அவங்க அதை எடுத்து திருப்பி நம்ம கிட்டே ஓடி வந்துட்டாங்க. ஸோ அந்த லெவல்ல அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக 2007 எல்லாரும் பாடுபட்டு ஒரு பெரிய மாநாடு நடந்தது. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அது அந்த வளாகத்துல தான் நடந்தது. இப்ப 2008 மும்பையில பரம பூஜ்ய பாபா ராம்தேவ்ஜி சீஃப் கெஸ்டா இருந்து பப்ளிக் எவ்வளவு பேர் சேர்ந்து தெர் வாஸ் அ லைவ் டெலிகாஸ்ட் ஆல்சோ இன் ஆல் டிவிஸ், மீடியா கவரேஜ் நிறையவே இருந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸ் செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அத்தியாவசியம். உங்க காலேஜ் ஸ்கூல்ஸ் இந்த அவேர்னஸ் எல்லாம் கொண்டு போறதெல்லாம் உங்க யூத் கையில தான் இருக்கு.
1: ஓகே,
0: சோ அது we are expecting more from our organization.
1: Okay.
0: And we would like you all to be a partner to our
1: Association.
0: Drawing and painting competitions, and we give topics oriented to vegetarianism, global warming and the mari topics alla eduthu pannirukkom, poster designing,
1: okay,
0: avangaloda ul ability ellame velila eduthu varadhukku, quiz, debates, oratorial competition, இது எல்லாமே கேஜியில இருந்து கிண்டர் கார்டன் லெவன்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நாங்க வந்து we are doing.
1: Okay.
0: And even cookery competition for college students,
1: okay.
0: Housewives எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: Okay.
0: And go green projects, green India, food for hunger, இதெல்லாம் to name a very few, we are all doing this projects also through our association. And இன்னும் நாங்க we are aiming at college students to come over and take the youth wing of this.
1: Okay.
0: So that they have a lot of media facilities. So they have to use and utilize the media, available media for expansion of this
1: cause
0: worldwide.
1: Okay.
0: So we request on behalf of World Witch Council, we extend a warm welcome to all the colleges and please extend us a big hand.
1: Okay. சார், இப்போ 1959 இன்னைக்கு வரைக்கும் உங்க அமைப்பு சைவ உணவு முறை பத்தின விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ்ல நீங்க என்னென்னலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்தது?
2: முதல்ல நான் வந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவன், ஆனா எனக்கு வந்துட்டு எந்த மத நம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் இல்லாத ஒரு விதமான அறிவியல் நோக்குள்ளவனா இருந்தவன். இப்போ தெய்வ நம்பிக்கையோட தான் இருக்கேன். ஆனால் தெய்வ நம்பிக்கை போய் எந்த சமயம் சார்ந்ததும் அல்ல, பரம்பரைன்னு ஒன்று இருக்கு, அவ்வளவுதான், வேற எதையுமே நான் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு உணவுன்ற அடிப்படையில் வரும்போது சமய ரீதியாக நான் நிறைய பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் எதுக்கும் கவலைப்படாதன்றதுனால எல்லாமே எனக்கு சார்பாகவே சாதகமாகவே நடந்திருக்கு. என்னுடைய சூழலை மற்றவங்களுக்கு கொண்டு போய் புகுத்தியிருக்கேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னால், என்னை யாராவது நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு யாரும் கூப்பிட்டாங்கன்னா நான் வருவேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எவ்வளோ பேர் சாப்பாடு போட போகிறீங்க? 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். 1000 பேரில் 800 பேருக்கு பிரியாணி போட்டுக்குங்க. 200 பேருக்கு வெஜிடேரியன் சாப்பாடு போடணும், அப்படி போடுவீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு
1: தொடங்கினேன்.
2: அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு போனேன், அது என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு 200 பேருக்கு சோறு கிடைக்காம அந்த பிரியாணி சாப்பிட்றவங்கெல்லாம் இங்கே வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. கடைசியில் எங்களுக்கு சோறு இல்லை, மற்ற இடத்துக்கெல்லாம் சொல்லி 2-3 ரெஸ்டாரண்ட்டில் சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம். இந்த சூழல் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போ பாதி பாதி இந்த சாதமும் இந்த சாப்பாடும் இருக்கணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றம். அதே வேளையில் அவங்களுக்கு கேட்டால் என்ன, தினமும் தான் சாப்பிட்டுருக்கோம், இன்னைக்கு இதில் 21 ஐட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இல்லை டாக்டர் எங்களை இதுதான் சாப்பிட சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் வந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழல் எனக்கு சாதகப்படுத்திக்கிட்டேன், அது உலகத்துக்கு நன்மையாக பயக்கக்கூடியதாக ஆச்சு. இதில் நேரடியாக பாதிக்கிறதுன்ற அடிப்படையில் போனீங்கன்னு சொன்னால், இங்கேருந்து எருமை மாடுகள் கேரளாவுக்கு ஏற்றுவாங்க, அந்த எருமை மாடுகள் போகக்கூடிய லோரியெல்லாம் நிறுத்துவோம், நிறுத்தி சட்டத்துக்கு சரியோ முரணோ அது தெரியாது, ஆனால் அவங்க பண்ணுற சட்டத்துக்கு முரண், தர்மம்ன்ற அடிப்படையில் நாங்கள் பண்ணுறதும் சட்டத்துக்கு முரண். நாங்கள் என்ன பண்ணுவோம், வண்டி நிறுத்துவோம், எல்லா மாட்டுங்களும் இறக்கி விடுவோம், வண்டியை சும்மா அனுப்பி விட்ருவோம், இந்த மாடல்லாம் எப்படி போய்க்குங்க அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் நியாயமாக அவங்க அப்படி மாடுகளை எடுத்துன்னு போகக்கூடாதுன்றது தான் சட்டம். அவங்களுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்ற சட்டத்தை நாங்கள் பயன்படுத்தி இதை அறுத்து கொல்ல விடாமல் நாங்கள் தடுத்துடுறோம், இப்படிலாம் செய்வோம். ஆனால் நாளடைவில் நான் நேரடியாக மோதுனதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை நான் இதில் சொல்லலாம். அல் கபீர் மிஷின் ஸ்லாட்டரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஹைதராபாத்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சுருக்கேன், ஒரு 300 ஏக்கர் நிலத்தில் வச்சு அவங்களை எதிர்த்தெல்லாம் நாங்கள் வழக்கெல்லாம் தொடுத்து பாதி வெற்றியும் பாதி தோல்வியும் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் நினைச்சது இப்போ நடந்துருச்சு. எங்கள் மூலமாக ஒரு 3000 மாடுகள் அறுக்கலாம்ங்கிறத தடுத்து 500 மாடுகள் அறுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தீர்ப்பு வழங்கின பிறகு, அந்த 500 மாடுகளை அறுத்து அனுப்புனா அவங்களால தொழில் செய்ய முடியாதுன்ற சூழல் வந்து கம்பெனி மூடிட்டாங்க. ஆக எங்களுடைய நோக்கம் ஏதோ ஒரு வகையில் போய் வேறு வகையில் நடந்துருச்சு. இப்போ அவங்க எங்கெங்கேயோ முயற்சிகள் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்தாங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே வரும்போது வேறு வகையில் நாங்கள் ரொம்ப திறமையாக பயன்படுத்தி அதை வரவிடாமல் பண்ணோம். அதே மாதிரி பொள்ளாச்சிக்கு போனாங்க, பொள்ளாச்சின்னு செய்ய விடாமல் நாங்கள் ரொம்ப சாதுரியமான இதெல்லாம் பயன்படுத்தி செய்துட்டோம். ஸோ இப்படி அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு நிறையா பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ஆபத்துகள் உண்டு. நேரடியாக தெரிஞ்சிருந்தா என்ன கூட வெட்டி அந்த இறைச்சியோட சேர்த்து சவுதிக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனால் நான் துணிஞ்சிருக்கேன், அப்படி அனுப்பினாலும் நான் மரணத்துக்கு பற்றி கவலைப்படாமல் துணிஞ்சிருக்கிறதுனால இதில் செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே வேளையில் இது இன்னொரு காரணமும் இருக்கு. மாடுகளெல்லாம் ஏன் அறுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சொன்னால், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயம், உணவு இத்தனை அதுக்குள்ளே சார்ந்துருக்கு. இப்போ மாடுகள் மொத்தமாக போயாச்சுன்னு சொன்னால் எருவு கிடைக்கிறது கஷ்டம், ஆர்கானிக் ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு மனசில் வைக்கிறோம். ஆட்டுப்பால் எவ்வளோ உயர்ந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த ஆட்டுப்பால் இன்றைக்கி இல்லை, கிடைக்கிறதில்ல. காரணம் என்ன, எல்லா ஆடும் காலி, எல்லாம் வெட்டி தின்னுட்டோம். அதே நிலைமை தான் மாட்டுக்கு வரும். இப்போ மாட்டுப்பால் இப்போ இப்பவுமே வெளியிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நாளடைவில் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் நியூசிலாண்டிலேருந்து வந்தால் தான் நமக்கு மாட்டுப்பால், இல்லாட்டா இல்லைன்ற நிலைமைக்கு இப்போ நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இதையெல்லாம் பொது கருத்துக்களை வச்சு மாடுகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்துறோம். சமய ரீதியாக யாரையும் நம்ம மோதுறது தயாராக இல்லை, ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம போன் பண்ணி நம்ம எண்ணமே தோல்வி அடைஞ்சிரும், அதனால அது நோக்கம் இல்லை. இருந்தாலும் மக்களுக்கு உடல் நலம், சுற்றுப்புற சூழல், இப்படி பல பொது கருத்துக்களை மக்கள் முன்னால் வச்சு அது ஏற்றுக்க கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லி அவங்களாம் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ஓரளவுக்கு தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு சமய ரீதியாக உள்ளவங்க கூட நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கோம். சாதுரியமான நடவடிக்கை அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்கு. இதை நான் வந்துட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களாகட்டும், இஸ்லாமிய பள்ளிவாசலாக இருக்கட்டும், எந்த இடத்துல எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் வருதோ அங்கேயெல்லாம் இதை நான் வலியுறுத்துறேன், எல்லா வகையிலையும் வலியுறுத்துறேன். அதை ஏற்றுக்கிறாங்க, அங்கே சில சிக்கல் வரும், இருந்தாலும் நாங்கள் அணுகிற விதம் வந்துட்டு ரொம்ப அன்பாக அணுகிறதுனால எங்கள் மேலே உள்ள அன்புனாலையும் அதையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிறது இல்லை. இப்படி தான் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் சரி பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகத்துறை சைவ உணவு முறைய பத்தின எப்படிப்பட்ட ஒரு இமேஜ அதன் நடவடிக்கைகள் மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது?
0: வெஜிடேரியனிசம் அப்படின்னு எடுத்துனாலே உங்களுக்கு வந்து மெயினா நமக்கு சாப்பாடு, இதுதான் நமக்கு மெயின். உணவு எதற்கு இப்போ கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார், அவன் ஏன் நமக்கு பசியை
1: கொடுக்கிறான்,
0: இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். பசியை அடக்க கண்ட கண்ட பண்டங்களை சாப்பிடுகிறோம். இதுக்கெல்லாம் மீடியா வந்து இஸ் கிவிங் வே டு ஃபாஸ்ட் ஃபுட்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டுனால எவ்வளவு கெடுதல் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அறிந்ததே. இருந்தாலும் மீடியா இஸ் கிவிங் எ வெரி கிரேட்
1: எம்பசிஸ்
0: ஆன் ஆல் திஸ். திஸ் இஸ் தியர் அட்வர்டைசிங் டெக்னிக்ஸ். ஸோ அதை மீறி நாம் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஃபிலாசபிக்கு தான் போகணும். அதுதான் பேசிக். அந்த ஃபிலாசபி அப்படின்னு போனால், நம்ம உடல் ஏன் கெடுறது இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம மனம் ஏன் கெடுறது இதெல்லாம் நம்ம போகணும். மகாபாரதத்தில் துர்வாச ரிஷி 60,000 சீடர்களுக்கு ஒரே சமயத்தில் பசியை அடக்கினார். அவர் தண்ணீரில் இருக்கும்போதே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. ஸோ ஆண்டவனால் எது வேணும் சாத்தியம். அதனால ஆக்டிவிட்டி என்ற ஒரே ஒரு வேர்டை வச்சு நம்மளை பசியை உண்டாக்கினார். அந்த ஆக்டிவிட்டி அதுதான் பசி தீ. அந்த பசி தீய இது வரும்போது நமக்கு என்ன ஆறுது, அந்த தீயை அணைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த தீ வந்து அசைவம் உட்கொள்ளும் போது ஒரு தீயை அசைவம் உட்கொள்ளும் போது ஒரு தீயை அணைக்க போய் இன்னொரு தீ பிடித்துக் கொள்கிறது. So this is non-veg.
1: Okay.
0: நம்ம வெஜிடேரியனிசம்ல நாம இன்னொரு தீய உடல் பசி போய் மனம் பசி உண்டாக்க மற்ற மனிதர்களுக்கு தீங்காழிக்கிறோம்.
1: Okay.
0: So this is something.
1: So மீடியா தான் அந்த மன பசியை கொடுக்குது. Okay.
0: அதனால நாம வந்து we have to, நம்ம மனம் ஒரு குரங்கு.
1: குரங்கு.
0: So அந்த குரங்குக்கு தீ வைத்து விட்டால் ஜஸ்ட் திங்க் ஓவர், யோசித்து பாருங்கள் அன்பர்களே. அசைவம் கொடுமையானது, விளைவுகள் கடுமையானது. ஆதலினால் அசைவம் என்ற பக்கம் கூட தலை வைத்து படுக்க வேண்டாம். ஹோட்டல்களில் சைவம் மற்றும் அசைவம் எழுதியிருந்தால் போகவே வேண்டாம். ஒரே ஒரு கழிப்பறையின் கதவில் ஆண் பாலார் பெண் பாலார் இருவருக்கும் என்று எழுதியிருந்தால் will we go?
1: Never.
0: அதே மாதிரிதான் இது. அதுக்காக தான் கிரீன் டாட் ரெட் டாட் இதை நாங்க வலியுறுத்தி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். ரெட் டாட் இஸ் எனிதிங் கண்டெய்னிங் டு டு வித் நான் வெஜ் ஐட்டம்ஸ், அதை தொடக்கூடாது. அண்ட் இட் இஸ் எ லீகல் இஃப் இட் இஸ் நாட் புட். இஃப் தட் கிரீன் டாட் ஆர் ரெட் டாட் இஸ் நாட் புட் இன் எனி ஐட்டம்,
1: not consume,
0: they can, you should not consume, and you have every right to go against that company.
1: Okay.
0: We can also issue legal notice. We can take up with the companies or whatever product it is, we can go legally against them. இந்த இத உணர்றதுக்கு media should help us. They have to advertise that when you are doing fast foods, why not also this?
1: Okay. கண்டிப்பா
0: இவ்வளவு தீமை இருக்கு அப்படின்னு தெரியும் போது we have to do something about this. And I request all the schools and colleges also to join us in this campaign.
1: Okay.
0: எங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 lakh followers இருந்துட்டா, I think we will definitely, we can touch,
1: we can also get media or the coverage
0: வரும். பசங்க உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இது எங்களோட மெயின் குறிக்கோள்.
1: Okay. So ma'am, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி when so many students come together, media coverage இன்னும் ஜாஸ்தி ஆகும், அதுக்கான எம்பசிஸ் இன்னும் நிறைய கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸில் மீடியாவோட கவரேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு?
0: நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க.
1: ஓகே.
0: அண்ட் புக் பிரிண்டிங் அண்ட் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே.
0: தேர் ஹவ் பீன் லைவ் ஷோஸ், டிவிலையும் பேட்டிகள்லாம் நடந்திருக்கு. So அந்த விதத்தில் மீடியா ஹேஸ் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஸோ தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். பட் வி நீட் மச் மோர் சப்போர்ட்.
1: மச் மோர். ஓகே.
0: தட் இஸ் அவர் எய்ம். வி நீட் தெம் ஆல்சோ டு பி மோர் இன்வால்வ்ட் ஸோ தட் அவர் யங்கர் ஜென்ரேஷன் ஹேஸ் அ ரியலி பிரைட் ஃபியூச்சர்.
1: ஓகே. எஸ் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் சைவ உணவு முறை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு மாரல் பாத் இல்ல ஒரு அறநெறி வழியில செலுத்தும்?
3: அதாவது உணவுல வந்துட்டு
2: வாழ்க்கையிலேயே மனிதனுடைய மனம் அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் சாத்விக குணம், ராட்சச குணம், சத்துவ குணம் அப்படின்னு சொல்லி மூன்று வகை இருக்குது. அப்போது இவங்க வந்துட்டு நல்ல சிந்தனை உணவோட தொடர்பு இருக்கு. அப்போது மாமிசம்ன்றவங்களாம் காட்டு மிராண்டியா, அவங்களாம் வாழ தானே செய்கிறாங்க. உண்மை அவங்க ரொம்ப திறமைசாலிகள், மாமிசத்தையும் உண்டு. அவங்க வந்துட்டு ரொம்ப சாத்விகமாக மக்களோட வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம், இது தொடர்பானது. ஆனால் உணவும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அதனுடைய குணம், மாமிசத்தை உண்ணும் பொழுது உள்ளுக்கு இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை அது போய் ஒரு விதமாக வேகப்படுத்தும். அது வேகப்படுத்தும் பொழுது அது இயற்கையாகவே அவன் வேகத்துக்கு வந்துடுவான். அது இயல்பு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஏன்னா அந்த உடல் ஒன்று மூன்று வகையான ஆக்டிவிட்டீஸில் இருக்கு. ஒன்று கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உண்ணக்கூடிய உணவு, சுவாசிக்கிறது, குடிக்கக்கூடியது, இதெல்லாம் தொடர்பு உள்ளது. மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது உடலில் உள்ள கருவிகள் செயல்படக்கூடியது. எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டீஸ் என்பது இதயத்தோடு சேர்ந்த மின்சார சப்ளை உள்ளது. இது மூணு சரியில்லைன்னு சொன்னால் உடல் வந்து நோய்க்கு ஆளாகும். அப்போ முதல் அடிப்படை வந்துட்டு பெத்தாலஜிக்கல், அந்த ரசாயனபூர்வமாக செயல்பாடுகள் உணவில் இருந்தால் வரும். அங்கேருந்து பாதிப்பு ஏற்படும் போது கருவிகள் பாதிக்கப்படும். கருவிகள் பாதிக்கப்படும் பொழுது மின்சார பாதிப்பு ஏற்பட்டு மனமும் பாதிக்க ஏற்பட்டு இவங்க உடல் எல்லா வகையிலையும் நோய்வாய்ப்பட்டுரும். ஆக இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். அப்போ இந்த விதமாக எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி தாவர உணவு தான். அப்போ தாவர உணவு சாப்பிட்டவங்களாம் ரொம்ப சாமியார் மாதிரி இருப்பாங்களா? இல்லை, சாமியாரை போகிறதுக்கு இது அவசியம் தேவை. அப்போ எல்லாரையும் வீட்டை விட்டு போயிட சொல்கிறீங்களா? அது வேறு, இது வேறு. ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே திருமூல திருமந்திரத்தில் சொல்கிறாரு, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவோ மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்றார். அப்போ மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கமே உறுதி வாய்ந்த மெய்ஞான தடையிறது தான் மனிதன் பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அது அந்த அதை அடையணும்னா அந்த உடல் சரியாக இருக்கணும். இந்த உடல் சரியாக இருக்கணும்னா உணவு சரியாக இருக்கணும். அப்போ அப்படி வருது ஒவ்வொன்றும். அதை மீறினால் என்ன நடக்கும் அதையும் அவரே சொல்லியிருக்கிறார். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றனே. உடம்பினை உத்தமன்னா உயர்ந்த இறைவன், அவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதுக்குள்ளே இருக்கானான். அப்போ அவனை நமக்குள்ளே அடையிறதுக்கு உள்ள வழிக்காகத்தான் மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ அதுக்கு இந்த உடலை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா உடல் விரும்பக்கூடிய உணவுன்னு முதல்ல ஒன்று சொன்னேன், என்ன கேட்குது? மாவுச்சத்து, புரதச்சத்து, சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, உயிரூட்டிகள், வைட்டமின்ஸ், இதெல்லாம் தாவரத்திலிருந்து தேவையானாலும் கிடைக்குதுன்னும் பொழுது நம்ம அதோடு நிறுத்திக்கிட்டால் போதும், மிகுனும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னார். அது திருவள்ளுவர் அப்பவுமே சொல்லிட்டார். அப்போ நீங்கள் இதில் எதை எடுத்தாலும் அதிகமாகவும் தேவையில்லை, குறைவாகவும் தேவையில்லை. அப்போ நீங்கள் மாமிசன் போனீங்கன்னா கவலையே பட வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம், அதிகமாக மட்டும்தான் வரும். என்ன தேவைப்படுறதோ அது அதிகமாக கிடைக்கும். அதிகமாக வந்தாலும் நோய் தான். அப்போ இது எதையுமே எடுக்காமல் இருந்தாலும் நோய் தான். அப்போ சமமாக இருக்கணும்னு சொன்னால் தாவரம் எடுத்தால் போதும். அதையும் அளவோடு எடுத்துக்கணும், நேரத்துக்கு எடுத்துக்கணும். மருத்துவ அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் இவ்வளவு தான் உண்ணலாம், இன்னென்ன இது இவ்வளவு விகிதாச்சாரத்தில் தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் முறைப்படுத்தி தரப்பட்டிருக்குது. இதுதான் அறிவியினுடைய முதிர்ச்சி. அப்போ இதையெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு இந்த தாவர உணவு நமக்கு மிகவும் துணையாக இருக்குது. அதே வேளையில் நீங்கள் வந்துட்டு உணவே இல்லாமல் ஒரு சூழல் வரும், உணவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரணும்னாலுமே நோய் அல்ல, மன ரீதியாக முதல்ல சொன்னுமே உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் உணவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் உடலிலிருந்து செயல்படும், உலகத்தில் தான் வாழ வைக்கும். நீங்கள் உணவுகள் நம்ம தவிர்த்துட்டோம்னு சொன்னால் இறையாண்மைக்கு போயிடுவோம். அந்த இறையாண்மைக்கு போகும்போது இது எதுவுமே இல்லை, காற்றையே சுவாசிக்கலாம். அந்த பக்குவம் இந்த உடலுக்கு வரணும்னாலுமே தாவர உணவு எடுத்தால் மட்டும்தான் வரும், இல்லாட்டா வராது. மாமிசத்தை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உடல் மேலும் மேலும் கெட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இன்றைக்கி கண்டுபிடித்த நவீன மருந்துகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிக்கிட்டு வருது. எல்லா தோல்விகளுக்கும் காரணம் உணவு தான். அது

0: அமிச உணவை உண்ணக்கூடிய சூழல்ல கூட, இது இப்ப கடையில காய்கறி கடைக்கு போறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், வேற காய்கறி இதுல புழு இருக்கா, சொத்த இருக்கா, முத்துனதா, காஞ்சதா, நல்லதா, ஃப்ரெஷ்ஷா, இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இறைச்சி கடையில போயிட்டு இதுக்குள்ள புழு இருக்குமா, இதுல என்ன நோய் கிருமிகள் இருந்திருக்கும், இது எப்போ எடுத்திருப்பாங்க, இது சாப்பிட்டா ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றதெல்லாம் அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா, முடியவே முடியாது. கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரோம், சமைப்போம், சாப்பிடுவோம். ஆனா இதை நீங்க வரையறுத்து எடுத்துடலாம், இது சொத்த இருக்கு வேண்டாம், இது முத்தி போனது வேண்டாம், இது வந்துட்டு காஞ்சிருச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து எடுக்கிறதுக்கு வசதியாக, இதெல்லாம் என்ன நம்ம அறிவு, நம்ம கொடுத்துருக்கூட அவயங்கள், அது எந்த அளவுக்கு துணை செய்யும், நமக்கு தேவை எடுத்துக்கூட அது வசதி அப்படி இருக்கு, இது அத்தனையும் அதை சார்ந்தது தான். அப்போ தாவரம் எல்லா வகையிலும் ஒத்துழைக்கக்கூடியதாக இருக்கு. இவர் திருமூலர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, கொன்றிலாரை கொலசொலி தூண்டினார், தின்றிலாரை தினசொலி தண்டித்தார், பன்றியாய் படியில் பிறந்து ஏழு நரகு ஒன்றுவார் அரணான. இது உண்மையே, இப்போ சைவ நெறியை ஏற்றுக்கிறவங்க உண்மையிலேயே சைவ நெறியில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் பன்னிரு திருமுறைகளை மதிக்க வேண்டும். பன்னிரு திருமுறைகளில் திருமந்திரம் ஒன்று, திருமந்திரத்தை தந்த திருமூலர் தான் இதை சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும்னா அட்லீஸ்ட் சைவ நெறியில் இருக்கிறவங்களாவது முழுக்க தாவர உணவுல இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அது எவ்வளோ உதவியாக இருக்கும். இந்த சிந்தனை அத்தனையும் இதுவரைக்கும் இருந்தவங்க முன்னாடி சமய ரீதியாக தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மாணாக்கர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மாணாக்கர்கள் சொன்னால் ஆண்பால் பெண்பால் ஸ்டூடெண்ட்ஸ், உலக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்க தெரிய வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அவங்க எடுத்துக்குவாங்க கையில். இன்றைக்கு அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் எதிர்கால மனித சமுதாயம் இவங்க பெரியவங்களாகும்போது இவங்க பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இவங்க கடைப்பிடிச்சிருவாங்க, அது பிள்ளைங்களுக்கு ஊட்டுவாங்க, அதனால் அது இப்போ மக்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பிறந்த பிறவியின் பயனாக இருக்கக்கூடிய அந்த உறுதி வாய்ந்த மெஞ்ஞானத்தை அடைவதற்கு இவங்க வழி காணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் மற்ற பிராணிகள் என்ன செய்யுது, உணவுக்காக தன் சக்தியை செலவு செய்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள, தன் இனத்தை பெருக்கிறதுக்கு சக்தியை செலவு செய்து தன் உயிரை பாதுகாத்து கொள்ள தன் சக்தியை செலவு செய்யுது. மனுஷன் இதை விட்டு வேற என்ன செய்கிறான், மனுஷனும் அதான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பகுத்தறிவு என்பது எதையோ கண்டுபிடிக்கிறதுலாம் இல்லை, நாய் கூட கண்டுபிடிக்குது, பாம்பு வந்தால் நாய்க்கு தெரியுது, இது நெருப்பு இருந்தால் பாம்புக்கு தெரியுது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் அறிவு இருக்கு. ஆனால் பகுத்தறிவு என்பது அது அல்ல, பகுத்தறிவு என்பது இறைவனை அடைவதற்கு நாடுவது, அதை நாடுவதற்கு இந்த உடல் இருக்கணும், சுவரை வச்சு தான் சித்திரம் எழுதணும், இந்த உடல் இருக்கணும்னா அதுக்கு உணவு தேவை, அந்த உணவு இன்னது தான் அப்படிங்கிறத புரிஞ்சு தாவர உணவை நம்ம எடுத்துக்கணும். இப்படி கொண்டு போனால் அது நமக்கு பெரிய நமக்கு உதவியை செய்யும், நம்ம பிறந்த பிறவியின் உண்மையான பயனை அடைவோம், அப்போ தான் மனிதனுக்கு அர்த்தம். இப்போ வெளிநாடுகள்லாம் போகும்போது பார்க்குறோம், அங்கே வந்து டைமண்ட் சைஸ், ஓவல் சைஸ், ரவுண்ட் சைஸ், ஸ்கொயர் சைஸ், வைடாங்கிள் இப்படியெல்லாம் விற்பாங்க. என்ன தெரியுமா, மாட்டு இறைச்சியை. இதை பிள்ளைங்க அப்படியே கூழாக்குறாங்க, கூழாக்கி அதை மிஷினில் போட்டு பேப்பர் மாதிரி வருது, அதை கட் பண்ணுறாங்க, விரும்புகிறவங்க விரும்புகிற சைஸில் வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி இது வேக வச்சுலாம் இல்லை, ஏதோ ஒரு சூட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, அதை அப்படியே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றி உண்மையெல்லாம் தெரியலை. அங்கே தான் நோய்கள் எக்கச்சக்கம், புதிய புதிய நோய்கள் எல்லாம் அங்கே தான் உருவாகிட்டு வருது. 4448 வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்லி அகத்தியர் சொல்லியிருக்காரு. இது அத்தனை வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மருந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நோயை உருவாக்கிடுறாங்க. இது வெளிநாட்டினுடைய கண்டுபிடிப்புகள். ஆக மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, அடிப்படையே உணவு தான். அடிப்படை உணவில் நம்ம சரியாக இருந்துட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லாமே நம்ம சரியாக வந்துடும். இந்த நோக்கத்தில் தான் நம்மளுடைய வேர்ல்டு வெஜ் கவுன்சில் உலக மனித சமுதாயத்தெலாம் இந்த சிந்தனைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில் செயல்படுது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிறவங்க இந்த சிந்தனையை வெளிப்படுத்துறதுக்கு பொதிகை தொலைக்காட்சி ரொம்ப இதுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களை பயன்படுத்துகிறாங்க, மக்களுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்படி பல பத்திரிகைகளிலும் இதில் நல்ல விதமான செய்திகள் வருது. இதெல்லாம் என்ன, உணவுப் பொருள்களுடைய விளம்பரங்கள் வெளியில் வரும் பொழுது மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி, பிள்ளைங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணி அதை கொடுக்கும்போது தான் இதில் தாவரம் இல்லாததையெல்லாம் கொண்டு வந்து இணைச்சி அதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கும்போது அதில் வந்துட்டு அது என்னது ப்ரெசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று அதை சேர்த்தா தான் அது கெடாமல் இருக்கும். அந்த ப்ரெசர்வேட்டிவ் என்ன தெரியுமா, மனிதனுடைய முடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரசாயனம். அந்த மனிதனுடைய தலையில அந்த உடம்புல அந்த முடி இருக்கும்பொழுது அவன் என்ன நோயெல்லாம் இருந்தானோ தெரியாது. இதையெல்லாம் கொண்டு வந்து சுத்தப்படுத்தி ஜப்பானுக்கு அனுப்பி அதை ஒரு கெமிக்கலாக மாற்றி அதை மலேசியாவில் உள்ள ஒரு கம்பெனி மொத்தமாக எடுத்து அது உலக நாடுகளில் உள்ள உணவு தயாரிக்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அதை தான் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து ப்ரெசர்வேட்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் மனிதனுக்கு எடுக்குன்னு சொன்னால் எல்லா பெரிய பெரிய கொடிய நோய்களையும் கொண்டு வந்து விடுறதெல்லாம் அந்த ப்ரெசர்வேட்டிவ் தான். அப்போ அது கலந்த உணவு உணவுகளை நம்ம வந்துட்டு தயாரித்த பக்குவப்படுத்த பதப்படுத்தப்பட்ட இந்த உணவுன்னு எடுத்துக்கும் பொழுது அது உடலை பாதிக்குது. இதையெல்லாம் மாறணும். மக்கள் தன் வீட்டிலேயே சமைக்கணும், அளவோடு சமைக்கணும், அளவோடு சாப்பிட்டுக்கணும். நாளைக்கு தேவைக்கு இன்றைக்கி சமைக்கக்கூடாது. இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் வந்துருச்சு, எதுக்கு பயன்படுத்தலாம்? குளுமைப்படுத்தக்கூடிய பழங்கள் வச்சுக்கலாம், இல்லை பால் வச்சுக்கலாம், இல்லை தயிர் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம், அடுத்த நாள் அது எடுத்துடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மாவு அரைச்சிட்டு 7 நாளைக்கு எடுத்துக்கிறோம், காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை. இந்த வித அது தாவர உணவாக இருந்தாலும் கூட இந்த விதமான முறைகளிலிருந்து நம்ம மாறுபடணும். தாவர உணவையும் சரியான முறையில் நேர்முறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லித்தரணும் அவங்களுக்கு. பல வகையான இப்போ நாங்கள் சன்மார்க் நேஷன் சொல்லி ஒரு மாத இதழ் நடத்துகிறேன். அதில் கடைசி பக்கத்தில் இதழுக்கு ஒரு உணவுன்னு எழுதுகிறேன். எனக்கு மட்டும் தெரிஞ்சது 500 வகையான சமையல் எனக்கு செய்ய தெரியும், என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. அதுகளை நான் அதில் எழுதுகிறேன், மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆக நம்ம எந்தெந்த கோணங்கள் எந்தெந்த வசதிகள் ஏற்படுதோ எந்த வாய்ப்புகள் பயன்படுத்துகிறோமோ அதை அத்தனை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆக மக்களுக்கு போய் சேரணும். இப்போ எங்களுடைய அடுத்த டார்கெட் என்ன, நேரடியாக ஒவ்வொரு கல்லூரியிலையும் போயிட்டு இவங்களுக்கு எடுத்து வைக்கணும். அவங்க நீங்கள் சொன்னால் மட்டும் போதாது, 20 நிமிஷம் நம்ம பேசணும், 40 நிமிஷம் அவங்க கேட்கணும், கேள்வி கேட்கணும். நம்ம சொல்கிறத கேட்டுக்கிறது இல்லை, அவர்கள் கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு நம்ம சரியான பதிலை உரைச்சி அவங்கள சரிப்படுத்திட்டோம்னு வைங்களேன், எதிர்கால மனித சமுதாயம் நிச்சயமாக நல்ல தாவர உணவு உண்டு பிறந்த பிறவின் பயனை அவங்க நிச்சயமாக அடைவாங்க. சண்டை போட்டுக்க மாட்டாங்க, சமய கோளாறுகள் வராது. எல்லாம் உலகமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சிந்தனை விட்டுருவான், மனிதன்ற இடத்துக்கு வந்துடுவான். எல்லா தவறான சிந்தனைகள்லேருந்து வெளியில் வந்துட்டு மனித நேயத்தோட ஆன்மீ நேயத்தோடு வாழ்வான். அதனால தான் வள்ளலார் வந்துட்டு ஆன்மீ நேய ஒருமைப்பாடு அப்படின்னு கொண்டு வந்தார். அதனால தான் அவர் சொன்னார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுவீர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தே நினைந்த அருட்புகளை இயம்பிடல் வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக அடி சொல்லியிருக்கிறார். எல்லாமே அன்பு தான், அன்பு தான் வெற்றி பெறும்னு சொன்னால், நீங்கள் நடமாடும் உயிரை நீங்கள் கொள்ளுவீங்கன்னு சொன்னால் அது எந்த அன்பில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? இப்போ உங்களை கில்லுனா வலிக்குது, ஒரு இப்படி கில்லுனா வலிக்குது ஆ அப்படிங்கிறோம். அப்போ ஒரு உயிரை கொள்றீங்களா அறுக்கிறோமே, அப்போ அது எவ்வளோ வலிக்கும்ன்றதை நமக்கு தெரியலன்னு சொன்னால், அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய்ப்பல் போன்ற கடை. இந்த திருக்குறளுக்கு என்ன மதிப்பு, என்ன பொருள், இதை தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் எல்லா விளக்கத்தையும் ஒன்றுமே தெரியாத அடிமுட்ட கழுத செத்த பணம் ஒருவேளை எந்திரிச்சு உட்கார்மையானால் எல்லாத்தையும் மறந்துருக்கும்னு சொன்னால் அதுக்கு திருக்குறளை பார்த்தா போதும், உலகத்தை வாழும். அந்தளவுக்கு திருக்குறளை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். திருக்குறளை கடைப்பிடிக்கிறாங்க, பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா வாழ்வியலில் கொண்டு வருவதில்லை. அது கொண்டு வந்தாலுமே போதும், அது வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். இதுக்கு இதில் உணவை பற்றி எல்லா இடத்திலும் எது கூடும் என்பதை விட எது கூடாதுன்றதை ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நெகட்டிவ் தான் நிறைய காட்டுறார், அப்போ பார்த்து நீங்கள் பாசிட்டிவ் கிரியேட் பண்ணிக்கணும். இப்படி சொல்லிக் கொடுக்குறவங்க இல்லை, அது திருவள்ளுவர் நல்லா அழகாக சொல்கிறார். இதை தான் வள்ளலாரும் மனித நேயம் என்பதை விட ஆன்மீ நேயம் சொன்னார். அது பல நூல்கள் ஒரு இடத்துல தர்ம தீபிகைன்னு ஒரு நூல் சொல்லுது, பெற்ற மகவை பிற வைய கண்டாலும் உற்ற துயரம் நீ உணர்ந்துள்ளாய், பற்றி நீ தாயகல குஞ்சுகளை தான் கொன்று தின்கின்றாய், நீ அடைவது என்றோன் என்னை. நீ உன் பிள்ளை யாராவது திட்டாங்கன்னா உனக்கு கோபம் வருது, ஆனால் தாய் குஞ்சுகளெல்லாம் தாய் கோழியெல்லாம் தள்ளிட்டு குஞ்சு கோழிகளை அறுத்து நீ சாப்பிட்றிய, அப்போ இதை பிரிக்கிறதுல ஒரு பாவம், அதை அறுத்து திங்கிறதுல ஒரு பாவம், இதனுடைய பலன்கள்லாம் நீ அனுபவிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய நிறைய செய்திகள். இந்த இலக்கியங்கள்லாம் அதற்காகத்தான் வந்தது. இதெல்லாம் பார்க்கணும். இதற்கெல்லாம் அடித்தளமிட்டவர் திருமூலர். அவர் தான் இதை ரொம்ப தலை ஒவ்வொரு இதுக்கும் தலைப்பு கொடுத்து அற்புதமாக கொடுத்துருக்கார். 3000 தமிழ் அற்புதமாக கொடுத்துருக்கார். அதை தொட்டு வந்தது தான் திருக்குறள், அதை தொட்டு வந்தது தான் மற்ற அத்தனையும். ஆக இதெல்லாம் உலக மனித சமுதாயத்துக்கு முதல்ல கொடுத்தது நம்ம தான். ஆனால் நம்ம தான் இன்னைக்கு மோசமாக இருக்கிறோம். ஹார்ட் பேஷண்ட் அதிகமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ளவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க என்ன உணவை எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் முட்டை எடுத்தாங்கன்னா, நாங்கள் எடுத்திருக்கோம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் சர்வே எடுத்திருக்கோம், முட்டையை அதிகமாக சாப்பிட்றவங்க ஹார்ட் அட்டாக் வருது. இந்தியன் தான் அதிகமாக இருக்கிறோம், காரணம் நம்ம முட்டையை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம், அதுதான் காரணம். அது நல்லா தெரியுது. டாக்டர்கிட்ட போய் நீங்க வந்துட்டு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு டாக்டர் அப்படின்னு சொன்னா, அவர் இசிஜி எடுப்பார், எக்கோ எடுப்பார், ஆஞ்சியோகிராம் எடுப்பார். மூணு வால்வு அடைச்சிருச்சு, இன்னும் ஒரு வால்வு கொஞ்சம் தான் இருக்கு, அதுவும் அடைஞ்சிருச்சுன்னா உயிருக்கு ஆபத்து வந்துடும். இதை வந்துட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் இல்லை பைபாஸ் பண்ணணும். டாக்டர் நான் ரொம்ப சுத்தமான டாக்டர், நான் குடி பழக்கம் இல்லை, சிகரெட் பழக்கம் இல்லை, எதுவுமே இல்லை டாக்டர், எனக்கு ஏன் அதெல்லாம் வருது? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நான் மாடு சாப்பிடுவோம், ஆடு சாப்பிடுவோம், கோழி சாப்பிடுவோம், அதுதாங்க இவ்வளவும் காரணம். அதனால் இனிமேல் அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு அவர் சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டு அதை கடைபிடிப்பாங்க, அது தேவையே இல்லைன்னு விட்டுருவாங்க. அது யாருன்னா சமைச்சு கொடுத்தா கூட எனக்கு கொள்றதுக்காக பார்க்குற அப்படின்னு கோவப்படுவாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆக அறிவுபூர்வமாக சிந்திக்கும் பொழுது வருமுன் காத்தல், வந்த பின் காத்தல், சொல்லியாச்சும் கேட்டு காக்கல், இது கூட இல்லைன்னு சொன்னால் அழிவு பாதையை நோக்கி நம்ம போவோம். இதில் வந்து விதண்டாவாதமோ இதில் எது பெருசு எது சின்னதுன்றதெல்லாம் இதை யார் வெற்றி பெறும் இதெல்லாம் நோக்கம் அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், உலக மனித சமுதாயம் அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கு இந்த உணவில் என்னென்னலாம் வகைகள் இருக்குது எடுத்து பார்க்கும்போது அதில் உதவியாக இருக்கிறது நமக்கு தாவரம். அது உடல் அளவில் ரசாயன பூர்வமாக, எந்திர பூர்வமாக, மின்சார பூர்வமாக நமக்கு துணை செய்து அப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்பொழுது நம் பிறந்த பிறவின் பயனை அடைய முடியும். இதுதான் அல்டிமேட். பிறந்த பிறவின் பயனை அடைவதற்கு வழி தேடுவது தான் அல்டிமேட். அதுக்கு இந்த உடல் தேவை, இந்த உடலுக்கு உணவு தேவை, எது உணவு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய நோக்கம்.
1: மேம், உங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில சைவ உணவு முறையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அண்ட் இந்த உயர்ந்த உணவு முறைய இன்னும் நிறைய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க உங்க அமைப்பு மூலமா எதிர்காலத்துல என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க?
2: ஒரு 50 இயர்ஸ் ஆச்சு இது இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் வந்து. இப்ப இந்த அவலநில பாருங்க, இது வேண்டாம், வந்திருக்கவே வேண்டாம், அசோசியேஷனே இருந்திருக்க வேண்டாம், பட் வி ஆர் ஃபோர்ஸ் டு. அதுதான் இப்போ நிலை. ஏன்னா வி வாண்ட் டு சேஞ்ச் த யங்ஸ்டர்ஸ், நாட் டு ஃபால் இன் டு த வெல். அவங்களுக்கே தெரியாமல் கிணறுல விழுந்துட்டு இருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த லெவலுக்கு போயின்னு இருக்கோம். வி ஆர் கேன்வசிங் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் மெம்பர்ஷிப்ஸ், இண்டிவிஜுவல் மெம்பர்ஷிப்ஸ் ஆல்சோ. இப்போல்லாம் ஒரு ஒரு ஊரில் கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சங்கத்தை எடுத்து தே ஆர் டேக்கிங் டு பிரிங் அவேர்னஸ், அந்த கிராமத்தில் ஒரு அவேர்னஸ் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா, இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் லைக் க்ரீன் இண்டியா, ஃபுட் ஃபார் ஹங்கர், இது எல்லாத்தையும் நாங்கள் முன் எடுத்துன்னு போயின்ட்டுருக்கோம். ரிசர்ச், வெஜிடேரியனிசம்லேயே ரிசர்ச் பண்ணி, இது முன்னாடியெல்லாம் பாட்டிமார்கள் இதெல்லாம் அவங்களே சொல்லிகிட்டு இருந்த காலம் போய், ஏன்னா யாருக்குமே இப்போ டைம் இல்லை, டைம் இல்லைன்னு போயின்னு இருக்காங்க. ஸோ அதனால் மீடியாவையே எடுத்து, ஏன்னா எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதுனால, வி வில் டேக் தட் ஆஸ் த சோர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ட் அவர் செல்ஸ் த்ரூ திஸ் மீடியா ஃபார் ஃபியூச்சர் பிளான்ஸ். லைப்ரரிஸ், வி ஹாவ் அவர் ஓன் லைப்ரரி, யூ கேன் ஆல் கம் டு த லைப்ரரி அண்ட் ஹாவ் லுக் அட் த புக்ஸ். அண்ட் டெஸ்டிங் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இப்போ ஒரு ப்ராடக்டில் இல்லை நான்வெஜ் இருக்குது அப்படின்னு நமக்கு இதாக எடுத்துனா, வி கேன் டெஸ்ட் இட், லேப் இருக்குது, அண்ட் வி கேன் கெட் அ கரெக்ட் டிசிஷன் ஆன் தட். ஸோ தீஸ் ஆர் அவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ, அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், கஸ்டமர் அவேர்னஸ் அண்ட் எஸ்ஏ காம்படிஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் பிக் அப் ஃப்ரம் அதர்ஸ் அதர் புக்ஸ் ஆல்சோ. அதெல்லாம் பண்ணி வி வாண்ட் த ஹோல் வேர்ல்டு டு பி வெஜிடேரியன்ஸ், வெஜிடேரியன்ஸ் அண்ட் வெஜிடேரியன்ஸ் ஓன்லி, ஸோ தட் தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் அண்ட் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் விச் ஆர் தி மோஸ்ட் அல்டிமேட் ஃபார் அவர் ஹியூமன் லைஃப்.
1: ஸோ சார், இன்னைக்கு நிறைய மக்கள், அதாவது முக்கியமாக இளைஞர்கள், தன்னோட வீடுகளில் அசைவ உணவை சாப்பிடாட்டியும் வெளியே நிறைய வகையான சிக்கன், அதாவது பக்கெட் சிக்கன், பாப்கார்ன் சிக்கன், லாலிபாப் சிக்கன் போன்ற பல வகைகளை விரும்பி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அது பேசிக்லி அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்கு அடிமையாகி இந்த இந்த மாதிரியான உணவை எல்லாம் விரும்புகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
0: ஒரு இப்போ உள்ள நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு வந்து சிக்கன் குனியான ஒரு நோய் வருது, பன்றி காய்ச்சல் ஒன்று வருது, இது நம்ம சம்மந்தப்பட்டது. பறவை காய்ச்சல் ஒன்று வருது, அது பறவை காய்ச்சல் எப்போ தெரிஞ்சிருச்சு, அது யாருக்கு? பறவைகளுக்கு. சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு காய்ச்சல் வர்றதை குறிக்குது. இன்னைக்கு எத்தனை பறவைகள் அந்த காய்ச்சலில் செத்து விழுந்திருக்கு யாராவது நினைக்கிறோமா? எந்த பறவையும் சாகலை, கோழி மட்டும்தான் சாகுது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த கோழி கூட எந்த கோழி சாகுது தெரியுமா? நாட்டுக்கோழிகள் அல்ல, பிராய்லர் சிக்கன் தான் சாகுது. அதனால நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? அல்ல. இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நாடு உலகில் உள்ள கோழிகளுக்கெல்லாம் உணவை தயார் பண்ணி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அனுப்பிடுச்சு. அந்த உணவை எந்த கோழி எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோ அந்த கோழி எல்லாம் சாகக்கூடிய அளவுக்கு ஒரு ரசாயனத்தை தயார் பண்ணி காற்றுல பரப்பி விட்டுடுச்சு. இந்த உண்மைகள் எதிர்காலத்தில் தெரியும். இன்னைக்கு தான் இந்த யூடியூப் வாட்ஸ்அப்லாம் வருது, அதெல்லாம் இனிமேல் சொல்லும். இந்த விதமாக பரப்பின பிறகு அதை சுவாசிச்ச ஏற்கனவே அந்த உணவை உண்ட அந்த கோழிகளை மட்டும்தான் இது பாதிக்கும், அதுகளை மட்டும்தான் சாகும். புரியுதுங்களா? இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாடு தான் உலகம் முழுக்க கோழிகளை வியாபாரம் பண்ணி உலக நாடுகள்லாம் அனுப்பிட்டு இருக்கு. இவ்வளோ நாள வேக வச்சு பொறிச்சு அனுப்பிச்சு, இனிமே இப்பவே அணு ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அப்படியே முழுசு முழுசா கோழிகள் அனுப்புது. அந்த கோழிகள்லாம் ரொம்ப போசாக்கான கோழிகளா இருக்கும். அதை அறுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும், தோலை உரிச்சு வச்சுருப்பாங்க. அது இன்னைக்கு உலகம் முழுக்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வியாபாரம் நடக்கணும், அதற்காகத்தான் இந்த காரியம் நடந்திருக்கு. சரி, அதனால் என்னங்க தப்பு? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் கோழியை உண்ணக்கூடிய, பிராய்லர் சிக்கன் உண்ணக்கூடிய மக்கள் ஒரு பிராய்லர் கோழி உயிரோடு வாங்கிட்டு வாங்க. அவன் எப்போ அறுக்க போகிறானோ அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வாங்க. அஞ்சு நாள் வச்சு அந்த கோழியை வளர்த்து பாருங்கள். மூன்றாவது நாள் வாயிலிருந்து வெள்ளையாக நீர் கொட்டும், கண்ணு வெள்ளையாக மாறிடும். இந்த வலது பக்கம் ரெக்கையோ அல்லது இலது பக்கம் ரெக்கையோ கீழே இறங்கிடும். இப்படி அடிச்சுக்கிட்டே போய் ஒரு மூலையில் போய் நிற்கும். அப்படியே இருந்து வயிற்றுக்கள் ஒரு முட்டை மாதிரி ஒன்று வரும், அப்படியே கேள்வி செத்து போயிடும். அதுக்கு காரணம் அது உண்ட உணவு. அப்படிப்பட்ட உணவுக்குள்ள உருவாகின அந்த கோழியை தான் இன்னைக்கு மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க பல வகையான மெத்தட்ல சாப்பிடுறாங்க. அப்போ அது அத்தனையும் நோய்களை கொண்டு விடும். அந்த கோழி எப்படி சாகுதோ அது இவங்களுக்குள்ள கொஞ்சம் அணுவணுவா சாகடிக்கக்கூடிய காரியத்தை அது பண்ணுது. அதனால் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா நிச்சயமா சாப்பிட மாட்டாங்க. அப்ப நாட்டுக்கோழி சாப்பிடலாமா? இதை வேண்டானது அது மட்டும் எதுக்கு வேணும்? எதுக்காக இதை விரும்புறீங்களோ அது தேவையில்லைன்னு ஆயிட்ட பிறகு அதுவும் தேவையில்லையே, அது பாட்டில் வாழ விட்டுடலாமே. இப்படிலாம் விட்டீங்கன்னா வெறும் நாட்டுக்கோழியாக உலகத்தில் அதிகமாகிட்டு நாடே கோழியாக இருக்குங்க, அப்படிலாம் கிடையாது. காட்டில் உள்ள விலங்குகளை நம்ம கொல்றோமா? அப்படி கொல்லாததுனால அது வந்துட்டு உலகமெல்லாம் அப்படியே பரவி விடுவோம், அப்படியே உள்ளே வந்து நிறைஞ்சிருச்சா? அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு ஆட்டுப்பால் இருந்தாலும் நமக்கு நன்மைன்னு நினைக்கிறோமோ அந்த ஆட்டுப்பால் இன்றைக்கி நமக்கு இல்லை. காரணம் ஆடுகள் குறைஞ்சி விட்டதுனால. மாட்டுப்பால் இன்னைக்கு குறைஞ்சிட்டு போகுது, காரணம் மாடுகள் குறைஞ்சி விட்டதுனால. குறைஞ்சிட்டா உடனே வந்துடும்ன்றதுனால படைக்கிறவன் இறைவன். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா எவ்வளோ படைக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும் அவனுக்கு தெரியும், அவன் செய்வான். இயற்கை தான் செய்தா, இயற்கைக்கும் ஒரு வலிமை உண்டு. எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் தெரியும், அதெல்லாம் அது பார்த்துக்கும். நம்ம அந்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த கோழி, இந்த முட்டை, இந்த செய்திகள்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டாலுமே, புரிஞ்சுக்கிட்டாலுமே போதும், அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் உங்க பொன்னான சுவாரஸ்யமான கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். முக்கியமா அசைவ உணவு முறைய நாம ஏன் பின்பற்ற கூடாதுங்கிறதுக்கு ஆணித்தரமான பல காரணங்களை முன் வச்சீங்க. சோ மீண்டும் இன்னொரு முறை உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி சார். நன்றி மேம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
3: வேர்ல்ட் வெஜ் கவுன்சில் அமைப்பை சேர்ந்த இயக்குநர்களான மிஸ்டர் எம் ஏ ஹுசேன் அண்ட் மிஸ் சாந்தி சரோத்மன் கிட்ட இருந்து தாவர உணவோட மகத்துவத்தை பத்தியும், வேர்ல்ட் வெஜ் கவுன்சில்ங்கிற அமைப்பு மூலமா எப்படியெல்லாம் மக்கள் மத்தியில சைவ உணவு முறையை பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்கிறத பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? தொடர்ந்து கேளுங்க குட் மார்னிங் எம்ஓபி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி. இன்னைக்கு நாம சைவ உணவு முறை பத்தி தான் ரொம்பவே டீட்டெயிலா பேசிட்டு இருக்கோம். இது நமது சமுதாயம், நமது பெருமை. பரபரப்பா ஆபீஸ் கிளம்புறப்போ சரியா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம ரெஃப்ரிஜிரேட்டர்ல சைலண்டா தூங்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு கடையில ஒரு மாசம் முன்னாடி வாங்கின உங்க ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ ஒரே ஒரு டம்ளர் கடகடன்னு குடிச்சிட்டு ஆபீஸ் ஓடுற வெஜிடேரியன் ஆனீங்க. அப்போ இந்த அதிர்ச்சியான நியூஸ் உங்களுக்காக தான். நீங்க 100% வெஜிடேரியன் நினைச்சு குடிக்கிற ஜூஸ்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் மட்டும் இல்லாம மீன்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபிஷ் ஆயிலும் செம்மறி ஆடுகளோட உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட முடியோட எசன்ஸும் நிறையவே இருக்கு. பழச்ச

தயாரிப்பு நிறுவனங்கள் பல தன்னோட தயாரிப்புகள்ல ஒமேகா 3S அப்படிங்கற ஒரு பொருள் உபயோகப்படுத்துறாங்க. இந்த ஒமேகா 3S கடல் சார்ந்த உயிரினங்கள்ல இருந்து தான் எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பல நிறுவனங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல விட்டமின் டிங்கிற சத்து நிறைய இருக்கிறதா சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த விட்டமின் டி லானோலின்ங்கற ஒரு பொருள்ல இருந்து எடுக்கப்பட்டு நாம குடிக்கிற ஜூஸஸ்ல சேர்க்கப்படுது. லானோலின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது செம்மறியாடுகளோட உடம்பு முடியல இருக்கிற மெழுகு மாதிரியான ஒரு பொருள். இதைத்தான் விட்டமின் டிங்கிற பேர்ல நம்ம ஃபேவரட் ஜூசஸ் மூலமா நம்ம உடம்புல நமக்கு தெரியாம நாமளே சேர்த்துட்டு இருக்கோம். என்ன மக்களே, நம்ம முடியல? எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 உங்க குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் சைவ உணவு முறை பத்தின பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அசைவ உணவு நம்ம உடம்பை எப்படி எல்லாம் பாழாக்குங்கறத பத்தி நம்ம எல்லாருக்கும் இப்ப ஒரு கிளியர் ஐடியா இருக்கும் இல்லையா? நம்ம அடுத்ததா கேட்க போறது, கன்சியூமர்ஸ் ஆன நமக்கு இறைச்சி தொழிற்சாலைகள் காட்ட மறுக்கும் அதோட கொடூர முகத்தை பத்தி தான். பெரும்பாலானவங்க இன்னும் விரும்பி சாப்பிட்டுட்டு வர பல வகையான இறைச்சி எப்படியெல்லாம் விலங்குகளை கொடுமைப்படுத்தி நம்ம நாக்கு ருசிக்காகவும் லாபத்திற்காகவும் உற்பத்தி செய்யப்பட்டு வருதுங்கறத பத்தி இப்போ நம்ம ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி மூலம் தெரிஞ்சுக்க போறோம். விலங்கு உரிமை ஆய்வாளர்கள் பலர் மாமிசத்திற்காக கோழி குஞ்சுகள் கொல்லப்படும் ஹேச்சரிஸ் எனப்படும் பொறிப்பகங்களின் நிதர்சனமான உண்மையை உலகிற்கு காட்ட இப்பொறிப்பகங்களின் நடவடிக்கைகளில் தீவிர விசாரணை நடத்தி வந்துள்ளனர். இன்றைய மாமிச தொழிற்சாலைகள் நமக்கு காட்ட மறுக்கும் அதன் கொடூர முகமே இவ்விசாரணையிலிருந்து கண்டறியப்பட்ட தகவல். பொறிப்பகம் என்பது நம்மில் பலர் அன்றாடம் உண்ணும் கோழிகள் உற்பத்தி செய்யப்படும் இடம். இங்குதான் ஆயிரக்கணக்கான கோழி முட்டைகள் தினமும் செயற்கை முறையில் பொறிக்கப்படுகின்றன. முட்டைகளிலிருந்து வெளிவரும் கோழி குஞ்சுகள் தனது குறுகிய வாழ்நாளின் முதல் தினத்தை இங்கு கழித்துவிட்ட பின் மேலும் உற்பத்தி செய்யப்படுவதற்கு தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தனது தாயின் பாதுகாப்பிற்காக இயங்கும் இக்கோழி குஞ்சுகளின் கூக்குரல் நாள் முழுவதும் இத்தொழிற்சாலைகளில் ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை கேட்பவர் எவரும் இல்லை. ஏனெனில் இக்குஞ்சுகள் இருப்பது மனிதாபிமான மற்ற மாமிச உற்பத்தி துறையின் கொடூரக்கரங்களில்தான். இச்சிறிய உயிரினங்கள் தனது முதல் நாளை ஃபேக்டரி இன்குபேட்டர்ஸ் எனும் அடைக்காக்கும் கருவிகளில் கழிக்கின்றன. இங்கு இவைகளை உயிரினங்களாக கருதாமல் சிறிதும் இரக்கமின்றி உயிரற்ற பொருட்களைப் போல அலட்சியத்துடன் கையாளப்படுகின்றன. இயற்கையின் நடைமுறைப்படி ஒரு கோழி குஞ்சு தான் பிறந்த ஓரிரு நாட்களுக்கு தன் தாயின் கதகதப்பையே தேடும். தன் தாயின் சிறகுகளுக்கு நடுவே உணரும் பாதுகாப்பினை உணர்வது அக்குஞ்சுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் மாமிச உற்பத்தி துறையின் கையில் சிக்கியிருக்கும் இக்குஞ்சுகளின் நிலைமையோ தலைகீழான ஒன்று. பிறந்த சில மணி நேரங்களிலேயே ஆயிரக்கணக்கான கோழி குஞ்சுகள் உற்பத்தி கருவிகளில் பொருத்தப்பட்டிருக்கும் கன்வேயர் பெல்ட்களில் சிறிதும் இரக்கமின்றி வீசப்படுகின்றன. இங்குதான் குஞ்சுகளிடமிருந்து முட்டைகளின் ஓடுகள் பிரிக்கப்பட்டு தகர்த்தெறியப்படுகின்றன. இங்கிருந்து அடுத்தடுத்த உற்பத்தி செயல்முறைகளுக்காக கன்வேயர் பெல்ட் எனப்படும் தனிப்பட்ட பாதைகள் மூலம் கோழி குஞ்சுகள் மேலும் கொண்டு செல்லப்படுகின்றன. அப்படி கொண்டு செல்கையில் சில குஞ்சுகள் பாதையிலிருந்து கீழே விழுந்து விடுகின்றன. கீழே விழும் குஞ்சுகளின் கதி மிகவும் கொடுமை வாய்ந்தது. அவை மனிதாபிமானமற்ற முறையில் மறுபடியும் அப்பாதையிலேயே செலுத்தி துன்புறுத்தப்படுகின்றன. பாதையில் தங்கிவிடும் குஞ்சுகளின் கதியோ அதைவிட கொடுமையானது. மேலும் தொழிற்சாலைகளில் உள்ள தரக்குறைவான நிலைமையினால் உற்பத்தி கருவிகளில் செலுத்தப்படும் ஆயிரக்கணக்கான குஞ்சுகளில் பல வலி தாங்க முடியாமல் பலவீனமாகி விடுகின்றன. சில குஞ்சுகள் இறந்தும் விடுகின்றன. பலவீனமடைந்த குஞ்சுகள் அவை உயிருடன் இருக்கும் போதே அதன் தலைப்பகுதி இரக்கமின்றி அதன் உடலிலிருந்து அகற்றப்பட்டு இறந்த குஞ்சுகளுடனும் முட்டை ஓடுகளுடனும் ட்ராஷ் கண்டெய்னர்ஸ் எனப்படும் குப்பை கூடங்களில் வீசப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் தனது தாயின் பாதுகாப்பை இயங்கும் குஞ்சுகளின் நெளிந்த கூக்குரலுக்கு இடையே அவை இரக்கமின்றி நொறுக்கப்படுகின்றன. உற்பத்தி செயல்முறையில் உயிர் பிழைத்த குஞ்சுகள் அவற்றுக்கு மேலும் காத்திருக்கும் கொடுமையை அறியாது வேக்சினேஷன் எனும் தடுப்பு மருந்து செலுத்தும் கருவிகளை வந்தடைகின்றன.
இங்கு குஞ்சுகள் துடிக்க துடிக்க அதன் உடல்களில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு கிரேன்ஸ் எனப்படும் கூடங்களில் நூற்றுக்கணக்கான குஞ்சுகள் ஒன்றின் மேல் ஒன்று அடைத்து வண்டிகளில் ஏற்றப்பட்டு ஃபேட்டனிங் ஃபார்ம்ஸ் எனப்படும் செயற்கை முறை வளர்ப்பகங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. குஞ்சுகள் தனது குறுகிய வாழ்வின் மீதமுள்ள சிறு நாட்களை இங்குதான் கழிக்கின்றன. பல ஆண்டுகளாக வணிக நோக்கத்துடன் செயல்படும் பண்ணைகளில் செயற்கையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் இக்குஞ்சுகள் இனப்பெருக்கப்படுவதால் அவை இயற்கைக்கு மாறான வேகத்தில் அதிவிரைவாக வளர்கின்றன. அதாவது, பண்ணைகளில் குஞ்சுகள் வளர்க்கப்படும் வேகத்தில் ஒரு மனித குழந்தை வளர்க்கப்பட்டால் 2 வருடங்களில் அக்குழந்தையின் சராசரி எடை 158 கிலோவாக இருக்கும். செயற்கை வளர்ப்பு முறையினால் வளர்க்கப்படும் கோழிகள் தன் தசைகள் வளரும் வேகத்தையும் அதனால் அதிவிரைவாக கூடும் தனது எடையையும் தாங்க முடியாமல் சுயமாக இயங்கும் தன்மையை முற்றிலுமாக இழந்து விடுகின்றன. ஏனெனில் தனது உடல் எடையை அக்கோழிகளால் சுமக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே அவற்றில் சில கோழிகள் இறந்தும் விடுகின்றன. இறந்து போன கோழிகள் குப்பை கூடங்களில் வீசப்பட்ட பின் உயிருள்ள கோழிகள் ஸ்லாட்டர் ஹவுசஸ் எனப்படும் இறைச்சி கூடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்ற கோழிகளின் அகவை வெறும் 40 நாட்களே ஆகும். இறைச்சி கூடங்களுக்கு வந்து சேரும் கோழிகளின் சிறகுகளை சிறிதும் இரக்கமின்றி வெட்டிய பின் மனிதாபிமானமற்ற முறையில் அவை துடிக்க துடிக்க கொல்லப்படுகின்றன. இதுவே அக்கோழிகளின் துன்பம் நிறைந்த முடிவு. ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 200 மில்லியன் கோழி குஞ்சுகள் முட்டை தொழிற்சாலைகளில் உயிருடன் அரைக்கப்படுகின்றன. சில தொழிற்சாலைகளில் ஆண் குஞ்சுகள் மட்டும் மீட் கிரைண்டர்ஸ் எனப்படும் கருவிகளில் உயிருடன் நசுக்கி கொன்று வீசப்படுகின்றன. இது இப்படி இருக்க போர்க் எனப்படும் பன்றி இறைச்சி தொழிற்சாலைகளிலோ பன்றிகளுக்கு உச்சக்கட்ட கொடுமை இழைக்கப்படுகிறது. பன்றி இறைச்சி தொழிற்சாலைகளின் இலக்குப்படி 1 மணி நேரத்திற்கு 1100 பன்றிகள் கொல்லப்பட்டு உற்பத்தி செயல்முறைக்குள் செலுத்தப்பட வேண்டும். அப்படியென்றால் உற்பத்திக்காக எடுத்து வரப்பட்ட பன்றிகள் அவை தன்னினைவுடன் இருக்கும் போதே ஸ்கேல்டிங் டேங்க் எனப்படும் கொதிக்கும் தண்ணீர் கொண்ட தொட்டியிலிட்டு கொதிக்க வைக்கப்படுகின்றன. அவை தன்னிலை உணர்வுடன் இருக்கும் பொழுதே கொதிக்கும் நீரினால் அதன் தோல் உரிக்கப்பட்டு பின் மேலும் உற்பத்தி செயல்முறைக்குள் செலுத்தப்படுகின்றன. இதுவே இன்றைய இறைச்சி உற்பத்தி தொழிற்சாலைகள் நம்மிடமிருந்து மறைக்கும் கொடூர முகம். வணிக நோக்கத்துடன் செயல்படும் இவை விலங்குகளின் உணர்வுகளை சிறிதும் கருத்தில் கொள்ளாது லாபத்திற்காக குறுகிய நேரத்தில் அதிக உயிர்களை கொல்வதே வழக்கமாக கொண்டுள்ளன. ஏனெனில் குறுகிய நேரத்தில் அதிக உற்பத்தி கணக்கை காட்டுவதுதான் இத்தொழிற்சாலைகளுக்கு லாபத்தை தருகிறது. மேலும் லாபத்திற்காக உற்பத்தி நேரத்திற்கான இலக்கு குறைவாகவே வைக்கப்பட்டிருப்பதனால் விலங்குகள் உயிரோடு இருக்கும் போதே அவை உற்பத்தி செயல்முறைக்குள் செலுத்தப்படுகின்றன. ஆனால் அச்செயல்முறையினால் விலங்குகள் உணரும் வலியினை பற்றி எவரும் நினைத்து பார்ப்பதில்லை. அதுவே இன்று விலங்குகளின் உயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அவல நிலை. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறைச்சி உண்ணுவதை தவிர்த்துவிட்டு சைவ உணவு முறையை பின்பற்றினால் உலகம் முழுவதும் இன்றும் உண்ண உணவின்றி பசியில் வாடும் 842 மில்லியன் மக்களின் பசியினை பெருமளவுக்கு போக்கிவிட முடியும். ஏனெனில் இறைச்சி உற்பத்திக்காக விலங்குகளுக்கு கொடுக்கப்படும் லைவ் ஸ்டாக் கிரெயின்ஸ் எனப்படும் கால்நடை தானியங்களை மக்களுக்கு கொடுத்தால் 800 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களின் பசியினை போக்க முடியும். இறைச்சி உண்பதை தவிர்த்தல் விலங்குகளின் வாழ்வுரிமையை மீட்டு தருவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களாகிய நமது நன்மைக்கு பெரிதும் உதவும். அது உலகத்தில் மனிதாபிமானத்தையும் நிலைநாட்டும். இதுவே மறுக்கப்பட முடியாத உண்மை. ஸோ மக்களே, டாக்குமெண்ட்ரியை கேட்டீங்கல்ல, மனிதர்களோட சுயநலத்துக்காக விலங்குகள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்படுறாங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆனா இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கூட இன்னும் எத்தனையோ 1000கணக்கான விலங்குகள் இந்த உச்சக்கட்ட கொடுமைய சத்தமே இல்லாம அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது ரொம்பவே கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான். ஆனா ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, ப்ளூ கிராஸ், பெட் அனிமல் வெல்ஃபேர் சொசைட்டி, ஸ்ட்ரே ரிலீஃப் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் போன்ற பல அமைப்புகள் இந்த நிலைமையை மாத்தவும்
விலங்குகளோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க. சோ இப்ப இருக்கிற இந்த நிலைமை கண்டிப்பா எதிர்காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சியோட அடுத்த பகுதிக்கு போறோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க குட் மார்னிங் எம்ஓபி வித் மீ ஜனனி. இன்னைக்கு நம்ம சைவ உணவு முறை பத்தி ரொம்பவே டீடைலா பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம் நமது பெருமை. French fries. இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் உடனே பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்க்கு ஓடி போய் ஒரு பேக் ஃபுல்லா வாங்கி சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? எங்க பார்த்தாலும் அசைவமயமாவே இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். ஆனா இப்ப அது கூட அசைவம் தான் பல ஆய்வாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. அது எப்படி அசைவம் ஆக முடியும்? அத வெறும் உருளைக்கிழங்கு தானே இருக்குன்னு நீங்க உச்சக்கட்ட கடுப்புல யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு இங்க நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. அதாவது சுவைக்காக பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல உருளைக்கிழங்கோட சேர்த்து பன்றி இறைச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட கொழுப்பும் நிறையவே சேர்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம மாச கணக்குல அது கெட்டு போகாம இருக்க பீஃப் டாலோங்கிற ஒரு ப்ராசஸ் செய்யப்பட்ட அசைவ எண்ணெயில நறுக்கின உருளைக்கிழங்க பொறிச்சப்புறம் பெரிய பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ்ல 6 மாசத்துக்கும் மேல அடைச்சு வச்சு ஃப்ரீஸ் செய்யப்படுது. இந்த உருளைக்கிழங்கு தான் இன்னொரு தடவை நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு பொறிச்சு தராங்க. சோ மக்களே, இனிமே பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் உங்க வெஜிடேரியன் லிஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. வெல், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இட்ஸ் டெஃபினெட்லி வர்த் ட்ரை. இப்போ நம்ம குட் மார்னிங் எம்ஓபி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சைவ உணவு முறையை பத்தி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அசைவ உணவு முறையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ண கூடாதுங்கறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சிய நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செஞ்சு இறைச்சி சாப்பிடுறத தவிர்த்துட்டு தாவர உணவு முறையையே பின்பற்றுங்க. அதுதான் மனிதர்களான நமக்கு உகந்த உணவு முறை. அண்ட் அது மட்டும் இல்ல, ஆன் அ லாங்கர் ரன் சைவ உணவு முறை தான் நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை என்னைக்குமே தக்க வைக்கும். முக்கியமா வாழ்க்கையில நம்மள மாரலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் உயர்த்தி ஒரு நல்ல மனிதன்கிற அடையாளத்தையும் நமக்கு கொடுக்கும். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது குட் மார்னிங் எம்ஓபி, ஒன்லி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி. அண்ட் இத்தோட நான் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. சோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஜனனி. குட் பை, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: அவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம என்ன நோட்டீஸ் பண்றோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேட்ச் பேட்சா பிரிக்கிறாங்க, அதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் வர சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காலேஜஸ் எல்லாம் பக்காவா ப்ரிகாஷன் மெஷர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு தான் தெரியுது.
1: ஓகே, இப்படி ப்ரிகாஷன் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் நம்ம சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னங்கறத நம்மளோட டீம் சொல்ல போறாங்க. கேட்டுடலாமா?
0: கண்டிப்பா இமிடியட்டா கேட்டுடலாம்.
2: சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும்.
1: மெயின்டெய்ன் ரெஸ்பிரேட்டரி ஹைஜின்.
3: கண்கள் மூக்கு வாய் தொடுவதை தவிர்க்கவும்.
2: முகக்கவசம் உயிர்கவசம்.
1: ரெகுலர்லி கிளீன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட் ஃப்ரீக்வென்ட்லி டச் சர்ஃபேஸ்.
3: கைகளை அடிக்கடி கழுவுங்கள்.
2: பொது இடங்களில் எச்சில் துப்பாதீர்.
1: சீக் இன்ஃபர்மேஷன் ஆன் COVID-19 ஃப்ரம் கிரெடிபிள் சோர்சஸ்.
3: நாம் போராட வேண்டியது நோயுடன் தான், நோயாளிகளுடன் அல்ல. அவர்களை கவனமாக பார்த்து கொள்ளவும்.
2: தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கவும்.
1: கால் நேஷனல் டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் 1075 ஆர் ஸ்டேட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஃபார் என்கொயரிஸ்.
3: மேலும் கொரோனா தகவல்களை அறிய உதவி எண் 1075 அல்லது மாநில உதவி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: கூட்டமான பொது இடங்களை தவிர்க்கவும். பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றவும்.
1: Seek psychological support for any stress or anxiety.
3: தேவையில்லாத வதந்திகளை சமூக வலைத்தளங்களில் பரப்ப வேண்டாம்.
1: இந்த கொரோனானால நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதை பார்த்திருக்கோம், அஃபெக்ட் ஆகி மீண்டு வந்தவங்களையும் பார்த்திருக்கோம். அப்படி மீண்டு வந்தவங்கல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களதான் நம்ம இப்ப இன்வைட்.
0: அப்படி அவங்க யாரு?
1: அவங்க வேற யாரும் கிடையாது, எங்க வீட்டு பக்கத்துல ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்க லக்ஷ்மி அக்கா. லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம் ஸ்வேதா அண்ட் ஜெயலட்சுமி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ.
1: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா கொரோனானால நிறையவே அஃபெக்ட் ஆயிருக்கும். சோ அத எப்படி மீண்டு வந்துட்டு இருக்கீங்க? வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் தட் யூ ஆர் டேக்கிங்?
4: ஓகே, ஸோ லாக்டவுன் முன்னாடி வந்து நான் ரொம்பவே ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் ஆனேன். பட் இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் டு ஒர்க். அண்ட் இப்போ என்ன ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என் ஷாப்பில் வந்து ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அண்ட் ஃப்ளோர்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணிட்டேன். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக என்கிட்ட 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 3 எம்ப்ளாயுமே பர்ஃபெக்டாக 2 டோஸ்மே பண்ணிட்டாங்க. அண்ட் நானும் 2 டோஸ்மே போட்டுட்டேன். And one more thing enana temperature employees ku 2 times a day kandipa check pannu and double mask kandipa wear pannu and suppose customers mask eduthu varlanaalo we'll provide them a mask.
1: Amazing akka, super ah sonninga. ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எல்லா கடையுமே ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.
0: நீங்க கண்டிப்பா ஸ்வேதா, எல்லா கடையுமே வந்து இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அக்கா மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொரோனா கவுண்டிங்ல ஜீரோ ஆகி மைனஸ்ல போகும் நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா, ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொன்னீங்க, சூப்பர். கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: லட்சுமி அக்கா, உங்ககிட்ட நான் இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லாக்டவுன்லாம் போகி நார்மல் லைஃப்க்கு திரும்பி வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
4: ஓகே, ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எல்லாருமே வேக்சின் கண்டிப்பாக 2 டோஸுமே போட்டாகணும். அது போட்டால் மட்டும்தான் எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாரும் பேக் டு நார்மல் லைஃப் வருவோம். அண்ட் தேங்க்யூ.
1: தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி அக்கா, எங்களோட செக்மெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ ஜெயா, நம்ம அடுத்து வந்து பேச போறது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான். அவங்க அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க காலேஜ்க்கு வரதுக்கு. ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ், இப்படி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா?
0: கண்டிப்பா பேசலாம், உடனடியா நம்ம கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம்.
1: ஓகே, சோ ஆஸ் ஐ செட், ரெண்டு பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் நம்ம கூட இருக்காங்க. இட்ஸ் நன் அதர் தேன் சம்யுக்தா கண்ணன் அண்ட் மகாலட்சுமி சுப்பிரமணியன்.
5: காலேஜ் எல்லாருமே வந்து வேக்சின் போட்டதை அலோவ் பண்றாங்க. சோ நாங்க எங்க வேக்சின் போடாத ஃப்ரெண்ட்ஸையும் வேக்சின் போட சொல்லி நாங்க சஜஸ்ட் பண்றோம்.
0: ஓகே, இப்ப அடுத்து சம்யுக்தா, நீங்க 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டுட்டீங்க இல்லையா? சோ வேக்சினேஷன் போடும் போது உங்க மனசுல என்னெல்லாம் ஓடிட்டு இருந்தது? சூப்பர் சம்யுக்தா, இதுதான் ஒரு நல்ல சிட்டிசன் பண்ண வேண்டிய விஷயம். வேக்சினுக்குலாம் பயப்படாம போய் எல்லாரும் 2 டோஸ் வேக்சினும் போட்டு கம்ப்ளீட் பண்ணி கொரோனாவை ஃபைட் பண்ணி வின் பண்றோம்.
1: அழகா சொன்னீங்க ஜெயலட்சுமி. நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. வேக்சினேஷன் போட்டுட்டேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் போயிட முடியாது. எப்பயுமே டபுள் மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். இத்துடன் நம்மளோட ப்ரோக்ராம் ஒரு நிறைவுக்கு வருகிறது. சோ நம்மளோட கெஸ்ட்

0: எல்லாருக்குமே லக்ஷ்மி அக்கா, சம்யுக்தா கண்ணன் அண்ட் மகாலட்சுமி சுப்பிரமணியம்க்கு பெரிய பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் என் கூட இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஃபுல்லா ஆர்ஜே பண்ண என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயலட்சுமிக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். வெல்கம் ஸ்வேதா. பார், இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? டாக்டர்ஸ், நர்ஸ், தூய்மை பணியாளர்கள், போலீஸ் இவங்க எல்லாருக்கும் தான் நம்ம பிக் தேங்க்ஸ் சொல்லணும். அது நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப சொல்லிடலாம்.
1: தேங்க்யூ சோ மச்.
0: இதோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடை பெறுவது உங்கள் ஸ்வேதா அண்ட்
2: நான் உங்கள் ஜெயா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி.

upright. You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம எம்ஓபி ஸ்டார்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம கூட இருக்கிறது ஒரு ஃபேமஸ் பாக்ஸர், நம்ம எம்ஓபியோட ஸ்டார். சோ நேர்களே, நீங்க எல்லாரும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன இறுதி சுற்று படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ரித்திகா சிங் நடிச்ச அந்த மதி கேரக்டர், அவங்கள இப்ப நேராவே நாம இப்போ நம்ம ஸ்டுடியோல கொண்டு வந்திருக்கோம். அவங்க தான் நம்ம எம்ஓபி ஸ்டார் பாக்ஸர். அவங்க பேரு மிஸ் மோனிஷா. வணக்கம் மோனிஷா.
1: வணக்கம்.
0: சோ நேயர்களுக்காக நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுமா?
1: என்னோட நேம் மோனிஷா, என்னோட நேட்டிவ் நாமக்கல். என்னோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே நான் நாமக்கல்ல தான் முடிச்சேன். இப்போ காலேஜுக்காக சென்னையில எம்ஓபி வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். நான் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய நேஷனல் லெவல் மீட் எல்லாம் போயிருக்கேன். நேஷனல் கோல்டு மெடல் பண்ணிருக்கேன் பைகா நேஷனல்ஸ்ல. நிறைய சப் ஜூனியர் ஜூனியர் நேஷனல்ஸ் போயிருக்கேன். எஸ்எஃப்ஏ நேஷனல்ஸ்ல கூட சில்வர் மெடல் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டா எம்ஓபி வந்ததுக்கு அப்புறம் நான் எம்ஓபி மூலியமா ஸ்ரீலங்கால நடந்த இந்தியா பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போய் அட்டன் பண்ணி அதுல கோல்ட் மெடல் வின் பண்ணிட்டு வந்தேன்.
0: கங்க்ராச்சுலேஷன்ஸ் மோனிஷா. சோ நம்ம எம்ஓபி இது ஜாயின் பண்ண அப்புறம் நீங்க சொன்னீங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. சோ நீங்க விளையாட்டையும் படிப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? சோ ஹவு டஸ் எம்ஓபி ஹெல்ப் யூ இன் கெயின் ஸ்ட்ரைக்கிங் தட் பேலன்ஸ்?
1: எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அப்போ மேட்சஸ் இருந்தாலும் எங்களுக்கு அலோவ் பண்றாங்க. அவங்க அலோவ் பண்ணிட்டு ஆஃப்டர் எங்களுக்கு இன்டர்னல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மேம்ஸ் வந்து எங்களுக்கு நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணலைனாலும் எங்களுக்கு அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸும் அதுக்கான கைடன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்க. எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. மேம்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க.
0: சோ நீங்க பாக்ஸிங் அண்ட் இன்ஃபேக்ட் கபடி கூட விளையாடுறீங்க இல்லையா? சோ ரெண்டுமே ரொம்ப கடினமான ட்ரிக்கியான ஸ்போர்ட் இல்லையா? நிறைய டைம் ஒதுக்க வேண்டியிருக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்க?
1: எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் ரெண்டு செஷன் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ பாக்ஸிங் மேட்ச் வந்ததுன்னா நான் 2 செஷன்ஸ் வந்து பாக்ஸிங் கன்வெர்ட் பண்ணிப்பேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் வந்து கபடி பண்ணிப்பேன். அப்போ வந்து எனக்கு 3 செஷன்ஸ் போட்டுருவேன். இல்லை அப்படின்னா 2 செஷன்ஸ் வந்து பாக்ஸிங் ஒரு செஷன், கபடி ஒரு செஷன் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சோ நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் உமனா இருக்கிறதுக்கு உங்களுக்கு போத் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் வந்து தேவைப்படும் இல்லையா? சோ நீங்க அந்த அந்த ஹெல்த் விஷயத்துல அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறீங்க?
1: எங்களுக்கு வந்து எம்ஓபியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாரும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நாங்கள் எதனா மேட்சஸ் போனால் கூட நாங்கள் எங்கள் மணி எடுத்து செலவு பண்ணாமல் அவங்க டிஏ பைசாலாம் எங்களுக்கு ரெடி பண்ணியாக கொடுக்குறாங்க. ஸோ நாங்கள் எங்கன்னா வெளியே போனால் கூட ஈஸியாக எங்களோட டயட்டை வந்து நாங்கள் எடுத்துட்டு போக முடியுது.
0: சோ கோச்சிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதாவது நம்ம காலேஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்றாங்க? சோ ஹவ் அந்த கோச்சிங் வந்து என்ன லெவல்ல இருக்கு?
1: எங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நாங்க எம்ஓபிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் எங்களுக்கு கரெக்டா எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா அவங்க அலோவ் பண்றாங்க, இல்ல எங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷெட்யூல் மாத்தி போடுறாங்க. அதனாலதான் எங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரீயா பண்ண முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மென்டல் அண்ட் பிசிக்கல் ஈக்குவலா இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இல்லாம இருக்கிறதுக்கு எங்க கோச்சஸ் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி எல்லா செஷன்ஸும் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு எப்போ மேட்ச் டைம்ல என்ன கரெக்டா கொடுக்கணும், இல்ல மற்ற டைம்ல எவ்வளவு ஹெவியா கொடுக்கணும்ன்றத கரெக்டா மேனேஜ் பண்ணி கொடுக்குறாங்க.
0: ஓகே. சோ அந்த பாக்ஸிங்கிற அந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப மாஸ்குலைன் ஸ்போர்ட் இல்லையா? நிறைய ஆண்கள் தான் அதை தேர்ந்தெடுத்து ஒரு கெரியரா எடுத்துக்க முன் வராங்க. சோ அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணா நீங்க வந்து என்னென்ன ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க?
1: எங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோ அப்போ எனக்கு அந்த அளவுக்கு பெருசா பசங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இல்ல. நான் நிறைய ட்ரைனிங் பண்றதே பாய்ஸோட தான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் எதுவும் இல்ல. அதெல்லாம் பாய்ஸ் பண்றது எல்லாமே கேர்ள்ஸால பெட்டராவே பண்ண முடியும். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி இப்ப பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பாக்ஸிங் பாய்ஸ் மட்டும் தான் இருந்தது, இப்போ கேர்ள்ஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பாய்ஸ்க்கு ஈக்குவலா கேர்ள்ஸும் எல்லாமே பண்ண முடியும், நாங்களும் பண்ணி காட்டுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட் நான் எடுத்து
0: பண்ணிட்டு இருக்கேன் மோனிஷா. ஸோ இப்போ இருக்கிற நிலையில பெண்கள் வந்து எவ்வளவு தூரம் பாக்ஸிங்க கான்பிடென்டா ஒரு கெரியரா எடுத்துக்க முன் வராங்க? இப்போ நீங்க பாக்ஸிங்ல ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் அந்த மாதிரி நிஜமாவே முன் வராங்களா?
1: ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நம்ம வந்து முக்கியமா நம்ம கரெக்டா இருந்தா கூட நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது இந்த ஃபீல்டுல நிறையவே இருக்கு. எல்லாரும் நினைச்சா பண்ணலாம், ஆனா அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நம்மளும் ஒரு பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு ரைட்ஸ் வாங்கி கொடுக்கணும், பாய்ஸ்க்கு ஈக்குவலா நம்மளும் கட்ஸா பண்ணி காட்டணும் அப்படின்றது வந்து நமக்கு செல்ஃபா இருந்தாதான் கண்டிப்பா இதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இருக்கவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஓகே, சோ நீங்க கத்துக்கிற உங்க பேட்ச்ல பெண்கள் தான் நிறையவா இல்ல பாய்ஸ் தான்?
1: இல்ல பாய்ஸ் தான் அதிகம். நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு 20-25 பாய்ஸ் இருக்காங்க அப்படின்னா நாங்க ஒரு 2-3 கேர்ள்ஸ் தான் இருந்தோம். இது வரைக்குமே அப்படிதான். இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட பாய்ஸ் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, யூனிவர்சிட்டி போயிட்டு இருக்காங்க, பட் கேர்ள்ஸ்க்கு இன்னும் கொண்டு வரல. இருந்தாலும் கேர்ள்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க டெய்லி. அவங்க ஒரு 4-5 மெம்பர்ஸா இருந்தாலும் அவங்க ரெகுலரா பண்றாங்க. எல்லாருமே தி பெஸ்ட் பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நல்லா இருக்கும்.
0: ஓகே, சொசைட்டி கவர்மெண்ட் எல்லா தரப்புல இருந்தும் சப்போர்ட் வேணும்.
1: ஏன்னா பாய்ஸ்க்கு ஈக்குவலா கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம பாய்ஸ்க்கு வந்து குடுக்கற பிரெஃபரன்ஸ் கேர்ள்ஸ்க்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க.
0: கரெக்ட், அதாவது சொசைட்டில அந்த ஒரு சேஞ்ச் வேணும், அந்த சேஞ்ச். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு மனிதனோட ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு, அதாவது ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், பிசிக்கல், மென்டல், எல்லா விதத்திலயும் எப்படி ஹெல்ப் பண்ணும் ஸ்போர்ட்ஸ்?
1: நீங்க ஆக்சுவலா நார்மல் பர்சனை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஈஸியா அடாப்ட் ஆயிப்பாங்க. எந்த சிச்சுவேஷனுக்குமே அவங்களால இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டா இருக்கட்டும், ஒரு பிளேஸ்ல நீங்க போய் தங்குறதா இருக்கட்டும், இல்ல ஜேர்னி டைம்ல எங்கன்னா மூவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க ஈஸியா மூவ் பண்ணி போயிடுவாங்க. அது இல்லாம நம்ம பிசிக்கல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் ஈஸியா உங்களால அப்ரோச் பண்ணி போக முடியும். நார்மலா படிக்கிறவங்களை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஈஸியா கொஞ்ச நேரத்திலே அதை அப்சர்வ் பண்ணி படிப்பாங்க. அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவங்க மென்டல் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்லா பிசிக்கோட இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்போ ஈஸியா அவங்களால எது வேணா அடாப்ட் பண்ணிக்க முடியும்.
0: ஓகே, கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஃபீல்ட், இந்த ஸ்போர்ட்டை வந்து நீங்க கொஞ்சம் வருஷமாவே விளையாடி தான் இருக்கீங்க, அதாவது இந்த ஜேர்னியில வந்து உங்களால மறக்கவே முடியாத ஒரு தருணம், ஒரு மேட்ச், ஒரு காம்ப்ளிமெண்ட், அதாவது மூணும் சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பா. எனக்கு வந்துட்டு பைகா நேஷனல் 2011 நேரு ஸ்டேடியம் சென்னையில தான் நடந்தது. அப்போ நான் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் அப்போ யாரும் இல்லை, இங்கே அப்படியே மேட்சஸ் மட்டும் நடந்துட்டு இருந்தது அவங்கவுங்க. தென் குவார்டர் ஃபைனல்ஸ் நான் மூவ் பண்ணி போனேன். செமிஃபைனல்ஸ்ல வரும்போது கேர்ள்ஸ் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் கேர்ள்ஸ்ல இருந்தேன். பாய்ஸ்ல வந்து ஒரு 2-3 மெம்பர்ஸ் மட்டும் ஃப்ரம் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்றவங்க. அப்போ செமிஃபைனல்ஸ் வரும்போது தட் வாஸ் அ ஈவினிங், நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபைனல்ஸை விட அதுதான் கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன். அந்த பொண்ணு வந்து சிக்கிம், அவங்க நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அவங்க வந்து சிக்கிம். அது வந்து ரொம்ப டஃப்பா இருந்தது. ஃபைனல்ஸ் கம்பேர் பண்ணும்போது கூட எனக்கு செமிஃபைனல்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அதை வின் பண்ணிட்டேன் நான். எப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் அங்க இருந்தாங்க, நல்ல சப்போர்ட் இருந்தது, அவங்களோட என்கரேஜ்மெண்ட் எனக்கு இன்னும் நடச்சா கூட அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் கண்டிப்பா அதை வின் பண்ணதுக்கு வந்து அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட், அவங்களோட ஸ்பீச், அவங்களோட என்கரேஜ், அதெல்லாம் தான் நான் வின் பண்ண.
0: ஆடியன்ஸோட கைத்தட்டல்
1: தான் அதுதான் என்ன மோட்டிவ் பண்ணுச்சு ரொம்ப.
0: ஓகே, சோ உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆஸ்பைர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா வரணும் அப்படின்ட்டு, அவங்களுக்காக சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா ஒரு இன்ஸ்பிரேஷனலா?
1: ஸ்போர்ட்ஸ் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சும்மா ஏதோ என்னோ தானோ நானும் பண்றேன், இல்ல நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்லிக்கிறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நிறைய விஷயம் நம்ம டெடிகேட் பண்ணி ஆகணும். இப்போ நாங்க வந்து என்ஜாய்மெண்ட், காலேஜ் போகணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நாங்க நிறைய மேட்சஸ் போக முடியாது, ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க உங்களை நிறைய வருத்திக்க வேண்டியது இருக்கும், நிறைய டெடிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பா அம்மா, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கணும். இன்க்ளூடிங் நீங்க உங்களுக்கு சேடா இருந்தா கூட அதை நீங்க எடுத்துக்க கூடாது. உங்க பிராக்டிஸ் வரும்போது, மேட்ச்னு வரும்போது உங்களுக்கு அதுல மட்டும்தான் உங்களோட மென்டல் இருக்கணும். நீங்க ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும். கண்டிப்பா டெடிக்கேட்டடா இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கோச்சஸோட கைடன்ஸை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வின் பண்ணலாம்.
0: சோ நீங்க சொன்னீங்க காலேஜ்லாம் நிறைய சப்போர்ட் தராங்க, உங்க ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க எவ்வளோ எந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணாங்க உங்களை?
1: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்துதான் எங்க அப்பா தான் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்குள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கராத்தே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து தான் பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க டேடி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்புனாரு. அப்போ வீட்டுல எல்லாம் அதுவும் எங்க எங்க சைடுல நாமக்கல்ல வந்து நாங்க பவித்ரம்னு ஒரு இடத்துல இருந்தோம். அது ரொம்ப இன்டீரியர் பிளேஸ், ரொம்ப வில்லேஜ். அது அங்க வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. அது அப்போ அப்போ கூட நான் ஒரு செவன்த் படிக்கும் போது கூட ஓகே ஓ சின்ன பொண்ணு பண்றா அப்படின்ற மாதிரி இருந்து ஸ்டேஜஸ் ஆக ஆக நான் ஒரு லெவன்த் டுவெல்த் போகும்போது யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்போ என் அப்பா இறந்துட்டாரு. இல்லை என் அம்மா தான் ரொம்ப எனக்கு கைடன்ஸா இருந்து சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்ற எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என் அம்மா தான் இப்போ வரைக்கும் எனக்கு பேக் போனா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க.
0: கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அந்த சொசைட்டில ஒரு பொண்ணை வந்து பாக்ஸிங் இதுல செலுத்தினா அவங்க அம்மா, ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர்.
1: தேங்க் யூ.
0: ஓ மோனிஷா, லைக் எம்ஓபி இஸ் ரியலி ப்ரவுட் டு ஹாவ் யூ. அண்ட் நீங்க வந்து உங்க அம்மாவோட ட்ரீமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க இன்னும் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலும் இன்னும் மேல மேல போயிட்டே இருக்கணும். அண்ட் எங்க நம்ம காலேஜ்க்கு நம்ம நேஷனுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இன்னும் நிறையா பேரும் புகழும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: நேர்களே, நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி ஸ்டார்ஸ் வித் மீ ஆர்ஜே ஜனனி அட் 107.8 எம்ஓபி எஃப்எம். இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட பேசினது இன்டர்நேஷனல் பாக்ஸிங் சாம்பியன் நம்ம எம்ஓபி ஸ்டார் மிஸ் மோனிஷா. தேங்க்யூ வெரி மச் மோனிஷா ஃபார் பீயிங் வித் அஸ் ஆன் திஸ் ஷோ. இட் வாஸ் அன் ஆனர் இன்டீட்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
1: ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எபோபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக் கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தியாகா. இன்னைக்கு நம்ம மக்களின் கருத்துல எதை பத்தி கேட்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்து கெஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டா ஏதோ ஞாபகம் வருது இல்ல? கரெக்டுங்க, ஆன்லைன் கிளாஸஸ். இப்போ கொரோனா காலகட்டத்தினால வேற வழி இல்லாமல் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இதை பற்றி நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ்

0: என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க போய் கேட்டுக்கலாம். ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா?
1: ஹாய், மை நேம் இஸ் அபர்ணா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
2: ஹாய், திஸ் இஸ் வர்ணா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்.
3: ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் ஸ்னேஹா, நான் செகண்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
4: ஹலோ, என் பேர் தீஷ்வினி, நான் செகண்ட் இயர் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்றீங்களா? எதுக்காக அதை ப்ரிஃபர் பண்றீங்க?
1: ஆன்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்றேன், ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போக தேவையில்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, பேக்ஸ் தூக்கிட்டு போக தேவையில்லை. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் 9:00 ஆரம்பிச்சா 8:30 எழுந்திரிச்சா போதும், வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்கள் ஊருக்குனாலும் போய் அட்டன் பண்ணலாம்.
2: ஐ ப்ரிஃபர் ஆஃப்லைன் கிளாஸ் பிகாஸ் நான் இப்போ தான் 11th படிக்கிறேன். ஸோ எனக்கு, நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து காமர்ஸ் வந்து ஒரு என்டையர்லி நியூ. ஸோ அப்படி புதுசாக இருக்கும்போது திடீர்னு அதை போய் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்லைனில் உட்காந்து படிக்கும்போது த கான்செப்ட் ஆர் நியூ. ஸோ எனக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் டேக் டைம்.
3: நான் 100% ஆஃப்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா ஒரு ஃபுல் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் வந்து காலேஜில் இருக்கும்போது தான் கிடைக்கும். தென் டவுட்ஸ்லாம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போவே கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடுவேன். நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப் டு டேட் இருக்கும். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்க தோணாட்டி உடனே சோஷியல் மீடியா போகிறதுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுது.
4: I would prefer online classes because online classes la mattumna vandittu namba faculty kitta as well as students kitta namba interact panna mudiyum, that gives us more confidence, adanalu I prefer offline classes.
0: ஆஃப்லைன் கிளாஸஸில் கண்டிப்பாக சில விஷயத்தை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, அது என்ன விஷயம்?
1: ஆஃப்லைன் கிளாஸில் நான் என்ன மிஸ் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அப்புறம் கேம்ஸ் பீரியட்லாம் விளாட்றது.
2: நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னோட ஃப்ரெண்ட்ஸு தான், பிகாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் வென் கம்பேர்ட் ஆன்லைன். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஸோ நெக்ஸ்ட்டு 12th, அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃபும் முடிஞ்சிடும். ஸோ ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
3: எது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, சொல்ல போனால் ஹோல் காலேஜே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே கிடைக்கிற பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட், தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட க்ரியேட் ஆகிற பெஸ்ட் மெமரிஸ், தென் கிளாஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அங்கேருந்து க்ரியேட் ஆகிற ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், தென் ப்ரொஃபஸர்ஸ் கூட நடக்கிற நிறைய ஃபன் டாக்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப மேஜராக மிஸ் பண்ணுறேன். தென் லன்ச் அப்போ ஃபுட் ஷேர் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது.
4: I miss the break because online classes la continuous a classes irundite irukum, but when it comes to offline classes namakku vandu like teachers varathukku time edukku, so andha oru time gap irukku, appo namba friends kitta pesuradhu like interaction, I think those moments I miss a lot.
0: ஆன்லைன் கிளாஸஸ் எந்த விதத்துல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படிலாம் வந்து உங்களை அஃபெக்ட் ஆகியிருக்கு?
1: ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணால் பேக் பெயின் வந்துடுது, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரை பார்க்கும்போது ஐ பெயின் வந்துடுது, அதுக்கப்புறம் நெட்ஒர்க் கனெக்ஷன் வேறு சரியாக இருக்க மாட்டேங்குது, சில நேரம் ஆடியோ கிளியராக இல்லை, சில நேரம் வீடியோ கிளியராக இல்லை.
2: ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது, பிகாஸ் வந்து நெட் ஒழுங்காக கிடைக்காது, அண்ட் சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம்ஸ் அவைலபிள் இருக்காது, பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளுக்கு கிடைக்காது, அண்ட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுப்பாங்க பிகாஸ் நம்மளால் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது.
3: ஆன்லைன் கிளாஸ்னாலே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான், பிகாஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ்க்கு லேட்டாக போனாலே கான்செப்ட் சரியாக புரியாமல் நோட்ஸ் இன்கம்ப்ளீட்டாகவே ஆயிடும். தென் கிளவுட் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால அங்கே காலேஜ்லேருந்து சென்ட் பண்ணுற வீடியோ நம்மளுக்கு சரியாக தெரியாமல் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் கூடிய கண்டினியூஷன் நடத்துனாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டேவும் கவனிக்காமல் ஸோ அப்படியே நோட்ஸ் பெண்டிங் ஒர்க்காகவே இருக்கும்.
4: ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிகாஸ் ஒரே ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறது வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். எனக்கு அது ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. ஐ குடண்ட் கான்சென்ட்ரேட் ஃபர்தர் ஃபார் 5 hours, என்னால் வந்துட்டு டோட்டலாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அந்த பெரிய ட்ராபேக். அதாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன்.
0: ஓகேங்க. இப்போலாம் ஆன்லைன்லேயே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸை கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இதே ஆஃப்லைனில் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், நீங்கள் எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க?
1: ஆன்லைன்லேயே ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் நல்லா இருக்காது. ஆஃப்லைனில் இருந்தால் தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறையா பீரியட் வந்து கட் ஆகும், அப்புறம் ஜாலியாக இருக்கும்.
2: ஆஃப்லைன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இப்போ தான் அதோட அட்வான்டேஜஸ் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ ஆஃப்லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் அப்போது ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் லாஸ்ட் இயர் 10th வி ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இந்த காம்படிஷன்ஸ். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இந்த இயரும் ஆன்லைன்லே ஆகிடுச்சு.
3: காலேஜில் காம்படிஷன்னா கார்னிவல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும், என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது. காலேஜில் ஒரு 20 டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்கும், அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ ஒரு தெரியாத காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். தென் பேர் காம்படிஷன்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து கிடைக்கிற நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எப்பயுமே ரெமம்பரன்ஸாக இருக்கும். நான் நிறைய குரூப் சிங்கிங், குரூப் டான்ஸிங் அந்த மாதிரி காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஆனால் ஆன்லைன் மோடில் அது நடக்க சான்ஸே இல்லை.
4: Since all the programs and the culturals have been conducted in online platform, I feel it's a good initiative, but still we miss offline. Offline la nadakkum bodhu we used to enjoy the hype among the students. Adukapra role play, dance, mainly dance, because now oru dancer dhaan, and I couldn't enjoy the cheers when I do it in online. So adala miss pandra oru feeling a irukudha.
0: உங்களோட ஏக்கமெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனால் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தாலும் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறத 100% நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா?
1: ஆன்லைன் கிளாஸ் 50% சப்போர்ட் பண்ணுறேன், 50% சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்தாகணும். அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காது, அதுக்கப்புறம் என் கிளாஸ்லேயே வந்து நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க.
2: இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் 100% சப்போர்ட் பண்ண முடியாது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக, பிகாஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் என்டையர்லி நியூ ஸ்ட்ரீமில் இப்போ படிச்சிட்ருக்கேன். ஐ மீன் காமர்ஸ் எனக்கு வந்து இப்போ நான் 10th வரைக்கும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அதனால் என்னை கேட்டால் எனக்கு 50% தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்.
3: நான் 100% ஆன்லைன் கிளாஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், மேபி ஒரு 70%. பிகாஸ் லாஸ்ட் இயர் கொரோனா வரும்போது என்னோட ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ குவாரண்டைனில் இருந்தோம், அப்போ எனக்கு வந்து வெளியிலிருந்து ஹெல்ப் வந்து தேவைப்படுச்சு ஹோல் ஃபேமிலிக்கு. ஸோ அந்த டைம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆன்லைன் மோட் தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு வே எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் வேயாக திங்க் பண்ணி ஒரு 70% சப்போர்ட் பண்ணுவேன்.
4: At times of this pandemic, I feel online classes irukkiradhu better da. Maybe namba oru varshathe waste panna mudiyadhu adukkunte konjam vandittu relaxations vittittu avanga panna konjam better ah irukum.
0: உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க?
1: என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடல் உடல் ஐ எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும், அதனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க.
2: என் ஃபேமிலி மெம்பர்ஸ் 100% சப்போர்ட்

0: இப்போ நான் பண்ணல அப்படின்னா இந்த ஒன் இயர் எனக்கு ஃபுல்லாக வேஸ்டாக இருக்கும்.
1: என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 50% ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் வைரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியில் பரவிட்டு இருக்கனால. ஸோ ஆன்லைன் மோடில் படிக்கிறது தான் ஒரு சேஃபஸ்ட் வேனால அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. தென் வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் எக்ஸாம் எழுதும் போது சம்டைம்ஸ் எனக்கு புவர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும், தென் பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ அட் டைம் வைஃபை கனெக்ஷன் வந்து யூபிஎஸ்க்கு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து கடைசி வரைக்கும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நான் எக்ஸாம் முன்னாடி நாள் லேட் நைட் ஸ்டடிஸ் பண்ணுறதுனால காலையில் சாப்பிட்றது கூட டைம் இருக்காது. என் அம்மா அப்பா தான் ரெண்டு பேர் ஊட்டி விடுவாங்க.
2: மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் இன் திஸ் பிகாஸ் எனக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ டெய்லி நடக்குது அப்படின்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ் டியூரேஷன் அப்போ தே வில் நெவர் என்டர் இன்டு மை ரூம். இதர் அது 10 hours நடந்தாலும் செமினார்ஸ் ஆர் வெபினார்ஸ் வாட் எவர் இட் மை பி, அது எவ்வளோ நேரம் நடந்தாலும் தே வில் நெவர் என்டர் இன்டு த ரூம். ஸோ தே வெரி சப்போர்ட்டிவ் வென் இட் கம்ஸ் டு ஆன்லைன் கிளாஸஸ்.
3: உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். ஃபிக்ஸட் பொசிஷனில் ஒரே என்வாயர்மெண்ட்டில் உட்காந்து கவனிக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? ஐ ஸ்ட்ரெயினுக்கும் முதுகு வலிக்கும் ஏதாச்சும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா?
4: ஒரே இடத்துல உட்கார கஷ்டமாக தான் இருக்குது, அதனால நான் ஊடல எக்ஸசைஸ்லாம் செய்கிறேன். அப்புறம் யோகா கிளாஸ் வேறு சேர்த்து விட்டுருக்காங்க, அதுவும் நான் ரெகுலராக தான் பண்ணிட்டுருக்கேன்.
0: ஒரே பொசிஷனில் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். பட் ஐ யூஸ்வலி வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ், பட் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டம்லே ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஐ பவர் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தனியாக எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. டைம் இல்லை சொல்ல போனால், கரெக்டாக இருக்குது படிக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும்.
1: ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே உட்காந்துருக்கோம் ஒரே என்வாயன்மெண்ட், ஸோ அதனால் வந்து ஒரு 3 periods அட்டன் பண்ணாலே அவ்வளோ முதுகு வலிக்கும். அதனால் ஆன்லைன் கிளாஸ்னாலே மார்னிங் 6 o'clock எழுந்துச்சு ஒரு 1 hour கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுவேன், கம் யோகா. தென் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஹைக் எக்ஸசைஸ், தென் ஈவினிங் 4:30 கிளாஸ் முடிஞ்சப்பறம் ஒரு 5 minutes ஹைக் எக்ஸசைஸ் பண்ணேன்னா அந்த ஹைக் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ ஐ பெயின்லேருந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிடுவேன்.
2: ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே பொசிஷனில் படிக்கிறது இஸ் ரியலி அ டிஃபிகல்ட் ஜாப். நாட் ஒன்லி மீ, ஃபேக்கல்டிஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஐ ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்பவே ஐ குடன்ட் ஈவன் கண்ட்ரோல். எவ்வளவோ ஐ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலுமே எனக்கு அந்த பெயின் ரொம்பவே இருந்துதான் இருக்கு.
3: ஓகே, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா? உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு கம்பேர் டு ஆஃப்லைன் கிளாஸஸ்?
4: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இதே இதில் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்தால் ஸ்கூலில் வந்து மேம் வந்து போர்டில் டீச் பண்ணுவாங்க, டவுட்ஸ்லாம் அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு மேம் அங்கேயே படிக்க வச்சுருவாங்க, அதனால ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம்.
0: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்குது பிகாஸ் வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் டைம் நல்லாவே கிடைக்குது படிக்கிறதுக்கு. பட் அட் த சேம் டைம் ஆஃப்லைனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறையாவே ஹையாகவே இருந்தது.
1: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆன்லைன் மோடில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ் படிக்கும் போதே நிறையா வயசில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தேன். ஸோ நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஆஃப்லைன் மோடில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேனோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஆன்லைன் மோட்லேயும் நான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன். மார்க்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஆஃப்லைன் மோடில் போடுற எஃபர்ட்டோட ஆன்லைன் மோடில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். தென் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும் போது புவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறனால சில நேரம் நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேப்பர் கூட சில நேரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வேறு க்ரியேட் ஆகுது.
2: எக்ஸாம் ஈஸி பிகாஸ் ஆல் த நோட்ஸ் ஹாவ் பீன் அப்லோடட் இன் கூகுள் கிளாஸ் ரூம் ஸோ தட் வி குட் ஆக்சஸ் இட் ஈஸிலி. பட் ஸ்டில் ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தது அப்படின்னா இன்டெப்த் அந்த புக் இந்த புக்கு நாங்கள் நிறையா ரெஃபர் பண்ணுவோம், நிறையா தெரிஞ்சுப்போம். அந்த ஆஸ்பெக்ட் ஐ மிஸ் இன் திஸ். என்னுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்ச அளவு இட் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் த லேசினஸ்.
3: எஸ், எல்லாமே நல்லா புரியுது. ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம ரியாலிட்டினே ஆயிடுச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள்.
4: ஆன்லைன் கிளாஸில் ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சோடனே ஐ எக்ஸசைஸஸ் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணலாம், அப்புறம் தண்ணி குடிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டே இருந்தால் ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணலாம்.
0: ஐ யூஸ் டு ரெக்கார்ட் த கிளாஸஸ் ஸோ எனக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் திருப்பி அதை லிசன் பண்ணி நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கேன்.
1: ஆன்லைன் கிளாஸ் தான் சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு வியூ கொடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே நம்மளுக்கு வந்து போக போக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபியூச்சர் பற்றி நினச்சோன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா த ஃபியூச்சர் இஸ் இன் ஆர் ஹேண்ட்.
2: Since online classes had become a part of our life, we should accept it. Our best tip in anam, ennava irundalum paravalla, we all are in this together. Let's fight it together. Indora aspect ellarum mind la vechikalam. Kandippa one or the other day everything is going to be fine. Namma thirumbi ellarume college pogradhukana or opportunity kadaikkum nam wait pannuvom. Until then nammude life ah namma spoil panna mudiyadhu. Adu offline online ennava irundalum we should stir up for our life. Namba nammulukaga kashtapattu dhaan aganum. We can't lose our years. Adanaala andha or thought process la namba accept pannittaan aganum.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க. இதோட நம்மளோட நிகழ்ச்சியோட முடிவுக்கும் வந்தாச்சு மக்களே. நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற அபர்ணா, ஸ்வர்ணா, ஸ்னேகா, தேஜஸ்வினி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நிறைய குறைகள் இருந்தாலுமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது தான் பெஸ்டான சொல்யூஷன். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம என்டையர் இயரை படிக்காம ஸ்கிப் பண்ண முடியாதுல மக்களே. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவு அடாப்ட் ஆகிக்கணும் அண்ட் நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம ஃபியூச்சர்க்காண்டி படிச்சு தானே ஆகணும். ரொம்ப நேரம் உட்கார முடியலனா எக்ஸசைஸ் இல்லை யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா இப்படி பண்ணுறதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக நினைக்கக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது நம்ம நல்லதுக்கு தானே மக்களே. ஸோ அதை ஒரு பாரமாக குறையா நினைக்காம தினமும் பண்ணுங்கள். நல்லா படிங்க, உங்கள் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸை பற்றி உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ண ஆசைப்பட்டா மறக்காமல் crsmop@gmail.com அனுப்பி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தியாகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. ஸ்டே சேஃப் மக்களே.

0: நான் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு

0: இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம், பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், இன்னைக்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க மேக்ஸிமம். அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேக்குற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா அத்தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: நேத்திக்கு நம்ம சுந்தரி மேம் கிட்ட இருந்தே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோம்மேட் சாக்லேட் பிசினஸ் எப்படி பண்றது அண்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் தேவைன்னு, அவங்க ட்ரெயினராகவும் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இன்னும் பல விஷயம் பேசலாம். கேளுங்க காசு மேல காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் மேம். ஸோ ஆஸ் எ ட்ரெயினராக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங்க்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் முதல்ல எனக்கு இந்த சாக்லேட் கற்றுக்கிறது வந்து எங்கள் மருமகள் தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க சிங்கப்பூரில். ஸோ அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே தாதா குக்கரி கிளாஸஸில் போய் சாக்லேட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் 2-3 times நானே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வருதா அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் சாக்லேட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸும் எடுக்கிறேன்.
0: ஸோ மேம், நீங்கள் சாக்லேட்ஸ் கற்றுக் கொடுக்கறது தவிர உங்கள் குக்கரி கிளாஸஸில் வேற என்னென்னலாம் கற்றுக்கணும்?
1: நான் ஐஸ்கிரீம், எக்லெஸ், கேக்ஸு, புட்டிங், மைக்ரோவேவ் குக்கிங், ஜூஸஸ் ஃப்ரெஷ் ஜூஸஸ் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது கற்றுத்தரேன்.
0: இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மெயினாக ரொம்ப விரும்பி வந்து கேட்டு கற்றுக்கிறது?
1: மெயினாக வந்து கேக், எக்லெஸ் கேக்ஸ், எக்லெஸ் கேக்ஸும் ஐஸ்கிரீம்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னால அதுவும் வந்து கற்றுக்குறாங்க.
0: மேம், ஸோ நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் சத்யமூர்த்தி பாக்யலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட வரும்போது பெயிண்டிங் கற்றுக்கணும்னு வந்துட்டு சாக்லேட் தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் நான் சொல்லி கொடுத்ததுனால அவங்க சாக்லேட் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக பண்ணிகிட்ருக்காங்க.
0: ஸோ ட்ரைனிங் நிறைய பேருக்கு கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. சம்மர் கேம்ப் தான் வந்து எல்லாரும் விரும்பி வருவாங்க, பிகாஸ் அந்த வருஷத்துலேயே இந்த சம்மரில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, கற்றுக்கணுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் சம்மர் கேம்ப் ஏதாவது நடத்துறீங்க?
1: எடுத்திருக்கேன். ஒரு TCS அவங்க பசங்களுக்கு கேம்ப் எடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போயிட்டு அவங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது இல்லாமல் இங்கேயே எங்கள் வீட்லேயே நான் வந்து கிளாஸ் எடுக்கிற இடத்துலையும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குக்கரி கிளாஸஸ் சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கேக் எடுத்திருக்கேன். கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 varieties ஆஃப் கேக்ஸ் இருக்குது எக்லெஸ் கேக்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஃப்ரெஷ் ப்ளம் கேக் அண்ட் வெனிலா கேக். ஸோ இந்த 3 basic கேக் கற்றுக்கிட்டாவே அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து பண்ணலாம். லைக் காஃபி கேக் பண்ணலாம், டேட் கேக் பண்ணலாம், ஃப்ரூட் கேக் பண்ணலாம். ஸோ அதோடு இல்லாமல் நான் ஐசிங்கும் டீச் பண்ணுறேன். ஸோ ஐசிங் என்னும்போது கேக்கோட டெக்கரேஷன். டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஐசிங்கும் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங்கும் இருக்குது. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் வந்து உங்களுக்கு 1 week வரலாம் வச்சுக்க முடியும். அதே எக்கு கேக் ஆனால் உங்களுக்கு ஒரு 15 days வரலாம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பேர் வந்து சுந்தரி. என்னோட கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி CRS 107.8.
0: ஸோ தேங்க்யூ மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிச்சயமாக என்ன மாதிரி நம்ம லிசனர்ஸும் உங்களோட கேக் ரெசிபீஸ், நீங்கள் கேக்கை பற்றி சொன்ன பல விஷயம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பயனும் அடைஞ்சிருப்பாங்க. நான் இப்போது இவங்க கிட்டே போய் இந்த சாக்லேட் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சுந்தரி மேமோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பயணத்தை பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது காசு மேலே காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 with me, Akish.

0: MOPCRS 107.8 Our community, our pride.
1: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. ஆகஸ்ட் 11 இன்னைக்கு ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த உலகத்துல நம்ம பிறக்கும் போது சில உறவுகளோட பிறக்கிறோம். எடுத்துக்காட்டா அப்பா அம்மா. சில உறவுகள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், லவ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப். கடவுள் நம்ம பிறக்கும் போதே கொடுத்த உறவுகள்ல ஒண்ணுதான் இந்த அண்ணன் தங்கச்சி பாசம். எல்லாருக்கும் இது அமையறது இல்லைங்க. அப்படிப்பட்ட இந்த புனிதமான உறவை கொண்டாடுற தினம் தான் இந்த ரக்ஷாபந்தன். நார்த் இந்தியால மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த ரக்ஷாபந்தன் அண்ணன் தங்க உறவை வலுப்படுத்துற வகையில, கல்யாணம் ஆன பிறகும் பிறந்த வீட்டின் உறவை புதுப்பிக்கிற வகையில கொண்டாடுறாங்க. காலப்போக்கில் நம்ம தமிழ் மக்களும் நார்த் இந்தியாவோட ஃபெஸ்டிவல்ஸ் ஆன ஹோலி, ரக்ஷாபந்தன் இது எல்லாமே நம்மளும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ரக்ஷாபந்தன் அப்படின்னா என்ன? ரக்ஷானா பாதுகாப்பு, பந்தன்னா பந்தம், உறவு. இந்த நாள்ல ஒரு ஆண் ராக்கி கயிறை கட்டி கொள்றது, அவருக்கு அந்த கயிறை கட்டி விடுற அந்த பெண்ணை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அவளோட வாழ்க்கை முழுவதுமாக நான் பாதுகாப்பேன், அவளுக்கு நான் இருப்பேன் என்று ஒரு உறுதி எடுத்துப்பாங்களாம். இன்னொரு பக்கம் கயிறை கட்டி விடுற அந்த பெண் அந்த ஆணை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு கடவுள் கிட்ட அவருடைய நலத்துக்கும் பலத்துக்கும் வேண்டிப்பேன் என்று உறுதி அளிப்பதாக இந்த நாளை கொண்டாடுறாங்க. சரி, வெறும் ரத்த சம்பந்தம் உள்ள கூட பிறந்தவங்க கூட மட்டும்தான் இதை கொண்டாட முடியும்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம பிளட்ஜ் எடுக்கும் போதே சொல்லுவோம்ல, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது மாதிரி நீங்க யாரெல்லாம் அண்ணன் தங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இந்த ரக்ஷாபந்தனை தாராளமாக கொண்டாடலாம். சரி, வேற யாருக்காவது கட்டலாம் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, நான் இவங்களுக்கெல்லாம் முக்கியமா கட்டியே ஆகணும்னு சொல்லுவேன். யாரெல்லாம் அவங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இரவு பகல் பார்க்காம நம்மள தினமும் பாதுகாக்கிற நம்ம பாதுகாக்கிற காவலர்கள், ராணுவ வீரர்கள், இவங்களுக்கெல்லாம் தாராளமாக ராக்கி கட்டலாம். ஏங்க, உங்க வீட்டு வாட்ச்மேனு கூட நீங்க தாராளமா கட்டலாம், அவரும் உங்களை ராப்பகல் பார்க்காம பாதுகாக்க தானே செய்யறாரு. ரக்ஷானா என்ன? பாதுகாப்பு தானே. நார்த் இந்தியால சகோதரர்கள் இல்லாத ஆண்களை காட் பிரதர்ஸ்னு குறிக்கிற விதமா பல பெண்கள் அவங்களுக்கு ராக்கி கட்டுவாங்க. ரக்ஷாபந்தன் பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கால நம்மளோட இணையறாங்க, வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
2: சொல்லுங்க, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து காலேஜ்ல படிக்கிறேன், யூஜி படிக்கிறேன்.
2: சூப்பர்.
3: யா,
2: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மொத்தமா?
3: என் கூட ரெண்டு பேர், அக்கா அண்ணா.
2: ஓகே, இப்ப நாம வந்து ரக்ஷாபந்தன் ஸ்பெஷல் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். சோ உங்க அண்ணா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்?
3: அண்ணாங்கிறது, ஐ மீன் ஹி இஸ் நாட் மை பிரதர், நான் சொல்றேன், ஹி இஸ் மை ஃபாதர் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு 12 வித்தியாசம் வச்சுக்கோங்களேன், அதாவது ரொம்ப ஏஜ் கேப்பு. சோ சின்ன வயசுல நான் வந்து என்ன வளர்த்தான் வளர்த்தாருன்னு சொல்லுவாங்க எல்லாரும், பட் நான் வந்து வளர்த்தான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சோ ஹி இஸ் மை என்ன சொல்றது, அப்பான்னு சொல்லலாம். சின்ன வயசுல என்ன தான் வளர்த்தான். என்னக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, மொத பையங்கிறதுனால அவனே படிச்சு அவனே வேலைக்கு போய் எல்லாமே அவனா பண்ணி ஃபேமிலிய இன்னைக்கு வரையும் பாத்துக்கிறான். அண்ட் ரக்ஷாபந்தன் கிடையாது, தினமும் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் தட் இஸ் மை பிரதர். அண்ட் யா.
2: ஓகே, ஒரு விஷயம் அண்ணா என்னை இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க எதை சொல்ல முடியும்? இந்த விஷயத்துல அவர் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாரு அப்படின்றது?
3: இன்ஸ்பயர் பண்ணதுங்கிறது எல்லாமே அவனா பண்ணி எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம, இப்போ எனக்குன்னா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிருக்கேன்னா எனக்கு எங்க அக்கா வந்தோ இல்லைன்னா எங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க அக்காவுக்கு அப்படிதான், அவனும் ஹெல்ப் பண்ணுவான், நானும் ஹெல்ப் பண்ணுவேன். பட் அவன் வந்து ஸ்கூல் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ் போனது, காலேஜ்ல அவனுக்கு கட் ஆஃப் வாங்கி காலேஜ்ல போய் தேர்ந்தது, அதுக்கப்புறம் ஒர்க் போனது, அதுக்கப்புறம் ஹீ இஸ் இன் அமெரிக்கா நவ், அமெரிக்காவுக்கு போனது, அங்க வேலை பாக்குறது, எல்லாமே அவனே பண்ணது, யாருமே ஹெல்ப் பண்ணல, எந்த வித ஹெல்ப்பும் இல்லாம தானா பண்ணது. அது வந்து ஐ ரியலி ரியலி இன்ஸ்பயர், that is an inspiring thing that I feel about him. So yeah,
2: ரொம்ப சூப்பர்ங்க, கேக்கவே எங்கக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சோ உங்க அண்ணா நீங்க வந்து எவ்ளோ மிஸ் பண்றீங்க இப்போ? பிகாஸ் அவர் வந்து இங்க இல்லன்னு சொல்றீங்க, ஹி இஸ் இன் US. நீங்க வந்து 10-12 இயர்ஸ் ஏஜ் கேப்ன்றப்போவே ஹி இஸ் லைக் a third parent to you. சோ நீங்க வந்து வளரும் போது நீங்க பார்த்த ஒரு மனுஷன் இப்போ ஒரு ஒரு few years அங்க கூட இருக்க மாட்டாரு அவரு, நீங்க அவரை எவ்ளோ மிஸ் பண்றீங்க?
3: ஆக்சுவலி அவனை நான் உண்மையை சொல்ல போனோம்னா நான் மிஸ் பண்ணதே இல்லை. ஏன்னா ஊருக்கு போனதுல இருந்து தினமும் அவன் இங்க எங்க கூடிய இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து போன் வந்துச்சு, நம்ம வந்து வீடியோ கால் பண்றோம், எல்லாம் பண்றோம். அங்க என்னென்ன நடக்குதோ, அவன் வீட்டுல ஒரு சேர் வாங்கினா கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும், வீட்டுல நாங்க ஒரு சின்ன ஒரு தலகாணி கவர் வாங்கினா கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். சோ நான் அவன் மிஸ் பண்ண வச்சது கிடையாது. அது வந்து எனக்கு அவன் கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹி வாண்டட் டு கீப் ஹிஸ் ஃபேமிலி வெரி க்ளோஸ், வெரி வெரி க்ளோஸ். அதுல வந்து அவன் எங்க போனாலும் ஹில் மேக் ஷுர் தட் ஹி கால்ஸ் அம்மா அப்பா ஆர் மீ ஒன்ஸ் அ டே. சோ தினமும் அவன் கிட்ட பேசிட்டே இருக்கிறதுனால எனக்கு என்னமோ நான் அவனை மிஸ் பண்ணவே கிடையாது.
4: ஓகே, இப்ப நாங்களாம் வந்து இங்க பக்கத்துட்டு அண்ணா யாராவது யூஎஸ் போனாலே அண்ணா வரும்போது இந்த ஃபாரின் சென்ட் வாங்கிட்டு வாங்கினா, அண்ணா வரும்போது இதை வாங்கிட்டு வந்தா, நாங்களே ரொம்ப கோரிக்கை வைப்போம். நீங்க உங்க அண்ணா கிட்ட எதை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க, அது அவர் ரொம்ப பாத்து பாத்து வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னா என்ன வாங்கி கொடுத்தாரு?
3: பாத்து பாத்து வாங்கி கொடுத்தாரா? அதாவது ஒண்ணுமே இல்ல, அவன் வந்து சின்ன வயசுல இருந்து என்ன வந்து ஒரு தலைப்பை சொல்லி கூப்பிடுவான். அது வந்து எனக்கு நட்டல்லா அந்த இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து அதோட ஒரிஜினல் பிளேஸ்க்கே போய், அது மேனுபேக்சர் பண்ற பிளேஸ்க்கே போய் அங்க இருந்து எனக்கு என்னோட நிக் நேம் சொல்லி கூப்பிடுவான்ல, அந்த நேம் வந்து அந்த பிராண்டுக்கு பதிலா அது அது அந்த நேம் வச்சு எனக்கு வாங்கி கொடுத்தான் அந்த டப்பா. அது இன்னும் எங்கிட்ட இருக்கு, அது ஆக்சுவலி கஸ்டமைஸ் பண்ணி போய் வாங்கி கொடுத்தது. அது இன்னும் தட் இஸ் அ வெரி மெமரபிள் கிஃப்ட் ஃபார் மீ.
4: வேற உங்க அண்ணா வந்து இந்த விஷயத்துல என் அண்ணா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. இந்த விஷயத்துல வந்து எனக்கு என்னோட ஃபேமிலியே வந்து எனக்கு வந்து இல்ல நீ வர்ஷினி இது பண்ணாதுன்னு சொன்னப்போ என் அண்ணா அக்கா தான் எனக்கு இந்த விஷயத்த ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா அது எந்த ஒரு விஷயமா இருக்கும்?
3: என் கரியர், நான் இப்ப காலேஜ் ஜாயின் பண்ண வந்து

நான் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜி மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
1: You are listening to MOP Vaish.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்களெல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன், MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன், 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்பவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லையும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாள்றது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறதை நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும்போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

You are listening to MOP Vaishnav.

0: அப்பப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது? கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நானா வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவ.
0: ஏ, ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
2: குழந்தைகளை
1: பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கனு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும்போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

tuned. Stay tuned. காலை சூரியன் எட்டி பார்ப்பதற்கு முன் பிஞ்சு குழந்தைகள் மற்றவர்களின் வேலையை பார்க்க எட்டி பார்ப்பதேன். விளையாட மைதானம் இல்லை, படிக்க புத்தகம் இல்லை, இவை நினைத்து பார்க்க நேரமும் இல்லை, அதற்குண்டான மதிப்பும் இல்லை. குறைந்த வயதினால் குறைந்த சன்மானமும், ஆகையால் பள்ளியை பார்ப்பதே கனவாகிறது. திரைப்பட விளம்பரங்களே புத்தகமாகிறது, எழுத்துக்களும் பரிச்சயமாகிறது. இவை அனைத்தும் புரியும் நேரத்தில் சூரியனின் கொந்தளிப்பை விட தன் மனதின் கொந்தளிப்பே அதிகமாக உள்ளது. இந்த கட்டுப்பாட்டுகள் அந்த பிஞ்சு முகங்களுக்கு பொருந்தவில்லை. சிறியதோ வயது, ஆனால் தாக்கும் நோயோ பெரிது. முதலாளிகளின் மனம் பெரும் பாறையை விட வலிமையாக உள்ளது. கொஞ்சம் விளையாடும் பருவத்தில் வேலை செய்வதும் அதற்குண்டான மதிப்பு கிடைக்காமல் போவதை நினைக்கும் நொடியில் என் கண்களிலும் மனதிலும் ரத்தம் சொட்டுகிறது. ரோஜாவின் இதழை போல் இருக்கும் பாதத்திற்கு காலணி கிடையாது. செல்லும் பாதையில் கல்லும் முள்ளும் அவர்களுக்கு பழக்கமாயின் வாழ்க்கையில் இருக்கும் கல்லும் முள்ளும் பிரிந்து எரிவதே சவாலாகிறது. இத்தகைய தவறை திருத்தவிருக்கும் வழி ஒன்றே, அது நம் குரலே. வணக்கம் சென்னை. குழந்தையின் கைகளில் புத்தகமே இருக்க வேண்டும், உபகரணங்கள் அல்ல. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. சென்னை, சென்னைனா நமக்கு என்னங்க ஞாபகம் வரும்? பீச், மால், ஸ்கூல், காலேஜ், அவ்வளவுதான். ஒரு ஒரு வருஷம் மே மாசமும் காய்கறி கடையில கும்பல் இருக்குமோ இல்லையோ, நம்ம ஸ்கூல் காலேஜ் வாசல்ல கண்

0: பயிற்சியும் நம்ம பறிக்கிறோம். அதை பறிக்கிறதுக்கு மூலமா அவங்களுடைய திறமையை நம்ம வெளிப்படுத்தாம இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாக்கு அந்த திறமைகளை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சமுதாயம் குழந்தை தொழிலாளர் என்ற விஷயத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற உண்மைய உண்மை சம்பவங்கள் உண்மை குரல்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: உன்ன பேர் என்ன? என்ன பண்ற?
2: நான் எல்லாரும் வீட்லயே போய் வேலை பண்றேன்.
1: ஏன்?
2: எனக்கு வீட்டு கஷ்டம் இருக்குது, காசு இல்ல கையில.
1: நான் வந்து வீட்டு வேலை பண்றேன்.
2: அனுப்பமாட்டாங்க காசு.
1: நீ சொல்லு, அம்மாக்கு சொல்லு கி உனக்கு உனக்கு ஸ்கூல் போகணும், இஷ்டம் இருக்குது, இதெல்லாம்
2: அம்மா தான் காசு இல்லைன்னு வேலைக்கு போ அப்படி சொல்.
1: அதுக்கோசம் தான் இது வேலை பண்ணுங்களா? வா இங்க வா.
2: என்னக்கா எதுக்கா கூப்பிட்டீங்க?
1: நான் உன்னை பார்த்தேன், நீ அங்கே அங்கே சுத்தி இருந்தேன், அதுக்கோசம் தான் நான் கேட்டேன். என்ன ஆயிடுச்சு
2: உனக்கு? நான் சமோசா வைக்கிறேன்க்கா.
1: ஏன் சமோசா? வேற இது டைம்ல 6 மணி ஆயிடுச்சு.
2: வேற வேலையே இல்லையேக்கா.
1: ஏன் உனக்கு வேலை பண்ணணும்? நீ ஸ்கூல் போறியா?
2: ஸ்கூல் போறேன்க்கா.
1: ஸ்கூல் போறியா? அப்புறமா ஏன் இது வேலை பண்ற?
2: ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லக்கா, அதனால தான்க்கா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வந்து சமோசா வைக்கிறேன்க்கா.
1: தூ நீ சமோசா இது காசு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவியா?
2: ஆமாக்கா.
1: ஏன் அப்பா அம்மா இல்ல பண்றாங்களா இதெல்லாம்?
2: நான் சுண்டல் சமோசா வைக்கிறேன்க்கா. அப்பா விற்க சொன்னாங்கக்கா காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அம்மா அண்ணன் தான்க்கா சுண்டல் சமோசா விற்க அனுப்புனாங்க.
1: ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? அதுக்கோசம்?
2: ஆமாக்கா.
1: நான் செருப்பு இறந்துச்சு, கொஞ்சம் தைச்சு குடிக்கிறீங்களா? நான் டெய்லி ஒன்னு பாக்குறேன், நீங்க தான்
2: உட்காருந்தேன்.
1: பேர் என்ன?
2: ஜனனி.
1: ஜனனியா? உன் அப்பா அம்மா இங்க?
2: என் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க.
1: நீயா இங்க இருக்க? வீடு இல்லையா?
2: பின்னாடிதான் வீடு இருக்கு.
1: ஓ, நீ ஸ்கூல் போலியா?
2: அப்பா அம்மா வந்து வேலைக்கு போறாங்க, வேற யாரும் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் பொண்ணு இருக்கிறதுனால அப்பா அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, அதனால வீடை யாரும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன்.
1: நீ வீட்டு பாக்குறியா? அதுக்கோசம் தான் நீ ஸ்கூல் போலியா?

0: அதுக்கோசம் தான் இது வேலை பண்ணியா.
1: ட்ரெஸ் மா ட்ரெஸ் ட்ரெஸ் வாங்குறீங்களா? ஆஃபர்ல இருக்கு வாங்குறீங்களா?
0: ஆ வா வா. அந்த டி-ஷர்ட் காட்டு.
1: இந்த டி-ஷர்ட் இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஜீன்ஸ் கூட இருக்கு வாங்குறீங்களா?
0: ஜீன்ஸா? காட்டு காட்டு. உன் பேர் என்ன?
1: என் பேர் நந்தினி.
0: நந்தினியா? நீங்க என்ன பண்ற, வேலை பண்றீங்க? ஆ ஸ்கூல் போலியே, வேற வேலை இல்லையா? அது நீங்க இங்க இது இங்க வேலை பண்ணுது?
1: வீட்ல யாரும் இல்ல, அம்மா கூட தான் வரேன்.
0: அம்மா கூட? அம்மா கூட வேலை பண்றீங்களா? அது நீயா இங்க வர? அம்மா கூட
1: காசு இல்ல, நானும் அம்மா கூட வந்து சம்பாதிக்கிறேன்.
0: யாரு ஸ்கூல் போலியா?
1: அம்மா தான் ஸ்கூல் போக வேணாங்க, வீட்டுல கஷ்டம் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன தம்பிக்கு தான் அந்த பையன், நான் சின்ன தம்பி கூட நான் தான் வளர்க்குறேன்.
0: தம்பிக்கு வலிக்குதா? நீ கூட படிச்சுட்டனால நீயா இங்க வேலை பண்ணுது? அம்மா வர்றது இல்ல, அப்புறமா நீயா வர்றது? நீ கூட போலாம் படிக்குது.
1: எனக்கு கூட ஸ்கூல் போனா ஆசை இருக்குது, அம்மா தான் காசு வேஸ்ட் பண்ண
0: கூடாதுன்னாங்க. இது காசுக்கு நீ என்ன பண்ற?
1: நான் இது வேலை பண்றல, அந்த காசை வச்சு நான் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். அம்மா என்ன பண்ணுறது தெரியல.

0: படிக்கலாம்ல அது காசுக்கு. நீ அம்மாக்கு கூடுற
1: அம்மா தான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என் கிட்ட கூட சொன்னாங்க சமையல் காசுலாம் அம்மா செலவு பண்ணுறேன்.
0: ஓகே ஓகே. உன்ன ஏஜ் என்ன? 12 12 என்ன என்ன அந்த காலையில் எழுத்தும் என்ன பண்ணுவேன்? நீ இங்கே தான் இருப்பியா? ஓகே, நீ காலையில் எழுத்தும் என்ன பண்ணுறேன்?
1: 7 10 மணி வரைக்கும் வீட்டு வேலை செய்வேன். வீட்டு வேலை செஞ்சோடனே தம்பிக்கு பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைக்கு போவேன். அப்புறம் கடைக்கு போனோடனே எல்லாம் வேலையும் செய்வேன்.
0: கடையில் என்ன வேலை செய்வேன்?
1: பெருப்பேன், டஸ்டிங்லாம் துடைப்பேன், டேபிள்லாம் துடைப்பேன்.
0: ஃபுல் டே இதுதான் பண்ணுறியா?
1: துணிலாம் மடிச்சு வைப்பேன்.
0: இதுதான் பண்றியா ஃபுல் டே?
1: எல்லாருக்கும் வாங்க இந்த ட்ரெஸ் பாருன்னு சொல்லி.
0: எவ்வளோ கிடைக்கும் உனக்கு கடையில?
1: 500 கிடைக்கும்.
0: 500 தான் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்கூலு இதெல்லாம் பசங்க படிக்கிறாங்கல்ல, கொஞ்சம் அவருக்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் பண்ணினா வேஸ்ட் பண்ணாத டைம் இதில் அல்லால.
1: அக்கா பசிக்குது, கொஞ்சம் காசு தான் கொடுங்கக்கா. பசிக்குது, காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை.
0: பிச்சுக்கு வேலை பண்ற? ஏன் நீ எல்லாருக்கும் கேட்டுறேன் நல்லா ஸ்கூல் படி?
1: சாப்பாட்டுக்கு காசு இல்ல, அம்மாதான் டிராபிக்ல போய் காசு எல்லாருக்கிட்ட கேட்டு அதுலதான் எல்லாரும் சாப்பிடுவோம் நாங்க.
0: அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
1: அப்பா இல்ல, எங்களுக்கு அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால அம்மாக்கு ஜாப் கிடைக்கல. அதனால நான் தான் பிச்சை எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். எனக்கு ஒரு தம்பி இருக்க, நான் தான் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணு.
0: உன் வாழ்க்கையில நீ ஸ்கூல் போலியா?
1: இல்ல, நான் தம்பிய பாத்துட்டு அம்மாவை பார்த்துட்டு நாங்க வீட்டுலதான் இருப்போம். காசு இல்லாத இருக்கிறோம் நாங்க.
0: நீ எப்படி சாப்பிடுற? அது காசு, அது காசு எங்கே அங்கே வருது, அது காசு தான் நீ சாப்பிடியா?
1: அதில் தான் தம்பிக்கு அம்மாவுக்கு நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வர காசில் தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
0: ஏன் அம்மா ஜாப் பண்ணலையே, என்னமே பண்ணலையே?
1: இல்லை, அம்மாவுக்கு ஜாப் கிடைக்கல, என்ன பண்ணுறது, வீட்டில் தான் இருக்கோம். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டே டிராஃபிக்கில் போய் காசு வாங்கி எங்கள் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்.
0: ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குதுல்ல?
1: ஆமாக்கா, நீங்களும் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு காசு இருந்தா எனக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு காசு இல்லாமல் இருக்குது எங்கள் வீட்டில்.
0: நான் கொடுவேன், நான் ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும் உனக்கு சொல்லு.
1: சாப்பாடு கூட காசு இல்லை, நான் எனக்கு வர காசில் வந்து காசு பத்தாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் அக்கா, நன்றி.
0: உன் பேர் என்ன?
1: என் பேர் கீர்த்தனா.
0: கீர்த்தனா, உன் ஏஜ் என்ன? இது வயசுல நீ ஏன் பூ வைக்கிற?
1: இது ஆமா, இதுல தான் நான் பூ வீட்டு. இதுதான் வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கானே, தான் நான் பூ வீட்டு. எங்க அம்மா எங்க அப்பா அம்மாக்கு சாப்பாடு போடுறேன், அதுல தான் நான் ஸ்கூல் படிக்கிறேன், காசுல தான்.
0: அப்புறமா ஏன் அம்மா அப்பா என்ன வேலை பண்ணுவாங்க?
1: அம்மா அப்பா வெளியே துணி கடையில வீடு தொடங்க.
0: இதெல்லாம் வேலை பண்ணுறாங்க. நீ ஏன் ஸ்கூல் போல? அந்த அம்மா அப்பா வேலை பண்ணல, நீ ஏன் கூட வேலை பண்ணல?
1: என்ன
0: டைம் ஸ்கூல்
1: போகிறேன்?
0: அப்புறமா இந்த பூ வேலை பண்ணியா?
1: காஃபி காஃபி காஃபி அக்கா, காஃபி வாங்கிருக்கா?
0: எவ்வளோ?
1: 5 ரூபாய்.
0: நீ வேற என்ன வேலை பண்ற?
1: வேற வேலை கிடைக்கலக்கா, நான் இந்த வேலை தாங்க பண்றேன்.
0: டீ வேலையா? ஏன், உன் ஏஜ் என்னடா?
1: 14.
0: 14க்கு இது வேலை தேவையா?
1: வீட்டுல ரொம்ப

0: தம்பியை வேலை தான் பண்ணுறேன். தம்பி வந்து சென்ட்ரலில் வேலை பண்ணுறேன், நான் வந்து மயிலாப்பூரில் வேலை பண்ணுறேன்.
1: ஆமாம், ஏடா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கடா, ஸ்கூல் படிக்கலையா?
0: அப்பா குடிக்கிறாங்கக்கா, அம்மா போட்டு அடிக்கிறாங்கக்கா, ஸ்கூல் ஃபீஸ் இல்லைக்கா, அதனால தான்க்கா ஸ்கூல் போல. அம்மா வேலை செய்ய சொல்லுங்கக்கா.
1: அம்மாக்கு அடிப்பாங்கடா?
0: ஆமாக்கா, அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மா அடிப்பாங்கக்கா.
1: நீயா இது வேலை பண்ற? அம்மா அப்பாக்கு சொல்லு, உனக்கு ஸ்கூல் படிக்கணும், உனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு கொடுத்தாங்க, படி.
0: நான் படிக்க சொன்ன அப்பாக்கு, அப்பா ரொம்ப அடிக்கிறாங்க.
1: உனக்கா? அப்புறம்
0: நான் அப்பா கிட்ட காசு கேட்டா அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க, அதனால அடிப்பாங்க. அதனாலதான் நான் இந்த வேலை செய்ய, இல்ல வர காசு வச்சுதான் நான் என் குடும்பத்தை பாத்துப்பேன். ப்ளீஸ்க்கா காஃபி வாங்கிக்கோங்கக்கா, உதவி செய்யுங்கக்கா.
1: எங்கடா இது, யார்டா இது காஃபி பண்ணிட்டாங்க, உனக்கு கொடுத்தாங்க காஃபி பண்ணிட்டு?
0: அம்மா தான்க்கா காஃபி பண்ணிட்டு கொடுத்தாங்க.
1: டெய்லி அம்மா பண்றியா காஃபி?
0: ஆமாக்கா.
1: நீ ஒரு தம்பி இது வேலை பண்ணியா, காஃபி வேலை?
0: ஆமாக்கா.
2: இந்த சின்ன வயசுலயே இவங்களுக்கு இவ்வளவு சவால்கள், இவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்துல ஒரு சின்ன புன்னகை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த புன்னகை வந்து பார்த்தாலும் நமக்கு அந்த கஷ்டம் மறந்து போயிடணும் அப்படின்னு தான் தோணுதோ ஒழிய, அவங்கள பார்த்து நமக்கெல்லாம் மோட்டிவேட் ஆகுது. உண்மையா சொல்ல போனோம்னா, நம்ம இந்த வயசுல இருக்கும் பொழுது நாம இவ்வளவு பேசுறோம், நம்ம இவ்வளவு சாதிக்கிறோம் அப்படின்னு இருந்தா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவங்களுடைய ஏஜ்ல இருந்து, இவங்களுடைய பகுதியில இருந்து நாம யோசிச்சு பார்க்கணும், அவங்களுக்கு எல்லாம் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம சேவை செய்யறது மட்டும் இல்லாம அவங்களெல்லாம் முன்னேற்றணும். அவங்கள முன்னேற்றினா நம்ம நாடும் கண்டிப்பா முன்னேறும். சோ நம்ம நாட்டுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம ஏதாவது செய்வோம் கண்டிப்பா. மக்கள் கருத்து கேட்டீங்க, ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: குழந்தைகள் வேலை செய்வதை பார்த்தால் உடனடியாக தொழிலாளர் துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவியுங்கள். குழந்தைகள் கல்வி கற்க உதவுங்கள்.
1: வணக்கம், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. குழந்தைகள் இந்த நாட்டுடைய கண்கள். ஒரு குழந்தை நல்ல மன வளர்ச்சியோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு பெற்றோர்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை இந்த சமுதாயத்துக்கும் உண்டு. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாளை உலகத்தோடைய அஸ்திவாரம். குழந்தை பருவங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு பருவம். எந்த கவலையும் இல்லாம பட்டாம்பூச்சிகள் மாதிரி ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே கல்வியையும் பிற கலைகளையும் கத்துக்கிற அருமையான பருவம். ஆனா பாருங்க, எல்லா குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. குடும்ப பிரச்சனை, வறுமை அப்படின்னு பல காரணங்களால சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எத்தனையோ குழந்தைகளை நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பீச்சில் சுண்டல் விற்கிறத பார்த்துருக்கோம், நடைபாதையில் பொருட்கள் விற்கிறத, மெக்கானிக் ஷாப்பில், ஹோட்டலில், பட்டாசு தொழிற்சாலைகளில், தீப்பெட்டி தொழிற்சாலைகளில், பீடி விற்கிற இடத்துல, இப்படி எத்தனையோ இடங்களில் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்படுறாங்க. பெண் குழந்தைங்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப மோசம். பக்கத்து மாநிலங்களில் படிக்கிறத பாதியில் விட்டுட்டு குழந்தைகளை பார்த்துக்கிற ஆயா வேலைகளுக்கு குழந்தைகள் அனுப்பப்படுறது மோசமான ஒரு நிலைமையில குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லக்க, எத்தனையோ குழந்தைகள் ரொம்ப இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற இந்த நிலைக்கு தள்ளப்படுறத நம்ம ரொம்ப மனசுமையோட கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ரொம்ப வருத்தமான செய்தி மட்டும் இல்ல, உடனடியா தீர்வு செய்ய வேண்டிய விஷயமும் கூட. இது நம்ம நாட்டுல மட்டும் இல்லங்க, உலகம் பூராவும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை பரவி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமா அனுசரிக்கப்படுது. 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்களை பணியிலிருந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து குழந்தை தொழிலாளர் முறைய அகற்றுறதுல இந்தியாவிலேயே தமிழகம்தான் முன்னோடியா இருக்கு. இந்த மாதிரி பணியிடங்கள்லேருந்து மீட்கப்படுற குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல விதமா ஆளாக்குறதுக்காக தமிழகத்துல குழந்தை தொழிலாளர் சிறப்பு பயிற்சி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு மாணவர்களுக்கு நிறையவே நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச சீருடை, முட்டையோடு கூடிய சத்துணவு, இலவச பஸ் பாஸ், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பயன்படுத்தி குழந்தை தொழிலாளர் நல வாழ்வு மையங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுல சாதனை படைச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நல வாழ்வு மையங்கள்ல படிச்ச குழந்தைகள் இந்த 2014 பொது தேர்வுல +2 மற்றும் 10th ரொம்ப நல்ல மார்க்குகள் வாங்கி ரொம்ப நல்ல எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க, நாமக்கல் மாவட்டத்துல நெசவு வேலை செஞ்சிட்டு இருந்து அங்கிருந்து மீட்கப்பட்ட கோபால் அப்படிங்கிற அந்த சிறுவன் 1200 to 1144 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையிலிருந்து மீட்கப்பட்ட பாக்யலட்சுமி அப்படிங்கிற மாணவி 1092 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையிலிருந்து திருதுநகர்ல மாவட்டத்திலிருந்து மீட்கப்பட்ட மகாலட்சுமிங்கிறவங்க 1068 மார்க் வாங்கியிருக்காங்க. இது 12th மட்டும் இல்லைங்க, 10th நிறைய மாணவர்கள் சாதனை படிச்சிருக்காங்க. அதுல ஒரு 3 மாணவர்களை பத்தி நான் இப்ப சொல்றேன். பவர் லூம்ல சேலத்துல குழந்தை தொழிலாளரா வேலை செஞ்சிட்டு இருந்த அக்கிலா அப்படிங்கிற மாணவி 496 மதிப்பெண் 500 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இதே சேலத்திலிருந்து பவர்லூம்ல வேலை பார்த்துட்டு இருந்த தேன்மொழி 483, அதே மாதிரி சேலத்திலேயே பவர்லூம்ல வேலை பார்த்துட்டு இருந்த பத்மப்ரியா 482. இந்த மார்க் எல்லாமே 500. சோ இவ்வளவு மார்க்ஸ் வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க. இது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இந்த உலக தொழிலாளர் தினத்தன்னைக்கு இந்த செய்திய கேக்குற எல்லா மக்களும் ஒரு சின்ன ஒரு சபதத்தை நீங்க எடுத்துக்கணும். அது என்ன சபதம் தெரியுமா? எங்கேயாவது குழந்தைகள் வேலை பார்த்துட்டு இருந்தா, 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை பார்த்துட்டு இருந்தா, உடனடியா நீங்க பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கோ இல்ல வந்து ஏதாவது அரசு அதாவது சமூக துறைக்கோ நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகள் எங்கெங்க வேலை பார்க்குறாங்கிற நீங்க தகவல்களை கொடுத்தீங்கன்னா, அவங்க உடனடியாக அந்த குழந்தைகளை மீட்டுட்டு வந்து இந்த மையங்களில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் செய்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஏதாவது நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதில் குழந்தைகளை தொழிலாளர்களை நீங்கள் அமர்த்தினீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ அந்த மாதிரி குற்றங்களை செய்யாமல் நீங்கள் இருக்கணுங்கிறதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் விட முக்கியமாக எங்கெல்லாம் குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள உரிய இடத்துல கொண்டு போய் விட்டு படிக்கிறதுக்கான வசதிகளை செய்து கொடுத்தா அதுவே நம்ம இந்த குழந்தைகளுக்கு மட்டுமில்ல சமுதாயத்துக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தன்னைக்கு நம்ம இந்த சபதத்தை மட்டுமில்ல இந்த உறுதியையும் நம்ம ஏற்றுக்கணும். குழந்தைகள் சந்தோஷமாக படிக்கணுங்க, குழந்தை தொழிலாளர்கள் அறவே இருக்கக்கூடாது, இதுதான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு. தமிழக அரசுடைய பல நலத்திட்டங்களில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இந்த திட்டமும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு MOP சமுதாய வானொலி சார்பாக உங்களை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: வேலை செய்வதை பார்த்தால் உடனடியாக தொழிலாளர் துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவியுங்கள். குழந்தைகள் கல்வி கற்க உதவுங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தனிப்பட்ட முறையில தொண்டு செய்யற திரு கியான் அவர்களுடைய நேர்காணலை இப்ப நம்ம கேட்கலாம்.
2: இன்னைக்கு நம்ம முன்னாடி கியான் போரா வந்திருக்காரு. அவர் சைல்ட் லேபர் ஒர்க்கர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட். சோ ஹலோ சார்.
3: ஹலோமா, வணக்கம்.
2: எந்த சம்பவம் உங்களை குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்க எது தோன்றிச்சு?
3: இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்தவே அண்ணா நகர் போயிருந்தேன். அந்த டைம்ல சிங்கிள் டைம்ல வந்து ஒரு குழந்தை வந்து பேம்ப்லெட் விட்டு இருந்தது. ஸோ நான் அந்த குழந்தை நான் சைட் பண்ணி சைட் பண்ணிட்டு அந்த குழந்தைய கேட்டேன், என்னம்மா ஒரு நிமிஷம் வா பாப்பா, நீ ஏன் பேம்ப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பாப்பா சொல்லுது, ஃபேமிலிக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ட்டு. நான் கேட்டேன், என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி நீ பேம்ப்லெட் வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டு இருக்க ஸ்கூல் போகாம? அப்போ அது சொல்லுது, எங்கள் ஃபேமிலி சரியில்லை, எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலை பண்ணுறாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு நாளைக்கு கூலி சம்பாதிக்கிறது குடிச்சிட்டு காலி பண்ணிடுறாரு. ஸோ எங்கள் அம்மா சம்பாதிக்கிறது வந்து ஒன்றுமே யூஸ் இல்லை, டெய்லி செலவுன்னு எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியல. ஸோ எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல் போக தேவையில்லை, நீ வந்து போய் வேலையை பண்ணு, ஒரு நாளைக்கு நீ 300-400 ரூபாய் சம்பாதிக்கிறது வந்து வீட்டு செலவு தினமும் எடுத்துகிட்டு போகலாம்.
2: ஸோ கியான் போரா, இப்போது குழந்தை தொழிலாளர்கள் நிலைமை என்ன?
3: ஆமாம், அந்த டைமில் வந்து நான் மீட் பண்ணும்போது அப்போது வந்து அந்த குழந்தை சொல்லுது, என் வீட்டில் வந்து நான் வீட்டில் படிக்க போகிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா வந்து அடிச்சுட்டு சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போ, படிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. பட் எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப ஆசை இருக்குது, நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் படிக்கணும். ஸோ எங்கள் அப்பா அம்மாக்காக நான் என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டேன், எங்கள் அப்பா அம்மாக்காக என் லைஃப்பை விட்டுட்டேன், அடிச்சுட்டு எனக்கு வேலையை காமிச்சிடுறாங்க. ஸோ எங்கள் அப்பா அம்மா குஷிக்காக என் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வேலைக்கு வந்துட்டுருக்கேன்.
2: ஸோ கியான் போரா, இது சைல்ட் லேபர் சிச்சுவேஷன் என்ன இது சென்னையில்?
3: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20-30% வந்து சென்னையில் சைல்ட் லேபர் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் எங்கெங்கே சொன்னால், நம்ம டி நகரில் மெரினா பீச், எம்கேபி நகர், அப்புறமா பூந்தமல்லி, வர்த்தவாக்கம், குஷ்வாக்கம். ஸோ எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் மெரினா பீச்சில் சொன்னால் நீங்களே பார்க்கலாம், ஈவினிங் டைமில் மெரினா பீச்சில் வந்து நீங்கள் சுண்டலில் டீ விற்றுக்கிட்டு சுண்டல் விற்றுட்டு இருக்காங்க. டி நகரில் இந்த பேம்ப்லெட்ஸ்லாம் விற்றுட்ருப்பாங்க, அந்த ஆஃபர், கிளாத் ஆஃபர்ஸ், ஜுவல்லரி ஆஃபர்ஸ்க்காக. எம்கேபி நகரில் நீங்கள் நார்மலாக மார்னிங் நீங்கள் 6 o'clock பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டுருக்கு, சேர் லேபர் ஓவராக இருக்குது எம்கேபி நம்ம சென்னை. இன்னமும் சைல்ட் லேபர் பற்றி சொல்லணும்னா, நம்ம டீ கடையில் கூட நீங்கள் பார்க்கலாம், டீ மாஸ்டர் வந்து பண்ணுமோ அது சப்ளை பண்ணுறதுக்காக கூட ஒரு குழந்தை தான் வேலை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம துணி கடைக்கு போனோம், அது துணி காமிக்கிறது கூட பசங்க தான் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா சைல்ட் லேபர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தெருவில் நீங்கள் ஒரு தெரு விட்டுட்டு ஒரு தெருவு போனால் நீங்கள் இந்த மாதிரி சைல்ட் லேபர் ஒர்க்ஸ் பசங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் நானே ஒரு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் எதிர் வீட்டுக்கு ஒரு அடி வந்து நான் சார்ஜர் பாயிண்ட் வாங்க போயிருந்தேன், சார்ஜர் பின்னே. ஸோ அங்கே வந்து ஒரு குழந்தை வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணு கேட்டேன், என்ன என்ன வேலை பண்ணிகிட்ருக்க நீங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து வேலைக்கு வரல இன்றைக்கி வீட்டு வேலைக்கு, ஸோ நான் எங்கள் வீட்டு வேலை பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு. நான் கேட்டேன், நீ கூட படிக்க போகிறது இல்லையா? அப்போ அந்த குழந்தை சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒழுங்காக உடம்பு சரியில்லை, ஸோ எப்போ எப்போ எங்கள் அம்மா போக முடியலையோ அந்த டைமில் வந்து நான் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்.
2: குழந்தை தொழிலாளர்கள் குழைக்க என்ன வழி?
3: ஸ்டெப்ஸ் வந்து நிறைய எடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாமே இந்த டி நகர், மெரியனா பீச்சு, அப்புறமா எம்கேபி நகர்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எங்கெங்கே அவங்க சைல்ட் லேபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே, ஐ மீன் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் எல்லாமே. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மூலியமாக எல்லாம் பேசிவிட்டு அவங்களுக்கு என் மூலியமாக ஸ்பான்சர் பண்ணிவிட்டு ஸ்கூல் காமிச்சிட்டேன். ஸோ அவங்க எல்லாமே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இவங்களை இந்த ப்ராப்ளம்ஸ் எங்கெங்க நான் பார்க்குறனோ அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே, அவங்களுக்கு எந்த கிளாஸ் போகணும், என்ன என்ன படிக்கணும், அவங்களுக்கு மனசில் என்ன ஃப்யூச்சர் என்ன இருக்கோ, ஸோ அவங்க குஷிங் எல்லாம் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன். ஸோ எஃப்எம்ல நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஜனங்க நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களால்

0: முடிஞ்சது. நீங்களும் இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டு ஹெல்ப் பண்ணா நம்ம சென்னையில் மொத்த இந்தியாவே இந்த சைல்ட் லேபர்ல வந்து கம்மி ஆகலாம். இது இல்லாமல் இன்னமும் இப்போ நான் என் கம்பெனி ஓடிட்டு என் கம்பெனி நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நியர்லி 25 லேபர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கீழே பசங்க கூட அவங்கனால படிக்க முடியலன்னா அவங்களுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சைல்ட் லேபர் வந்து டோட்டலாகவே எந்த ஒரு சைல்ட் லேபர் இல்லாமல் கிளியர் ஆகணும். ஏன் இந்த இந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப பெரிய இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நான் இது படிக்கணும், நான் சிங்கர் ஆகணும், நான் வந்து டான்ஸர் ஆகணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு எடுத்துட்டாங்கன்னா, இவங்க குஷிக்காக இவங்க சந்தோஷத்துக்காக ஏன் நம்ம அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஸோ நான் இதை டிசைட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து எங்கெங்கே வந்து இந்த லேபர் இந்த சைல்ட் லேபர் நடக்குதோ, ஸோ அவங்க குஷிக்காக நான் வந்து ஸ்பான்சர் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஸ்கூல் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து நல்லா படிச்சுட்டு நாளைக்கு ஃப்யூச்சரில் இவங்க ஒரு நல்ல ஒரு இஷ்யூவாக இருந்துட்டு நல்ல ஒரு நல்ல பெரிய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கூட ஆகலாம். ஸோ இது மூலியமாக இந்த எஃப்எம் மூலியமாக கூட எனக்கு தெரிஞ்சு இந்த சைல்ட் லேபர் யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க பேரண்ட்ஸும் கேட்டுட்டு இருக்கலாம். சரி, ஸோ பேரண்ட்ஸ் கேளுங்க, யார் யார் இந்த மாதிரி அனுப்பிச்சிட்ருக்காங்களோ நீங்களும் கேளுங்க. இந்த மாதிரி பசங்களை வந்து நீங்கள் வந்து அடிச்சுட்டு உடைச்சிட்டு வந்து வேலையை வாங்காதீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு குஷி இருக்கும், எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நான் இது பண்ணணும், நான் அது பண்ணணும். ஸோ நீங்கள் அடிச்சுட்டு அவங்கள வந்து நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பாதீங்க. இந்த வயசில் வந்து அவங்க படிக்கணும், விளையாடணும், நல்லா இருக்கணும் லைஃப்பில். ஸோ நீங்கள் இந்த லைஃப்லேயே நீங்களை வந்து பசங்களுக்கு வந்து வேலைக்கு போ, இது பண்ண, அது பண்ணணும் அவங்களால முடியாது. எனக்கு தெரிஞ்சு மெயின்லி எனக்கு தெரிஞ்சு இந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டா ரொம்ப பெஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கூலி ஐ மீன் லேபர் அவங்க அப்பா பசங்களோட அப்பா வந்து ஒழுங்காக சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துலேருந்து காசு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பசங்க வந்து வேலைக்கு போகிறதோ இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அப்பா அவங்க வந்து கரெக்டாக இருந்தால் பசங்க ஏன் அப்படி இருக்காங்க? மெயின்லி இந்த ஒயின் ஷாப் அவங்க அப்பா யார் யாரெல்லாம் பேரண்ட்ஸ் குடிக்கிறாங்களோ அவங்க மொத்த ஃபேமிலியும் அப்படி தான் இருக்குது. யார் ஒருத்தர் கூட கிடையாது இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு வந்து ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எடுத்து வந்து காசு கொடுத்துட்டு பசங்க படிக்கிறாங்கன்ட்டு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 70% வந்து இந்த ஒயின் ஷாப்னால தான் இந்த பசங்கள்லாம் லேபர் போட்டிருக்காங்க, லேபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு இந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டான், டோட்டல் 100% வந்து பசங்க வந்து அந்த சைல்ட் லேபர் வந்து டோட்டலாக கிளியர் ஆகிடும். நான் ஒண்டி கிடையாது, நீங்களும் ஏதாவது பண்ணலாம். நீங்கள் இப்போ எஃப்எம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் நாளிலேருந்து சேஞ்சஸ் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ சைல்ட் லேபர் அவங்கள நீங்கள் 4-5 பேர் சேர்ந்துட்டு நீங்களும் எதாவது ஹெல்ப் பண்ணலாம். நான் ஒண்டி பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறினு எக்ஸாம்பிள் நினச்சிக்கோங்க, 10-15 பேர் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவில் டோட்டல் இந்த சைல்ட் லேபர் வந்து டோட்டலாக டிஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் இது வந்து எப்பவுமே வந்து இந்த சைல்ட் லேபர் ப்ராப்ளம் இருக்காது. மெயின்லி இந்த ஒயின் ஷாப் கிளியர் பண்ணோம், பை மிஸ்டேக் அவங்க குடிக்கிறவங்க செய்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்க குடிக்கிட்டோம் ப்ராப்ளம் இல்லை. அவங்க குடித்தாலும் பசங்களை வந்து நல்லா நீட்டாக நல்லா அவங்களும் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு அவங்க குஷிங்களும் நம்ம கிளியர் பண்ணோம். வெறும் குடிச்சிட்டு வேணும் சம்பாதிக்கிறது வேஸ்ட் பண்ணுறது ஒன்றும் யூஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு.
1: ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: Who is that? A girl or a boy? You don't know. All kids are the same. They all deserve the same. Then why? Only the girl child is denied of a right to education. Educate a girl. Educate a society. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: படிக்கணும், நாங்க படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது MOPCR 107.8.
1: மீண்டும் ஒரு வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து எத்தனையோ தடவை பேசியிருக்கோம், லைக் குழந்தைங்களுக்குள் வந்து நம்ம சேவை செய்யணும், இல்லை அவங்கள நம்ம படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நம்ம நிறைய தொண்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆனால் நம்மளாம் யாருமே அதை செஞ்சது கிடையாது. சில பேர் இங்கே வந்திருக்காங்க, அவங்க வந்து குழந்தைங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையிலையும் லைக் எஜுகேஷனுக்காக தனிப்பட்ட முறையிலையும் நிறைய தொண்டு செஞ்சுருக்காங்க, சேவை செஞ்சுருக்காங்க. நமக்கு ஒரு உதாரணமாகவும் அவங்க அமைஞ்சிருக்காங்க. ஹெல்ப் டீம் இந்தியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் ஃபவுண்டர் டாக்டர் சி வெங்கடேஷ் அவர்களும், மிஸ்டர் பாபு அவர்களும், மிஸ்டர் நாராயணன் அவர்களும் நாம சில செய்திகளை தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயத்துக்காக இங்க பேச வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார்.
4: வணக்கம்
1: சார். நீங்க வந்து குழந்தை தொழிலாளர் அப்படின்ற விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
4: ரொம்ப கொடுமையானது மேடம். ஆக்சுவலா பார்க்க போனீங்கன்னாக்கா வறுமை தான் இதுக்கூடிய காரணம். ஏன்னு சொன்னாக்கா இந்த குழந்தை தொழிலாளிங்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்க மாட்டார். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்கூல் போனோன்னு சொன்னாக்கா ஸ்கூலினுடைய அரைவனு பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வழி எதுவும் கிடையாது. அதேமாரி பக்கத்துலேருந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து படிப்பு நாலேஜ் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த கட்டிட தொழிலாளர்களுடைய வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய ரிலேஷன் அவ எல்லாமே கூட்ட கூட்டமாக போவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட்டத்தோடு போகும்போது அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைக்கு மிஷின் ஓட்டுறது, கொஞ்சம் தனியாக ஊற்றுறது, அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து 300 ரூபா 400 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் வந்துட்டு அவங்களுடைய காலக்கடனை பசித்தினுடைய கொடுமையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்குது. அவங்களுடைய காரணமே வந்து வறுமை, சரியான வீடு வசதி இல்லாதது தான். எல்லாம் வந்து எல்லாம் ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இருக்குங்க, இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குங்க. இந்த மாதிரி சைல்டிஸ் எல்லாம் வந்து படிப்புக்கு போகாத காரணம் இது ஒரு காரணம் தான்.
1: உங்கள் வாழ்க்கையில் எந்த சம்பவம் உங்களை இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்ய தூண்டுச்சு?
4: நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நார்த் சென்னை. நார்த் சென்னையில் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு இடம். அங்கே வெறும் குப்பமேடுகளும் ரயில்வே ட்ராக்குகளும் கெனால் ஓரங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. குடிசை பகுதி அதிகமான வசிக்கிற இடம். அங்கெல்லாம் இதனுடைய அனுபவங்கள்லாம் நாங்கள் வந்து லைவாக பார்த்துருக்குறோம். ஏன்னா சமீபத்தில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எப்படி கெட்டு போகிறாங்க. இன்றைக்கி காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்க, அந்த டைரக்டர் என்கிட்ட வந்திருந்தாக்கா இதை விட நிறைய முட்டைகள் எல்லாம் எடுத்து காட்டியிருப்போம். அதனால் வந்து இப்போ வறுமை கோடு, இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வந்து ஃபயர் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகிறாங்க, அப்பா வந்துட்டு கண்ணு தெரியாது, ரெண்டு பிள்ளைங்க, அந்த ரெண்டு பிள்ளைங்கள் எல்லாமே சின்ன சின்ன சைல்ட்ஸ். அவங்க வந்துட்டு ஸ்கூல் போகணுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு காலையில் துணிக்கோ இல்லை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்பு வசதியும் இல்லை. அதனால் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறதுனாக்கா இந்த டெல்லியிலேருந்து வர ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு இந்த குறுக்குப்பட்ட சைடில் வந்துட்டு இது சிக்னலில் நிற்கும் சென்ட்ரலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த ட்ரெயின் நிற்கும் போது அது உள்ளே ஏறிட்டு இந்த காலி பாட்டில் காலி திங்ஸ் இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அங்கே பக்கத்தில் போட்டு அந்த 100 ரூபாய் 50 ரூபாய் வந்துட்டு அந்த கண்ணு தெரியாத அப்பாவுக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிட்டு இந்த மாதிரி காலத்தை தான் கழிச்சிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கோ ஒரு படிப்பு சொல்கிறதுக்கோ யார் பண்ணல. அந்த மாதிரி சைல்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் நாங்கள் சேகரித்து ஒருத்தர் குற்ற செயலில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அரவணைச்சு எங்களுடைய தொண்டு நிறுவனத்தில் வச்சு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டியூஷன் சென்டர் மாதிரி வச்சு அவங்கள ஒரு ஒருத்தையாக நல்லா வளர்கிற பசங்களெல்லாம் நாங்களே ஸ்கூலில் சேர்த்து அவங்கள ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வரோம்.
1: உங்களுடைய முதல் சேவை எது?
4: முதல் சேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கண் பார்வையற்றவர்கள், ரத்த தானம் கொடுப்பவர்கள், அறுவை சிகிச்சைக்காக இவர்களுக்கெல்லாம் வந்துட்டு யாராருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக நாங்கள் வந்துட்டு எங்ககிட்ட ஒரு கொடுத்துட்டோம் கம்ப்ளைண்ட்னு கொடுத்துட்டாங்கனாக்கா இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து ரத்தம் தேவை, என் பிரசவம் ஆக வேண்டியது இருக்குது, அதுக்கு பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்துட்டு எங்களுடைய டீமில் இருந்து யாராருக்கு என்ன பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பிளட் கேம்ப்லாம் அதிகமாக பண்ணோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது யார் அந்த குரூப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை வந்துட்டு நாங்கள் ஏன்னா வந்து சில்ட்ரன்ஸ் தான் இப்போ வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு நம்ம சொல்கிற வார்த்தை தான் அது வளர வளர அந்த ஜென்ரேஷனில் வந்து நல்லா மாறக்கூடிய ஏற்றுக்கூடிய ஒரு குழந்தைங்களாக இருக்கும். மற்றபடி பெரியவங்களுக்கோ தவறு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னால் எதுவுமே புரியாது. இந்த குழந்தைங்களுக்காக இதெல்லாம் சொன்னோம்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய வறுமையை போக்கணும், நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்கணும். என்ன தான் எஜுகேஷன் இருந்தாலும் ஒரு அரவணைப்பு கிடையாது. இந்த மாதிரி நிறைய தொண்டு நிறுவனம் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் இருந்து இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு டியூஷனோ ஏதாவது ஒரு பாட விபத்தமோ ஸ்போர்ட்ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா அதுங்க குழந்தைங்கள வந்துட்டு நம்ம நல்ல முறையாக கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு.
1: என்ன மாதிரி விளைவுகளை நீங்கள் பார்த்தீங்க? அதாவது நீங்கள் சமூகத்துக்கு சேவை செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மனசில் என்ன சந்தோஷம் ஏற்பட்டது, அதோட விளைவுகள் எப்படி இருந்தது?
4: நிறைய அனுபவப்பட்டிருந்தோம் மேடம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெண்டார்பேட்டிலேருந்து ஒரு ட்ரெயின் ஓடுது, அதில் வந்துட்டு லேபர் சில்ட்ரன்ஸு அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்ஃபின் கேட்டுக்கு வந்து ஸ்டீல் பட்டறையில் வேலைக்காக போகிறான். அவன் வந்துட்டு குறுக்குப்பேட்டையில் சிக்னலில் நிற்கும் போது நம்ம வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்குறான், டக்குன்னு ஒரு போஸ்ட் அடிச்சு கீழே விழுந்துடுறான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா 14 வயசு 15 வயசு தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை போயிட்டு உடனே போய் தூக்குறதுக்கு எல்லாமே பயப்படுறாங்க, அது வந்துட்டு ரயில்வே கேஸ் ஆகிடும் போலீஸ் கேஸ் ஆகிடும் சொல்லி. அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் நாங்கள் தூக்கி எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய நிறுவனத்தை வச்சு அதனுடைய நேமை வச்சு நாங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பையனை தூக்கிட்டு போனோம். ஸ்டான்லி மருத்துவமனையில் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை வந்துட்டு இல்லைங்க இது வந்து அன்னொன்னாக தாங்க இது பண்ண முடியும், இவங்களுக்கு பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியும், பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியல, அந்த பையனுக்கு வந்து வாயில் நோர மண்டையில் ரத்தம் போகிற கண்டிஷன் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோங்க, நாங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக அதுக்கு நாங்கள் சைன் பண்ணுறோம், நீங்கள் முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 2 நாள் கழிச்சு தான் பேரண்ட்ஸுக்கே தெரியுது. நாங்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுடைய டீம் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து பைக்கில் அந்தந்த தெருவில் அந்தந்த ஸ்டேஷன் எங்கெங்கே இந்த மாதிரி பையனுடைய ஃபோட்டோ காமிச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை 2 நாள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 4 நாளில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒப்படைக்கும் அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் பண்ணுறது வந்துட்டு எல்லாருமே பண்ணாக்கா இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வந்து உயிரை விடுறதுலேருந்து காப்பாற்றலாம். அதேமாரி வந்துட்டு இந்த மாதிரி நல்லதெல்லாம் பண்ணோம்னாக்கா சின்ன தவறுகள் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாலலாம் 15 வயசு 14 வயசு ஆண் மட்டும் பெண்ணும் இருக்கிறாங்க. இந்த டைமும் சரி அவங்களுடைய பழக்க தோஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே குடிக்கிறாங்க, இந்த வயசுலேயே கெஞ்சா அடிக்கிறாங்க, தவறான ஒரு பாதைக்கு போகிறாங்க. அவங்களுடைய அரவணைப்பு இல்லை, அவங்களுடைய அரவணைப்பு இருந்தாக்கா ஏன் போகிறாங்க? அவங்கள கூப்பிட்டு நாங்கள் பயன்படுத்துகிறோம், நாங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறோன்றோம், எங்களுக்கு பசி எடுக்குது, எங்களுக்கு வீடு வாடகை கட்ட முடியல, என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது, எங்கள் அப்பா குடிக்காரு, எங்கள் அம்மா இருக்கிறது இல்லை, அதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் சுற்றி இந்த மாதிரி பழக்கத்துக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேர்கள் லைவாக இருக்காங்க, இன்னும் இருக்காங்க, இந்த நிமிஷம் வரையும் இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி வளர்க்குற அளவுக்கு எங்களுக்கு வந்து எந்த ஒரு சட்டபூர்வமாக வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு விளைவுகளை சந்திக்கும் போது சட்ட சிக்கலெல்லாம் வரும்போது எங்களுக்காக பேசுகிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை, 4 பேர் போகிற மாதிரி நீயும் போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத வந்துட்டு நாங்கள் விடுற மாதிரி இல்லை. நிறைய இன்சிடென்ட்டு இதனுடைய இதில் வந்து காப்பாற்றிருக்கோம் நிறைய பேர்.
1: இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், மக்கள் வந்து தன்னுடைய பங்குக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
5: மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசாட்சி பிரகாரம் ஒரு அப்பா இல்லாத அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்கு அப்படி சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நம்ம சொந்த பணமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பிறர்கிட்ட போயிட்டு நம்ம தெரிஞ்சவர்கிட்டையோ இல்லை சில மாறுவடிஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டையோ போயிட்டு சார் இந்த மாதிரி வந்து ஒரு அப்பா இல்லாத குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு படிப்புக்காக வசதி வாய்ப்புகள் இல்லை, அப்பா இருதய நோயில் இறந்துட்டார், அதனால் அந்த நோயில் இறந்த காரணத்தினால அவங்க அப்பாவுக்கு அம்மா மட்டும் இருக்காங்க, அம்மா வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவங்க வந்து குறைஞ்சது 150 ரூபா சம்பளத்துக்கு போகிறாங்க, அந்த 150 ரூபாயை வச்சு அந்த குழந்தைய நல்ல படிப்பு படிக்க வைக்க முடியல, அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுது, அது வந்து இல்லைம்மா நீ ஏதாவது வேலைக்கு போகமா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வேலைக்கு போக மாட்டேம்மா நான் நல்லா படிப்பேம்மா என்னை கொஞ்சம் படிக்க வைங்க யாருடைய உதவியாவது கேட்டு படிக்க வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உதவிக்குன்னு போய் கேட்கும்போது ஏன் உனக்கு ஏன் தேவையில்லாத அடுத்த வீட்டு பிரச்சனை நீ பார்க்குற, உன் பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நம்ம வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சை கூட கேட்காம நம்ம மனசாட்சி பிரகாரம் அந்த குழந்தைய ஒரு நல்ல மேல்மையான படிப்புக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு கூட ஒரு குழந்தைய நான் கிட்டத்தட்ட காலேஜ் அவர்கள் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில குழந்தைங்க அப்பா இல்லாத அம்மா இல்லாத குழந்தைங்க கிட்டத்தட்ட 18 குழந்தைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணும்போது என்னால் முடிஞ்சது இந்த வருஷம் பண்ண முடியுது, அடுத்த வருஷம் பண்ண முடியல, யாருடைய உதவி நாடி அந்த மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் காரணம் ஏன் இந்த படிப்புக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சின்ன வயசில் நான் சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கேன். கிராமத்தில் பிறக்கும்போது எனக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன், அப்போ வந்து நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த விவசாய குடும்பத்தில் இருக்கும்போது நான் படிக்கணும்னு ஆசைகள் பட்டேன், அப்போ படிப்பு எனக்கு கிடைக்காத காரணம் இப்போ வந்து படிக்கிற குழந்தைங்களையாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு படிக்க வைக்கலாமே இந்த எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே இருக்குது.
1: ரொம்ப பெரிய விஷயம் சார், உண்மையாகவே நீங்கள் சொல்லுங்கள் சார், என்ன மாதிரி விழிப்புணர்வு இருந்தால் நம்ம எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்களை முன்னேற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: ஒரு 5 பசங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்துன்னு இருக்கேன், அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு இன்ன வரைக்கும் பாதுகாப்பு பண்ணி நான் அவங்களுக்கு படிப்புகளுக்கோ புக்ஸோ பேனாவோ எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டு பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதேமாரி ஏற்பட்ட பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணின்னு இருக்கேன் நான். இதில் ரோட்டில் போகும்போதோ பார்க்கும்போதோ பசின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நான் உதவி பண்ணி கொடுக்குறேன். எது இருந்தாலும் சாப்பாடு தவிர நான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன்.
1: சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், விழிப்புணர்வு எந்த விதத்தில் இருந்தால் நம்ம மக்கள் எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்கள முன்னேற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எது எதுக்கும் விளம்பரங்கள் வர முடியாத ஒரு சப்ஜெக்டுக்கெல்லாம் இன்றைக்கி வரையும் ஷூலேருந்து கோட்லேருந்து எல்லாமே நல்ல ஆடு கொடுக்குறாங்க. தூங்கிட்டு இருந்தால் கூட காதில் கேட்குற அளவுக்கு சவுண்டோடு ஆடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைங்க நம்மளும் வந்து ஒரு மனித சமுதாயம் தானே, நம்ம இருக்கிறோமே, நம்ம கிட்ட இருக்கிறத இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஒரு சைல்டுக்கு இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனத்தை போய் பார்த்து அவங்க கிட்ட என்ன செய்யணும், ஏது செய்யணும், எங்கள் கைங்கரியமா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய பணத்துல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா எடுத்து போட்டால எல்லா குழந்தைங்களும் இப்போ சீலாமல் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுட்டுன்றது வந்து ரொம்ப சீப்பாகிடுச்சு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபாய் இட்லி கிடைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ரெண்டு இட்லி ஒரு குழந்தை, அதே மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்தா ஒரு 50 பேருக்கு ரெண்டு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்குமே தான் தான் என் குடும்பம்தான், நாங்கள் கரெக்டாக போகிறோம், நாங்கள் வரோம், நாங்கள் சம்பாதிச்சிட்டோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட்டு இந்த பாக்கு போட்டு துப்புறீங்க பாரு, அந்த காசு எடுத்து கொடுத்தா கூட ஏதோ ஒரு குழந்தைக்கு பசியை ஆத்தலாம். இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வு வரணும். விழிப்புணர்வு வர்றதுக்கு விளம்பரம் அதிகம் தேவை. விளம்பரம் என்னன்னு சொன்னாக்கா, எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு படிப்புக்காக தான் காட்டுறாங்களே தவிர என்னுடைய வறுமையை காட்டது கிடையாது. ஒரு பிள்ளை ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறது, அவனை இது பண்ண அவனுடைய சூழ்நிலை வந்து நம்ம கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு அவன் பயப்படுறான், அவனை வந்து கெட்ட காரியங்களில் போய் சேர்றான், ஒரு 4 குழந்தைங்கள பார்க்குறான், என்னடா புகை வருது, இல்லைம்மா ஒரே வெறுப்பாக இருந்தது, ஒரு சிகரெட் ஒன்று வாங்கியாச்சேன், சரிடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவன் கூட நீ தான் சிகரெட் அடிக்க மாட்டியா, நீ போடாது தட்டி விடுறான், மறுபடியும் வந்து உட்காறான், மறுபடியும் இவனால் முடியல, ஏன்னா சின்ன குழந்தை, இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால் மறுபடியும் அந்த கும்பலில் போகிறான், எனக்கு ஒரு சிகரெட்டு கொடுறான்றான், அந்த சிகரெட் அடிக்கிறான், அதுக்கப்புறம் கெஞ்சாவுக்கு மாறுறான், அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸுக்கு மாறுறான். ட்ரிங்க்ஸுக்கு மாறிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெட்டு குத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 17 வயசு 18 வயசு தான். அப்போல்லாம் ரவுடிங்கெலாம் வந்து பயங்கரமாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே டெரராக இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கிறானுங்க, கிரிக்கெட் விளாட்ற பசங்க மாதிரி இருக்கானுங்க, இன்றைக்கி கிரிக்கெட் பேட்டு ஸ்டெம்ப் எடுக்கிறோம்லாம் இன்றைக்கி கத்தி வச்சுட்டு சுற்றிருக்கான். ஒன்றும் இல்லை சமீபத்தில் நேற்று ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, இன்றைக்கி பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா பட்டாபிராமில் 11 பேர் வச்சுருக்கானுங்க. அது வந்து ஸ்டார்டிங் எங்கன்னு சொன்னாக்கா சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது எந்த காலேஜ் ஏது காலேஜ் இல்லை. ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து அங்கே சண்டை போகிறானுங்க, கரெக்டாக 2:30 திருப்பதி வண்டி நிற்குது, அந்த வண்டிக்கு ஏற போகிறானுங்க. அதுக்கு முன்னாடி 2 கோஷ்டி சண்டை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அவன் கத்துறதுலாம். அதுக்கப்புறம் நாங்களாம் மனசில் நினைக்கிறோம் இது ஏதோ நான் போகுது, ஏன்னா நுங்கும்பாக்கத்தில் நடந்த சம்பவத்துக்கு வந்து யாரும் வாட்ஸ்அப் பண்ணலையா, யாரும் கேமரா எடுக்கலன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு, எவன் தைரியமாக எடுப்பான், இருந்தாலும் நான் எடுத்தேன் நேற்று, ஆனால் அங்கே சண்டை நடக்கலை பட்டாபிராமில். ஆனால் நாங்கள் நினச்சோம் இது ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு நினச்சோம், கரெக்டாக இன்றைக்கி பேப்பர் பார்க்குறா பட்டாபிராமில் 11 பேர் வெட்டி போட்டிருக்கோம். அந்த ஸ்டார்டிங் சண்டை இது என்கிட்ட வீடியோவில் இருக்குது. அந்த மாதிரி விழிப்புணர்வு வரணும், தைரியம் வரணும், தைரியம் வரணும். அவங்க முன்னாடி போட்டு நீ சண்டை போட சொல்ல, எங்கேயாவது ஓரமாக நின்று ஒரு ஸ்னாப் பண்ணு, ஏன்னா அதில் வந்துட்டு நம்மளுடைய சொந்த அக்கா தங்கச்சி கூட மாட்டிக்கலாம். இன்றைக்கி அந்த சண்டை நடந்தது 40 பேருக்கு 40 பேர் அடிப்படையில். நீ பட்டாபுரம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எல்லாமே ட்ரெயினில் ஏறி வெட்டியிருக்கான், ஒரு பொண்ணு மண்டே உடச்சி உட்காந்துருக்குது, அதெல்லாம் எப்படி மக்களுக்கு தெரியுது? இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றத்துக்கும் வந்து பப்ளிக் வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணி அதை ஷூட் பண்ணி முடியலன்னால உன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்கள், இல்லை 10 பேர் ஒரு சத்தம் போடுங்க, ஏதாவது ஒரு பாட்டில் தூக்கி அடிங்க. அந்த டைமில் வந்துட்டு ஒரு குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து பயம் வரும், இதை பண்ணிட்டாக்கா கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதெல்லாம் விட்டு கடுமையான தண்டனை இல்லாததுனால இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறவங்கலாம் எவ்வளோ பேர் செல்லுங்களை இழக்கிறாங்க, அவனுடைய பசி வறுமை ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறா, ட்ரெயின் போகும்போது படியிலே நின்றுட்டு பேசிகிட்டு போகும்போது கரெக்டாக பார்க்குறான், கீழேருந்து எக்கிறான், செல்லு தட்டுறான், கையில் மாட்டிக்குது, அதை திரும்ப விற்கிறான். இந்த மாதிரி டெய்லி இன்றைக்கி ஒரு செல்லு கிடைக்குமா, இன்றைக்கி ஒரு 4 செல்லு கிடைக்குமா, அதேமாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க, 10 பதினாலு மறுபடியும் வெளியே வரான். இதுதான் தண்டனையானு சொல்லி அவன் தெரிஞ்சுக்கிறான். மறுபடியும் 2 செல்லுன்றது 40 செல்லு அடிக்கிறான். இன்றைக்கி பஜாரில் வந்து எந்தெந்த ஃபோனு என்னென்ன மெத்தடு தெரியாது, அவனை கேட்டேன்னா இது ஐஃபோனு இது எந்த போனோ அந்த போனோன்னு கரெக்டாக சொல்லுவான். அந்த மாதிரி வறுமையினுடைய காரணம் தான், அதை வந்து தட்டி கேட்கணும். பொதுமக்கள் தட்டி கேட்கறது பயப்படுறாங்க, ஆனால் தட்டி கேட்டாலும் அவன் சிக்கலில் மாட்டும் போது சட்டப்பூர்வமாக வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாத டைமில் அவன் போய் சிக்கிறான், நீ போய் சாட்சி சொல்லாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டா எல்லா வேலையும் விட்டு அவனால முடியாது. அவனை கொச்சப்படுத்தாதீங்க, அவனை கூப்பிட்டு என்ன சப்ஜெக்ட் சொல்கிறான், சரி உங்களுடைய இது பிளாஸ் பண்ண மாட்டான். நீங்கள் தனிப்பட்ட தைரியமாக போலீஸ் துறை எதுக்கு இருக்குது, நீங்கள் போய் கண்டுபிடிங்க, ஏதோ க்ளூ கடிச்சிச்சா அதோட கண்டுபிடிங்க, அதை விட்டு அது மாதிரி வந்து அவங்கள டச் பண்ணால் அவங்க வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால வந்து பப்ளிக்கை வந்துட்டு அவங்களுடைய சேஃப் தான் பார்க்குறாங்க. நேற்று நாங்கள் பார்த்த இடத்துல கிட்டத்தட்ட எல்லாமே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேமரா தண்ணி வீடியோ போகிறேன், கிட்டத்தட்ட 40 பசங்க, யார் இவர் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு என் மேலேயும் பாயலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு 5 பேர் 10 பேர் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் விழுனல, நான் விழுந்து யார் ஃபோட்டோ எடுப்பான், ஏமா வீடியோ எடுப்பான் தெரியாது, அதோட நம்ம ஆஃப் ஆகிடணும். அங்கே ஒரு போலீஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 2:30 6 பிளாட்ஃபார்மில் சென்டரில் இது நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் 3:30 பட்டாபிராமில் நடக்குது, இன்றைக்கி தந்தி பேப்பரில் வந்திருக்குது அந்த இன்சிடென்ட்டு லைவாக பார்த்தோம்.
1: சார், இப்போ சென்னையில் வந்து குழந்தை தொழிலாளர் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு பரவி இருக்கு, அண்ட் நீங்க அது எப்படி நினைக்கிறீங்க?
4: பரவி இருக்குது மேடம், பரவி இருக்குது. அதேமாரி குழந்தை தொழிலாளர்களும் வந்து அங்கேருந்து காப்பாற்றப்படுறாங்க, எல்லாமே காப்பாற்றப்படுறாங்க. இந்த காப்பாற்றின பொறுக்கு அந்த குழந்தையினுடைய ஸ்டோரியை கேட்க மாட்டேன்றாங்களே. எதனாலடா நீ வேலைக்கு வந்தனாக்காண்ணா? எங்கள் அம்மா கிடையாதுண்ணா, எங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு அவர் பிற்பாயிட்டா, அவர் ஜெயிலில் இருக்காருண்ணா. இப்போ நான் வந்துட்டு ஏதாவது ஒரு தவறாக போனாக்கா அதுக்கும் என்னை பிடிச்சி கேச போட்டுறாங்க. நான் இந்த வயசில் உழைக்கணும்னு ஆசைப்பட்றேண்ணா. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஜெல்லி தூக்குறதுக்கு, இந்த மாதிரி டிராக்டர் ஓட்டுறதுக்கு அதுக்காக தானே போகிறேன். இப்போ என்னை பிடிச்சி நீ என்னென்ன பண்ண போகிற? இப்போ எனக்கு யாரை நான் பார்க்கறது? எனக்கு யாரும் சொந்த பந்தம் யாரும் இல்லை. அந்த மாதிரி அவங்களுடைய குறைய சொல்கிறாங்க. அந்த
1: சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார்.
5: முதியவர், வயதானவர், வால்டெக்ஸ் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு வாரம் 10 நாள் அதே இடத்துல கிடக்கிறாரு. எந்த கவர்மெண்ட்டும் அவரை தூக்கி கொண்டு போய் சேர்க்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்குறோம், அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருந்தோம். அப்போ என்ன பண்ணோம், சரி அந்த பெரியவரை தூக்கணும்னு ஒரு ஆட்டோவில் தூக்கிட்டு போனோம். தூக்கிட்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணோம். அங்கே பண்ணப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு போக முடியாதுங்க, நீங்கள் இருங்க கூட, அப்போ தான் நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா கவர்மெண்ட்டில் கூட ஆள் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நாங்கள் சிகிச்சைகள் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. அப்புறம் அவருக்கு காலிலேருந்து சி அதிகமான முறையில் கொட்டுது. கொட்டும்போது அப்போ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க இங்கே வந்து எந்த பொருளுமே இல்லை, காலில் வச்சு பதிச்சு பண்ணுற அளவுக்கு ஒரு பொருளும் இல்லை, இங்கே இருக்கிற பொருள் அதுதான், என் பேர் இது தான், நீங்கள் எழுதிக்கிட்டு கூட நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ கொடுன்றாங்க. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுகளும் சில நேரத்தில் இந்த மாதிரி குப்பைகள் அள்ளுற மாதிரி எத்தனை மனுஷன் கீழே கிடக்கிறான், யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கா, அதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்க்கணும். பார்த்தா தான் ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுக்க முடியும். அப்போ கவர்மெண்ட்டும் இதில் ஒத்துழைப்பு கொடுக்கணும், பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சில நாங்கள் வந்து தனி ஒரு நபர் போயிட்டு கொண்டுட்டு போனதையும், இல்லை இவர் எப்படி அடிபட்டார், உங்கள் வண்டியில் அடிபட்டாரா, இல்லைங்க இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வாரமாக அவர் கால் வந்து அதிகமான முறையில் சீ வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம். அந்த நிலைமையில் இருக்கிறவருக்கு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறது? நாங்கள் இன்னொரு ஆள் எங்கேருந்து கொடுப்போம், நாங்களே டெய்லி வேலை செய்கிறோம், செஞ்சு எங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இந்த உதவிகளும் பண்ணுறோம். மேல்கொண்டும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேடிஸுக்கு 300 ரூபாய் அவருக்கு டெய்லி கொடுத்து அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவர் மதுரையை சேர்ந்தவர், பிச்சை எடுத்து சாப்பிட்டவர், அவருக்கு எந்த ஒரு சேவைகளும் யாருமே பண்ணல. அப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டோம், எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம். நம்ம வந்து மனுஷன் இன்னைக்கு பிறந்திருக்கோம், பிறந்துட்டு நம்ம மட்டும் வாழ்ந்ததாக இருக்கக்கூடாது, நம்ம ஒரு சாதனை பின்னால், ஏதாவது நம்ம பின்னால் ஒரு சாதனை இருக்கணும், அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் முதியவர்கள் இருக்காங்க, வயசானவங்க, அவங்க வந்து சொத்துக்களை இழந்துடுறாங்க, வசதி வாய்ப்புகளை இழந்துடுறாங்க. எல்லாம் இழந்ததுக்கு பிறகு பெற்றவர்கள் அந்த அப்பா அம்மாவை அரவணைப்பு இல்லாமல் அங்கே போய் சேர்த்துடலாமா, இங்கே போய் சேர்த்துடலாமா, அந்த ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பெற்ற பிள்ளைங்க அவங்கவுங்க மனசுக்கு, நமக்கும் நாளைக்கு வயசாகும், அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தால் அந்த அம்மா அப்பா ரோட்டுக்கு வரமாட்டார், அந்த பசி கொடுமைக்கு ஆளாக மாட்டார். அதை வந்து அவங்க பெற்றவங்க தான் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்றைக்கி பிள்ளைங்க இல்லை. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, பணம் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா, பணம் இல்லைன்னு சொன்னால் அனாதை. இந்த மாதிரி நிலைமைக்கு வயசானவங்கள தள்ளப்படுறாங்க. அதுக்கும் கவர்மெண்ட்டு ஸ்ட்ரிக்டாக, ஏப்பா உனக்கு நீ இதை உன்னை பெற்றிருக்காங்கல்ல, நீ வந்து பெற்ற ஒரு பிள்ளையாக இருக்கல்ல, நீ இந்த நிலைமையில் இருக்க, ஏன் உங்கள் அப்பா அம்மாவை நீ இது விடுற, அவங்க மேலே சட்ட பிரகாரம் ஆக்ஷன் எடுக்கணும். எடுத்தால் மட்டும் இந்த முதியவர்களை காப்பாற்றப்படலாம், இல்லைனா ரொம்ப முதியவர்கள் பசி கொடுமைக்காக எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டுருக்காங்க.
1: சார், இப்போ குழந்தை தொழிலாளர் அப்படின்ற விஷயத்தில் நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
5: கண்டிப்பாக அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பகுதியாக தாழ்த்தப்பட்ட பகுதி, ரொம்ப ரொம்ப மெலிஞ்ச பகுதியில் அவங்க பார்வை விடணும், விட்டு இந்த மாதிரி இவ்வளவு குழந்தைங்க இந்த இடத்துல ஏன் படிக்காமல் இருக்குது, இந்த குழந்தைங்களுக்கு என்ன காரணத்தினால படிக்கலை, அதை வந்து அவங்க வந்து விசாரணை மூலியமாகவோ இல்லை கவர்மெண்ட்டில் எல்லாமே சர்வே பண்ணி அந்தந்த பகுதியில் போயிட்டு அவங்க விசாரித்து பார்த்தா அது இத்தனை குழந்தைங்க இந்த ஏரியாவில் இருக்குது, இத்தனை குழந்தைங்க இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு யாருமே முன்னே வரல. ஒரு டைம் சர்வே பண்ணுவாங்க, அந்த பேப்பர் எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த முறை பண்ணுவாங்க, இவங்க வந்து உற்சாகமாக இந்த நாளைக்கு கிளாஸ் போயிடலாம், ஸ்கூல் போயிடலாம், இந்த மாதிரி நமக்கு உதவியாக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை வந்து யாரும் நடைமுறையில் படுத்தலை, படுத்தினதாகவும் தெரியல. எங்களுடைய மனசு
1: அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
5: இல்ல, இன்னும் கூட கவர்மெண்ட்ல வந்து அதை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு என்ன காரணம்னு சொன்னா, சரி இந்த பகுதியில போனா இவங்க இப்படிதான், நம்ம ஒரு முறை பண்றோம் அதை திருப்பியும் அதே முறையில் அங்க இருக்காங்க, தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மேல்மையை கொடுக்கலாம். அப்ப கொடுக்காததுக்கு காரணம் கவர்மெண்ட் கூட சப்போர்ட்டா பண்ணா எல்லாமே பண்ணலாம். ஒரு தனி நபர் எதையுமே சாதிக்க முடியாது. மற்றது நண்பர்களாக சேர்ந்து ஒரு 10 பேர் தொழிலதிபர் இருக்காங்க, அவங்க மூலியமாக ஒரு 10, 20, 50 குழந்தைங்களை காப்பாற்றலாம், இல்லை 100 குழந்தைங்களை காப்பாற்றலாம், இல்லை ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு 1000 குழந்தைங்களை காப்பாற்றலாம். ஆனால் மொத்தத்துக்குமே சரிப்படுத்தணுன்னா கவர்மெண்டால் மட்டும்தான் முடியும். அந்த கவர்மெண்ட்டு முழு மூச்சா ஈடுபாடு கொடுத்தா அந்த குழந்தைங்க சீர்திருத்தத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ரொம்ப உண்மையான விஷயம் சார் இது. ஆக்சுவலா இப்போ வந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா?
4: தனிப்பட்ட முறையில பிரச்சனைன்னு சொன்னாக்கா, பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது, பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன சின்ன சின்ன பிரச்சனைகள், டைமுக்கு சாப்பிட முடியாது, டைமுக்கு எங்காவது கிளம்ப வேண்டியதாக இருக்கும் வீட்டில் ஃபேமிலியோட, அந்த டைமில் ஃபோன் பண்ணுவாங்க, ஏம்மா கோச்சிக்காதம்மா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் அடிபட்டுட்டாரு அவருக்காக கொஞ்சம் பண்ண, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் என்ன ஆகுது நீங்கள் மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் போயிட்டு வந்த பிறகு அந்தனுடைய சிக்கல் அந்தனுடைய வலி எல்லாம் நான் வந்துட்டு வீட்டில் நைட்டு ஃபுல்லாக 24 hours தூங்குவாமே அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன். இருந்தாலும் அது எனக்கு திருப்தி, ஒரு நல்லது பண்ணதுனால நம்ம வீட்டில் இந்த அளவுக்கெல்லாம் நம்ம பாடுபடுறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன். அதுமாரி அவங்களும் வந்துட்டு மறுநாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட போவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்கள், நிறைய நம்ம சொந்தமான வேலையெல்லாம் நிறைய இழந்திருக்கோம். ஏன்னு சொன்னாக்கா இப்போ எங்களுக்கு டைமே இல்லை, இப்போ நாங்கள் இங்கே கூப்பிட்டதே மாதிரி நாங்கள் வந்துட்டோன்னு சொன்னாக்கா ஒரு 10 குழந்தைங்களுக்காக நாங்கள் விழிப்புணர்வு சொல்லலான்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ எங்கள் வேலையெல்லாம் கெட்டு போச்சு, அது என்ன பண்ண முடியும்? நம்மளுக்கு தேவை செயலினுடைய விழிப்புணர்வு மெயின், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வந்திருக்கோம்.
1: இப்போ நம்ம இந்திய நாட்டில் இந்த குழந்தை தொழிலாளர் அப்படின்ற இந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு, அதை நம்ம எப்படி மீண்டு வரதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: இல்லை மேடம், இப்போ வந்துட்டு என்னதான் குழந்தை தொழிலாளர்களோட ஒழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்னாலும் ஒழிக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. அதேமாரி அதேமாரி இந்த பட்டினி பசி வறுமையினால் வந்துட்டு குழந்தைங்க போகிறது நம்மளால் தடுக்க முடியல. அவங்களுடைய விளைவுகள்லாம் பார்த்தேன்னாக்கா ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து விழிப்புணர்வும் ஓகே, விழிப்புணர்வு இருந்தாலும் எதுவுமே வந்து இன்னும் ஸ்டாப் ஆகலை, இன்னும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கே தவிர எதுவும் கம்மியாகலை.
1: அது மனிதர்களுடைய மனம் கல்லானது அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல நிறைய பேர் இதை என்கரேஜே பண்ணலன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: இல்ல இல்ல, மனிதர்களுடைய மனம் வந்து கல்லாயிடுச்சுன்னா இப்ப இந்த மாதிரி நாங்களே இருந்திருக்க மாட்டோம். அதனால வந்து எல்லாருக்குமே விழிப்புணர்வு இருக்கு, ஆனா இருந்தாலும் வந்து பயம் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு ஒரு கம்பெனியில் போயிட்டு எத்தனை பசங்க வேலை செய்கிறாங்க அவனோட புடியன்னு சொல்லி போகிறத விட, ஒரு ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு ஒரு குடிசை பகுதியில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை பசங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஏன் படிக்கலை, இவங்களுக்கு ஸ்கூலில் நாங்கள் சேர்க்குறோம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக போயிட்டு சர்வே எடுத்தாக்கா அந்த குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அதேமாரி வந்துட்டு பேரண்ட்ஸுக்கும் வந்துட்டு பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க, பரவாயில்ல நம்ம பிள்ளைங்களை அமுச்சு விடலாம்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. வேணும் கம்பெனி ஃபேக்ட்ரிங்களை மட்டும் போய் ரைட் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லி பார்க்கலாம்.
1: சார், விழிப்புணர்வு இருக்குங்கிறீங்க, மனுஷங்களுக்குள்ள பயமும் இருக்குங்கிறீங்க, ஸோ அந்த பயத்தை போக்க என்ன வழி சொல்லுங்க சார்?
5: பயத்தை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் கவர்மெண்டுடைய ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கணும்.
1: அவங்க
5: கவர்மெண்ட்டே சொல்லணும், இப்போ வந்து வெங்கடேஷ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய நேரடியாக அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ எதுவாக இருந்தாலும் பண்ணுப்பா, இந்த ஏரியாவில் என்னென்ன நடக்குதோ அதை பண்ணு, அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீ என்ன அணுகலாம், கவர்மெண்ட் அணுகலாம் அப்படின்ற ஒரு நிலைமைகளை உருவாக்கி கொடுத்தால் மட்டும் அதை எல்லாருமே முன்னிலைக்கு வரலாம்.
1: நம்ம இந்திய நாட்டில் எத்தனையோ பிரச்சனைங்க இருக்கு சார், அதுல இந்த குழந்தை தொழிலாளர் இந்த பிரச்சனைக்கு நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதை விட எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் கடைசியில் இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா?
4: இல்ல இல்ல, இதை வந்துட்டு தான் முன்னாடி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து வளரும் போதே அந்த மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி கையில் பிடிச்சி பார்க்கலாம், வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆலமரத்தில் ஏறி அதை வெட்டுறதுக்கு புரோஜனமே கிடையாது. அதனால வந்து வளரும் போதே அந்த செடி எப்படி வளருது, எந்த கோணத்தில் போகுது, அதை அரவணிச்சா தான் அதுக்கும் நம்மளுக்கும் சேஃபு, அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வரும். வளர்ந்த பிறகு ஆலமரத்தை வெட்டணும் அதை பண்ணணுனாக்கா யாராலையும் முடியாது.
1: உண்மைதான் சார், நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம சமூகத்துக்காக நிறைய சேவை செஞ்சுருக்கீங்க, நிறைய பேரை படிக்க வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கும் மேலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் அது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க?
4: இதுக்கு மேலேன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பொருளாதாரம் எதுவும் கிடையாது, எங்களுக்குன்னு கவர்மெண்டில் சம்பளம்னு எதுவும் கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரம் அதை பார்க்கணும், அதை பார்க்காமையும் அங்கே எங்களுடைய வாழ்வாதாரக்காக சம்பாதிக்கிற பணத்தை இதுக்கும் செலவழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எங்களுக்குன்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கேட்டாக்கா உங்களுக்கு அந்த பில் இருக்கா, இந்த ஃபார்ம் வாங்கி வச்சுருக்கா, இந்த சர்டிஃபிகேட் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, உங்ககிட்ட கேட்டு நாங்கள் பதில் சொல்கிறத விட நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் 500 ரூபாய் சம்பாரித்து அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் 200 ரூபாய் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடையாது. எங்களுக்குன்னு அரசாங்கத்தில் இந்த மாதிரி 91 நல்ல சர்வே எடுத்து இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்கூலுக்கு டீச்சர்ஸு எல்லாருக்குமே வந்து சேலரிலாம் உண்டு. எங்களை மாதிரி அது கூட வேணாம், நாங்கள் செய்கிற சேவைக்காக ஏதாவது ஃபுட்டோ. இப்போ எவ்வளோ பேர் எவ்வளோ துணி போடுறாங்க, நிறைய பேர் துணி இல்லாமலாம் இன்றைக்கி குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ண துணி கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா அந்த மீனில் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். அதேமாதிரி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதை விட இன்றைக்கி ஒரு 10 ரூபா நம்ம செலவு பண்ணுறத இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 2 பென்சில் வாங்கி 2 பசங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு நோட்டு வாங்கி ஒரே ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாம். அந்த வந்து அதை வந்து நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா அவங்க வந்து படிப்பினுடைய நாலேஜி வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லாம் குழந்தைங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு வந்துட்டு நல்ல இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் தவறான பாதைக்கெல்லாம் போக மாட்டாங்க. இப்போ படிக்காத குழந்தைக்கு திடீர்னு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு சில்லற வாங்கின உடனே சொன்னாக்கா தெரிய மாட்டாங்க. அவங்க ஒரு 2வது 3வது படிச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு எவ்வளோ சில்லற வாங்கினா எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறது மக்களுடைய இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் அதை கொடுத்துட்றாங்க, இதை கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க, எவ்வளோ நாளைக்கு இருக்குது? அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தானே கொடுப்பாங்க. நடுவில் நம்மள மாதிரி ஆட்கள் போயிட்டு இப்போ என்னப்பா கொடுத்த பேக் தீர்ந்துச்சா, சரி பேக் நான் வாங்கித்தரேன், என்னப்பா கொடுத்த நோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா, இன்னும் 2 காணாது போயிடுச்சு, 3 தானே இருக்குது, சரி 2 நான் வாங்கித்தரேன். அந்த மாதிரி இறக்கு குணம் படித்த நல்ல உள்ளங்கள் வந்து அந்த குழந்தைங்களை தொட்டு தழுவினாதான் அந்த குழந்தைங்கள வந்து மீட்ட முடியுமா. தவிர மற்றபடி நம்ம வாயால் பேசுகிறத நான் அதை பண்ணிவிட்டு இது பண்ணேன்னு சொல்கிறது வேஸ்ட்டு. ஃபீல்டில் இறங்கணும், இறங்கி அந்த சைல்டை வந்து நம்ம அரவணைச்சு அந்த குழந்தைங்களை வந்து கை கொடுத்து தூக்கணும். நம்மளால் தூக்க முடியலான்னு தோளில் கை போடணும். அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்னடா வேணும் உனக்கு சொல்கிறான், நான் வாங்கி தரேன்டா, ஏன்டா ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்கேன், நான் வாங்கி தரேன், நான் அங்கிள் இருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைங்களாம் நாளைக்கு உங்களை பார்க்கும்போது ஐயோ ஆண்டி வந்துட்டாங்க ஆண்டி வாங்கி தரேன் சொன்னாங்க. அதேமாதிரி ஒரு ஒரு சைல்டுக்கு நாங்கள் பண்ணுறது என்ன சொன்னால் நெயில் கட் பண்ணுவோம், ஹேர் கட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னாக்கா அது மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை. அடுத்த வாட்டி அவன் முடி வளரும் போது என்ன தான் நினைக்கிறான், நகை கட் பண்ணும்போது என்ன தான் நினைக்கிறான், அந்த அங்கிள் வருவாரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேவையில் அது காசே கிடையாது. அந்த மாதிரி சேவையிலாம் அந்த குழந்தைங்கள்லாம் அடுத்த எண்ணம் வந்துட்டு நம்மள மாதிரி தான் வரும், ஐயோ அண்ணா இவ்வளோ பண்ணுறாரு இவ்வளோ மாதிரி. அதை நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம பண்ணுற வேலையெல்லாம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு காட்டணும், இந்த பார் இதெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த பையனை அடிக்கக்கூடாது, நீ இப்படி ஓடக்கூடாது, இந்த ட்ரெயினில் ஏறக்கூடாது, யாரு போய் பிடிச்சிப்பாங்க, இன்னும் பிடிச்சினா கூட்டணு வரதுக்கு ஆள் இல்லை, இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவன் எல்லாத்தையும் கேட்டுப்பான். ஏன்னா பசி எடுக்கணும், நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கணும், அந்த 10 ரூபா எங்கேருந்து வரும்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கும் எந்த ஹெல்ப்பும் இல்லை, ஹெல்ப் பண்ண உரிய இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியுமே தவிர சும்மா பேசுறதுனாலையோ பண்ணுறதுனாலலாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்துட்டு அரவிந்தனா குழந்தைங்கள ஒரு மனிதனாக பிறந்தவங்க ஒரு ஒரு மனுஷனை பார்த்து ஒரு 2 குழந்தைங்க இல்லை 1 குழந்தைங்க அடுத்தவங்களுடைய குழந்தைங்கள தொட்டு அரவணைச்சு அவங்களுக்கு படிப்புக்கான விழிப்புணர்வு கொடுத்தால் ஒழிய இதெல்லாம் மாறுமே தவிர மற்றபடி அது சிக்கின பொறுக்கு அது ஏதாவது உடஞ்ச பொறுக்கு அதை ஒட்ட வைக்கிறதோ இது பண்ணுறதோ முடிய முடியாது, சான்ஸ் இல்லை.
1: சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா நம்ம இந்திய நாடு எப்படி இருக்கும்?
5: வேஸ்ட்டாக போயிடும் குட்டிதான் நம்ம நாடு. ஆமாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து இந்த சில்ட்ரன்ஸ் பசங்களை வந்து மெயின் பண்ண மாட்றாங்க. ஸோ கார்ப்பரேஷனில் வராங்க பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த நேரத்துக்குங்களா. அதேமாரி சி வெங்கடேஷன் சார் வந்து தொண்டு நிறுவனால நாங்கள் சில குழந்தைங்களாம் நாங்கள் வந்து கூட இருந்து எல்லாமே பார்த்து பண்ணினு இருக்கோம். நாங்கள் ரோட்டில் போகும்போதோ பார்க்கும்போதோ ஒரு ஒரு குழந்தைங்க எதனா அச்சனை உடனே போயிட்டு அன்றைக்கு நாங்கள் ஒரு ஸ்டார்லி ஹாஸ்பிட்டலில் ஓரத்தில் ஒரு பையன் வந்து மண்டை குழந்தைன்னு எவ்வளோ ஒரு புழு இருந்து தலையில் அவர் தலையில் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரெண்டே பேர் தான் தூக்கிட்டு போனோம். போகும்போது அப்போ டாக்டர்ல என்ன டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணி உள்ளே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி 2 நாள் மறுநாள் பார்த்தும் நாங்கள் அவனை நல்லா ஆக்கி தான் விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் அந்த பையனை காணோம், போயிட்டான் இருந்து. ஸோ இந்தமாதிரி 90 வந்து அங்கே கூட இருந்தால் ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், சமூக சேவை தான் அதிகம் பண்ணுறது.
1: நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம இந்திய நாடு முன்னேற்ற இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சேர்ந்து படிச்சா கூட நம்ம முன்னேறும் நாடா இருக்கிறது முன்னேறின நாடா நம்ம மாத்திடலாம் கண்டிப்பா. ஸோ அவங்களெல்லாம் நம்ம எப்படி ஒன்று சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்றது அப்படின்னு.
5: எல்லா வசதிகளுமே இந்தியாவில் இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு. எல்லாத்தை விட நம்ம உயர்ந்த நாடா ஆக்க முடியும், ஆனால் ஆக்கக்கூடிய நிலைமைகளே ஒவ்வொரு அரசாங்கம் கையிலேயும் தான் இருக்கு. மக்களை சரிப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு கல்வி திட்டத்தை

0: அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வந்துட்டு இப்போ நம்ம சாப்பிடும் போதே இதுவரை முடிச்சிடலாம் இதுவரையும் விட்டுடலான்னு சொல்லிட்டு ரெண்டு கிளி வேஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் பண்ணோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வேஸ்டேஜ் வேறு யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வளர்த்துக்கிட்டு ஒரு ஒருத்தரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மட்டும் பயப்படவே பயப்படாதீங்க. எது வந்தாலும் சரி தைரியத்தை வளர்த்துங்க. ஒருத்தர் நம்ம பணம் காசு வச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 குழந்தைங்களை உட்கார வச்சுட்டு ஏன்டா உங்க ஃபேமிலி ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏன் அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதாவது முயற்சி எடுத்தால் தான் இந்த குழந்தைகளுடைய வேலை இது வந்து ஒழிக்க முடியுமே தவிர மற்றபடி வந்துட்டு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை.
1: நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப சரி சார், ரொம்ப தேங்க்யூ நீங்க இங்க வந்ததுக்கு. நீங்கெல்லாம் வந்து இங்க ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கீங்க. உதாரணம்னு சொல்றது கூட எனக்கு கம்மின்னு தோணுது. நீங்க ரொம்ப வருஷமா இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு. உங்களை பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது.
0: ரொம்ப தேங்க்ஸ். அது இந்த சின்ன வயசில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எடுக்கிறதுக்காக கடவுளுக்கு மேலே உங்களை வந்து நாங்கள் ரொம்ப வணங்குறோம்.
1: நன்றி சார்.
0: நன்றி. ஓகே,
1: ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

இன்னைக்கு நம்ம கூட ஜெனி மற்றும் அபிநயா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே குழந்தை தொழிலாளர்கள். இவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை தொழிலாளர் உடைய கஷ்டம் என்ன,

0: அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க ஜெனி? நீங்க வேலை பார்க்குறீங்க, எத்தனை வயசுல இருந்து வேலை பார்க்குறீங்க?
1: நானா 11 வயசுல இருந்து.
0: அப்ப நீங்க ஸ்கூலுக்கு போகல?
1: போகல.
0: சரி, நீங்க எதனால ஸ்கூலுக்கு போகல?
1: எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல.
0: நீங்க என்னென்ன வேலை பார்ப்பீங்க?
1: நானா வீடு துடைக்கிறது, ஒரு வீட்டில் வீட்டு வேலை, ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறேன், ஒரு வீட்டில் வீடு துடைச்சி வீடு பெருக்கி துணி பண்ணுறேன், சாமான் பண்ணுறேன்.
0: சரி, எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பீங்க ஒரு ஒரு வீட்லேயும்?
1: 1 மணி நேரம் ஆகும்.
0: ஸோ நீங்கள் மொத்தம் 2 வீட்டில் வேலை பார்ப்பீங்க. என்னென்ன வேலை பார்ப்பீங்க? லைக் நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சி, எப்போ போய், எப்போ வேலையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் நீங்கள் எப்போ பார்ப்பீங்க?
1: நான் காலையில் ஏஞ்சிப்பேன். காலையிலேருந்து ஒரு வீட்டுக்கு போவேன், இன்னொரு வீட்டுக்கு போவேன். அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பின்னா அங்கே ஒரு 9 மணிக்கு போனால் 10-11 வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை பார்ப்பேன்.
0: உங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்வீங்க?
1: எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்.
0: சரி, நீங்க நைட்டு கொஞ்ச நேரமாவது உங்களுக்காகவே படிக்கணும்னு தோன்றப்ப நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணதே கிடையாதா?
1: இல்ல, தோணது இல்ல. வீட்டு கஷ்டம்,
0: அவ்வளோ கஷ்டம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு மாசத்துக்கு?
1: 500 ரூபாய்.
0: அதுல நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு செலவு இருக்கும்?
1: எனக்கு என்னன்னா, எனக்குன்னு எதுவுமே வாங்க மாட்டேன், வீட்டுக்கு தேவை இருந்தது பொருள் வாங்கி போடுவேன்.
0: உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
1: எனக்கு வந்து 3 அக்கா இருக்காங்க.
0: உங்க 3 அக்காவுமே வேலை பாக்குறாங்களா?
1: இல்ல, ஒரு அக்காக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 அக்கா வேலைக்கு போறாங்க.
0: சரி, இப்போ உங்க வீட்டுல நீங்க 3 பேர் இருக்கீங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே வேலை பாக்குறாங்களா? உங்க அம்மா அப்பா எப்ப இறந்தாங்க?
1: இப்ப எங்க அப்பா அம்மா இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு.
0: உங்க அக்கா எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்க?
1: எங்க அக்கா எல்லாம் வந்து கம்பெனி வேலை தான் பாக்குறாங்க. சுவிட்ச் பாக்ஸ், நெட்டு டைட் பண்ணுறது, அது வேலை பார்க்குறாங்க, கம்பெனி வேலை.
0: ஸோ அவங்க படிச்சிருக்காங்களா?
1: ஆ, அவங்கள படிக்கல.
0: யாருமே உங்கள் வீட்டில் படிச்சதில்லை?
1: இல்லை.
0: நீங்கள் காலையிலேருந்து என்னென்னலாம் பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க, தூங்குற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க?
1: காலையில் ஏழுந்துச்சி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அங்கே சமையல் வேலை பண்ணிட்டு, சமையல் வேலை பண்ணிட்டு துணி துவைச்சிட்டு, சாமான் பண்ணிவிட்டு, கேஸ் பட்டி துவைச்சிட்டு, கீழே பெருக்கி துவைச்சிட்டு வந்துடுவேன். இன்னொரு வீட்டுக்கு போய் அது வேலை தான் பார்ப்பேன். அங்கேயும் வீடு பெருக்கி துவைச்சிட்டு, சாமான் கழுவிட்டு, துணி துவைச்சிட்டு வருவேன்.
0: உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் என்ன?
1: நான் ஆசைப்பட்டது வந்து ட்ரெஸ்ஸுக்கு, அதுமாரி தான் ஆசைப்படுவேன்.
0: சரி, நீங்கள் ஏதாவது ட்ரஸ்ட் கிட்டே போய் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இந்த மாதிரி ட்ரஸ்டில் ஏதாவது போய் நான் படிக்கணும், எனக்கு ஆசை இருக்குது, இல்லைனா நான் இந்த விஷயம் பண்ணுறேன், எனக்கு இது பண்ண பிடிக்கல, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா யார்கிட்டயா?
1: கேட்டிருக்கேன்.
0: அவங்கெல்லாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க?
1: அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் வேலை தான் நாங்கள் பார்க்க முடியும்.
0: நீங்கள் அப்படிப்பட்ட ட்ரஸ்ட்டில் போய் கேட்டீங்களா, இல்லை சேவை செஞ்சிட்ருக்கிற ட்ரஸ்ட்டில் போய் கேட்டிங்களா?
1: இல்லை, வேறு மாதிரி இது உள்ளது தான் போய் கேட்டேன்.
0: ஸோ மக்களுக்குள்ளார இன்னும் அந்த கல்லஞ்சம் போகலன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒருத்தவங்க வந்து உதவின்னு கேட்கும்போது கூட யாருமே அது செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, அப்புறம் வேற என்ன பண்ணுறீங்க? வேற என்ன வேலை, வீட்டு வேலையை தவிர வேற என்ன வேலை பார்ப்பீங்க? உங்களுக்குன்னு ஏதாவது பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இந்த ஸ்டிச்சிங், பெயிண்டிங்,
1: டெய்லரிங் கிளாஸ் போகணும்னு ஆசை இருக்கு.
0: ஆசை இருக்கு, ஆனால் போனதில்லை?
1: போனதில்லை.
0: அதுக்கும் வசதி இல்லை?
1: ஆமாம், அதுக்கும் வசதி இல்லை.
0: இப்போ உங்களை யாராவது படிக்க வச்சா நீங்கள் படிப்பீங்களா?
1: இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
0: உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை? எதனால அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களை விட்டு போச்சு?
1: எனக்கு யாருமே சொல்லலை நீ படி, அதுமாரி எனக்கு.
0: சரி, இப்போ உன்னை யாராவது வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க நீ படி படின்னு சொல்லிட்டு, அப்படி படிப்பியா? கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் படிப்பில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நான் உங்களை டெய்லரிங் கிளாஸில் சேர்த்து விடுறேன், ஒரு ஆர்ட் கிளாஸில் சேர்த்து விடுறேன்னா அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். அதுலேயும் நிறையா சம்பாதிக்கலாம் இந்த காலத்தில், அதுக்கும் இப்போ நிறைய ஸ்கோப் வந்துருச்சு. ஸோ சேர்த்து விட்டால் பண்ணுவீங்களா? அதுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். உழைப்பீங்களா? நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் லைஃப் உங்களுக்கு எந்த மாதிரி சவால்களை காட்டியிருக்கு?
1: சவால்களையா?
0: அதாவது நீங்கள் பிறந்த உடனே உங்கள் அப்பா இறந்தது, அதனால் நீங்கள் படிக்காமல் போனது, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள்.
1: ஆமாம், எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து எங்கள் அம்மாவே நான் படிக்க வைக்கல. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாக இருந்துச்சு, கொஞ்ச நாள் அவங்கள பார்த்துக்கிறதுக்கோசம் நான் படிக்கலை.
0: எந்த வயசுல அப்போ உங்களுக்கு?
1: அப்ப என்ன ஒரு 10 வயசு இருக்கும்.
0: நீங்க 11 வயசுல இருந்து வேலை பாக்குறீங்க, சோ 10 வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு படிச்சிருக்கலாம்ல? நீங்க 10 வயசு வரைக்குமாவது நீங்க படிச்சிருக்கலாம்ல?
1: இல்ல, அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லை, அது வரைக்கும் உடம்பு சரியில்லை அம்மாக்கு.
0: சோ உங்களுக்கு முதல்ல இருந்தே அந்த ஐடியாவே இல்ல உங்க வீட்டுல யாருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
1: இப்போ வந்து 15 ஆகுது.
0: 15 வயசு. இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து 15 வயசுல இருக்கீங்க நீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 20-25 வயசு ஆனாலும் நீங்க இதே மாதிரியே வேலை பண்ணுவீங்களா, இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நான் இந்த மாதிரி வாழ்ந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: நான் வந்து டைலரிங் கிளாஸ்.
0: அது ஒண்ணுதான், வேற எதுவும் இல்ல. வணக்கம் அபிநயா.
2: வணக்கம்.
0: நீங்க இப்போ வேலை பாக்குறீங்களா?
2: ஆமா, வேலை பாக்குறேன்.
0: இந்த சின்ன வயசுலயே நீங்க வேலை பாக்குறீங்க, ஏன் நீங்க ஸ்கூலுக்கு போலையா?
2: நான் போல, எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைனாலும் நான் ஸ்கூலுக்கு போல.
0: சரி, ஓகே. உங்க அப்பா அம்மா இருந்திருந்தா நீங்க படிக்க ஆசைப்பட்டிருப்பீங்களா? உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கா?
2: இருக்கு.
0: படிப்புல உங்களுக்கு என்ன ஆசை? நான் இது படிச்சு இதுவா ஆகணும் அப்படின்னு நீங்க கனவுலாம் கண்டிருப்பீங்கல்ல?
2: நான் படிச்சு டாக்டர் ஆகணும் ஆசையா இருக்கு.
0: டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க?
2: வீட்டு வேலை பாக்குறேன்.
0: வீட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும்?
2: சாமான் கழுவணும், வீடு பெருக்கணும், துணி தேய்க்கணும்,
0: இந்த மூணு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வேலை பார்ப்பீங்களா? நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணுறீங்க நீங்கள்?
2: பாரதி நகர்.
0: ஓகே. உங்கள் கஷ்டத்தெல்லாம் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க?
2: ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன்.
0: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா?
2: இருக்காங்க.
0: சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்களால் படிக்க வைக்க முடியல? வசதி இல்லையா, இல்லை உங்களுக்கு அப்பா அம்மா இல்லையா?
2: அப்பா அம்மாக்கு ஜரோ வந்து இறந்துட்டாங்க அம்மா.
0: ஓ சரி, ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கும்போது அவங்க இறந்தாங்க?
2: 11 வயசு.
0: போன வருஷம் அப்படின்னா? அப்போ போன வருஷத்து வரைக்கும் ஏன் அவங்க உங்களை படிக்க வைக்கல?
2: அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டு கஷ்டத்தால் நான் படிக்கிறேன்.
0: ஓகே. நீங்கள் இப்போது அவங்க சொன்ன மாதிரி டெய்லரிங் கிளாஸ் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை படிப்பு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டா?
2: டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
0: டான்ஸ் ஆடணும்னு இன்ட்ரெஸ்ட்டு? என்ன மாதிரி டான்ஸ்? ஃபோக் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ், அந்த மாதிரி ஏதாவது டான்ஸ் பர்டிகுலராக? ஐ மீன் இதுதான் வேணும்னு ஆசை இருக்கா, இல்லை டான்ஸ் சும்மா ஆட சொன்னாலே ஆடுவீங்களா?
2: டான்ஸ் சும்மா ஆட சொன்னாலே ஆடுவேன்.
0: காலையில் ஏஞ்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: காலையில் எழுந்து 7 மணிக்கு எழுந்து வீட்டு வேலைக்கு போவேன். சாமான்லாம் பண்ணிட்டு வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்வேன்.
0: வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்வீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க?
2: நிறைய பேர் இருக்காங்க.
0: நிறைய பேர் இருக்காங்க, வெரி குட். அவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன டைமில் பேசுவீங்க? டெய்லி ராத்திரி பேசுவீங்களா, இல்லை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போய் விளையாடும் போது பேசுவீங்களா?
2: 6 மணிக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும், அப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும் போது பேசின்னு இருப்பேன்.
0: 6 மணிக்கு மேலே வேலையெல்லாம் முடிஞ்சிரும்ல, உனக்கு தான் படிக்க ஆசை இருக்குல்ல, அப்போ நீ ஏன் உட்காந்து படிக்கலாம்ல?
2: வீட்டு கஷ்டத்தால் நான் படிக்கல.
0: வீட்டு கஷ்டம் அது தனியாக இருக்கட்டும், நீ தனியாக 6 மணிக்கு மேலே ஃப்ரீயாக தானே இருப்ப, அப்போ நீ ஏன் தனியாக படிச்சிருக்கலாம்ல, ஏன் படிக்கல?
2: இன்றைக்கி 6 மணிலனால நான் படிக்கல.
0: சொல்லி கொடுக்க யாரும் இல்லைன்னு படிக்கலையா? சரி, ஓகே. இப்போ நாங்கள்லாம் வந்து உங்களுக்காக இருக்கோம். லைக் எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது, எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது நமக்கெல்லாம் தொண்டு செய்ய, சேவை செய்ய. அவங்க கிட்டலாம் சொல்லி இல்லை நாங்களே ஏதாவது பண்ணி உங்களுக்கு படிக்க வைக்கிறோம். நீங்கள் படிங்க, நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போங்க கண்டிப்பாக. நாங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சேர்ந்து டெய்லரிங் கிளாஸ்லாம் அனுப்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. உங்கள் ரெண்டு பேர்கிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வந்து 107.8 FM. இந்த எஃப்எம்ல இருந்து நாங்கள் எங்களால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நாங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவோம், செய்வோம். நாங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் முன்னேறணும் நீங்களும் நினைக்கணும். அப்போ தான் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். கண்டிப்பாக நினைப்பீங்களா? நன்றி. இந்த சின்ன வயசுலேயே இவங்களுக்கு இவ்வளவு சவால்கள், இவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட அவங்களுடைய முகத்தில் ஒரு சின்ன புன்னகை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த புன்னகை வந்து பார்த்தாலும் நமக்கு அந்த கஷ்டம் மறந்து போயிடணும் அப்படின்னு தான் தோணுதோ ஒழிய, அவங்கள பார்த்து நமக்கெல்லாம் மோட்டிவேட் ஆகுது. உண்மையாக சொல்ல போகணுன்னா நம்ம இந்த வயசில் இருக்கும் பொழுது நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நம்ம இவ்வளோ சாதிக்கிறோம் அப்படின்னு இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இவங்களுடைய ஏஜ்லேருந்து இவங்களுடைய பகுதியிலேருந்து நாம் யோசித்து பார்க்கணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு. அவங்களுக்கு நம்ம சேவை செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் முன்னேற்றணும். அவங்கள முன்னேற்றினா நம்ம நாடும் கண்டிப்பாக முன்னேறும். ஸோ நம்ம நாட்டுக்காகவும் அவங்களுக்காகவும் நம்ம ஏதாவது செய்வோம் கண்டிப்பாக. நமது அரசாங்கம் குழந்தை தொழிலாளர்களுக்காக என்னென்ன சட்டங்கள் இருக்குன்ற விஷயத்த நீதிபதி திருமதி சத்யா அவர்கள் நமக்கு இப்ப சொல்ல போறாங்க.
3: நான் திருமதி ஆர் சத்யா, எழும்பூர் இரண்டாவது பெருநகர குற்றவியல் நீதிபதி. இன்றைய தினம் நாம் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 பற்றி தெரிந்து கொள்வோம். குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் முறைப்படுத்துதல் சட்டத்தின் முக்கிய நோக்கம் 14 வயதுக்குட்பட்ட சிறார்களை, அதாவது குழந்தைகளை, ஒரு குறிப்பிட்ட வேலைகளுக்கு அமர்த்துவதை தடை செய்தலும் மற்றும் வேறு சில தொழில்களில் குழந்தைகளை எந்த வேலைக்கு அமர்த்தலாம் என்று முறைப்படுத்துவதே ஆகும். இந்த சட்டத்தை பொறுத்தவரை குழந்தை என்பவர் 14 வயது நிறைவடையாதவர் என்று பொருள்படும். இந்த சட்டம் இந்தியாவில் உள்ள 14 வயதிற்கு மிகாத அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும். இந்த சட்டத்தின்படி ஒரு நாள் என்பது நள்ளிரவில் துவங்கி 24 மணி நேரம் வரையிலான கால அளவு ஒரு நாள் எனப்படும். இந்த சட்டத்தின்படி வாரம் என்பது ஒரு சனிக்கிழமை இரவில் இருந்தோ அல்லது ஆய்வாளர்களால் ஒப்புதல் அளிக்கப்படும் வேறு ஒரு இரவில் இருந்தோ தொடங்கி முடிகின்ற 7 நாட்கள் ஒரு வாரம் என்று பொருள்படும். இச்சட்டத்தின்படி ஒரு நிறுவனத்தை அல்லது பணிமனையை பொறுத்தவரை பொறுப்பில் இருப்பவர், அதாவது ஆக்கிபயர் என்றால், அந்த நிறுவனத்தின் அல்லது பணிமனையின் அலுவல்களை பொறுத்து முழு அதிகாரம் பெற்றவரை குறிக்கும். பொறுப்பில் இருப்பவரை பொறுத்தவரை குடும்பம் என்றால் அந்த நபர், அந்த நபருடைய மனைவி அல்லது கணவர், அவர்களுடைய பிள்ளைகள், சகோதரர் அல்லது சகோதரி ஆகியோரை குறிக்கும். இந்த சட்டத்தின்படி நிறுவனம் என்றால் கடை, வியாபாரம் செய்யும் இடம், பணிமனை, பண்ணைத்தோட்டம், தங்கும் விடுதி, உணவு விடுதி, ரெஸ்டாரண்ட், உணவு அருந்தும் விடுதி, திரை அரங்கு மற்றும் இதர கேளிக்கை இடங்கள் அனைத்தையும் நிறுவனம் என்ற பதத்தில் அடங்கும். குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துதலில் இருந்து அல்லது அனுமதித்தலில் இருந்து தடை செய்யப்பட்டுள்ள தொழில்கள் என்ன என்று பார்ப்போம். ரயிலின் மூலம் பயணிகளை, பொருட்களை, தபால்களை அனுப்புதல் தொடர்பான தொழில்கள், ரயில்வே வளாகத்தில் கறி பொறுக்குதல், சாம்பல் கிடங்குகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் கட்டிட வேலைகள் தொடர்புடைய தொழில்கள், ரயில்வே நிலையத்தில் உள்ள உணவு விடுதி தொடர்புடைய அல்ல ஒரு நடைமேடையில் இருந்து மற்றொரு நடைமேடைக்கு சென்று வருதல் அல்லது ஊர்ந்து கொண்டிருக்கும் ரயில் வண்டியில் ஏறி இறங்கி விற்பனை செய்யும் பொறுப்பு கொண்ட தொழில், ரயில் நிலைய கட்டுமான பணிகள் சம்பந்தப்பட்ட பணி அல்லது இருப்பு பாதைகளுக்கு அருகாமையில் அல்லது இடையில் செய்யப்படும் வேலை தொடர்புடைய தொழில்கள், துறைமுக எல்லைக்குள் துறைமுக பொறுப்பு கழகத்தில் தொடர்புடைய வேலைகள், பீடி சுட்டுதல், கம்பளம் நெய்தல், சிமெண்ட் உற்பத்தி மற்றும் சிமெண்ட் மூட்டைகளில் கட்டுதல், துணி அச்சிடுதல், சாயமிடுதல் மற்றும் நெய்தல், தீப்பெட்டி தயாரித்தல், பட்டாசு மற்றும் வெடிமருந்துகள் தயாரித்தல், மைக்கா ஒட்டுதல் மற்றும் துண்டாக்குதல், ஷைலாக் எனப்படும் அரக்கு தயாரித்தல், சோப்பு தயாரித்தல், தோல் பதனிடும் தொழில் செய்தல், கம்பளி சுத்தம் செய்தல், கட்டிடம் கட்டுதல் ஆகிய குழந்தை தொழிலாளர்களை வேலையில் அமர்த்துதல் அல்லது அனுமதித்தலிலிருந்து தடை செய்யப்பட்ட தொழில்களாகும். இந்த தடை யார் யாருக்கு பொருந்தாது என்று பார்க்கும் பொழுது, பொறுப்பில் உள்ளவர், அதாவது ஆக்கிபயர், தன் குடும்ப உறுப்பினர்களின் உதவியோடு சொல்லப்பட்ட அட்டவணை பிரிவு ஏ மற்றும் பிரிவு பி யில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழில்களையோ அல்லது செய்முறைகளையோ செய்வாராயின், அரசு நடத்தும் அல்லது அரசு மானியம் பெறும் அல்லது அரசின் அங்கீகாரம் பெற்று நிறுவப்பட்டிருக்கும் பள்ளிக்கூடம் ஆகியவற்றுக்கு சொல்லப்பட்ட தடை பொருந்தாது. தண்டனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, தொழிற்கூடங்களில் குழந்தை தொழிலாளியை வேலைக்கு அமர்த்துபவரோ அல்லது அனுமதிப்பவரோ 3 மாதங்களுக்கு குறையாமல் ஓராண்டு சிறை தண்டனையும், ₹10,000 குறையாத ஆனால் ₹20,000 மிகாத அபராதமும் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்க தண்டிக்கப்படத்தக்கவர் ஆவார். ஒருமுறை தண்டனை விதிக்கப்பட்டவர் மறுமுறையும் அதே குற்றம் புரிந்தால் அவர் 2 ஆண்டுகளுக்கு நீடிகளாகும் ஆனால் 6 மாதங்களுக்கு குறையாத சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படத்தக்கவர் ஆவார். தடை செய்யப்பட்ட தொழிற்கூடங்கள் தவிர இதர நிறுவனங்களில் குழந்தை தொழிலாளியை பணியமர்த்தும் போது கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு நிறுவனம் நிர்ணயிக்கின்ற பணி நேரத்திற்கு அதிகமாக குழந்தை தொழிலாளி ஒருவரை பணி செய்யுமாறு பணிக்கவோ அல்லது அனுமதிக்கவோ கூடாது. ஒரு நிறுவனத்தில் பணி நேரமானது தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் 3 மணி நேரம் வேலை செய்யும் குழந்தைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஓய்வு கொடுத்து பிறகுதான் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும். ஓய்வு நேரத்தையும் மற்றும் பணிக்காக காத்திருக்கும் நேரத்தையும் சேர்த்து பணி நேரம் 6 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இரவு 7 மணி முதல் அதிகாலை 8 மணி வரை குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாது மற்றும் அனுமதிக்கக்கூடாது. வழக்கமான வேலை நேரத்திற்கு அதிகமாக அல்லது கூடுதல் நேரத்திற்கு ஓவர் டைம் குழந்தை தொழிலாளியை பணி செய்யுமாறு வேண்டுவதோ அல்லது அனுமதிக்கவோ கூடாது. ஒரு நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பணி முடித்த ஒரு குழந்தை தொழிலாளியை அதே நாளில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு பணிக்கு அமர்த்துவதோ அல்லது அனுமதிப்பதோ கூடாது. குழந்தை தொழிலாளிக்கு வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும். விடுமுறை அளிக்கப்படும் நாளை அனைவருக்கும் தெரியும் வகையில் அறிவிப்பு பலகையில் ஒட்ட வேண்டும். வார விடுமுறை அளிக்கப்படும் நாளில் ஏதாவது மாற்றம் செய்ய நிறுவனத்தின் பொறுப்பில் இருப்பவர் நினைத்தால் அம்மாற்றத்தை 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் செய்ய வேண்டும். குழந்தையின் வயது குறித்த தகராறு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தை தொழிலாளியின் வயது சம்பந்தமாக குறிப்பிடப்பட்ட மருத்துவ அதிகாரி அளித்த வயது சான்றிதழ் இல்லாத போது வேலையில் அமர்த்திய நிறுவனத்தாருக்கும் தொழிலாளர் ஆய்வாளருக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் அப்பிரச்சனை குறித்து ஆய்வாளரால் குறிப்பிடப்பட்ட மருத்துவ அதிகாரியின் முடிவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். பணிப்பதிவேடு பராமரித்தல் என்ன என்று பார்ப்போம். குழந்தை தொழிலாளியை வேலைக்கு அமர்த்தி இருக்கும் நிறுவனங்கள் அக்குழந்தை தொழிலாளிகளின் சம்பந்தமாக ஒரு பதிவேடு வைத்திருக்க வேண்டும். அதில் குழந்தை தொழிலாளியின் பெயர், பிறந்த தேதி, வேலை நேரம், ஓய்வு நேரம் உட்பட குழந்தை தொழிலாளி செய்யும் வேலையின் தன்மை மற்றும் இதர விவரங்களையும் அடங்கி இருக்க வேண்டும். பதிவேடு பராமரிக்காததற்கும் இதர பிரிவுகளை மீறுவதற்கும் தண்டனை என்ன என்று பார்க்கும் பொழுது, அத்தகைய பதிவேடு பராமரிக்கப்படவில்லை என்றால் அந்நிறுவனத்தின் பொறுப்பில் உள்ளவர் 1 மாதம் வரை நீடிக்கலாகும் மெய்க்காவல் தண்டனை அல்லது 10,000 ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 2 விதித்து தண்டிக்கத்தக்கவர் ஆவார். இச்சட்டப்பிரிவு 3 விபரத்தையும் அதை மீறுபவர்களுக்கு விதிக்கப்படும் தண்டனை குறிப்பிடும் பிரிவு 14 ஒவ்வொரு நிறுவனத்தாரும் எல்லோருக்கும் தெரியும்படியான இடத்தில் ஆங்கிலத்திலும் பிராந்திய மொழியிலும் அறிவிப்பு செய்ய வேண்டும். அத்தகைய அறிவிப்பு கொடுக்கப்படாவிட்டால் அந்நிறுவனத்தின் பொறுப்பில் உள்ளவர் 1 மாதம் வரை நீடிக்கலாகும் மெய்க்காவல் தண்டனை அல்லது 10,000 ரூபாய்க்கு மிகராத அபராதம் அல்லது 2 விதித்து தண்டிக்கத்தக்கவர் ஆவார். இச்சட்டத்தின் இதர பிரிவுகளை மீறுபவர்கள் 1 மாதம் வரை நீடிக்கலாகும் மெய்க்காவல் தண்டனை அல்லது 10,000 ரூபாய்க்கு மிகாத அபராதம் அல்லது 2 விதித்து தண்டிக்கத்தக்கவர் ஆவார். குழந்தை தொழிலாளர் பற்றிய உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். குற்றம் இழைக்கும் தொழிலதிபர்கள் 1986 சட்டத்தின் விதிகளை மீறி வேலைக்கு வைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ₹20,000 நஷ்டஈடு தர வேண்டும். 17வது பிரிவின் கீழ் நியமிக்கப்படும் ஆய்வாளர்கள் இந்த தொகையை வசூலிக்க வேண்டும். இவ்வாறு வசூல் செய்யப்பட்ட தொகையை குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வு மற்றும் நல நிதியில் சேர்க்க வேண்டும். தொழிலதிபர் தாம் வேலைக்கு வைத்த குழந்தையை நீக்கிவிட்டால் கூட கூறப்படும் நஷ்டஈட்டு தொகையை அவர் தர வேண்டும். நிதியத்தை மாவட்ட வாரியாக பராமரிப்பதோ அல்லது பகுதி வாரியாக பராமரிப்பதோ என்பதை மாநில அரசு தீர்மானிக்கலாம். நிதியத்தில் உள்ள பணம் செலவழிப்பதற்காக அல்ல, அதிலிருந்து கிடைக்கப்படும் வருமானத்தை தான் சம்பந்தப்பட்ட குழந்தையின் நல வாழ்வுக்காக செலவிட வேண்டும். அதிக வருமானத்தை பெருக்குவதற்காக அரசாங்கத்தின் ஆதாயம் தரும் திட்டங்களில் நிதியத்தின் பணத்தை முதலீடு செய்யலாம். தங்கள் குழந்தைகளை வேலைக்கு அனுப்ப விடாமல் பெற்றோர்களை தடுப்பதற்கும் குழந்தைகளின் நலவாழ்வில் மாநில அரசுக்கு உள்ள கடமைகள் ஷரத்து 41, 47, 39E, F மற்றும் 45 நிறைவேற்றுவதற்கும் நிதியத்தில் உள்ள பணம் போதுமானது அல்ல என்பதால் குழந்தைக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் உள்ள வயது வந்த ஒருவருக்கு வேறெங்காவது வேலை தர வேண்டும் என்று உரிய அரசுக்கு மத்திய அரசின் கீழ் உள்ள ரயில்வே, துறைமுகங்கள் மற்றும் சுரங்கங்கள் அல்லது இதர நிலைகளுக்கு நீதிமன்றம் யோசனை கூறியுள்ளது. குடும்பத்தில் வயது வந்த யாருக்கு வேலை தரப்பட வேண்டும் என்பதை சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெற்றோர் காப்பாளர் பரிந்துரைக்கலாம். மாற்று வேலை தர முடியாமல் போகுமானால் உரிய அரசு தனது பங்களிப்பாக ஒரு தொழிற்சாலை அல்லது சுரங்கம் அல்லது வேறு ஆபத்தான தொழில்களில் வேலைக்கு அமர்த்தப்படும் குழந்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ₹5,000 குழந்தைகள் நல வாழ்வு நிதியத்தில் போட வேண்டும். வேலையிலிருந்து விலக்கப்படும் குழந்தைகளுக்கு போதுமான கல்வி தரப்பட வேண்டும். கட்டாய இலவச கல்வி என்பது மிக முக்கியம் என விதி 45 தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான செலவினத்தை தொழிலதிபர் நல நிதியத்தில் பராமரிக்கப்படும். இதை கூட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் ஆய்வாளர் கவனிப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரின் தலைமையிலான குழு மேற்கண்ட அபராத தொகையை வசூலிக்க ஆவண செய்யும். தொழிலாளர் துறை மூலமாக குழந்தை தொழிலாளர் மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொழிலாளர் துறை செயலர் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு சட்ட விளக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: நேயர்களே, சட்ட விழிப்புணர்வு தொடர்பாக மேலும் விவரங்களை பெற தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 1800425241. மீண்டும்
5: 1800425241. சட்ட விழிப்புணர்வு வழங்கியவர் நீதிபதி ஆர் சத்யா அவர்கள்.
0: நம்ம சென்னை இல்ல, நம்ம மொத்த இந்தியால எத்தனையோ குழந்தை தொழிலாளர்கள் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் சில பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. இந்திய நாட்டு தொழிற்சாலைகள்ல மொத்தம் 500,000 குழந்தைங்களுக்கு மேல, அதாவது குழந்தை தொழிலாளர்களுக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க வேலை செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர்கள் உடைய சம்மதம் இருந்தா மட்டுமே வேலை செய்ய முடியும். இதுல இருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யார திருத்துறோமோ இல்லையோ அந்த குழந்தை தொழிலாளருடைய பெற்றோருடைய மனதை திருத்தினாலே போதும், பாதி குழந்தை தொழிலாளர்கள் அழிஞ்சிடுவாங்க. இதற்கு தேவையான ஒரு விஷயம் விழிப்புணர்வு. விழிப்புணர்வு நம்ம எப்படி பரப்பலாம் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம சில பேர்கிட்ட கேட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம மனதுல வச்சுக்கிட்டு விழிப்புணர்வை பரப்புற செயலை நம்ம தொடங்கணும். நம்ம நாட்டுல குழந்தை தொழிலாளர்கிட்ட எத்தனையோ திறமைகள் இருக்கு. நான் இத முன்னாடியே சொன்னதுதான், அந்த திறமைகளை நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம், அழிச்சிட்டு இருக்கோம். அந்த திறமைகளால நம்மளுடைய முன்னேறும் நாட முன்னேறின நாடா கூட மாத்த முடியும். இது நான் முன்னாடியே சொன்ன விஷயம், ஆனா நான் இது ஏன் மறுபடியும் சொல்றேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் அதை நம்மளால நிறுத்த முடியும். நம்ம நிறுத்துறது மட்டும் இல்லாம நாம அதனுடைய அந்த செயல்ல நம்ம கண்டிப்பா இறங்கியே ஆகணும். நம்ம டெய்லி நடந்து போறோம், ரோட்ல போறோம், எங்கெல்லாமோ போறோம், எல்லா இடத்துலயும் குழந்தை தொழிலாளர் பாக்குறோம். ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடுறோம், செய்யற சாப்பாடை யாரு செய்யறாங்க, குழந்தை தொழிலாளர் தான். இந்த விஷயம் நமக்கும் தெரியும். தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம், எதுவுமே பண்றது கிடையாது. நம்ம பண்ணணும், நம்ம செய்யணும். நாம செஞ்சா மட்டும்தான் நம்ம நாடு நம்மளால திருத்த முடியும். குழந்தை தொழிலாளர் வந்து ஏன் வேலை பாக்குறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தேவையானது 3 விஷயம்: சாப்பாடு, இருக்கிற இடம், செலவுக்கு காசு. இந்த 3 அவங்களுக்கு கிடைச்சா அவங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு துணிஞ்சிடுறாங்க. இத நம்ம தடுத்தாகணும். குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது, அவங்க படிக்கணும்ன்ற விஷயத்த அவங்களோட மனசுல நம்ம பதிக்கணும். இதனால அவங்களுக்கு படிப்பு மேல இருக்கிற ஆசையே கூட போயிடுது. அவங்க வேலை செய்யறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற காசு மூலம் அவங்களுக்கு தேவையான மீதி 2 விஷயங்கள் கிடைச்சிருது. இதனால அவங்களுடைய பெற்றோரும் ஒன்னும் சொல்றதே கிடையாது. அவங்க பெற்றோரும் தன்னுடைய குழந்தையின் சம்பாத்தியத்துல வாழ ஆரம்பிச்சிடலாம். இந்த உண்மை நமக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா இது நம்மளுடைய செயல்ல நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம தடுத்தாகணும். இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கல்ல, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லங்க, நீங்க குழந்தை தொழிலாளருங்கிற விஷயத்த அடியோட அழிச்சிடுவீங்கன்னு நான் நம்புறேன். இதை தயாரிச்சு வழங்கினது ஸ்ரேயா ஜெயின். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இஷிதா. இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.

0: are listening to MOP 107.8
1: FM. அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24
2: மணி நேரமும் போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்ட் அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினைச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

லலிதா. சென்னை குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிறுவனத்தின் நூலகராக பணியாற்றுகிறேன். நான் இப்போ ஓலைச்சுவடிகளின் பரிணாமம், வளர்ச்சி, அதனுடைய பங்கு இவற்றை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நாம எல்லோரும் பேப்பர்ல, நோட் புக்ல எழுதி பார்த்துருக்கோம். ஸ்கூல்ல போர்ட்லையும் சாக்பீஸ்லையும் எழுதி பார்த்துருக்கோம். ஆனா அந்த காலத்துல எப்படி எழுதினாங்கன்றது தெரியுமா? எதெல்லாம் எப்படி எழுதினாங்கன்றதும் தெரியுமா? உங்களுக்காக அதை பற்றி தான் நான் இப்போது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மூலமாக விவரமாக சொல்ல போகிறேன். கேட்குறீங்களா? நம் இந்திய நாடானது நான் சொந்தமாக கொண்ட முக்கியமான பொக்கிஷங்களில் சுவடிகளும் ஒன்று. அவைகள் நாடு முழுவதும் பல வடிவங்களிலும் மொழிகளிலும் கையெழுத்து பிரதிகளாக உள்ளன. மனிதன் அந்த காலத்தில் என்ன பண்ணா, தன்னோட உணர்வுகளையும் எண்ணங்களையும் கருத்துக்களையும் தனது பேச்சு வழியாகவும் எழுத்து வழியாகவும் வெளியிட்டான். தனது எண்ணங்கள் என்ன இருக்கணும், நிலையாக இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறான், கல்வெட்டுகளிலும் பாறைகளிலும் குகைச்சுவர்களிலும் எழுதி வச்சான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறப்ப எடுத்துட்டு போகிற கஷ்டத்தினால அதுக்கு மாற்று ஏற்பாடுகளை அவன் கண்டுபிடித்தான். அதனால் ஓலை, காகிதம், மரப்பட்டை, துணி, தோல் ஆகியவற்றில் எழுத ஆரம்பித்தான். இவைகள்லாம் தான் சுவடிகள் எனப்படும். சுவடின்னா அடையாளம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இவ்வாறு ஓலையில் எழுதப்பட்டவை ஓலைச்சுவடிகள்னும், செப்பு தகடுகளில் எழுதியவைகளை செப்பேடுகள் என்றும், காகிதத்தில் எழுதியவைகள் காகித சுவடிகள் என்றும் கூறுவார்கள். இவைகள்லாம் வந்து அச்சிடப்படாமல் கையால் எழுதப்பட்டவைகளாகும். ஆவணம், அதாவது அந்த காலத்தில் டாக்குமெண்ட்ஸ் எழுத பயன்பட்ட ஓலைகளை தமிழகத்தில் ஏட்டுச்சுவடி என்றும், வட இந்தியாவில் பூர்ஜ பத்திரம் என்றும், தக்காணத்தில் தாளபத்திரம் என்றும் அழைக்கின்றனர். அந்த காலத்திலேயே பூர்ஜ பத்திரத்தை பற்றி கௌடல்யர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க, நாட்டினுடைய அரசன் என்ன பண்ணணும்னா தனக்கு தேவையான அளவுக்கு பத்திரங்களை சேர்த்து வைத்துக்கணும். அதாவது பத்திரங்கிறது சுவடிகள். காளிதாசன் மேலும் என்ன சொல்ற, தன்னோட குமார சம்பவத்துல பூர்ஜ பத்திரம் எதுக்கு உபயோகமா இருந்ததுன்னா, தாதுக்களின் வண்ணம் அவைகளால் எழுதப்பட்டு பார்ப்பதற்கு புள்ளியிட்ட சிகப்பு நிற யானையின் தோலை போன்று இருந்ததாகவும், இப்பத்திரங்கள் வித்தியாதர பெண்களுக்கு காதல் கடிதம் எழுத உபயோகமாக இருந்ததாக கூறுகிறார். இப்போ நம்ம இந்த ஓலைச்சுவடியை பற்றி பார்க்கலாமா? அது எப்படி பரிணாமம், வளர்ச்சி, அதனோட பங்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்தியாவில் வந்து இருக்கிற ஓலைச்சுவடிகளை போல உலகில் வேற எங்கேயுமே கிடையாது. அக்காலத்தில் வடஇந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களான தக்ஷசீலா, நாலந்தா, விக்ரமசீலா, பாலாபி போன்றவைகளும், நம்ம தென்னிந்தியாவில் எண்ணாயிரம், திருமுக்கூடல், திருவுரையார், மல்காபுரம் போன்றவைகளும் பெரிய ஓலைச்சுவடி நூலகத்தை தங்களுடைய அறிஞர்களுக்கு பயன்படும் வகையில் வைத்திருந்தன. இந்து கோவில்களும் ஜெயின் உபஸ்ராயாஸ்களிலும் புத்த விகார்களிலும் சொந்தமாக சிறிய பெரிய ஓலைச்சுவடிகள் இருந்தன. சுவடிகளை எப்படி எழுதினாங்கன்னு பார்க்கலாமா? நம்மளே சுவடிகளை தாமே எழுதியும் பிறரை கொண்டும் எழுதினர். அந்த காலத்தில் மன்னர்கள், சான்றோர்கள் புலவர்களின் துணை கொண்டு சுவடிகளை சேகரித்தனர். சுவடிகளை படிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் வேண்டியவைகளையும் சேகரித்தனர். இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ ஓலைச்சுவடிகள் இருக்கு தெரியுமா? 5 மில்லியன் ஓலைச்சுவடிகள் இருக்கு. இந்த 5 மில்லியனில் 60,000 இந்திய சுவடிகள் ஐரோப்பா, வட அமெரிக்காவில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு சேகரித்து வைத்துள்ளனர். பாகிஸ்தான், நேபாள், வங்கதேசம், இலங்கை போன்ற ஆசிய நாடுகளில் சுமார் 1.5 லட்சம் இந்திய சுவடிகள் உள்ளன. ஓலைச்சுவடிகள் பற்றிய சில விவரத்தில் இப்போ பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஓலைச்சுவடிகள் வந்து தயாரிக்கிறாங்க எழுதுறதுக்குங்கிறத பார்க்கலாம். பண ஓலைச்சுவடிகள் தயாரிக்க பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. ஓலை மரம், அதாவது பனை மரம்,
ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 4000 வகை பனை மரங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பனை ஓலைகளில் தாழ மரம் எனப்படும் நாட்டு பனை மரம், சீதாள மரம் எனப்படும் கூந்தற்பனை என்ற வகைகள் மட்டும் எழுத பயன்படுத்தப்பட்டன. 2 மாதம் வரை மலர்ந்த பனை ஓலைகளை வெட்டி நிழல்ல உணர்த்தி பின்னால் அதை வந்து மஞ்சள் கொதிக்கிற மஞ்சள் கலந்த வெந்நீர்லேயோ அல்ல பால் சேகரித்த வெந்நீர்லேயோ நீராவியிலையோ வேக வைத்து இல்லைன்னா அந்த இலைக்கு மேலே நல்லெண்ணெயை பூசி ஊற வைத்து இல்லைன்னா சேற்றில் புதைச்சி வைப்பாங்க. அது வந்து ஒரு அவங்களுக்குன்னு தெரியும், ஒரு 14 நாள் 15 நாளுங்கிற மாதிரி புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து ஒரு மிருதுவான கல்லை கொண்டு அந்த இலையை தேய்ப்பாங்க. அப்போ அது என்ன ஆகும், அந்த இலைகள்லாம் வந்து மிருதுவான நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டி எழுத்தாணி மூலம் எழுதினாங்க. அது எழுதுறது எப்படி எழுதுவாங்க தெரியுமா, நல்ல வலது கையில் வந்து ஒரு கூரான இரும்பிலான எழுத்தாணியை கொண்டு எழுதுவாங்க. அந்த ஏட்டை வந்து இடது கை விரல்களுக்கு இடையே பிடித்துப்பாங்க. வலது கை விரல்களுக்கிடையே எழுத்தாணியை பிடித்து எழுத ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி எழுதுறச்ச கை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரவே நகராது. இந்த கட்டை விரலை கொண்டு மெல்ல மெல்ல இடது கையில் உள்ள ஏட்டை தான் நகர்த்துவாங்க. டைப்ரைட்டர் டூ பார் எப்படி நகருமோ அந்த மாதிரி இலை தான் நகர்ந்துட்டே இருக்கும், கை நகரவே நகராது. அதனால தான் நீங்கள் இந்த ஓலைச்சுவடியில் ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ காலெழுத்தோ கொக்கியோ பார்க்கவே முடியாது. அது பாட்டுக்கு கண்டினியூஸாக எழுதிட்டே இருப்பாங்க. அந்த லிபி தெரிஞ்சாதான் அந்த சுவடியை படிக்க முடியும். இப்போ எப்படி அதை கட் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாமா? எப்படி எழுதினதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி நமக்கு தெரியும், அந்த காலத்தில் விளக்கு எரிய வைக்கிறதுக்கு கரி, உங்களுக்கு அந்த விளக்கு எரிஞ்சுதுன்னா அதில் சேரக்கூடிய கரி, அந்த கரியை சேகரித்து அதுக்கு மேலே பூசி விட்டுருவாங்க. பூசி அதை தொடச்சி விட்டோன்னா பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் பிரகாசமாக தெரியும். அதுக்கப்புறம் இப்போ கோவை இலைன்னு இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் ஸ்லேட்டு தொடக்கிறதுக்கு பிளாக் போர்டு தொடக்கிறதுக்கெல்லாம் கோவை இலையை பயன்படுத்தின்னு இருந்தாங்க. அந்த கோவை இலை ஊமத்த இலையை கொண்டும் தொடச்சி விட்டால் எழுதின எழுத்துக்கள் வந்து படிக்கிறதுக்கு தெளிவாக தெரியும். இப்போ எப்படி அதை கட் பண்ணுறாங்கன்றத பார்க்கணுமா? பறிக்கப்பட்ட இலை வந்து நீள வாக்கில் 4 மடிக்கணும். பின் பிரித்துட்டு மீண்டும் முன்பு கூறியவாறு 3 மடிக்கணும். குத்தூசியின் மூலமாக 2 மடிக்கப்பட்ட இலையின் நீள அகலத்தின் நடுவில் துவாரம் போடணும். வலதுபுற துவாரத்தின் மூலம் ஒரு கயிற்றை செலுத்தி வேறு வேறு அளவில் உள்ள ஓலைகளை ஒன்றாக கட்ட வேண்டும். அப்புறம் அது எப்படி எழுதுறதுன்றத பார்க்கலாம். ஓலைச்சுவடி எழுதுறதுங்கிறது ஒரு கலை. நேர்த்தியான நாள்பட்ட கைப்பழக்கமும் நுணுக்கமும் தேவை. இடுப்பு முதுகு கழுத்து இவைகளை வளைத்து முகத்தை ஒரே விதமாக நிறுத்தி கண்களில் எழுதும்போது ஓலையின் மேலே தான் இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கக்கூடாது. ஓலைச்சுவடியானது மிகவும் சிரமத்துடன் எழுதப்படுகிறது. அதை எப்படி பார்க்கணும்னா நம்ம குழந்தைய போல பார்க்கணுமா? இந்த மாதிரி எழுதின ஓலைச்சுவடி என்ன பண்ணுதான் நம்மக்கிட்ட கேட்குதான். என்ன கேட்குது? தண்ணீர்கிட்ட இருந்து எண்ணெயிடமிருந்து சரியாக கட்டப்படாமல் அப்படியே லூஸாக விடாதீங்க, காப்பாற்றும்படியாகவும் கவனக்குறைவாக மிஸ் ஹேண்டலிங் அப்படியே ஃபாஸ்ட்டாக தள்ளுறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்கக்கிட்டேயும் என்னை கொடுக்காதீங்கன்னு கேட்குறதான். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஓலைச்சுவடியை கலெக்ட் பண்ணாங்க? பழங்காலத்தில் அறிஞர்களை ஓலைச்சுவடிகள் எழுதுவதற்கும்
தனியாகவே அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஸ்பெஷலாக பர்மிஷனும் அதுக்குரிய ஆதாயமும் அளிக்கப்பட்டது. இவ்வளோ மேனுஸ்கிரிப்ட் நீங்கள் வச்சுருந்தீங்களா ஒவ்வொரு வீட்டில், ஒவ்வொரு பண்டிட் மீட்ஸ்லேயும் மேனுஸ்கிரிப்ட் உண்டு ஓலைச்சுவடி, அதுக்கு இவ்வளோ மானியம்னு அரசாங்கமே கொடுத்துருந்தது. பிற்காலத்தில் கீழ்திசை படிப்பிலும் மேற்கிந்தியர்களிடம் ஏற்பட்ட ஆதரிப்பாலும் அக்கறையினாலும் ஆராய்ச்சி நிறுவனங்களும் நூலகங்களும் சுவடிகளை சேகரித்தனர். அப்படி சேகரிக்கப்போ 1780 சில ஆங்கில அதிகாரிகளிடம் சம்ஸ்கிருத இலக்கியத்திலும் மொழியிலும் ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்திய கலாச்சாரத்தில் விருப்பம் ஏற்பட்டது, அதன் தொடர்பான புத்தகங்கள், ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகளை போன்றவர்களை சேகரித்தார்கள். மேலும் ஒவ்வொரு பண்டிட்டு வீட்டிலையும் தங்களுக்குன்னு சொந்தமாக சிறிய பெரிய அளவில் ஓலைச்சுவடிகள் வைத்திருந்தாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து சரஸ்வதி பண்டார்னு அந்த ஓலைச்சுவடிகளுக்குன்னே தனியாக தன்னோட அரண்மனையில் வச்சிருந்தாங்க. வெளிநாட்டவர் யாரெல்லாம் ஓலைச்சுவடிகளை சேகரித்தார்கள்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1782 1818 வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் மெட்ராஸ் பிரான்ச்சில் இன்ஜினியராக கலர்னல் மெக்கன்சின்னு இருந்தார். அவர் வந்து 1821 மறைந்து போனதுக்கப்புறம் அவர் சேகரித்த இலக்கியம், சமயம், சரித்திரம், நம்ம தென்னிந்திய மக்களின் நெறி வாழ்க்கை முறை பற்றிய ஓலைச்சுவடிகள், நாணயங்கள், டிராயிங்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, 10,000 அந்த காலத்திலேயே 10,000 ரூபாய்க்கு இந்திய கவர்னர் ஜெனரல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக அதை விலைக்கு வாங்குறாங்க. இவை வந்து அந்த காலத்தில் ரிசர்ச் இவர் டாக்டர் வில்சன் என்பவரால் பட்டியலிடப்பட்டு அதன் 3 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு பிரிவு வந்து லண்டனுக்கு, இன்னொரு பிரிவு வந்து மெட்ராஸுக்கும், இன்னொரு பிரிவு கல்கட்டாவுக்கும் அனுப்பப்பட்டது. லண்டனில் இன்றைக்கும் இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரியில் மெக்கன்சி கலெக்ஷன் தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 1837 இந்தியாவில் வந்து சிவில் சர்வீஸில் இருந்த மிஸ்டர் ராபர்ட் பி ப்ரவுன் என்பவர் வந்து இந்தியா ஆஃபீஸ் லைப்ரரியில் தமிழ், தெலுங்கு, கன்னட மொழியில் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிச்சார். அவையெல்லாம் வந்து யாரோடதுன்னு பார்க்கறச்ச 1803-11 டாக்டர் லைட்டன்கிறவர் வந்து இந்தியாவில் வந்து சுற்றுப்பயணம் செய்து பல மொழிகளை கற்றறிந்து அவர் கலெக்ட் பண்ண அத்தனை மேனஸ்கிரிப்டும், இந்த சேகரிப்பை சுமார் 2,440 சுவடிகள், அதையும் கிழக்கிந்திய கம்பெனி விலைக்கு வாங்கி மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி, இப்போவும் எக்மோரில் அந்த இது இருந்துருக்கு, அதுக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இதற்கு அந்த சொசைட்டி வந்து 1847 ஒரு டேங்க் பண்ணி தன்னோட சஞ்சிகையில் வெளியிட்டது, நன்றியை வெளியிட்டது. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரிக்கு அதை இப்போ மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் லைப்ரரி, அதை 1832 வரைக்கும் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் என்ன பண்ணார், சிறிய அளவில் இருந்த நூலகத்தை பெரிய அளவில் மாற்றணுங்கிறதுக்கோசரம் பெரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சார். அவரோட மகனாகிய ராஜா சிவாஜியும் அவ்வேலையை தொடர்ந்தார். வாரணாசியிலிருந்து ஏராளமான சுவடிகளை வாங்கி வந்தார். லண்டனிலிருந்து புத்தகங்களையும் வாங்கிட்டு வந்தார். 1869 சென்னையில் இப்போவும் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு பின்புறம் இந்த கீழ்திசை ஓலைச்சுவடி நூலகம் தமிழ்நாடு பழம்பொருள் ஆராய்ச்சி, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டின் கீழே ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அதில் 100,000+ மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. இந்த எல்லா இந்த சேகரிப்பு அத்தனையும் பிரசிடென்சி காலேஜுக்கு முதல்ல சேர்ந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருந்த சம்ஸ்கிருத பேராசிரியர் பிக்ஃபோர்டு என்பவர் எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணார். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு
அதை வந்து கவர்மெண்ட் ஓரியன்டல் மேன்ஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வளச்சுவடி என்னென்ன அதனோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாம் புக்ஸில் வந்தாச்சு, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இ புக் வந்தாச்சு, நீங்கள் கூகுளில் பார்க்குறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. அந்த காலத்தில் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கறது. இதை வச்சுட்டு தான் எல்லாரும் டெவலப் பண்ணி இப்போ கூகுளில் போடுறாங்க. என்னென்னோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் முதல்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஓலைச்சுவடியெல்லாம் வருது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவணங்கள் தான் முத முதல்ல டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் தான் அந்த காலத்தில் அரசாங்கம் எழுதியிருக்கு. புலவர்களோட பிறந்த தேதி, சரித்திர நிகழ்வுகளை பற்றி எல்லாமும் இந்த ஓலைச்சுவடிகள் கூறுது. நம்ம இந்து புராணாஸில் வந்து வியாச முனிவரால் கூறப்பட்ட மகாபாரதத்தை பிள்ளையார் வந்து சோடியில் எழுதிட்டுருந்தார். எழுதிட்டுருக்கிறச்சு அதை என்ன பண்ணுறார், அவர் எழுதுகோலும் உடஞ்சி போயிடுது. என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுற, தன்னுடைய தந்தத்தினால் தும்பிக்கையை உடச்சி அதை பாதியில் உடச்சி அதை மறுபடியும் அந்த கண்டினியூ பண்ணாருன்னு சொல்லுவாங்க. இவ்வாறாக நம்ம இந்து கடல்களிலும் சுவடிகள் உள்ளன. அதனால தான் சில பிள்ளையார் இதிலெல்லாம் வந்து சுவடி கையில் இருக்கும். முக்கியமாக வந்து வீட்டு பத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் ஓலைச்சுவடிகளெல்லாம் எழுதியிருக்காங்க. தமிழர் திருமணங்கள் போது நடத்தப்படும் நிச்சயதார்த்தத்துக்கு முகூர்த்த ஓலைன்னு வாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் முகூர்த்த ஓலை எழுதியாச்சான்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த முகூர்த்த ஓலையில் நேரம், தேதி, தம்பதிகள் பெயர், குடும்பத்தினோட பெயர், பெண்ணோட அம்மா அப்பா பெயர், பையனோட அம்மா அப்பா பெயர், இது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி இறந்த செய்தி தெரிவிப்பதும் சவ ஓலைன்னு பேர். சவ ஓலை அனுப்பியாச்சா அப்படின்னு கேட்பாங்க. அரசர்களும் பணக்காரங்களும் தங்களோட பர்சனல் மெசேஜை வந்து சுவடி மூலமாக தான் பரிமாறிக்கொண்டார்கள். ஜோதிடர்கள், பண்டிதர்கள் தங்களோட எண்ணங்களை சுவடிகளை பதித்தனர். மிக முக்கியமான அறிவை பற்றியும் அதனுள் அடங்கியுள்ள அறிவு சார்ந்ததை பற்றியும் அறிய ஓலைச்சுவடிகள் ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. என்னென்ன ஓலைச்சுவடிகள் எதை எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லட்டுமா? இப்போ பாக்ஷாலி ஓலைச்சுவடி மேனுஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து கணிதத்தை பற்றியும் அதனோட விதிமுறைகள் பற்றியும் எக்ஸாம்பிள்ஸோடும் சொல்லுது. பத்தாம் ஓலைச்சுவடி வந்து அப்படின்னு ஒரு ஓலைச்சுவடி இருக்குது. அது வந்து கணிதத்தில் இருக்கிற இலக்கியத்தை பற்றியும் கணித முறைகள் பற்றியும் கூறுகிறது. பராசரரினோட விருட்ச ஆயுர்வேதான்னு ஒரு மேனுஸ்கிரிப்ட், அது வந்து செடிகளை பற்றியும் இயற்கையை பற்றியும் கூறுகிறது. மிருகத்தை பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? அஸ்வசாஸ்திரம் என்ற சுவடி என்ன பண்ணுது, 21 வண்ண குதிரை ஓவியங்கள் அந்த ஓலைச்சுவடியில் இருக்குது. அஸ்தி வித்யாரண்யம்னு சுவடி வந்து யானையை பற்றி இருக்குது. யானையோட குணங்கள், பிரிவு வகைகள், அவற்றை பழகும் முறை, அதுக்கு என்னென்னலாம் வியாதி வரும், அந்த வியாதியை என்ன போக்கக்கூடிய மருத்துவ முறை, இதெல்லாத்தையும் சொல்லுது. இவற்றின் மூலம் நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்ம மக்கள் எல்லா துறையிலையும் சிறப்பிட்டு இருந்தார்கள். வாஸ்து வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய இடத்துல இருந்துருக்கு. அந்த காலத்தில் ஆயுர்வேதம், ஜோதிடம், கட்டிடக்கலை, வாஸ்து எல்லாத்துலேயும் நம்பத்தகுந்த சுவடிகள் இருக்கின்றன. ரிக்வேதத்தில் வந்து இதய நோய், மஞ்சக்காமாலை நோய் சரியாக

ஓலைச்சுவடிகள் ஒரு விஞ்ஞான அறிவை வருங்கால சந்ததியினர்களுக்கு தெரிவிக்க ஒரு முக்கியமான நம்பத்தகுந்த பிறப்பிடமாக கருதப்படுகிறது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எப்படி வந்து நம்ம பாதுகாக்கிறது, என்ன விதம்லாம் வந்து அதை வந்து பூச்சியெல்லாம் தாக்குது, நம்ம எப்படி அதை வந்து முக்கியமாக அந்த அழிவிலிருந்து பாதுகாக்க முடியுன்றதை பற்றி நம்ம இப்போ சொல்கிறோம். முதல்ல அதனோட அழிவுக்கு சிதைவுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, பூச்சி, கரையான், வெள்ளி மீன், அதாவது சில்வர் ஃபிஷ், புத்தகப்பேன், இவெல்லாம் முதல் காரணமாக சொல்லலாம். ஒரு புக்கில் அந்த சில்வர் ஃபிஷ் வந்ததுன்னா அந்த புக்கே, அந்த புக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற புக்கு, சைடில் இருக்கிற புக்கு, எல்லா புக்கையும் பாழாக்கிடலாம். அதே மாதிரி புக்கை வந்து ஒரு பயபக்தியோடு திருப்பணும். அவன் திருப்பச்சியே நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோ அழகாக மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பணும். சில சமயம் லைப்ரரியில் போய் பாருங்கள், நமக்கு வேணுங்கிற புக்கு கிடைக்காது, திருடு போயிருக்கும். அந்த மாதிரி திருடு வேணுன்றவங்களுக்கு கிடைக்க முடியாதபடி திருட்டுண்டு போகிறவங்க கிட்ட இருந்தும் அந்த புஸ்தகத்தை காப்பாற்றணும், வேணும்னே சிதைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். சுவடிகளின் காப்பாளர்களின் கவனக்குறைவு, அது அப்புறம் கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி அது வந்து நமக்கு இருக்கணுங்கிறதுக்கு. டெய்லி போய் அந்த சுவடி வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம பூச்சி அடிபட்டிருக்கா இல்லை கீழே விழுந்திருக்கா எப்படி என்னங்கிறத அந்த காப்பாளர்களுக்கும் அந்த இது இருக்கணும். சுவடிகளை கட்டுறதுக்குன்னே மரக்கட்டைகள் வந்து சுவடிகளை விட சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். மற்றும் ஈரப்பதம், பூச்சிகள் சுவடிகளை எளிதாக தாக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும் நம்ம பாதுகாக்கணும். சுவடிகளை எப்படி அந்த காலத்தில் பாதுகாக்கினாங்கன்னா, பழங்கால முறை, வசம்பு ஒரு பங்கு, லவங்கம் கால் பங்கு, மிளகு கால் பங்கு, கருஞ்சீரகம் ஒரு பங்கு, லவங்கப்பட்டை ஒரு பங்கு, பச்சை கற்பூரம் ஒரு பங்கு, இந்த எல்லாத்தையும் நிழல் உணத்தெல்லாம் உணர்த்தி பொடி பண்ணி ஒரு துணியில் சின்ன சின்ன மூட்டையாக எந்தெந்த ஓலைச்சுவடி ரேக்கு தட்டுங்க இருக்கோ அந்த தட்டுங்க இடத்துல எல்லாம் வச்சுடலாம். அதை வந்து காற்றுல அது தானாகவே எவாப்ரேட் ஆகி அந்த அறை முழுக்கவே வந்து ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். இது வந்து ஓலைச்சுவடிக்கு மட்டும் இல்லை, நம்ம புஸ்தகம் இருக்கிற அலமாரிக்கு கூட அதை வைக்கலாம், வீட்டில் கூட நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது அந்த காலத்தில் இந்த மெத்தடை இப்போவும் சரஸ்வதி மகால நூலகத்தில் பின்பற்றி வருகிறார்கள். எங்கள் நூலகத்துலேயும் நாங்கள் அதை தான் பண்ணிட்டுருந்தோம். இப்போ ஏர் கண்டிஷன் பண்ணினதுனால அந்த மெத்தடை விட்டுட்டோம். லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிற இடம், சுவடி இருக்கிற இடம் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது, திரும்பும் போது அதை நம்ம இடிக்கக்கூடாது, நம்ம கை அது மேலே படக்கூடாது, போதுமான இடம் வசதி வேணும். சுவடிகளை ரெண்டு பக்கமும் கட்டைக்கு, கட்டை அந்த காலத்துலலாம் கட்டை வச்சுருக்கோம், இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆசிட் ஃப்ரீ போர்டு வச்சு கட்டை சொல்கிறாங்க. சுவடியை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது, ஒன்றுக்கு பக்கத்துக்கு பக்கத்தில் தான் வைக்கணும். பழைய சுவடிகளோட புது சுவடிகளை வைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு 50% ஸ்பிரிட்டு, 50% தண்ணியில் கலந்து பஞ்சை வந்து துணியில் வச்சு சின்னதாக கட்டி அதை நினச்சி சுவடிகளை தொடக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமன் கிராஸ் ஆயில், சிண்டோனா ஆயிலை கொண்டும் சுவடிகளை தொடக்கலாம். இந்த மெத்தடை நம்ம கவர்மெண்ட் ஓரியன்டல் மேனஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டு மெத்தடு வந்து மைக்ரோஃபிலிம் இருக்குது. மைக்ரோஃபிலிம் இருந்ததுன்னா அதை படிக்கிறதுக்கு ரீடர் இருக்கும், இல்லைன்னா டிஜிட்டல் கேமராவில் படம் எடுக்கலாம், காம்பேக்ட் டிஸ்கில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த தகடு வந்து ஒரு 5 தான் வரும். ஆனால் ஆப்டிக்கல் டிஸ்கில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சோம்னா 20-25 வரைக்கும் அதை பாதுகாக்கலாம். அதுதான் ப்ரொஃபஸர் அந்த எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி சம்ஸ்கிருத பேராசிரியர் டாக்டர் ராகவன் ஒரு அழகான ஒரு இதை சொல்கிறார். அது எப்படின்னா, சுவடியை வந்து குழந்தைய போன்ற அழகுபடுத்தணுமா, அழகுபடுத்தணும் தான், அதுக்கு தலையவாரி அந்த மாதிரின்னு சொல்ல, நம்ம குழந்தைய எப்படி வச்சுக்கிறோமோ அந்த

மாதிரி அதை வந்து அழகாக தட்டி அந்த சொன்ன மாதிரி ஆசிட் ஃப்ரீ போர்டு வச்சு அழகு பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கணும். தனது விளை நிலத்தை மற்றவர் அபகரிக்காமல் பாதுக்க, நம்மளோட ஃபெர்டைல் லேண்டை யாராவது எடுத்துட்டோம்னா நம்ம சும்மா இருப்போமா? அந்த மாதிரி மேனஸ்கிரிப்டை நம்ம கொடுத்தோம்னா ஜாக்கிரதையாக அவங்க கிட்டேருந்து திரும்பி வாங்கிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒரு நாளாவது நம்ம பார்க்காம இருப்போமா? அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது பேசிக்கிறோம். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்டை டெய்லி பார்க்கறத போல் டெய்லி போய் அந்த மேனஸ்கிரிப்டை போய் பார்க்கணும். அதுக்கிட்ட போயிட்டு நீ எப்படி இருக்க, உனக்கு என்ன, அதை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு இன்டராக்ஷன், ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை அதனோட வச்சுக்கணும். அப்புறம் கைதியை ஒரு வலுவான கயிற்றை கொண்டு கட்டுவது போல் சுவடியை வந்து நல்ல இருக்க கட்டி லூஸாக வைக்கக்கூடாது. லூஸாக வச்சா உடஞ்சி கீழே விழுந்துடும். அந்த மிந்தி சொன்ன மாதிரி அந்த நூலை கொண்டு அழகாக கட்டி எப்பொழுதும் நம்ம தியானம் சுவாமியை நினச்சின்னு இருக்கோம் இல்லையா? நம்ம காலம்பரை எழுந்ததும் சுவாமியை நினச்சி இந்த இப்போ வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி டெய்லி அதுக்கிட்ட போயிட்டு சுவாமியை பார்க்குற மாதிரி சுவடிகளை நினைத்தும் பாதுகாத்தும் இருந்தால் அவைகளை அழிவிலிருந்து பாதுகாக்கலாம்னு ஒரு அழகான சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை சொல்லியிருக்க, அதை நான் இப்போ உங்களுக்கு தமிழில் சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய ஐடி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. நமது நம்பிக்கைக்கும் நிறைய சான்சஸ்ஸு, நிறைய விஷயம்லாம் தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா டெவலப் ஆயிருக்கு. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டெக்னாலஜி வல்லுநர்களும் நூலகத்துறை சார்ந்தவர்களும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நம்மளுடைய அந்த காலத்தில் சரித்திரம் கலாச்சாரத்தையும் அறிய உதவும் முதன்மை காரணமான இந்த சுவடிகளை இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலியமாக தொழில்நுட்ப உதவியுடன் பாதுகாத்து நமது வருங்கால சந்ததியர்களுக்கும் நமது மேலான பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா? இப்பயே
2: போலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே, அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு போன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர்
1: சிட்டிசன்ஸ். பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது. சுத்தலாம் வாங்க.

0: The next festival we're going to talk about is Shivaratri. Shivaratri is the Hindu festival celebrated every year in reverence of Lord Shiva. It is also known as Padmaraja Ratri, means the great night of Shiva or the night of Shiva. It is celebrated every year on the 13th night and the 14th day of the Magha month of the Hindu calendar. Shiva is considered the Adi Guru, means the first guru from whom the yogic tradition originates. According to tradition, the planetary positions on this night are such that there's a powerful natural upsurge of energy in the human system. It is beneficial for one's physical and spiritual well-being to stay awake and aware throughout the night. On this day, artists from various fields such as music and dance perform the whole night.
1: Sri Rama Navami is a Hindu festival that is celebrated in the month of Chittirai. It is celebrating the birth of Lord Rama to King Dasharatha and Queen Kausalya of Ayodhya. Rama is the seventh incarnation of the Dashavatara of Vishnu. Years later, Lord Rama married Sita on the Vivaha Panchami. The sacred marriage of Devi Sita and Lord Rama was held on Shukla Panchami as per Valmiki Ramayana. The Rama Navami festival falls in the Shukla Paksha on the Navami, the ninth day of the month of Chitrai of the Hindu calendar.
2: Thank you, Nitika, Vaishnavi, Meghna and Shilvi, for taking some time out and providing us with some valuable information about the festival celebrated in Tamil Nadu and how culture plays a big role in each of these festivals. We'll be back after a short break to talk about one of the most interesting and inevitable aspects of culture, namely art. Stay tuned to MOP 107.8 FM. Heritage and ideals, our code and standards, the things we live by and teach our children, are preserved or diminished by how freely we exchange ideas and feelings. Save our heritage. Welcome back to MOP 107.8 FM. This program is about the cultures of India. In this segment, we bring to you the art of Tamil Nadu. Today, we have with us Mahashweta Murli of 2nd BBA from MOP Vaishnav College for Women. Maha is known for her talent in singing. She is here today to provide us with information about Carnatic music.
3: நான் கர்நாடிக் மியூசிக் பற்றி பேச போகிறேன். ஆமாம், கர்நாடிக் மியூசிக் வந்து சதர்ன் இந்தியாவோட கிளாசிக்கல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இந்த மியூசிக் வந்து பரதநாட்டியமோட க்ளோஸ் ரிலேட் ஆன ஒரு மியூசிக். சென்னை வந்து கர்நாடிக் மியூசிக்கு ரொம்ப பேர் பட்ட இடம். சென்னையில் வந்து மார்கழி மாதத்தில் எப்பயுமே ஒரு பெரிய மியூசிக் சீசன் நடக்கும். எல்லா விதமான பாடல்கள் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா நாட்டிலேருந்தும் வந்து பாடுவாங்க. இங்கே கர்நாடிக் சங்கீதத்தில் வந்து மும்மூர்த்திகள்னு மூணு பேர் இருக்காங்க, தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர். இந்த மூணு பேர் தியாகராஜரோட சமாதி திருவையாறுன்னு ஒரு இடத்துல இருக்கு. அங்கே எவ்ரி இயர் ஜனவரி மாதத்தில் தியாகராஜ ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனைக்கு ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லா இடத்துலேருந்தும் வந்து தியாகராஜரோட பஞ்சரத்ன கீர்த்தனையை சேர்ந்து பாடுவாங்க. கர்நாடிக் மியூசிக்கில் 72 பேசிக் ஸ்கேல்ஸ் இருக்குது. அது வந்து மேலகர்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ராகமும் இந்த 72 மேலகர்த்தால ஒரிஜினேட் ஆன ராகம் தான். இந்த பாட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய பெரிய வித்வான்கள் முன்னாடி பாடி இப்போ எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். தமிழ் ட்ரினிட்டியில் வந்து முத்து தாண்டவர், அருணாச்சல கவி, மரிமுத்து பிள்ளை இந்த மாதிரி நிறைய கம்போசர்ஸும் இருக்காங்க. தமிழ் பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் நம்ம சென்னையில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவை மறக்கவே முடியாது. எம்எஸ் சுப்லக்ஷ்மி வந்து ரொம்ப ஃபேமஸ் கர்நாடிக் மியூசிஷியன். அவங்க பாடாத இடமே இல்லை, அவங்க பாடாத ஸ்டேஜே கிடையாது. அவங்க வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட பாடியிருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு டீப் ஃபார்ம் ஆஃப் மெடிடேஷன்னு சொல்லலாம். அது பண்ணால் மெடிடேஷனுக்கு நம்ம என்ன பலன் கிடைக்கிறதோ அது கிடைக்கும். அதனால இது வந்து நிறைய பேருக்கு வந்து மென்டல் இல்னஸ் டிசீசஸ் இருக்கவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படும் கர்நாடிக் மியூசிக். இந்த கர்நாடிக் மியூசிக் சொல்லுவாங்க, இது கத்துண்டா எந்த மாதிரி டைப் ஆஃப் மியூசிக்கும் பாடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. பிகாஸ் இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். இது பாடுறது ஈஸி கிடையாது. அதனால இது கத்துன பாடுறவங்க வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் ரொம்ப ஈஸியாக பாடிடலாம்.
2: தேங்க்யூ மகா, யூ ப்ரொவைடட் அஸ் வித் சோ மச் இன்ஃபர்மேஷன் அபவுட் கர்நாடிக் மியூசிக். வி வுட் லைக் யூ டு சிங் அ ஃபியூ லைன்ஸ் ஃபார் அஸ்.

0: கல்ச்சரிஸ்கியூ போஸ்டிஸ்க்காக ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் இதை வந்து தாசிஸ் ஆடினதுனால அதுக்கு ஒரு பியூர் ஃபார்ம் கொடுக்க பரதநாட்டியம்னு நேம் பண்ணாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த கலை பரவி இருக்கு. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இதை பயின்று வராங்க. பரதநாட்டியம் ப்ராப்பர் அப்படின்னா சோலோ டான்ஸ். அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. லாஸ்யா மீன்ஸ் த கிரேஸ்ஃபுல் ஃபெமினைன் லைன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ், அண்ட் தாண்டவா விச் இஸ் த மாஸ்குலைன் ஆஸ்பெக்ட். பத்ர பிராண தச ஸ்மிருதஹ, த 10 எசென்சியல்ஸ் ஆஃப் அ டான்சர் என்னன்னா, ஜவஹ அப்படின்னா அஜிலிட்டி, ஸ்திரத்வம் ஸ்டெடினஸ், ரேகா கிரேஸ்ஃபுல் லைன்ஸ், பிரமரி பேலன்ஸ் இன் பிரிவிட்ஸ், திருஷ்டி கிளான்ஸ், ஸ்ரமஹ ஹார்ட் ஒர்க், மேதா இன்டெலிஜென்ஸ், ஸ்ரத்தா டிவோஷன், வாச்சோ குட் ஸ்பீச், அண்ட் கீதம் சிங்கிங் எபிலிட்டி. பரதநாட்டியம்ல 9 ரசாஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அதுல ஸ்ருங்காரம் லவ், ஹாஸ்யம் ஹாப்பினஸ், அத்புதம் சர்ப்ரைஸ், பீபத்சம் டிஸ்கஸ்ட், ரௌத்ரம் ஆங்கர் ஆர் அக்ரஷன், வீரம் பிரேவரி ஆர் கரேஜ், கருணாகரம் ஜெனரஸ், பயானகம் ஃபியர், சாந்தம் பீஸ். இப்படிங்கிற நவரசாச கத்துப்பாங்க பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ். கத்துக்க ஆரம்பிச்சதும் முதல் தடவை சலங்கை கட்டிண்டு ஆடுறபடி வந்தோனே சலங்கை பூஜை பண்ணுவாங்க. சலங்கை பூஜைக்கு அடுத்த படிதான் அரங்கேற்றம். ஒரு மார்க்கம் அதாவது புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஜதீஸ்வரம், பதம், வர்ணம், ஜாவலி, தில்லானா, மங்களம், இவை அனைத்தையும் ஒரு கலைஞர் ஆடக்கூடிய பக்குவம் வந்ததுன்னா அரங்கேற்றம் பண்ணுவாங்க.
1: தேங்க்யூ தீபா for your interesting facts on Bharatanatyam. I'm sure a lot of people today would love to take up this form of art.
2: Tamil Nadu பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணுமா? MOP 107.8 கேளுங்க.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி போட்டித் தேர்வுகளில் ஜியாகிரஃபி எந்தளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புவியியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் அநேகமாக எல்லா கேள்வியுமே பாடத்திட்டத்துலேருந்து நேரடியாக தான் கேட்கப்படுது. நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் என்ன இருக்கோ அதுவாக தான் கேட்குறாங்க. இந்த ஜியாகிரஃபியை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று தமிழ்நாடு ஜியாகிரஃபி, அப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி, அப்புறம் வேர்ல்டு ஜியாகிரஃபி அப்படின்னு நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். இந்த மூணுலேயுமே பார்த்திங்கனாக்க அடிப்படையாக அந்த கண்டென்ட்ஸ் என்னவோ அதுவாக தான் இருக்க போகுது. என்னென்ன இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன ரிவர்ஸ் போகுது, அப்புறம் என்னென்ன மலைகள் இருக்குது, அப்புறம் எது மாதிரியான பருவ காலங்கள் இருக்கின்றன இங்கே, அப்புறம் என்னென்ன பயிர்கள் இருக்கின்றன, என்ன சமவெளி பிரதேசங்கள் நல்லா இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு எந்த சீசனில் வருது, அப்புறம் தென்மேற்கு பருவமழையினால் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு மழை கிடைக்கிறது, அப்புறம் எங்கெல்லாம் நெல் இருக்குது, எங்கெல்லாம் பருத்தி, எங்கெல்லாம் கரும்பு, எங்கெல்லாம் வேர்க்கடலை, எங்கெல்லாம் வாசனை பொருட்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம், அப்புறம் மண்ணுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தாது பொருட்கள் இதெல்லாம் எங்கே இருக்குது, நமக்கு நெய்வேலியிலேருந்து நமக்கு இப்போது பழுப்பு நிலக்கரி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரியான இந்த அடிப்படை தகவல்கள் தான் திரும்ப கேட்கப்படுது எல்லா போட்டித்தேர்வுகளுமே இதுவே தான். அதனால் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் ஜியாகிரஃபிங்கிறது அநேகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். என்ன ஒன்று பல சமயங்களில் பல பேருக்கு அது மறந்து போயிருக்கலாம். மற்றபடி எல்லா கேள்வியுமே மிகவும் எளிதான கேள்விகளாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான்கு விதமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக புவியியலை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறுகள், இரண்டாவது மலைகள், மூன்றாவது பருவ காலங்கள், நான்காவது பயிர்கள். இந்த நான்கு தான் மிக மிக முக்கியமான விஷயங்கள். இதில் இல்லாமல் கனிம வளங்கள்னு சொல்லிட்டு சில இருக்குது, அப்போ தொழிற்சாலைகள்ங்கிற சொல்லிட்டு மேன்மேடு ஃபேக்ட்ரிஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் பெல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் மனிதன் உருவாக்கிய தொழிற்சாலைகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது, அப்புறம் தொழில்கள் சார்ந்த விஷயங்களை கேட்கும். இப்போ தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தமிழகத்தில் எந்த மண்டலத்தில் அதிகமாக இருக்கின்றன, அப்படின்னா பருத்தி சார்ந்த அல்லது வேளாண்மை சார்ந்த அப்படின்னா மண்பாண்டம் சார்ந்த தொழில்கள்லாம் எங்கே இருக்குது, கைத்தொழில்கள், மீனவர்கள், மீன்பிடித்தல் இதெல்லாம் எங்கே அதிகமாக இருக்குது, இது மாதிரி தொழில்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பூகோள ரீதியாக மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான் அநேகமாக மீண்டும் மீண்டும் அதே கேள்விகளாகவே கேட்கப்படுகின்றன. இது இல்லாமல் இன்னும் இரண்டு மூன்று விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள்லாம் என்னென்ன போகுது, இப்போ NH-45 எங்கே போயிட்டுருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மாநிலத்தில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலேருந்து போகுது அப்படிங்கலாம் பார்க்கறோம். அப்புறம் மிக முக்கியமான இருப்பு பாதைகள், ரயில்வே இருப்பு பாதைகள், அப்புறம் முக்கியமான ரயில்கள், இதெல்லாம் வந்து இப்போ தமிழகத்திலே இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வைகை எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்து வரைக்கும் போகுது, கோவை எக்ஸ்பிரஸ் சொன்னால் அது எந்த ஊர்லேருந்து எந்த ஊரை இணைக்குது, இது மாதிரியான விஷயங்கள் தான். இவை எல்லாமே அடிப்படை விஷயங்கள் தான். புவியியலை பொறுத்த வரைக்கும் தெரியாத விஷயங்கள் எதுவுமே இருக்க முடியாது, மறந்து போன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கவே முடியும். இதற்குத்தான் நம்ம எல்லார்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயன்ற வரையில் எல்லாருமே அவங்க வீட்டில் ஒரு தமிழக வரைபடம், ஒரு இந்திய வரைபடம், ஒரு உலக வரைபடம் வாங்கி வச்சுக்கிறது மிகவும் நல்லது. அதாவது தமிழ்நாடு மேப்பு, இந்தியா மேப் அண்ட் வேர்ல்டு மேப்பு, இது வெறுமனே வாங்கி எங்கேயோ சுருட்டி மூளையில் வைக்காமல் இது நம்ம கண்ணதில் படுற மாதிரி செவத்தில் மாட்டி வச்சு டெய்லி பார்த்துட்டு வந்தாலே போகணும். என்னென்ன இந்த மேப் ரீடிங்கிறது இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் திங் ஆக்சுவலாக, அது மூலம் நமக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும், இது மூலம் நமக்கு நல்ல பணி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இளைஞர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி இதுதான், தயவுசெய்து மேப் ரீடிங் அப்படிங்கிறத ஒரு பணியாக இல்லாமல், அது ஒரு படிப்பாக இல்லாமல், அது ஒரு ஜாலியான ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது. ஒரு தமிழக வரைபடம், ஒரு இந்திய வரைபடம், ஒரு உலக வரைபடம், தமிழ்நாடு மேப், இந்தியா மேப், வேர்ல்டு மேப் வாங்கி தயவுசெய்து வீட்டில் கண்ணில் படுற மாதிரி தொங்க விடுங்க. தினமும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டே வாங்க. மிக நிச்சயமாக ஜியாகிரஃபியில் எத்தனை மதிப்பெண்கள் இருக்கிறோ அத்தனையும் நூற்றுக்கு நூறு அப்படியே பெறுவதற்கான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அதிகம். இது தொடர்பாக மீண்டும் சந்திப்போம். இது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம்.
அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம், அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கின் பற்றி பார்த்தாச்சு, எவ்வளோ கருப்பாக இருக்கவங்களுக்கு நம்ம இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, பாடி ஷேமிங் பற்றி பேசியாச்சு, டு ஹெல்ப் பீப்புள் கம் அவுட் பாடி ஷேமிங். ஆனால் செலவங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள், நம்ம எல்லோரும் நான் கருப்பாக இருக்க குண்டாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதை பார்த்தே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் கீழே போகுது. ஆனால் நம்ம ரோடில் கண்ணு தெரியாதவங்களாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து நடந்து அவங்க பாடுறது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது ஆனால் அன்அவாய்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது, அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனும் ஒரு சுச்சுவேஷன், மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அந்த மாதிரியே சுச்சுவேஷனில் இருக்கிற பீப்புள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி ஃபுல் கான்ஃபிடென்ஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். இன்செக்யூரிட்டிஸ் டெஃபினட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கும், ஆனாலும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து என்ன டிஃபார்மிட்டி இருந்தாலும் கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுறோம். ஸ்டே டியூன்ட் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட். ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறது பூர்ணிமா ஆண்டி. அப்போ பூர்ணிமா ஆண்டி வந்து ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து டவுன் சிண்ட்ரோம் அண்ட் மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இந்த மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க கூட டெஃபினட்டாக நம்ம பேசி இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் நினச்சி பூர்ணிமா ஆண்டிக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும், எப்படி அவங்கள பற்றி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைங்க கூட. அவங்க என்ன பிஸ்னஸ்னால், இந்த பிஸ்னஸ் இந்த பேப்பர் கப்ஸ், இந்த பேப்பர் இதெல்லாம் விற்கிறது, இந்த பேப்பர் கப்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இந்த மென்டலி ரீடார்டட் பிள்ளைங்க தான். ஸோ அவங்கள வந்து முதல்ல இன்டர்வியூ பண்ணலாம். Hello listeners, right now we are actually interviewing our Purnima auntie. So auntie actually helps, she has this factory where it's all these paper crafts and she does paper plates, paper cups, and it's not like she doesn't use normal workers, she uses special children. So we are here to interview her. So first we'd like to ask auntie, what inspired you to actually work with these children?
1: Because my child is kind of child. So okay. I am going for helping to her only. After okay. that, we in our school, after they got trained, they want us to put some this unit separately, independently.
0: Okay.
1: So that time we came to our place. We are having garage here. That time it is vacant.
0: Okay. So
1: we started a unit from here itself.
0: Okay, so you actually have it in your house, a factory.
1: Yeah.
0: So, auntie, what inspired you, auntie, to actually take this up? You know, taking, like, instead of using normal workers, you're taking special children. What is it that, you know, wanted you to, you know, start this small unit?
1: Yeah, that's what. Actually, my child is belongs to mentally retarded. So, we started, these children got trained from one institute called Vidyasagar.
0: Okay.
1: So from there these people came and independently we start one unit in our house. That time we were, our garage is free. That time we started here itself. After that we got one place in Nangolpet. So we shifted to that place. In that actually eight children we started this unit. Now it is we got support from WIE. So they are giving some place to in Nadamuni Street. So we took few more children, 5 children are there. So they are coming daily, they are doing paper bags, block printing, okay. screen printing, and again bead work.
0: So they're very talented, those children.
1: Not talented actually.
0: Oh, you teach them?
1: No, their mothers also coming with them.
0: Okay.
1: With the help of mothers only these people are doing.
0: Oh.
1: Actually, for truth, no, these people are not become so independent. They have some little with help only they can do. Otherwise, they can't do independently. That is the margin lines are there.
0: So you're also providing a living for them.
1: Yeah.
0: Okay.
1: They want some occupation. But that because of that thing only we are going there. We are helping them. We started and our unit also become one trust now. தட் இஸ் சக்தி கணபதி ட்ரஸ்ட்.
2: சரி ஆண்டி, அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஆண்டி, இப்படி இந்த யூனிட் கூட இருந்து லைக் ஹவ் இட் ஸ்டார்டட் அண்ட் ஆல், ஹவ் டிட் ஸ்டார்ட், ஹவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்
1: ஃப்ரம் பிகினிங்? நாட் ட்ரெய்னிங் ஃப்ரம் தி ஸ்கூல், நோ,
2: பட் ஹவ் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி பிகினிங் டில் நவ், ஹேவ் யூ சீன் எ ஹியூஜ் க்ரோத், தி டிஃபரன்ஸ்?
1: யா, நேச்சுரலி தே ஆர் ஹேவிங் இன் ஒன் ரூல், then they are having some habits also, no? After that, if we are living with them, just like that, they are becoming adamant. Like that, they are behaving. Behavior is, will come so differently. That is there. Actually, this is practically in our children also, few children went. You are listening to 107.8 MOP Community Radio Station. Our community, our pride.
2: நாங்கள் அடுத்த இன்டர்வியூ பண்ணது வந்து ஜெரால்ட் அண்ட் ஜோசப் வில்லியம் அங்கிள். நம்ம ஆசிட் விக்டம்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் தம் வந்து லேடிஸ்க்கு தான், லேடிஸ்க்கு தான் மோஸ்ட் ஆன் ஆசிட் மூஞ்சியில் தூக்கி போடுறது, இது எல்லா லவ் ஃபெயிலியர்னால தூக்கி போடுறாங்க. ஆனால் மென்னுக்கு நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு, அதுக்கு யாரும் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்கல. அப்போ இந்த அங்கிள் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து காலேஜ் வெளியே போயிட்டுருக்கோமோ, நாங்கள் வந்து இந்த கிராஸ் பண்ணுற ஏரியா, அது எங்கள் காலேஜ்லேருந்து அடுத்த சைட் கிராஸ் பண்ண ஏரியாவில் உட்காந்துருந்தார். அப்போது நான் ஓடி போய் கேட்டேன், அங்கிள் உங்களுக்கு வந்து கிராஸ் பண்ண ஹெல்ப் வேணுமா? ஏன்னா நினச்ச அவருக்கு வந்து கண் தெரில, கண் பார்வை இல்லை. ஸோ நான் நினச்சேன் அவர் கண் பார்வை இல்லை, ஸோ அதனால்தான் அவர் உட்காந்துருக்காரு, ஹெல்ப் வேணும்னு நினச்சேன். ஸோ நானும் சரி போய் அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நீங்கள் வாரீங்களா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அடுத்த சைட் க்ராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஆனால் அங்கிள் சொன்னாங்க, நல்ல இங்கிலீஷில் பேசினாங்க, இல்லைம்மா எனக்கு ஹெல்ப் எல்லாம் வேணாம், நான் இங்கே தான் உட்காந்துருக்குறேன்னு. நான் வந்து கொஞ்சம் தூரம் சரி ஓகே அங்கிள் சொல்லி விட்டுட்டு போமோ, பார்த்தா இவர் ரோட்டில் வந்து காசு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். அப்போ நல்லா ட்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுகிற ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு ஷாக் ஆனிச்சு. அப்போ நான் அங்கிள்கிட்ட போய் கேட்டேன், என்ன அங்கிள் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு. அப்போ அங்கிள் அவங்க லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. இது நல்ல ஒரு என்ன ஆக்சுவலி நல்லா ஒரு ட்ராஜடி தான் அவங்க லைஃப் பார்த்தா. ஆனால் இவ்வளோ ட்ராஜிக்காக இருந்தப்பறம் அவங்க வந்து ஸ்டில் ஒரு பாசிட்டிவாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம இன்செக்யூரிட்டிஸ் பற்றி பார்த்து இவங்களாம் தான் சூப்பர் ஹீரோஸ். நம்மளாம் ஃபேஸ் அவுச்சர் அப்பியர் இருந்தால் குண்டாக இருக்க கருப்பாக இருக்கு எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். இவங்களுக்கு உண்மையே நிறைய ஆக்சுவலி உண்மை இல்லைன்னு சொல்லலாம், ஆனாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அங்கிள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து பேசினார். இப்படி இவங்க தான் ஆக்சுவலி என்கிட்ட நீங்கள் கேட்டால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை டீல் பண்ண. இவங்க தான் எனக்கு என்ன கேட்டால் சூப்பர் ஹீரோஸ் இந்த விஷயத்தில். ஸோ
3: what actually do you want to know?
2: I'll ask you the question, sir.
3: Where and what you will do with what I say?
2: What you say, I love radio.
3: Oh my God, you put the radio. I don't want my children to know that I have given, because they don't know that I am blind.
2: But it's okay, uncle. I think it's
3: But I won't say my full name. I just say the initial.
2: Okay, fine.
3: Okay?
2: Okay,
3: because
2: fine.
3: My children know about this. They must have grown up and all, but still, they have never seen me blind and I don't want
2: But at least, I'm sure they miss you too, right?
3: Yeah, they were very fond of me, two girls and
2: Yeah,
3: boys.
2: So don't you think they'd want you back?
3: No, but their mother is there. How can they come back?
2: That's fine, they've grown up, maybe
3: they
2: do.
3: Up, they must have been married and all sent away, but I don't know where they are. And I don't want to see them because they see me blind, they'll feel very, very heartbroken. So I don't want to spoil their moods.
2: Okay, uncle, as you wish. So, uncle, just give us a name, a small introduction about yourself.
3: Me, eh?
2: Yes.
3: My name is Gerald Joseph Williams, but better known as Jerry Williams, okay? I was born in 11th January 1947 at Krishna Reni Hospital, Royapuram. Then I took my education at St. Kevin's School, Convent, till the 4th standard. From there I went to St. Mary's School in Armenian Street, Paris Corner.
2: Okay.
3: I finished my 11th standard there. Then after that I completed my BSc Mathematics course in Loyola College under Father Kuriakos. Then with that I was staying alone, but my mother forced me to get married. I said, no, I won't get married. But my father expired, he said, you have to get married. I had no idea, love for marriage at all that time. But finally, I found a girl. I mean, I got in touch with a girl while we were staying in Alvarpet. She was in the showroom. But she was a Malayali hire girl. And I told my mother, you wanted me to get married. I got a girl, Ma, can I marry her? What is she then? She said, no, my son, you are a different religion. She's a different religion. You should not marry her. You'll stand in the middle of the road. I said, Ma, don't talk about any religion and all. All is one. All of us are brothers and sisters. I married her against my mother's wishes. We were there for 13 years, Ma, for 13 years. And then in those 13 years, we had 3 children, 2 girls and a boy. But after the 13th year, I got into contact with this cataract. So then I was...
4: So you had cataract?
3: Yeah.
4: So you had cataract before, Uncle?
3: No. Lately only. I couldn't see properly and all. Then I told... Before cataract, I married this girl and we stayed separately in Biliwakkam. Then when I got cataract, I wanted to have an operation. So I used to go to other doctor. Then I came to Shankaran Salyana, and Dr. Lingam Gopal was treating me. Then he said the cataract should be right before operation. Till then, you'll have to go and put these eye drops. In the meantime, my wife used to go to a export company. She saw that a cataract about me, there was no job for me and there was no income. She was a girl who loved jewelry and all the high type of living. But she found a rich man there, I mean, working along with her. He was a big shot there. So they came into contact and they planned to escape. But before escaping, my wife was scared of me. She was thinking as to how I'm going to leave her. How she's going to leave me. So that man the man gave her the idea. And when I was using eye drops, they mixed acid in the eye drops. And I put the eye drops and it used to burn my eyes. I used to tell my wife, why is my eyes burning like that? I said, I don't know. But once it burned, one day when I got up, this right eye was fully closed, fully got black. I couldn't see. The left eye only half was able to see. So I ran to my doctor. He said, what is this, man? How you got this? Bring the eye drops bottle. So I came back home and I was searching. And my wife asked me, what are you searching for? I said, I'm searching for the eye drops. The doctors asked me to bring the bottle. When she heard about this, she got, So when I found the bottle, I took it to the doctor. He said, I'll tell you in a few days' time, and he sent me home. When I came back home, I found my wife had disappeared. She ran away. Tell me that the eye drops I got there.
4: Yeah.
3: She went away. With that, I left her. I was very sad that she had written a letter, don't search for me, I won't come back again. I left it off. I went to my mother. My mother got a heart attack. Then my brother staying in Australia. He came and took away my mother. With that, I never saw my mother again. My one sister is in Muscat, one brother is in Australia, one sister is in Washington, America. I'm the only one that is here. After that, I used to roam about in the streets only. That's all. I gave up my house. I gave up all my things to the poor. That's all. What else to do? I was strolling about. I used to sleep in the... I got fully blind. With that, I got fully blind. Then one girl saw me, Judy Pereira. She said, Uncle, why are you walking like that? I said, I can't see, Judy. My eyes are blind. Wait, you come. I know a doctor. She'll help you. So that she took me to the doctor. The doctor gave a letter to Shankaran Salya. There they did the operation. The first operation was done on 18 September 1995. But then it was of no use. The second operation was done on 15 December 1995. That too was useless. The third and final operation was done on April 1st, 1996. I was made a fool, April Fool's Day. With that, the doctor said, no, the acid has eaten up all the bones that are holding the eye, and the eye is completely gone. We can't do anything about it. We can't even replace it with another eye. So you have to be like that to the last. With that, I had no one. I got no one. I don't have any relatives here. So I came away on my own. I used to stay sleep in the station, Central Station, Park Station, Liwakamchan. I found it very difficult once my eyes went out. I used to fall on the platform on the rails once I hurt my head. But then I said, okay, go on, let's go on. I remembered my professor's words. He says, even if worry worries you, never get worried. So I thought of that and I carried on. I never feel backward to come forward and tell everybody the truth. So through that, I usually ask alms for my food. One friend helped me by giving me his room in VSR party. He said, I can only give you the room, but your food and other things you have to buy. He's gone away to Madurai. He's in Madurai. But his own house, he says, you stay here. They got a light and all, but it doesn't have any TV, nothing. I don't mind, but everything is there. The bathroom, bathing room, everything is there. But I have to wash my own clothes. I have to fill up water. I have to pump water. All that I have to do, which is very difficult. I can do everything, but washing clothes is a very big problem for me. But still, I have to do it. And with that, I just come here, meet some friends. They help me. I come daily to the church. They helped me, and with that, I'm just carrying on my life till the last.
2: How old are you, uncle?
3: Huh?
2: How old are you?
3: I was born on the 11th January 1947. Then when January 2017 January comes, 11th January comes, I'll be exactly 70. 70
2: so
3: years.
2: How many years has it been since, you know, all this happened?
3: This happened in the, this happened on 1994, 29th January. That is all.
2: Thank you, uncle, for choosing to share your story with us, because many of them, you barely see them happy, you know, whatever happens, you see them sad, depressed, move out into a shell, but you were so cheerful. Like when I came here, I actually thought you needed help to cross the road.
3: I was in a band. I used to play the guitar. I play the mouth organ. I sing all English songs, pop music. I'm always singing. Then a lot of these SAID people wanted to help me. They tell me, give me your cell number. Somebody gave me a cell. I gave it to my friend. He lost the SIM card. And I had a vote ID, but during the rains, the vote ID went away. When I went for another SIM card, they won't give me. You must have your own SIM card. So they say they sell SIM card. I don't know how far that is true. I've got a cell, but still I don't have any SIM card. I'm not able to use my phone, but I still use it for the FM to listen to the songs, only the songs. I can't talk to anybody. I can't ask for anybody. That's all.
2: Like when you were actually sitting down, I thought you wanted help crossing over, and I spoke and it was so cheerful of you to immediately talk, get a conversation with us. And I was so happy to see through all this in life, you've been cheerful.
3: Even if nobody talks, I myself go and ask, what's your name? Many girls from Vaishnavi. I am here for the past 5 to 6 years. I know so many girls. Not only Vaishnavi, there's a chartered accountant, CA class, no? A CA class too, early morning. I come at 6 o'clock in the morning. Every morning, some girls help me to go to the tea shop. They take me and they cross me over to the church. And they tell me they're coming from here, 6 months course. And I just gather information from them. That's all. And I pass off the time. And the only thing, every day I got a house to sleep. The only thing, I come here to ask farms for my food. For my food and for my clothes, medicine, for other things, that's all. Sometimes it is very difficult, Ma. You don't even get, not even 10 rupees you will get. And that time is very, very difficult. Because I don't know anybody. I can't go and ask them, give me money. How can I repay them? So that is, I just passed off, that's all.
2: Uncle, if we can do something, we'll do our best, uncle. I'll see what we can do about
3: it. I'll be here.
2: And can you tell us where you'll be, or, you know, so we can spot you?
3: In the morning, Ma. I go to church. After 7 o'clock, I'll come and sit on.
2: That is outside Isfahan.
3: No, yes, church inside.
2: Saint Teresa's
3: inside. I'm a Christian, Roman Catholic. I go inside. After church, I come sit on here, then I go sit down by the bus stand. After that, I come here, go to the tea shop that they sell boxes, lemon rice, tomato rice and all, 30 rupees. I buy it and I cross the road, I go to Chetpat. I go to Chetpat bus stand, sit down there for some time, ask for After that, by 1 o'clock, 2 o'clock, I take a bus and go straight to Mint. From Mint, I go to Vyasapati, go back to my home. I can travel anytime by bus because I have a bus pass. I'm free. Bus pass is free. Only thing is, I don't have a cell, that's all.
2: Thank you, Uncle, for sharing your story. So I'm sure this, you know, information will go to a lot of people. They would actually come to know how life is for you.
3: Yeah, life is...
2: Life has
3: its ups and downs, ma. Life is not a bed of roses. It is also a bed of thorns, ma. You can never know. Life is not easy. Whatever it is. Anyway, thank you, ma.
4: Thank you, sir.
2: ஸோ நீங்கள் அங்கிள் கதை கேட்டுட்டீங்க. அங்கிள் கதை சிம்பிள், லைக் ஒரு பயங்கர பெரிய ட்ராஜிக் ஸ்டோரி. ஸோ 20 இயர்ஸ் பேக் என்னாச்சுன்னா, அங்கிள் வந்து லாயலாக தான் படித்தார். அவர் வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தார், நல்ல எஜுகேட்டட் மேன், நல்லா நீங்கள் உங்களுக்கு கேட்டது மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு. ஸோ அங்கிளுக்கு என்னாச்சுன்னா, 13 இயர்ஸாக அங்கிளுக்கு என்னாச்சுன்னா, அங்கிளுக்கு வந்து ஆக்சுவலி கல்யாணம் பண்ண ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு பொண்ணு பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா அம்மா அம்மா சொன்னாங்க எனக்கு வேணாம், அந்த பொண்ணு நல்லா இல்லை. அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு, இந்த நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா பேச்சை மீறி அவங்க போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. 13 வருஷம் கழிஞ்சு என்னாச்சுன்னா, அங்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக கேட்ராக்ட், கண்ணில் வந்து ஒரு ஸ்மாலாக அப்படியே லைட்டாக டிம் ஆயிடுச்சு, லைட்டாக அவங்களுக்கு பார்வை குறைஞ்சிச்சு. ஸோ அங்கிள் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியலை. அப்போ அங்கிளுக்கு வந்து வேலைக்கெல்லாம் போக முடியலை. அப்போ அங்கிள் என்ன பண்ணாங்க, இந்த டாக்டர்கிட்ட போய் கண்ணில் டாக்டர் வந்து ஆக்சுவலி அங்கிளுக்கு ஐ ட்ராப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ஐ ட்ராப்ஸ் போட்டுக்கோங்கன்னு. இப்போ என்னாச்சு, இவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல வேலை பண்ணிருந்தாங்க. அந்த ஒய்ஃப் தான் நல்லா அப்போ ஏர்ன் பண்ணிருந்தாங்க, ஏன்னா அங்கிள் கேட்ராக்னால அவ்வளோ தெரிய முடியலன்னு. ஸோ இந்த ஒய்ஃப் ஏர்ன் வேலை பண்ணுற இடத்துல ஒரு ஆளை பார்த்து அந்த ஒய்ஃபுக்கு வந்து எப்படியாவது ஓடி போகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, அந்த அங்கிளோட பொண்டாட்டி வந்து அந்த ஐ ட்ராப்ஸில் ஆசிட் ஊற்றுனாங்க, கண்ணில் போடுற ட்ராப்ஸில் ஆசிட் ஊற்றுனாங்க. அப்போ அங்கிள் வந்து இந்த காலையில் எல்லாமே இந்த ஐ ட்ராப்ஸ் கண்ணில் ட்ராப்ஸ் போடுமோ, கண் அப்படியே அடுத்த நாள் பார்த்தா கண் அப்படியே பார்வை போயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் காமிச்சு டாக்டர் சொன்னாங்க, நான் இது என்ன இந்த ஐ ட்ராப்ஸ் என்ன இருக்குன்னு நான் வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. அப்போ அவங்க அந்த அங்கிளோட பொண்டாட்டி புரிஞ்சு போயிடுச்சு, சரி கண்டுபிடிச்சிட்டு வரணும். அவர் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டியை வீட்டை விட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் நான் என்னை வந்து என் பின்னாடி திருப்பி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் வந்து லாஸ்ட்டாக அவங்க 3 பிள்ளைங்க பார்த்தது அவங்க 6 8 வயசு இருக்கும்போது தான். இப்போது 20 இயர்ஸ் அவங்க ஆச்சு அவங்க வந்து விட்டுட்டு. அங்கிள் வந்து இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எம்ஓபி வெளியே எங்கள் காலேஜ் வெளியே இருப்பாங்க, அந்த பஸ் ஸ்டாப்பில் 11 o'clockல இருப்பாங்க. ஸோ அங்கிள் வந்து அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ வி ரியலி ரியலி ஆர் மோட்டிவேட்டட். இட் இஸ் ட்ராஜிக், எஸ் ட்ராஜிக்காக தான் இருந்துச்சு அவங்க கதை, ஆனால் எவ்வளோ ஹாப்பி அண்ட் ஷியர்ஃபுல்லாக இருந்தாங்க தெரியுமா. அவங்க பேசுவோம் ஓப்பனாக, நாங்கள் வந்து அங்கிள் நீங்கள் பேசுங்க சொன்னால் உடனே அவர் சொன்னார், நாங்கள் வந்து நான் வந்து பேசுகிறேன், சரிம்மா சொல்லுமா நான் வந்து பேசுகிறேன்னு. ஸோ இது இட்ஸ் எ வெரி குட் திங் தட் யூ நோ.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: உலகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. சாதனை புரிந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது.
2: Tulsi Helen, welcome to MOP Vaishnav. It's a real pleasure to have you here today. It's great to have an athlete of your caliber here to talk to us about how you've done so well in the arena of boxing. Now, I'd like to start at the very beginning of your journey. Now, you started at a very early age. You were 12 years old when you first got into boxing, and I want to ask, how did you get so interested at the age of 12?
3: So, Eric, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க வந்தது. நீங்க வந்து பாக்ஸிங் வந்து பாக்ஸிங்ல வந்து ரொம்ப early ageல வந்தீங்க, ஒரு 12 வயசுல. So, 12 வயசுல பாக்ஸிங்ல எப்படி உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்தது?
4: பாக்ஸிங் and thanks to Vaishnava College and sorry MBA Vaishnava College. Thank you so much and thank you so much sir. நீங்க என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் நான் பாக்ஸிங்கில் வந்து 12 வயசில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா, என்னோட அக்காவை பார்த்து தான். என்னோட சிஸ்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் ஃபீல்டு உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ஃபீல்டு உள்ளே வந்தேன். ஸோ அக்கா வந்து ஃபஸ்ட் பாக்ஸிங் பண்ணுறச்சே வந்து பார்த்திங்கன்னா அக்காவை வந்து கவுத்துட்டாங்க. கவுத்துட்டாங்கன்னா வந்து வின் பண்ணாங்க, பட் வின் பண்ணல அப்படின்ட்டு லூசர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே நான் கீழே ரிங்கில் இறங்கி ஃபைட் பண்ணேன். எங்கள் சாரோட எப்படி வந்து நீங்கள் அக்கா வின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து தோத்துட்டீங்க சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து எங்கள் சார் சொன்னார், இந்த ஃபீல்டு உள்ளே வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும், நீ பாக்ஸர் ஆகிப்பாரு, அப்போ தான் உனக்கு அந்த இது பற்றி புரியும் அப்படின்ட்டு. ஸோ அக்காவும் வந்து சொன்னாங்க, வேணாம் இந்த ஃபீல்டு உள்ளெல்லாம் வராத, ரொம்ப டஃப்பாக இருக்கும், பல்லுலாம் உடஞ்சிரும், மூஞ்சிலாம் கட் ஆகிடும் அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு இருந்த மைண்ட் செட் அப்படின்னா அக்காவையும் இப்படி பண்ணிட்டாங்க, சரி ஓகே நம்ம இந்த ஃபீல்டு உள்ளே போய் பார்ப்போம். ஸோ நான் எனக்கு அந்த நேரத்துக்கு வந்து வயசு அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு எனக்கு வந்து அடிக்கணும், ஏன்னா எங்கள் அக்காவை வந்து இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போனாலும் நம்மளும் இப்படி பண்ணுறாங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டோடு தான் நான் பாக்ஸிங் ஃபீல்டு உள்ளே வந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் முகமது அலியோட ஃபைட்டு, எனக்கு பாக்ஸிங் வந்து பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து பிடிக்கும், பட் ஆனால் அக்கா மூலயமா தான் நான் இந்த ஃபீல்டு உள்ளே வந்தேன்.
5: So she says her biggest inspiration was her elder sister, who was also a boxer by profession, but she was always put down by people around her, so, you know, she was discouraged. So she wanted to give a try into the field, and she wanted to see what the field actually was, what actually was the field. So she also drew inspiration from Muhammad Ali. So she started watching all his fights, and then amidst a lot of discouraging words, even for her, she still made it into the field.
2: So, as your elder sister being one of your greatest inspirations, tell me about your other family support. Did your parents support you? Did anybody else from your extended family support you as a boxer?
3: உங்களோட சிஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், பட் இதுக்கு உங்க ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா இல்ல ஹெசிடேட் பண்ணாங்களா? எப்படி அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி?
4: ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூனால நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னோட சப்போர்ட் அப்படின்றது, ஃபேமிலி சப்போர்ட்ன்றது வந்து சுத்தமாக கிடையாது. எனக்கு அப்பா வந்து ஹேண்டிகேப், ஸோ அப்பா வந்து கிறிஸ்டினில் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன இஷ்யூனால என்னால் வந்து நான் கன்வெர்ட் இன்ன வரைக்கும் நான் ஆகலை. அண்ட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து ஃபேமிலியிலேயே தான் இருந்தா. ஸோ நான் இன்னி வரைக்கும் நான் ஃபேமிலியில் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் சுத்தமாக எனக்கு கிடையாது எனக்கு. பட் நான் நிறைய வாக் பண்ணியிருக்கேன், டாமினோஸ், பெட்ரோல் பங்க் அண்ட் கறிக்கடை கூட வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் வந்து நான் ஆட்டோ ஓட்டியிருந்தேன் 1 இயராக. இந்த சேம் காலேஜில் இப்போ செகண்ட் இயராக தேர்ட் இயர் படிக்கிறாங்களா தெரியல. அந்த பொண்ணை வந்து பிக்கப் ட்ராப் நான் தான் ஆட்டோவில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே காலேஜில் இன்னைக்கு நான் வந்து என்னை இந்த அளவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஏன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயம், எது ஒன்று பண்ணாலும் வந்து நம்மளால முடியும். பிகாஸ் நம்ம இன்னொருத்தவங்களோட சப்போர்ட்டு என்னைக்கு நம்ம வந்து ஓகே இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு என்னைக்கு நம்ம மைண்ட்ல அது தோணுதோ நம்ம சோம்பேறி ஆயிடுறோம். பிகாஸ் அவங்க பண்றாங்க, நம்மையே வந்து இதை பண்ணோம். என்னோட வேலையை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ஜென்ரல் நீங்கள் வீட்டில் இருந்து வரீங்க அப்படின்னா வீட்டில் அம்மா துணி துவைச்சி வச்சிருப்பாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க, எல்லாம் நம்ம காலேஜ்லேருந்து போனோன்னே ஹாயாக போய் உட்காந்து சாப்பிடலாம். பட் நான் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். ஸோ அப்போ நான் இன்னும் என்ன சுறுசுறுப்பாக ஆக்கிக்கிறேன். ஓகே இந்த வேலை முடிஞ்சோடனே நம்மளுக்கு இந்த வேலை இருக்குது, இந்த வேலை முடிஞ்சோடனே அடுத்த வேலை இருக்குது. ஸோ நான் வந்து என்னை சோம்பேறி ஆக்க விரும்பலை. காலையில் நான் 4:30 ஆக்சுவலி நான் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா என்னோட வேக்கப் டைம் 3:00. ஏன் அப்படின்னா 2000s பஸ்ஸு இந்த மாதிரி நிறைய வசதிலாம் கிடையாது. நான் வந்து தொரப்பாக்கத்தில் இருந்தேன், தனியாக தான் இருந்த தொரப்பாக்கத்தில். என்னோட வீட்டிலேருந்து என்னோட பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் வரணும். ஸோ நான் என்னோட ட்ரைனிங் 3:00 ஸ்டார்ட் பண்ணுவேன். 2:45 நான் எந்திரிச்சிருவேன். 3:00 ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த 3 கிலோமீட்டர் நான் ரன்னிங்லேயே வந்துட்டு கரெக்டாக 4:00 பஸ் பிடிக்கணும். அப்போ தான் நான் கரெக்டாக ஸ்டேடியத்துக்கு அந்த பஸ்ஸை நான் பிடிக்க முடியும். ஸோ அதனால அப்படி தான் என்னோட இது. ஸோ நான் என்ன எவ்வளோ சுறுசுறுப்பாக விஷயத்த நான் எப்படி என்னோட வேலையை நானே செய்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான். எனக்கு சப்போர்ட்டுன்றது வந்து எப்படி அப்படின்னா ஆக்சுவலி இப்போ தான் கேட்குறாங்க, உன்னோட பேக்ரவுண்ட் யார், உனக்கு ஸ்பான்சர் யார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ தான் அந்த ஸ்பான்சர்ன்ற ஒரு விஷயமே வந்து டேலண்ட்டுன்ற ஒரு விஷயத்த பார்க்கறத விட உனக்கு பின்னாடி யார் அங்கே நிற்கிறா அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போ பெருசாக இருக்க தவிர டேலண்ட்டை வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ரொம்ப மறந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து அம்மா அப்பா சப்போர்ட் இல்லை அப்படின்னு நான் இன்னி வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. எனக்கு அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லை, அக்கா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒரு நாளும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு ஆண்டவன் வந்து எனக்கு உண்மையாக சொல்ல போனால் ஐம் ஏ ஹெல்த்தி ஐம் ஸ்ட்ராங். ஹூ த பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு நான் தான் பெஸ்ட். என் கண்ணாடி முன்னாடி நான் நிற்கும் போது யார் அழகாக இருக்கா, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, இப்போ வந்து என்ன இப்போ யார் அடிக்க சொன்னாலும் நான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். பிகாஸ் ஒரு சிங்கம் வந்து ஒரு காட்டுக்குள்ள வந்து எந்த நேரத்தில் வந்து வேட்டையாடுறதுக்கு அது ரெடியாக இருக்கும், இந்த நேரத்தில் தான் வேட்டையாடுறதுக்கு ரெடி. சேம் மிலிட்ரி மேன்ஸ் எந்த நேரத்தில் வேணால் அவங்களுக்கு போர் ஸ்டார்ட் ஆகலாம், எந்த நேரத்தில் வேணால் அவங்களோட குண்டு வந்து நெஞ்சில் பாயலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த விமன் வந்து அந்த மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஃபீல் பண்ணது கிடையாது. பேரண்ட்ஸ் அக்கா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்.
6: ஸோ ஷி சே ஷி ஹேட் நோ சப்போர்ட் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி, தேர் இஸ் கம்ப்ளீட்லி நோ சப்போர்ட் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி. ஷி ஹேட் டு டேக் கேர் ஆஃப் ஆல் ஹர் நீட்ஸ். ஷி ஒர்க்ட் இன் டொமினோஸ் அண்ட் ஷி ஈவன் ஹேட் ஷாப் செல்லிங் மீட். You know, she had to face all odds to be in the position she is right now. And her family also had to face a lot of struggles. Her father, she said her father had to convert into a Christian. He had to move out of his religion due to some personal reasons. But she chose not to. She also says she chooses not to be lazy at all, because it is that drive that keeps her going every day. And she said in the very initial stages of her life, when she had to come into this field, she had to wake up at 2:45 in the morning to be able to go to her training at 3:00. So she woke up at 2:45, got ready by 3, and she had to walk 3 kilometers to a nearby bus stand to take a bus and go to her stadium or her place of practice. And she feels, she says, if someone asks her who is the best, she'd say she is the best. So she says she's always ready to fight. Bring anyone in front of her and ask her to hit them, she'd hit them.
7: So yeah, one more thing is she's having a proud moment today here. Like, she used to drive auto, she used to earn money by driving auto, and she has picked up MOP girls, dropped MOP girls. She's very proud to be sitting here as a chief guest today. Like, you know, so yeah, that's about it.
2: So I want to talk to you about something that you said. You talk about this burning desire in you, the fact that you can face somebody else and feel like you can beat them. You're not afraid of anybody else. The fact that you could get up at 2:30 in the morning to train. And yet, you didn't have family support. And there are so many other athletes out there that have family support. But you believed in yourself. You had something, this fire that burned inside you that said you could defeat anybody in the ring, that you had these fists of fury, and that nobody could stop you once you stepped inside that ring. Where did you find this inner desire? Where did you get this fire that just continued to burn when you didn't have that support system that others have?
7: ஸோ எல்லா அத்லீட்ஸ்க்கும் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து எப்போவுமே இது இருக்கு, என்னால் யாராக இருந்தாலும் என்னால் வந்து பாக்ஸிங் பண்ண முடியும், என்னால் டிஃபீட் பண்ண முடியும், நான் தான் வின்னர். இந்த தைரியம், இந்த லைக் அணையாத ஒரு தீ, இந்த மாதிரி நான் வின் பண்ணுவேன் வின் பண்ணுவேன், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
4: ஆக்சுவலி இந்த வெறி, அந்த தீ அப்படின்றது வந்து எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, பாய்ஸ் பாய்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும். இப்போது சில ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களாம் ஃபேமிலியில் இருக்காங்க, ஃபேமிலிக்கு பயங்கரமாக சப்போர்ட் இருக்குது. அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, வேலைக்கும் ஒழுங்காக போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து யாருன்னு இந்த உலகத்துக்கு காமிச்சே ஆகணும். இந்த இந்தியாவுக்கு இல்லை, வேர்ல்டுக்கு நான் யாருன்னு காமிக்கணும். ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. ஆனால் நான் அப்போ தெரியும் போது எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ் ஆவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, என்னோட அக்கா தங்கச்சி ஆவாங்க, என்னோட எல்லாருமே வந்து அப்போ அந்த ஓகே துளசி, ஏ துளசியா அப்படின்னு. பிகாஸ் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நான் என்னோட மைண்ட்லேயும் சரி என்னோட மனசுலையும் சரி ஒன்றே ஒன்று மட்டும் நினச்சேன், நான் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான வழியில் போகக்கூடாது. இந்த மூணு விஷயம் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சேன். இன்னி வரைக்கும் நான் பொய்ன்ற ஒரு விஷயம் நான் வந்து உண்மையாகவே சொன்னது கிடையாது. பிகாஸ் ஒரு பொய் நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அடுத்து லைனா பொய்யாதாங்க சொல்லிட்டே இருப்போம். இதை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு, இன்னொன்னு மறைக்கிறதுக்கு இன்னொன்னு. ஸோ இதை மாதிரி கண்டினியூவா நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே ஆக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எனக்கு இதுனா இதுதான், இப்படி நான் இப்படிதான் இருப்பேன். உன்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லையா நான் ஃபீலே பண்ண மாட்டாங்க. இது சேம் தான், ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா எனக்கு அது கிடைக்கல, நான் ஒரு பொருள் மேலேயோ இது மேலேயோ நான் ஆசைப்படுறேன், இது சேம் தான், எனக்கு என் அம்மா கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசை, என் அம்மா இல்லை. ஸோ அதுக்காக நான் ஃபீல் பண்ணதில்ல, ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஃபீல் பண்ணாமல் இருந்ததுலாம் கிடையாது, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அம்மாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க, அம்மா கூடவே தூங்குவாங்க, அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எனக்கு யாருமே இல்லையே. ஸோ நம்ம கூட வந்து நம்மளை கேர் எடுத்துக்க யாருமே இல்லையான்ட்டு அந்த தீன்ற ஒரு விஷயம் அங்கேருந்து தான் உருவாச்சு எனக்கு. நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் அங்கே தான் கொண்டு வந்தேன். ஏன் அப்படின்னா, இப்போதை சேம் நான் ஃபஸ்ட் சொன்ன ஒரு விஷயந்தான், என் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம்னா வேற மைண்ட் எங்கேயும் போகாது. ஸோ அதனால என்னோட மைண்ட் செட்டில் வந்து இந்த ஃபயர் ஆர்த்தி தமிழ் எவ்வளோ லாங்குவேஜ் அதுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டேன்னா என்னோட மைண்டு வேற எதனா தப்பான வேலையை செய்ய சொல்லி தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் எனக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு, நான் பிஸியாகவே இருப்பேன், எப்பவுமே பிஸியாக இருப்பேன். காலையில் எழுந்திரிச்சேன்னா நேராக ரன்னிங் போயிடுவேன், ரிட்டர்ன் வருவேன், சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன். ஓகே அடுத்தது என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரேஸ், பைக் ரேஸ், அடுத்து பைக் ரைடு, எனக்கு பைக் ரைட் போகணும். அது சேம் நான் நெக்ஸ்ட் என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 28 ஸ்டேட்டு பைக்லேயே பண்ண போகிறேன். ஸோ யா, ஸோ என்னோட என்ன வந்து நான் பிஸியாகவே வச்சுப்பேன், எப்பவுமே நான் பிஸியாக வச்சுப்பேன். நான் யாருன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து நான் எனக்குள்ளே நான் வளர்த்துக்கிற ஒரு விஷயம்தான், எல்லா கிளாஸ் பாக்ஸிங் கிளாஸ் போவேன், இல்லையா பாக்ஸிங் யாருனா எடுக்க சொல்கிறாங்களோ அதை போய் எடுப்பேன். ஸோ நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ரொம்ப எனக்கு எல்லாம் சொல்லுவாங்க நீ துரு துருன்னு இருக்க எந்த ஒரு வேலை, வீட்டு வேலை இருந்தால் கூடங்க நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து இதுவாகவே இருக்க போகிறது கிடையாது. ஒரு செல்லை யூஸ் பண்ணால் கூட அது நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் செல்லுன்னு ஒரு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறேன்னா, 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு நான் ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறனாலும் அவங்களும் நம்மளுக்கும் யூஸான ஒரு விஷயம் இருந்ததுன்னா நான் போய் பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இப்போ எனக்கு மைண்ட் செட் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சானா தான் என்கிட்ட தான் இருக்கு, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் SFL ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமே வரல, நைட்டில் நைட்டு ஃபுல்லாக ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். எல்லாம் கேட்டாங்க என்ன பைத்திய கரைச்சா நீ நைட்டு 12:30 to 1 o'clock போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பிகாஸ் எனக்கு தூக்கம் வரல. ஸோ அடுத்தது என்ன என்னோட வேலை, ட்ரைனிங் பண்ணுறது தான். ஸோ அது நான் பண்ணுறேன், நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாச்சும் வந்து என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நான் ஃபிட்டாக வச்சுக்கணும், நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ ஒரு ஃபைட்டர் அப்படின்னும் போது எந்த டைமில் வந்தால் அட்டாக் அப்படின்னும் போது பண்ணிடணும், அதுதான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நான் எனக்குள்ளே வளர்த்துக்கணும் ஒரு சின்ன விஷயம் தான்.
6: So she said the fire of grit and determination, came into her because she wanted the world to know who Tulasi was. When someone uttered her name, she wanted the people in the world to, you know, remember her with something great. The next thing is, she has three basic principles in her life. She wouldn't do anything.

0: Her agenda is that she's going to be covering all the 28 states of the Indian subcontinent on her bike, all the 28 states. And she says she has felt low in many points in her life because she has never had a motherly figure in her life to support her, to give her care. And she admits that she has also felt bad because of that when her friends spend time with her, with their mothers. So she's felt bad during those times. So she's had her own low points in her life. So beating all that, she decided to break all odds, and today she is where we are, we're all seeing.
1: So it's interesting that you talk about that in terms of looking back, and that you feel a bit of regret that you didn't have a mother figure in your life. Because now I look at where you're at in your career, and you decided to mentor other boxers. How does that play a role in the way that you train others and you coach others?
2: So, உங்களுக்கு மதர்லி ஃபிகர் இல்லை, ஒரு அம்மா இல்லை, அது மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் கோச்சிங் அண்ட் மென்டரிங் இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கோச் பண்ணுறீங்க, பாக்ஸிங் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க, இப்படி பண்ணணும் அது பண்ணணும். அதில் வந்து உங்களோட பங்கு எவ்வளோ இருக்குது? அதில் நீங்கள் எப்படி இவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டோட பண்ணுறீங்க? உங்களோட அதோட விஷன் என்ன அதை எடுத்துக்கிட்டு?
3: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் பண்ணும்போதும் சரி, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, கோச் நம்மக்கிட்ட நம்ம கோச் எப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு கோச்சாக இறங்கும் போது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்ற லெவலில் தான் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். பிகாஸ் என் நான் வந்து நிறைய காலேஜில் கூட நான் எடுத்திருக்கேன், மேக்ஸிமம் நாட் கேர்ள்ஸ் காலேஜ் இன்னும் நான் எடுத்தது இல்லை. பிகாஸ் கேர்ள்ஸ் எல்லாமே பாக்ஸிங் அப்படின்னே இது பண்ணுவாங்க. நான் பாய்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். நான் 50 பேருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் எடுக்கிறேன். என்னோட ஸ்டூடெண்ட் 39வது ஸ்டூடெண்ட் அங்கே நிற்கும் போது, ஸோ அவனோட கரெக்ஷன் எனக்கு இங்கேருந்து நான் அங்கே பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என்னோட மைண்ட் செட்லேருந்து எல்லாமே மைண்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே என்னோட ஃபுல் இது வந்து அங்கே தான் இருக்கணும். எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடணும். இப்போ நான் கோச்சுனா நான் கோச்சாக நான் மாறணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா, ஓகே நான் ஸ்டூடெண்ட்டா, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது இன்னொருத்தவங்களை நான் கரெக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, பிகாஸ் நான் ஸ்டூடெண்ட். இப்போ நான் கோச் அப்படின்னு அந்த இடத்துல நான் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் கோச், பட் நான் டோட்டலாக ஸ்டூடெண்ட் ஆக முடியாது. நான் ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ண ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணலாம், பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கோச் அப்படின்னும் போது அவங்களோட ஃபுல், இப்போ எப்படி சொல்றது, ஒரு நான் 5 வயசு 10 வயசு குழந்தைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ரொம்ப திமுறா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த குழந்தைகிட்ட பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை எனக்கு வராது, அடுத்த வாட்டி வராது. ஸோ நான் அதோட லெவலுக்கு முட்டி போட்டு இறங்கி, அப்படி இல்லைடா இப்படி தான்டா பண்ணணும், இப்படி பண்ணி பாரு, நல்லா இருக்கும், ஸ்டைலாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அடி பார்க்கலாம், நீ இவ்வளோ தான் அடிப்பியா, நீ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கலாம். ஸோ அந்த குழந்தைகிட்ட வந்து நம்ம குழந்தையா தான் இறங்கணும. அதை விட்டுட்டு இல்லை நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தை நம்ம மறுநாள்லேருந்து என்ன மதிக்கவே மதிக்காது, வந்துட்டாங்க இவங்க. ஸோ அது வேண்டாம் வெறுப்பாக தான் ஒரு விஷயத்த பண்ணுமே அது. ஸோ ஒரு கோச் அப்படின்னும் போது, ஒரு பாக்ஸர் இவன் ஃபைட்டராக ரெடி ஆவானா ஆக மாட்டானா அப்படின்ற ஒரு விஷயம் கோச்சுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நான், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து டைம் பாஸ்க்கு வராங்களா, இல்லை வேற ஃபிட்னஸ்க்காக வராங்களா, இல்லை ஃபைட்டராக இறங்கணுன்றதுக்காக வராங்களா அப்படின்ட்டு. நான் இப்போ வரைக்கும் நான் பீச்சில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கோச்சிங். எனக்கு பிளேஸ்லாம் கிடையாது, இந்த இடத்துல தான் எடுக்கிறேன், அந்த இடத்துல எடுக்கிறேன், இது என்னோட அகாடமி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. நான் பீச் மெரினா பெசி பீச்சில் தான் எடுத்துகிட்ருக்கேன், பெசநகரில் ஓப்பன் பிளேஸில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போதைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு 10 பேர் இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லெவலில் இறங்கும் போது நான் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும், பிகாஸ் ஏன்னா அவங்கள நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். ஸோ வாட்ச் பண்ணும்போது நான் என்னோட மைண்ட் செட் தான் சிம்பிள்.
0: Her training method is really, she takes in a student depending on what their mindset is. If they really want to be a fighter, or if they're just coming for fitness. So that is how she takes in her students. And her commitment is to such a level that even if there are 40 students standing in a line and the 48th student there commits a mistake, she can still find that out. So that is her commitment towards the sport. And she deals with different kind of student, in a different manner. So for example, she gave us an example of a 5-year-old kid. If a 5-year-old kid comes to her for training, she wouldn't be this hard-tasking master. She would rather be a soft person. should encourage him. Even if the student does not know what his or her ability is,

0: she would encourage that kid more and more, and you know, make him or her perform you know, better than his or her abilities. So that is what she says.
1: Final question: what was that moment like for you when you defeated Olympic champion Mary Kom?
2: So எப்படி இருந்தது அந்த தருணம்?
3: Mary Kom fight
2: பண்ண முடிச்சு.
3: Actually Mary Kom-ஓட எல்லாம் ஃபைட் பண்ணும்போது எல்லாம் கேட்குறாங்க எப்படி இருந்தது உங்களுக்கு, இது நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயம்லான்ற ஒரு விஷயன்றது வந்து சேம் தான். 12 வயசுலேருந்து நான் வெளியில் வந்தேன், எல்லாம் சொல்லுவாங்க பேய்க்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. சிம்பிள், பேய்க்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. ரோட்டில் நம்ம அப்படி நடந்து போகும் நாய் அப்படி குறுக்கு போச்சுன்னா ஐயோ ஐயோ இதுக்கு மேலே நம்மளால முடியாது. நான் 2009 அப்போ 2010 ஸ்டார்ட் ஆகுறது, டிசம்பர் ஃபைட் நான் பண்ணுறேன். எல்லாருமே ஏபி அண்ட் ஆந்திரப்பிரதேஷ் டெல்லி டீம் எல்லாரும் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் த வெயிட் கேட்டகரி என்னும் போது என்னோட வெயிட் கேட்டகரி என்னோட பார்ட்னர் சொல்கிறாங்க மேரி காமோட ஃபைட் இன்றைக்கி உனக்கு. ஆ ஓகே பரவாயில்ல, ரொம்ப கூலாக இருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் 2 கை தான் இருக்குது, எனக்கும் 2 கை தான் இருக்குது. அவங்களும் என்னை அடிக்க போகிறாங்க, நானும் அவங்கள அடிக்க போகிறேன். ஸோ அவங்க வேர்ல்ட் சாம்பியன் ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல், அப்போது நான் ஃபைட் பண்ணும்போது அவங்க ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடல்லாம் கிடையாது, வேர்ல்ட் சாம்பியன் வேர்ல்ட் கோல்டு மெடல். ஸோ அப்போது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது சிம்பிள், அவ்வளோ ஒரு பாக்ஸர், நானும் ஒரு பாக்ஸர், அவள் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கலாங்க, நானும் ஒரு நேஷனல் சாம்பியன், நானும் ஒரு இந்தியன் பிளேயர், அவ்வளோதானே தவிர அவ்வளோ ஒரு பொண்ணு தான், நானும் ஒரு பொண்ணு தான். ஸோ எனக்கு இது வந்து பயன்ற ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் நான் தனியாகவே வளரும் போது அதுவே பயம் இல்லாத போது ஒருத்தங்களை போய் அடிக்க போகிறோம், நம்மளும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அவங்களும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுக்கு நிறைய ஃபாரின் கோச் இருக்காங்க, நம்மளுக்கு ஃபாரின் கோச் கிடையாது, நம்மளுக்கு தமிழ்நாடு கோச் மட்டும்தான். ஆனால் எனக்கும் அதே சக்தி இருக்கு, அவளுக்கும் அதே சக்தி இருக்கு, த சேம் பவர் தான், ரெண்டு பேருக்குமே ஒரே விஷயம் தான் இருக்கு. ஸோ அதனால கீழேருந்து என்னை வந்து யூபி பொண்ணு டெல்லி பொண்ணு கேட்கறாங்க, பார்க்கலாம் சப்பாத்தி பெருசா ரைஸ் பெருசான்னா, என்ன திடீர்னு சப்பாத்தி பெருசா ரைஸ் பெருசா? ஆமா அமெரிக்கா வந்து ஒன்லி சப்பாத்தி, நீ ஒன்லி ரைஸ், பார்க்கலாம் தமிழ்நாடு பெஸ்டா இல்ல மணிப்பூரி பெஸ்டா அப்படின்னு, மணிப்பூரி ஆவாங்க. ஸோ நான் சொன்னேன் பார்க்கலாம், இன்னைக்கு நான் அவளை அடிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன். என்ன ஒரு சின்ன என்ன மைண்டு அப்செட் ஆகணும் அப்படின்னா, நான் ரெட் கார்னர், ஓகேங்களா, ரெட் கார்னர்னா இது ரெட் கார்னர் சார்ஜ் போட்டு நான் மேலே ஏறணும். என்னோட ஆப்போசிட்ல இந்த மாதிரி உட்காந்துருக்கா அவளும், அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்போசிட்ல அவ்வளோ ரெட் கார்னர் போட்டிருந்தான். என்னடா இது, நம்ம மாற்றி போட்டோமா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இதுவாயிடுச்சு. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன், முதல்ல போய் அவள் கார்னர் என்ன கார்னர் கேளு, ஏன் இந்த சார்ஜ் போட்டுக்க, பிகாஸ் ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன் இருந்தனால அவங்கள கேட்க மாட்டாங்க, அவங்கள ரெட் கலரே போட்டு ஏறினாங்க. மேல ப்ளூ கலர் போட்டிருந்தாங்க, கீழே ரெட் கலர் சார்ஜ் போட்டிருந்தாங்க. ஆனா இதே தப்ப நாங்க பண்ணோம்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்குவாங்க. ஸோ அங்கேயே எங்களுக்கு என்ன கேட்டால் அவங்க வேர்ல்ட் சாம்பியனு, நாங்கள் வந்து நேஷனல் இந்தியன் பிளேயர், அவ்வளோதான் அந்த ஒரு வித்தியாசம். ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேலே ஏறினவனையும் சரியான ரைட்டு வாங்கினேன் நான், சும்மா என் தலை சுற்றி பட்டாம்பூச்சிலாம் பறந்தது. எந்திரிச்சேன், சரி ஓகே ரைஸை பற்றி வர பேசிட்டாங்க மடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டாவது எந்திரிச்சேன். ஆக்சுவலி எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட் கொடுப்பாங்க, 1, 2, 3, 4 அந்த மாதிரி 8 வரைக்கும் கொடுப்பாங்க. நான் 7 வரைக்கும் கீழேயே உட்காந்துருந்தேன், அதனால் எந்திரிச்சு அடிக்கலாமா இல்லை நம்ம அடிக்க வேணாமா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 7 அப்படின்னும் போது 8 அப்படின்ட்டு பாக்ஸ் அப்படின்னாங்க, ரைட்டு லெஃப்ட்டு கடிச்சேன், கவுண்டிங் ஸ்டார்ட் மாரி கவுங்க, சரியான கவுண்டிங் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நான் அடிச்சுதான் அவளுக்கு கவுண்டிங் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு கவுண்டிங் கொடுத்தோடனே ஸ்டேஜில் இருக்க சுற்றி இருக்க அஃபிஷியல் எல்லாருமே எழுந்திரிச்சாங்க. அந்த ஃபைட் ஆக்சுவலி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பஞ்ச் அடித்தேன், நான் 2 வாட்டி அவளுக்கு கவுண்டிங் கொடுக்குறேன், நான் ஒரே ஒரு பஞ்ச் அடித்தேன்னா அவள் என்ன 31 பஞ்ச் அடிச்சா சொல்லிட்டு எனக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க. 4 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன், 4 ரவுண்டு ஓகேங்களா, 3 நிமிஷம் 3 நிமிஷம் 4 ரவுண்டு போடுறோம், நான் ஒரே ஒரு அடி அடித்தேன், அவள் என்ன 31 அடி அடித்தான்னு சொல்லிட்டு கவுண்டிங் கொடுத்தாங்க. ஸோ அப்போவே நான் வந்து அஃபிஷியல் பார்த்துட்டு சொன்னேன், சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு, சூப்பராக கொடுத்தீங்க, நல்லா கவுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படி காமிச்சேன் நான். ஸோ காமிச்சிட்டு நான் சொன்னேன், அடுத்த வாட்டி உன்னை அடிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிரேக் விட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, பிரேக் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் திருப்பி ஃபீல்டு உள்ளே வந்தாங்க, அவங்க ஸ்டாப் பண்ணல, ஃபீல்டு உள்ளே வந்தாங்க. சீரியஸ்லி ஆசம், ஏன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து திருப்பி வந்தாங்க. 2வது வாட்டி வரும்போது பிங்கின்னு சொல்லிட்டு இப்போது இந்தியா லெவலில் அவங்களும் டாப் பாக்ஸர், அவள் வந்து நான் சொன்னேன் பாடி பஞ்ச் இறக்கு மெரிக்காம உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மெரிக்காம பீட் பண்ணியிருக்கா பிங்கி, அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், நாங்கள் எல்லாருமே இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கோம், ஏன் துளசி நீ வரல, தயவுசெய்து உள்ளவா, ஃபீல்டு உள்ளவா அப்படின்ட்டு. பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து நம்மளை அனுப்பவே மாட்டுறாங்க, நான் வெளி ஸ்டேட்காக விளையாடும் போது என்னால் இப்போ திருப்பி கண்டினியூவாக என்னால் பாக்ஸிங் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சேம் தான் பயம்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது எனக்கு ஜாலியாக இருக்கும் அமெரிக்கா மோட போடும்போது. ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பாக்ஸரோட நம்ம போடும்போது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகும் ஓகேன்னு. பட் ஆனால் அவங்க எல்லாமே ஃபவுல் பஞ்செலாம் அடிக்கும் போது அவங்கள இது பண்ண மாட்டாங்க, நம்மள தான் இது பண்ணுவாங்க. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக தான் இருந்தது.
0: ஸோ ஷீ சேஸ் unlike others who'd get scared even by a small dog passing their way suddenly, when she was told she was going to fight Mary Kom, she was at her best. She was really cool, so she didn't have even a bit of fear. So when she met Mary Kom in 2009 in the ring, an opponent from UP, Uttar Pradesh, she challenged Tulsi, saying, "Let us see if rice wins or wheat wins." This means rice denotes a South Indian, that is a Tamilian, and wheat denotes Manipuri, who is Mary Kom. So she indirectly said, "Let's see if wheat wins or rice wins." So that sparked ignited a spark in her, and she wanted to give her best. But what happened in the game was that in the first round, Tulsi was given a very hard blow by Mary Kom, and then the challenge that was given by the UPI to her flashed in her mind, and in the next round she gave the blow back. So she gave one punch, but due to some certain officials there, they recorded as Tulsi gave one punch and Mary Kom gave 31 punches the final score was such. So that was a blatant lie, and that was a blatant fake score. So she signaled the official, saying, "You guys are really doing a bad job." So she did this. So after that, that was their meeting in 2009, and after that Mary Kom got married and she had kids, so she was out of the field for a few years, and then once she made her comeback, they met again, right? And this time she knew what she had to do, and she gave it back. And she had another friend called Pinky, who is also now being recognized as a very good boxer. Very recently, Pinky also defeated Mary Kom, and one of the very few boxers who have actually done that. So she said, since just because Mary Kom is a world champion and she is a national champion, there is a lot of discrimination shown to her. And in the previous question, like she I forgot to mention, she was saying she has no particular premise to conduct her coaching. She trains her students on the sands of the Elliot's Beach in Besanagar. So that is the commitment she gives to her sport and to her profession.
3: And last of our issues, இன்னமும் என்னால் ஏன் வந்து மேலே போக முடியல அப்படின்னா, அமெரிக்கா ஏன் வந்து இது பண்ணாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் ஸ்பான்சர். இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஆர்எஃப்லேருந்து ரீபாக்லேருந்து நைக் அடிடாஸ் அவங்களோட போடுற ஒரு ஒரு பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஹையாக காலையில் ட்ரைனிங் பண்ணுவாங்க, திருப்பி ஈவினிங் ட்ரைனிங் பண்ணுவாங்க, போவாங்க. பட் என்னோட விஷயம் அப்படி கிடையவே கிடையாது, டோட்டலாக எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். பட் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ஏன் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல இன்னமும். பிகாஸ் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஸ்பான்சர் அப்படின்னு பேசினா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்குற க்வெஸ்சன் வந்து, அப்படியா நீங்கள் பாக்ஸரா? நான் 13 வருஷம் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் 13 வருஷமா எவ்வளோ மெடல் அடிச்சு கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்கு, நீங்கள் பாக்ஸரான்ட்டு ஒரு ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போவே வந்து இவங்கிட்டலாம் நான் வந்து கேட்குறேன் பத்தியா அப்படின்னு ஒரு என்ன விஷயம்னா, ஏன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் எழுந்திரிக்கணும், ஒர்க்குக்கும் போகணும், ஒர்க் அவுட்டும் கொடுக்கணும், நானும் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போகணும், திருப்பி நான் வீட்டுக்கு வரணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாகவே அதர் ஸ்டேட்டுன்னு போயிட்டாலே கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு வராங்க, படிப்புலேயும் ஃபஸ்ட்டு வராங்க, எல்லாத்துலேயும் வராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீட்னஸ் தான் எல்லா விஷயத்துலையுமே, படிப்புலையாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். இப்போ காலேஜ் ஒருத்தவங்க படிச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்காங்கன்னா பரவாயில்லம்மா, நீ முதல்ல மைண்ட் அதில் வை. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஓகே நம்மளுக்கு இதுதான் வேலை, இதை மட்டும் தான் நம்ம செய்யணும், நம்ம இதை மெடல் அடிக்கணும் அப்படின்ற ஒரு இது. பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கவங்க இப்போ நீ படிச்சுதான் ஆகணும், நீ கிளாஸுக்கு வந்து தான் ஆகணும், நீ ட்ரைனிங்கும் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம ஜீரோவாக ஆயிடுறோம் அப்படியே அந்த இடத்துல. ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து இது. இப்போ அவங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்லேருந்து எல்லா விஷயத்துலேருந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க கை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நம்ம இடத்துல வந்து அப்படி கிடையாது.
0: So one important thing she told us about is about the sponsorship. So in case of Mary Kom, who's already a world champion, she's recognized all over the world. You know, she gets sponsorship from very big companies like MRF, Reebok and all that. When she approaches someone for sponsorship, the very first question she's asked is, are you really a boxer? You don't seem to look like that. Just because she fights only in the national level, and she's a very known boxer in the state level, but no one actually cares if you are a state boxer or not. They just want you to be a world champion. But what she says is, if I have to be a world champion, I first need to get the support for that. The second thing is that in Tamil Nadu, I think academics, she thinks academics is given more important than sports. Unlike in Kerala, where, you know, in states like Kerala, students are encouraged to get into what they want. You know, they are not pressurized to study as much as, you know, Tamil Nadu students are done. So she feels amidst all that pressure, you know, many people like her are, you know, finding it really difficult to come up in boxing. Just because she says if she has the required sponsors, she'll obviously give her best.
1: Tulsi Helen, you're definitely and truly an inspiration to all athletes, to students here at MOP Vaishnav, to boys and girls who want to get into sports, and to everybody across Tamil Nadu and throughout India. Thank you so much for being here today and telling your personal story. I think it's going to reverberate around Tamil Nadu, definitely here across the campus. Thank you so much.
3: Thank you so much.
1: Thank you.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டு இருக்கிறது MOP 107.8.
0: இட்ஸ் என்ரிச்சிங். Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கெட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: வணக்கம். இப்ப நம்ம கூட ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்களை பத்தி நம்ம அவங்க கிட்டே கேட்போம்.
1: வணக்கம், நான் அரவிந்த் பேசுறேன். பேசிக்லி நாங்கள் வந்து அருண் அண்ட் அரவிந்த் ட்வின்ஸ். நாங்கள் மீடியாவில் இருக்கோம். இப்போதைக்கு வந்து ரியாலிட்டி ஷோ கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளஸ் மூவிஸ்க்கு வந்து கேஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் நல்லா போயிட்டுருக்கு.
2: ஆக்சுவலி அது சொல்கிறேனே, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டு எங்களை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
0: சரி, அருண் அண்ட் அரவிந்த், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க?
1: நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ ட்வின்ஸுங்கிறனால ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஐயோ ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து ஸ்டேஜ் ஷோஸ் அப்படியே பண்ண ஆரம்பித்தோம். எங்களை மேஜிக் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தானாகவே ஈவெண்ட்ஸ்களை ஈடுபடுத்தி அவங்களே வந்து எங்களை ஒரு ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க எப்போவுமே. ஸோ விவரம் தெரியாத வயசில் வந்து அவங்களாம் எங்களை ஸ்டேஜில் நிற்க வச்சோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னோட ஸ்கூல் லைஃப்லாம் முடிய முடிய, சரி இதே நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10th முடிச்சோன்னே சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆக்டர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டியே இல்லாமல் போயிட்டு ஒரு இடத்துல நின்னோம். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாவும் என்னடா இந்த வயசில் உங்களுக்கு என்ன தெரியும், முதல்ல வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், உடனே வந்துட்டு ஆர்வ கலரில் வந்து இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனுக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண விட்டாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். அதை முடிச்சுட்டு அவங்க ஆசைப்படி அவங்க ஒரு இன்ஜினியராக வந்தோம். அப்புறம் வந்துட்டு சரி நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நோக்கி போகும்போது பேசிக்காக எங்களுக்கு வந்து ஹியூமன் கான்டாக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஜாலியாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நிறையா பீப்புள் மீட் பண்ணணும்னு. அதில் வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து மூணு வேலைகள் தான் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று வந்து 5-star ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டூரிஸ்ட் கைடாக இருக்கணும், அதை தாண்டி மூணாவது ஆப்ஷன் வந்து மீடியாவில் இருக்கணும். ஸோ மீடியா வந்து உங்களுக்கு நிறையா பீப்புள் கான்டாக்ட்ஸ் கொடுக்கும். அதில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக நம்ம போய் ரெண்டு பேரும் உட்காந்தா ஜெமினியோட பொம்மை மாதிரி உட்கார வச்சுருவாங்க, அதில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு அது ப்ரொஃபஷனலாக இருப்போம். நம்மளுக்கு வந்து கைடாக இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அதுவும் வந்துட்டு அப்போதைக்கு எங்களுக்கு ஓவர் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அதை தாண்டி ஒரு ட்வின்ஸுங்கிற ஐடென்டியோட மீடியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணோம். அதிலே அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
0: அருண், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் என்ன மீடியாக்குள்ளே வரதுக்கு?
2: அதான் அவங்க அரவிந்த் சொன்ன மாதிரி அந்த பீப்புள் இன்ட்ராக்ஷனுங்கிறது சின்ன வயசுலேயே நாங்களாக தேடி போகாமல் எங்களை தேடி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் புதுசாக பேச வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே நம்ம லைஃப்பில் வந்து போகலாம், இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட வேவில் இருந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. சரி இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது அவனுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, இப்போ சேர்ந்து ஒன்றா ட்வின்ஸாக பிறந்துட்டோம். ஸோ லைஃப்பில் ஒன்றா ஜேர்னி பண்ணுறதுக்கு இது ஒரு வே ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
0: மீடியா ஃபீல்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு?
1: ஹாப்பிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஷோவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் தாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரெகுலர் 9-to-6 ஜாப் வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருந்துருவீங்க. இதே மீடியாவில் இருக்கும் போது வந்துட்டு ஒரு அன்னோன் பீப்பிளை மீட் பண்ணுவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க, ஒரு ஷோனா வந்துட்டு புது டேலண்டட் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நிறையா கான்டெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த விதத்தில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த விதத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நியூ பீப்புள் கிட்டேருந்து, ஒரே சர்க்கிளில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் பேசிக் ஒரு ஹாப்பினஸ் மீடியாக்குள்ளே இருக்கிறதுக்காக. ப்ளஸ் இன்னொன்று சொல்ல போனால் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது ஒன்று,
2: பிரச்சனைகளும் ஈஸியாக நிறையா வரும்.
0: அதான் அடுத்து நான் கேட்க வந்ததே ட்ராபேக்ஸ் பற்றி தான். எதெல்லாம் ட்ராபேக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மீடியாவில் இருக்கிறதுனால?
1: ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அது வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகுமோ, அதே மாதிரி நீங்கள் பண்ணுற சின்ன தப்பும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறீங்க போது அந்த தப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம பண்ண தப்பு ஒரு 100 பேருக்கு போயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ், அடுத்தடுத்த ஷெடியூல் நம்ம வந்து வேறு ப்ரோக்ராம்களுக்கு வரும்போது இந்த பையன் அந்த தப்பை ஆல்ரெடி பண்ணியிருக்கான், இல்லை இவனா கொஞ்சம் சரியாக பண்ண மாட்டாங்கிறது வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணுற ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும், அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
0: அருண், நீங்கள் சொல்லுங்கள், மீடியாவில் இருக்கும்போது உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்?
2: பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதுதான் மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை தட்டி கொடுத்து வளர்க்குறத விட தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கணும் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள நுழையிறோம் அப்படின் போது நாங்கள் ட்வின்ஸாக உள்ள நுழையும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ஜாப் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸாக ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆனால் அதில் நாங்களும் அந்த கோஆர்டினேட்டர் நிற்கும்போது எங்களை தனியாகவே எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் வந்து எங்களுக்கு தானவே தெரிஞ்சிச்சு. அது பொறாமையில் நிறைய பேருக்கு வரும். ஸோ நம்ம நல்லது பண்ணுறோமோ அது கெட்டது பண்ணுறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுறது தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா அது எங்களோட டீம் ஒர்க் தான் அது காரணமாக இருக்கும்.
0: தட்டி விடுறவங்கள விட உங்க கூட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் பேசினதுல வி ஹர்ட் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே பேசும் போதுலாம் அட்டு அண்ணு அட்டு அண்ணுன்ட்டு பா.
1: இல்லை எப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கலாம். எனக்கு நான் ஏன்னா நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடத்துல இருக்கோம். இப்போ பேசிக்காக கேஸ்டிங் டேரக்டர்ஸ் அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு தான் நம்மளை அறியாமல் ஒரு சின்ன கர்வம் இருக்கும், சரி நான் தானே உனக்கு இந்த இதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாமே அப்படியே மறைஞ்சிரும். அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நானும் என் கூடவே ஒருத்தன் ட்வின்னாக இருக்கனால வளர்ந்துருக்கான். ஸோ விட்டு கொடுத்து போகிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அந்த விஷயம் மீடியாவில் எங்ககிட்ட பீப்புள் தேடி வரும்போது அதே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அது கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட க்ரோத் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால மேபி அந்த நல்லவங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அதனால் மட்டும்தான் அவங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க.
3: உங்க ரெண்டு பேருக்கும் ஆன் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல ஆஃப் ஸ்டேஜ்?
1: ஆன் ஸ்டேஜ்ங்கிறது வந்து அந்த சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற. நாங்க பேசிக்காவே நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து என்னதான் சைக்கிளே இருந்தாலும் அதை தள்ளிட்டே போவோம். சரி நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு, யாருமே பார்க்கல அப்படின்னா சைக்கிள் பெல் அடிச்சுட்டே போவோம். ஸோ அடிச்சும் போது என்ன தெரியும் பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்காங்களே. அதே மாதிரி மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்ஸ்டைல் பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னு சொன்னா மழை கரெக்டாக பெய்யும் போது அப்படியே நினைச்சிட்டே போனா கூட ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்குள்ள உள்ள நினைஞ்சிருவோம். ஏன்னா எல்லாரும் போய் பாருங்க ஒரே மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைகள் இருந்தனால ஆன் ஸ்டேஜ் இவ்வளோ தான் ஃபஸ்ட் என்டர் ஆனோம். ஸோ ஷோஸ் பண்ண ஆரம்பித்தோம், அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காக மைமிங் பண்ணுறதுனால சேர்ந்தே பண்ண ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும் போது ஆன் ஸ்டேஜில் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க கை தட்டுறாங்க, அதுவும் நமக்காக தட்டுறாங்க, நம்ம தப்பு பண்ணும்போது தட்டுவாங்க, ஏன்னா மேலே ஸ்டேஜ் நினைக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன தனுஷ் சொல்லுவாங்கல்ல புதுப்பேட்டையில் அப்படியே ஒரு மாதிரி ஏறும் பாருங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி அப்புறம் போக போக மெச்சூரிட்டி வர வர என்னாச்சுன்னா வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே இருந்துச்சு. நாங்கள் போவோம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அங்கே இருக்கிற பீப்புள் மட்டும் மீட் பண்ணுவோம், அதோட அப்படியே அது நின்றுடும். நம்மக்கிட்ட மேபி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஆளுங்க தேடி வருவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. பட் ஆஃப் ஸ்டேஜுங்கிறது வந்து நிறையா ஒர்க் அதில் இருக்குது. கோஆர்டினேட்டராக இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு மேன் பவர் சப்ளையராக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஒரு கேமராமேன் வேணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும் போது நம்மக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒயிட் காண்டாக்ட் கிடைக்கும். அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெடிக்கேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மக்களை சம்பாதிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஆஃப் ஸ்டேஜ் பக்கம் எங்களோட இன்ட்ரெஸ்ட் போச்சு. ப்ளஸ் ரெண்டு பேராக இருக்கும்போது நாங்கள் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து பிளானிங் ஷெடியூலிங் நான் பண்ணுவேன், அருண் வந்து எக்ஸிக்யூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிக்கிற அளவுக்கு ஒரு வேவ் லென்த் இருந்துச்சு. அதனால ஆஃப் ஸ்டேஜ் ஒர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணோம்.
3: ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஏதாவது ஆசை இருக்கா ரெண்டு பேத்துக்குமே?
1: ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. பட் என்னன்னா ட்வின்ஸுங்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அதோட அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிரும். என்ன தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாலும் ஒரு நேரம் தகட்டிடும்ல. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ நானுமே மூவிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு இப்போ நான் விஜேவே நான் ஆறேன் அப்படின்னா டெய்லி ஷோஸ் நான் பண்ணக்கூடாது, ஒரு வீக்லி ஷோஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா அந்த அட்ராக்ஷன் சரி இந்த பசங்க வருவாங்க அடுத்த வாரம் தான் இது மாதிரி பார்க்க போகிறோங்கிற ஒரு ஈகர் இருக்கும். இப்போ நான் மூவிஸ் பண்ணாலுமே லிமிட்டடாக அதுவும் ஒரு ட்வின்ஸ் ரிலேட்டடாக என்னை தனியாகவே கூப்பிட்டு வேலை நீ இந்த வேலையை எடுத்துக்கோ அவன் வேண்டான்னு சொன்னால் நாங்கள் அதை போகவே மாட்டோம். அதே மாதிரி மூவிஸும் சேர்ந்து வந்தால் மேபி நாங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு.
0: மூவிஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்? அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த ஒர்க்குக்குமே ஒரு அடுத்த ஒரு லெவல் வந்து இருக்கும் இல்லையா. ஒரு பியூனாவே இருந்தாலும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விதத்தில் வந்து இப்போ நாங்கள் பார்க்குற வேலையோட அடுத்த ஸ்டெப்புங்கிறது வந்து ஒரு பிஆர்ஓவாக போகணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கணும். எங்ககிட்ட இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணுங்கிற ஆசைகள் தான் எங்களுக்கும். அதை தாண்டி வேற பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒன்று ஒன்று கற்றுட்டு தான் இருப்போம். மேபி இன்னைக்கு நான் வெளில போகும்போது வேற ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு பாதை கூட அமையலாம்.
2: அதை நாங்கள் மீடியா சைடில் இருக்கிறனால எங்களை தேடி நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பிக் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. சும்மா இப்போ ஒரு ஏவிஎம்ல ஒரு ஷூட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட் பார்க்க வரதுல பாதி பேர் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக இருப்பாங்க, மீதி பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதில் டேலண்டடை பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்க்கிளில் அதையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அடுத்த ஸ்டெப் போகணும்னா, இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு என்னால் வந்து ஒரு 5 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா இருக்கு அப்படின்னா, இதை விட நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம்னா என்னால் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம்
2: பார்க்கலாம்.
1: அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க விசேஷம் தேவைப்படுது.
0: அந்த மூணாவதுல அனிஷா பாத்திமான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அது அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
1: ஐயோ கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து வாழ்க்கையில வந்துட்டு சின்ன வயசுல தான் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க படிச்சது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல, அதாவது ஆமா இப்ப எப்படி நம்ம ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி எங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பசங்க படிக்கவே மாட்டானுங்க, இன்னும் வந்து ஒரு வழி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எங்க அப்பா அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணும் போது, அப்பா வந்து அப்பயே வந்து ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப எங்க ஆர்ஃபனேஜுக்கு சீஃப் கெஸ்டா ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்தாங்க. வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு, சார் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நல்லது செய்றீங்க, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு தேவையில்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுட்டு எங்க அப்பா உடனே அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, சார் ஒண்ணும் இல்ல சார், நான் என்னதான் இவ்வளவு பேர் பசங்களுக்கு படிப்பு எல்லாம் கொடுத்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பசங்க வந்துட்டு சம வாழ்த்தனம் பண்றானுங்க, படிக்கவே மாட்டாங்கன்னு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க நாளைக்கே நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு வாங்க, அங்க மட்டும் உங்க பசங்க படிக்கலன்னா என்ன என்னன்னு கேளுங்க. நான் ஏன் சார் அப்படின்னா ஸ்ட்ரிக்டானே, இல்ல சார் பசங்க வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு விஷயத்த வந்து நோக்கி போறாங்கன்னா அதுக்கு வந்து ஒன்னு அவமானமா இருக்கும், இல்லனா வந்து ஒரு பெருமை ஏதாச்சும் இருக்கணும். இது நம்ம வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு, இங்க மட்டும் பசங்க படிக்காம போய் மார்க் கம்மியாகிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நானும் வரணும், அடுத்த நாள் வேற யூனிஃபார்ம் போட்டோம், எங்க அப்பா அழைச்சிட்டு போறாங்க. பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரே சவுண்டு, அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்குள்ள ஒரு 3000 கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் நேராக உள்ளே போகிறோம், அழைச்சிட்டு போய் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் அந்த டீச்சர் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க, என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா பச்சை வெள்ளை யூனிஃபார்மு, ஒரே கேர்ள்ஸு, என்ன பண்ணதுனே புரியல. ஒரு ஓரமாக ரெண்டு பசங்க எங்களை மாதிரியே வாழ்த்தனம் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்த ரெண்டு பசங்க இருந்துச்சுங்க, அதுங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம். ஸோ எங்களோட வாழ்க்கையோட பாதை வந்து மொத மொத மாற ஆரம்பிச்சது அங்கே தான். ஆ உண்மைதான், பொண்ணுங்க முன்னாடி அவமானப்பட்டு படிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். பட் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் மிட்டம்லேயும் ஃபெயில் ஆனோம், குவார்ட்டர்லி ஃபெயில் ஆனோம், செகண்ட் மிட்டமில் ஃபெயில் ஆனோம், அப்படியே பழகிடுச்சு. ஆமாம். ஸோ அவமானங்கிறது வந்து நாங்கள் அங்கேயே வந்து அதை தட்டி விட்டு வரதுக்கு வந்து பழகிக்கிட்டோம். ஸோ அப்படி யாரும் அனிஷ் பாத்திமா மறந்துட்டேன், அப்படி வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்தப்போ தான் வந்துட்டு எனக்கும் அருணுக்கும் வந்து நடுவில் வந்து அனிஷ் பாத்திமா உட்காந்தாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு அன்பு பாசம் அதிலலாம் வந்துட்டு ஒரு எங்களுக்கு வந்து மொத மொதல் பாடம் சொல்லி கொடுத்த அந்த பெண் வந்து அனிஷ் பாத்திமா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ஒரு ரப்பர் வேணும் அப்படின்னு அப்படி இந்த பக்கம் திரும்பினாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன், அந்த பக்கம் திரும்பினாலும் அருண் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எங்ககிட்டருந்து எல்லாமே வாங்கிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இன்னைக்கு அனிஷ் பாத்திமா அதே மாதிரி ஒரு ட்வின்ஸ் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
0: ஓகேயா, இப்படி ரெண்டு பேர் கூட இருக்கும், இதுக்கு த ஒன்லி ரீசன் பிஹைண்ட் யூஸ் யுவர் அம்மா. ஸோ சம்திங் அபவுட் அம்மா.
1: அம்மா வந்து தான் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜோவியல், ரொம்ப ப்ராக்டிக்கல், எந்த விஷயத்தையுமே வந்துட்டு டென்ஷனாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரு மோர் தென் 30 இயர்ஸ் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தாங்க. அப்பா ரெட் கிராஸில் இருந்தாங்க. ஸோ அம்மாவும் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்களை வந்து ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு பொறுமை ஜாஸ்தி. ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு சின்ன வயசுலேயே, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறதுனால வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குங்கிற மாதிரி இதுங்க என்ன தான் பண்ணாலும் முட்டியும் போது எங்கேயாச்சும் வந்துருங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதனால வந்து எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் ஃப்ரீடம் வந்து டோட்டலாக கொடுத்தாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணுறதோ, ஒரு பிரச்சனையில் மாட்டி அவங்கள வந்து ஸ்கூலில் வந்து பாருங்களோன்னு சொல்கிறதோ எங்கள் லிமிட் எங்களுக்கு தெரியும். இதில் பெரிய விஷயம், அம்மா எங்களுக்கு ஏன் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவன் வந்து பயங்கர டெடிக்கேட்டட், ஒரு சயின்டிஸ்டாக போகிறதுக்கு முழு குவாலிட்டியும் எங்கள் அண்ணா கிட்ட இருந்துச்சு. பட் அவன் கெட்ட நேரம் அவனுக்கு வந்து வாய் இல்லாதனால அவர் வந்து அழகாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி சைடில் அப்படியே போயிட்டாங்க. அதனால எங்கள் அண்ணா மாதிரியே எங்களையும் எங்கள் அம்மா நம்பிட்டாங்க. சரி இந்த பசங்களும் என்னதான் பண்ணாலும் அப்படியே அவன் பாதிலேயே போயிடுன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால பாதை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே தெரிஞ்சுட்டு இருந்தமே தவிர கரெக்டான பாதையில் போக முடியல. முக்கியமான விஷயம் வந்து ஏன் ஜோவியல் ப்ராக்டிக்கல்னு அம்மாவை சொல்கிறேன்னா, புதுசாக எதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக அதை கண்டுக்க மாட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுற, ஏன்டா அந்த ரிஸ்க் எடுக்கிற, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்க என்றைக்குமே சொன்னது கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இது வேண்டாம் என்னோடய பேஷன் நோக்கி நான் போகிறேன்னு சொன்னபோது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், பரவாயில்ல என் ஆசைக்கு நீங்கள் இன்ஜினியர் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே உங்கள் ஆசைக்கு என்ன ஆகணுமோ ஆகிக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம், அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப பிளெஸ்ட்.
0: நீங்க அண்ணாக்கு வாயில்லைன்னு சொன்னதை நான் ஃபேஸ்புக்ல கம்ப்ளீட்டா 100% ஒத்துக்கிறேன். உங்க சண்டே ஆனா அவங்க டார்ச்சர் தாங்கல, உண்மை 100% சொன்ன மாதிரி ஓஎக்ஸ்எல் ரெண்டு பேரும் விக்கிறதுக்கு அம்மாக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்.
1: இல்ல கண்டிப்பா, ஆக்சுவலி அம்மா வந்து ஓஎல்எக்ஸ்ல விக்கணும்னு ஆஃபர் போட்டோம்னா மொத மொத வந்துட்டு எங்க அண்ணா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், உங்களெல்லாம் எவன்டா வாங்குவான்.
3: உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி?
1: ரிலேஷன்ஷிப்புங்கும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரதர் அப்படின்னு வரும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணா, அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்காகவே வந்துட்டு என் கூடவே ஒரு இப்போ ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, ஒரு நிழல் எல்லாருக்கும் இருக்கும். பட் என்னோட நிழலுக்கு உயிர் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளே முடிச்சுப்போம். ஸோ ஒரு எங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு, சரி அண்ணா வந்து தம்பிங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இன்னும் பழகணும் நல்லாயிருக்குன்னு எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இருந்தோம், அண்ணா கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு விவரம் புரியும் போது ஆகா இத்தனை வருஷம் அவன் இதை ஃபீல் பண்ணிட்டான், இதுக்கு மேலே வந்தால் அண்ணா வந்து அதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அந்த பர்டிகுலர் டைம்லேருந்து எங்கள் அண்ணாக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். டபுள் ஹாப்பினஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம், அதே மாதிரி டபுள் ப்ரெஷர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் அவங்ககிட்ட வச்சிருவோம். ஐயோ ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்று, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கணும்னு சொன்னாலும் அண்ணன் காலில் போய் விழுந்துடும். அப்போ எங்கள் அண்ணா சொல்கிறா ஒன்றே ஒன்று, ஏய் நான் எப்படா படித்தேன், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம், ஏய் நாங்கள் ரெண்டு பேர் அஜி நீ பண்ண கேட்டதுனால எங்களுக்கு தெரியும், அதனால வந்துட்டு நீ அதெல்லாம் டைலாக் விடாத. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கேஷுவலாக இருக்கு.
2: இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுங்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா படிச்சிடறான், அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திருப்போம், புக்கை திறந்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்போம், எங்கள் அண்ணா வந்து பார்ப்பான், பார்த்துட்டு என்ன அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, மா ரிப்போர்ட் கார்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க அப்படின்னு போட்டு விட்ருவான். ஓகே கால் வந்து கெஞ்சு ராஜராஜ், ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரே ஸ்கூலில் படித்தான், அவனுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடும், எங்களுக்கும் அந்த டேட்டில் வந்துடும் தெரியும், அவ்வளோ கெஞ்சு ராஜி அம்மாட்ட சொல்லிடாது ராஜி, ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்லிக்கலாம் ஆனால் போட்டு விட்ருவான். ஸோ அந்த விஷயத்தில் அவன் கொஞ்சம் மோசமான
1: ஒன்று. அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து நல்லா படிக்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்க டென்த்து ரிசல்ட் வந்தப்போ எங்கள் அண்ணா பேப்பரில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டா இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் டென்த் ரிசல்ட் வந்தப்போ அதே பேப்பர் தான் பார்த்தோம், ஐயோ நம்ம நம்பர் வந்துருக்குதா நம்ம பாஸ் ஆகிட்டோமான்னு. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், மற்றபடி பாசக்கார அண்ணா.
0: How interesting. ட்வின்ஸாக இருக்கிறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது, உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு. உங்களுக்கு எப்போவுமே வந்து கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கவோ இல்லை சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கவோ கூடவே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் ஃபார் யூ?
1: இல்லை கண்டிப்பாக பிளெஸ்டுனே சொல்லலாம், ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை வந்து அலசி ஆராயறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று எடுக்கும், அதுக்குள்ளே அந்த பிரச்சனை என்ன ஆகுனா நம்மளே வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ணிடும். அப்போ மேபி அந்த வந்து ஒரு ஒரு ஹைப் ஆகிடுவீங்க, அப்படி இல்லைனா டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அந்த டைம் வந்து இன்னொருத்தவங்களை ஷேர் பண்ணி அம்மாவே வச்சுக்கலாம், அம்மாக்கிட்டே நம்ம ஷேர் பண்ணுற டைமுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து ஒரு மென்டலி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். இதே ஒரு ட்வின்ஸாக இருக்கும் போது அடுத்த செகண்டு ஒருத்தன் வந்து நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த செகண்டே அவனை பார்ப்பேன், நான் ஒரு அவரா சின்ன பையன் அடிச்சிட்டான். ஸோ அது வந்து அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இல்லை வா போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடி வாங்கி அந்த அடியை பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடுவோம். இல்லை இன்னும் முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போர்வை பற்றி ரெண்டு பேரும் அங்கேயே கட்டி பிடிச்சி அழுது அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிடும். ஸோ ட்வின்ஸில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை கூட நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி ஷேர் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரமும் கூட தானே இருக்கிறோம். ஸோ நம்மளால் வந்து எதையுமே வந்து அழகாக காட்ட முடியும். மைனஸ் அப்படின்னு பார்த்தா வந்து வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயமையும் வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சி அந்த பொண்ணு அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது நம்ம தோல் மேலே கை வச்சு ஆமாம் இல்லை அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு கூடவே ஒரு காம்படிட்டர் வந்து நம்ம வச்சு கூட வளர்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து குளிப்பறிக்கிறதுக்கு வெளிலேருந்து யாருமே வர வேண்டாம். ஆமாம்
0: எல்லாருக்குமே வந்து லைஃப்ல இதுதான் நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்னு இருக்கும், இல்ல எல்லாருக்குமே ஒரு மாரல் இருக்கும் லைஃப்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மாரல்
1: ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நான் பேசிக்காக சொன்ன மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹியூமன் காண்டாக்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனே எடுத்துக்கலாம், ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு இப்போ கனகராஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மூணு பேர் சொல்லுவாங்க, நீனா நீலாமங்கலத்தில் இருந்தாங்களா இல்லை திருச்சியில் இருந்தாலும் இல்லை தஞ்சாவூரில் இருந்தாருன்னு சொல்லிட்டு, ஸோ யார் யாருன்னு அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு கனகராஜ் எனக்கு யாருமே தெரியாது, அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே இப்போலாம் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரை கூப்பிட்டு கொடுக்க மாதிரி ஆச்சு, ஏன்னா உங்கள் காண்டாக்ட் டோட்டலாக நம்மளோடது குறைஞ்சிருச்சு. அந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து எந்த விதத்தில் பிளெஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கான்டாக்ட் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஒரு வே ஆஃப் லெவ் அப்ரோச் வந்து இருக்கணும், எப்போவுமே வந்து ரெகுலர் கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை பழக்கிக்கிட்டோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிச்சு. என்னோட லைஃப் நான் அமைச்சிக்கல, நாங்கள் எப்படி அதை இருந்து வந்தோமோ அதுவே எங்களுக்கு ஒரு லைஃப் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு. அதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான். ஸோ அந்த ஹியூமன் கான்டாக்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்னமும் முழுக்க முழுக்க எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், பழகணும், நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும், நிறைய நல்லவங்களை பார்க்கணும், நிறைய கெட்டவங்கள்ட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள நிறைய பேரை வந்து பார்க்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டைம்ல தான் நீங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டைம்ல உங்களான கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நமக்கு இதை நோக்கி போறதுக்கான ஒரு டைம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அந்த டைமுக்குள்ள எவ்வளோ பேரை மீட் பண்றோம், எவ்வளோ பேரை நம்ம பழக்கத்தில் வச்சுக்கிறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதனால வந்து என்னோட மாரல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, யார் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் முடியும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை, சரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் முடியலன்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்க இவங்கள போய் பாருங்க, மேபி அவங்களால முடியலான்னு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான வேலையை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால என்னைக்குமே நாங்கள் ரெண்டு பேராக இருக்கும் போனால் ஒரு டபுள் சப்போர்ட் கொடுக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா அவங்க திருப்பி அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம வளர்றதுக்கும் அவங்க வளர்றதுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்து சேர்ந்து வளரணும். ஸோ இதுதான் மாறல்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து யாரோ சொல்லி கொடுத்து நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம்.
0: நீங்க யங் மீடியா பீப்புள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு யூ செட் அப் அ ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல அந்த மீடியாவோட அந்த பவரை ரீடைன் பண்றதுக்கோ நீங்க யங் மீடியா பீப்புள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: ரெண்டு விஷயம், இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த லிமிட்னு கிடையாது இல்லையா, இதுக்கு மேலேயும் போகணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டராகவே இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க தான் டாப் மோஸ்ட் ஆக்டர்னாலும் அவங்களுக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் அதில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் வேஸ்ட், அவங்க பெரிய லெவலில் அவங்க அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது அதுதான், இப்போ எங்களுக்கும் அடுத்ததை நோக்கி நான் பயணிச்சிட்டே இருந்தால் தான் வந்துட்டு ட்ராவல் ஆகுமே தவிர ஸ்டாப் பண்ணது கிடையாது. யங் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. சரி வந்தோடனே நம்ம ஸ்பாட்லைட்டில் இருப்போம், நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான திங்ஸ் நீங்கள் காலேஜில் கற்றுக்குறீங்க. அவங்க தியரட்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க, பட் ப்ராக்டிக்கலி ஒரு வேலை, அந்த வேலையில் எவ்வளோ தூரத்துக்கான ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு கிராஜுவலாக தான் நடக்கும். உடனே நடக்கும், எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, எனக்கு பீப்புள் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி நடக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நின்றுவீங்க, பட் நின்ன இடத்துல நீங்கள் பண்ணுற வேலையை உங்களால் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகி ஒரு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறீங்களோ அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் வெளியில் வரும்போது எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. இப்படி கற்றுக்கலாம், இல்லை யாரை பார்க்கலாம், ஒரு இதுக்கும் திருப்பி நான் அதே தான் சொல்ல வரேன், ஒரு பேசிக்காக நிறைய கான்டெக்ட்ஸை வளர்த்துக்குங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை ப்ராப்பர் வேலை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி 2 வருஷம் கழித்து நம்ம தப்பான வேலை வந்துட்டோம், இதை நம்ம அந்த மாதிரி போயிருந்தால் இந்த இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக வந்திருக்க முடியும்னு அடிபட்டு கற்றுக்காதீங்க. இப்போ எங்களை மாதிரி அடிபட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு, இதனால எங்களுக்கு டிலே ஆச்சு, இதை பண்ணாதீங்கன்னு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மேலே மேலே வர முடியும். அதனால வந்து யங் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிறவங்களாம் வந்துட்டு ரியலி டேலண்டட் வந்து அதிகமான பேர் இருக்கீங்க.
2: ஜென்ரேஷன் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர, எல்லாரும் எப்படி அம்மா அப்பாட்ட எப்படி ஷேர் பண்ணிட்டு இருந்தோமோ இப்போ மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறது விதம் வந்து லைக்ஸ் அந்த ஷேருக்காக தான் இருக்கே தவிர ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்கு இல்லை. ஸோ மறுபடி அந்த எப்படி சொல்கிறது, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ திருப்பி பின்னாடி போக முடியுமாங்கிறது கஷ்டம் தான், பட் ஆனால் பின்னாடி போனால் தான் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட பேசுங்க, கூட இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கன்னு தான் இப்போயும் நாங்கள் சொல்கிறோம்.
0: ஓகே, டிவிஎஸ் குரூப்பில் சர்வீஸ் அட்வைஸராக ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் JBF இண்டஸ்ட்ரீஸில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, இப்போ காஸ்டிங் டிரெக்டராக இருக்கீங்க. ஹவுஸ் இட், ஹவுஸ் இட் சேஞ்ச் ஆ, அங்கேருந்து இங்கே மாறும் போது வாஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: இல்லை இங்கேருந்து அங்கே போனபோது சொல்கிற மாதிரி நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகும்போதே ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன் தான். நம்மளாம் வந்துட்டு ஏன் படிக்கிறோம், நம்ம தான் பெயிண்டர் ஆகலாண்டா, அந்த பெயிண்ட் ஸ்மெல், ஐயோ பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட போயிடலாண்டா. ஏன்னா ஆசைகள் வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டில் தான் போகணும், டூரிஸ்ட் கைடாக தான் போகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. பட் மெச்சூரிட்டி வர வர இல்லை, லைஃபுக்கு வந்து சில விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம் வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லும் போது சரி மெக்கானிக்கல் நமக்கு ஒரு பேஷன் இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயாச்சு. டிப்ளமோ போயிட்டு நான் 3 வருஷம் முடிக்கும் போது அந்த டைம் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவோம் அநியாயத்துக்கு வந்துட்டு. இப்போ பேசிக்கலி வந்து குறைச்சிக்கிட்டோம், ஸோ அப்போ வந்து அநியாயத்துக்கு வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்போம், காலேஜுக்கு சரியா வந்து அப்பெல்லாம் வந்து போக மாட்டோம். ஸோ நான் முடிக்கும் போது எக்கச்சக்க அரியர்ஸ் இருந்துச்சு என்னோட ஃபைனல் செமஸ்டர்ல. அப்போ வந்து எங்க அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் நான் தேர்ட் இயர் வரைக்கும் ஓடிட்டேன். பட் வந்து அவங்க கொடுத்த பீரியட் வந்து இன்னொரு 6 மாசத்துல முடிய போகுது, இந்த சிக்ஸ்த் செமஸ்டர்ல வந்து முடிச்சுட்டு வெளில வரும்போது பக்காவா ஒரு இன்ஜினியரா இருக்கணுங்கிறதுக்காக அந்த 6 மாசம் கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா அரியர்ஸையும் வந்து ஒரே டைம்ல வந்து கிளியர் பண்ணோம். அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சரி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எஃபர்ட் போட்டா எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ணிட முடியும். ஒரு 6 மாசத்துல இவ்வளவு பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணும் போது எத்தனை பேப்பர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா டிப்ளமோல மொத்தம் வந்துட்டு 20 பேப்பர்ல 18 பேப்பர் நாங்கள் வச்சிருந்தோம். ஸோ அந்த பேப்பர்ஸ் டோட்டலா ஒரே செமஸ்டர்ல கிளியர் பண்ணோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து எங்க அம்மா கிட்ட வந்து நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாங்க வந்து தேட போறோம், பார்க்க போறோம், போய் சேர போறோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா தெரியும்ல 18 பேப்பர் நீங்க எழுதியிருக்கும் போது இன்கேஸ் எதுவும் ஒன்று ரெண்டு வந்து அரியர் விழுந்தா கூட நீங்க அடுத்தது காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வீட்டில் ரிசல்ட் பத்தியே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு ஒரு 1.5 மந்த்ஸ் டைம் இருந்துச்சு. வா சென்னையில் போய் தேடுவோம் சொல்லிட்டு சென்னைக்குள்ள ஃபஸ்ட்டு புதுசாக என்டர் ஆகிறோம். என்டர் ஆகிட்டு ஸ்பென்சர் பிளாஸில் போய் நிற்கிறோம். நிற்கும் போது பார்த்தா எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த 3 வருஷம் பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு, அரியர்ஸ் எல்லாம் வச்சது. ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம நிறையா போய் சொல்லியிருப்போம் வீட்டில். ஸோ நீ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது. இப்போ அம்மா கிட்டே போயிட்டு எனக்கு அரியர்ஸ் இருக்குமா காலேஜில், ஐ மீன் நான் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும்னு அப்பா கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, போய் சொல்லிட்டோம். ஸோ அதனால ஸ்பென்சர் லாஸில் நிற்கும் போது நாங்கள் பார்க்குறோம் நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, கான்டெக்ட்ஸே கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்பிளே இல்லைங்கும் போது அன்றைக்கி ஒன்றே தான் யோசித்தோம். இதே ஸ்பென்சர் பிளாஸாவில் இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு நிற்கும் போது எக்கச்சக்க கான்டெக்ட்ஸோட எக்கச்சக்க பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கணும். ஸோ ஸ்பென்சர்லேருந்து வெளில வந்தாச்சு, டிவிஎஸ் வாசலில் போய் நிற்கிறோம். செக்யூரிட்டி நான் என்னப்பா என்ன வேணும், கார் வாங்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்போல்லாம் இல்லைன்னா சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணால் என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டேன். ஓப்பா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றி இருந்தோம். பட் வந்து அவர் என்ன ஒன்றே ஒன்றா அவர் வேலையில் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தனால எங்கள் ரெண்டு பேரையும் அப்போ ஒன்றா அவர் பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், இவன் போய் எப்போவுமே ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பான். நான் சொன்னா இங்கே வா ஒருத்தர் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி நாட்டை போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நின்று சமஷாக ஆகிட்டார். என்னப்பா ஒரே மாதிரி இருக்கீங்க, ஐயோ சூப்பராக இருக்குதுப்பா ஒரே ட்ரெஸ் தான் போடுறீங்களா அப்படியே கேட்க ஆரம்பிக்கும் போது இப்போ சொல்லுங்கண்ணே டெஃபன் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம் உங்களுக்கு செய்யாமையா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். அதான் சொன்னேன் எப்பவுமே பெரிய லெவலில் இருக்கவங்க தான் நமக்கு வந்து கைடன்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஈவன் சின்ன லெவலில் இருக்கவங்களும் கொடுக்குற டிப்ஸ் வந்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த விதத்தில் அந்த அண்ணா வந்து ஒரு 4 விஷயம் சொன்னார், இப்படி இருக்கணும், இதை முடிச்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் இவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரே நாள் தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் அதை செஞ்சோம். அடுத்த நாள் போய் பார்த்தோம், இன்டர்வியூ வச்சாங்க. பட் பேசிக்காக அரியர்ஸ் வச்சதுனால எனக்கு ஒரே பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் 18 பேப்பரையும் ஒரே டைமில் படித்தேன். ஸோ அவங்க எதில் கேட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த விதம் வந்து எங்களுக்கு கை கொடுத்துச்சு. டிவிஎஸ்ல போனோம், ஒரு 3 ரவுண்ட் அட்டன் பண்ணோம், வேலை கிடச்சிச்சு. நேராக வீட்டுக்கு ஒரு ஃபோன், அம்மா டிவிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம்மா என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமான்னு தெரியலன்னா, என்னப்பா டிவிஎஸ்லயே ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்போஷர் நீங்கள் வந்து
3: கரியர் வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்தான்.
1: ஆ உண்மைதான், நான் இப்பவும் சொல்லுவேன் அரியர் வச்ச பசங்கள்ட்ட சொல்லுது ஒன்னே ஒன்று, எகைன் அந்த சப்ஜெக்டை உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்டை முழுசாக படிச்சிரு அவ்வளோதான். ஸோ அதனால வந்துட்டு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ வேலைக்கும் போயாச்சு, 2 இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாகவும் இருந்தாச்சு.
2: அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போன வாழ்க்கை இன்னொரு பெரிய ட்ராஜடி தான் அது.
1: ஆ ட்ராஜடின்னு சொல்லலாம், அது எப்படின்னா வந்துட்டு நல்ல வேலை, நல்ல ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ டிவிஎஸ்ல 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எகெயின் எங்கள் வீட்டில் ஒரு பேச்சு எடுத்து எங்கள் அண்ணா வந்தாங்க. வந்துட்டு தம்பிங்க இங்கே வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு போய் நின்னோன்னே, இல்லை வீட்டில் 3 பசங்க இருக்கும் போது அண்ணன் மட்டும் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு தம்பிங்களை டிப்ளமோட நிப்பாட்டிட்டா சமுதாயம் என்ன சொல்லும், நம்ம சொந்தங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார்.
2: அதெல்லாம் நான் கண்டுக்கல.
1: ஆமாம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இல்லை முடியாது முடியாது அதெல்லாம் படிக்க முடியாது இதுக்கு மேலெல்லாம் படிக்க முடியாது சொன்னேன். ஒன்றே ஒன்று தான், ஆமா
2: ஏன்னா ஜாபும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு செலிபிரிட்டி கான்டாக்ட் டிவிஎஸ்க்கு வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு சர்க்கிளும் கிரியேட் ஆச்சு, இது திருப்பி மாற சொன்னாங்க.
1: ஆமா அது என்னன்னா டிவிஎஸ் வந்து நிறைய செலிபிரிட்டி கான்டாக்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதை நாங்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரே ஒரு டைலாக் தான், தம்பி ஒன்றும் இல்லைப்பா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த ட்வின்ஸ் பொண்ணுங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் வந்து டிப்ளமோட நின்றுட்டீங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் இன்ஜினியரிங் ஆச்சும் பேசிக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு கல்யாணமே நடக்காமல் போயிடும். ஆமாம் அது ஒன்று, உங்களுக்கு கல்யாணமே நடக்காமல் போயிடும். ஐயோ என்னடா மெயின் விஷயத்துலேயே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே போய், அம்மா எந்த காலேஜுமா நீங்கள் சொன்ன இடத்துல படிமா, படிப்பு தாமா வாழ்க்கை, வாழ்க்கைனா படிப்பு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாயின் பண்ணது தான் இன்ஜினியரிங். ஸோ அங்கேயும் போனோம்,
2: ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
1: போச்சு. 3 இயர்ஸ் அங்கேயும் ஒரு வழியா பண்ணோம். அதே டிப்ளமோல செஞ்ச அதே கதையை தான் அங்கேயும் செஞ்சோம்.
0: சோ யூ குட் ஜாப் அண்ட் தென்
1: ஆமா 2 இயர்ஸ்ல கரெக்ட்டா என்னோட ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு எனக்கு அடுத்த ப்ரமோஷன் ஒரு பேச்சு வரும்போது இல்ல சார் நாங்க வேலையை விடுறோம் சார் எங்களுக்கு எங்க அம்மா சொல்லுறது தான் எங்களுக்கு முக்கியம் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் போயிட்டோம். விஷயங்கள் வந்து நல்லதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா என்னைக்கும் போய் சொல்ல மாட்டாங்க.
0: அம்மா சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நல்ல சொன்னாங்கடா.
1: நிறைய சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாமே டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு நாங்க நடைமுறைப்படுத்திட்டு வரோம்.
0: ஓகே, நீங்க சமுதாயத்துக்கு இப்ப செய்ய வேண்டிய விஷயம் எதனா உங்களுக்கு லைக் தோணும்ல ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப எங்களுக்கு என்ன தோணும், இப்ப ஒரு இடத்துக்கு போகணும்னா லைக் ஒரு நாள் ஆர்ஃபனேஜ் போகணும், நாங்க அங்க ஒரு நாள் போயிட்டு வரதோட நிறுத்தாம வி வாண்ட் டு கோ பேக் டு தட் பிளேஸ், எங்களால முடிஞ்சதை பண்ணோம்னு தோணும். ஸோ இது சேம் வே இப்ப நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா என்ன தோணும் அந்த மாதிரி எதனா?
1: இல்ல, ஆக்சுவலி பேசிக்கான உண்மையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிட்டே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு புக்ல வந்து காலை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தொட்டு கும்பிடுங்க, பெரிய போகும்போது எந்திரிச்சு இடம் விடுங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நான் வந்துட்டு நான் நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உங்களுக்கு நான் இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாமளே வந்து நிர்ணயிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சமூகத்துக்கு என்ன செய்யணீங்கன்னு பார்த்தா, இப்போ நான் நடந்து வரும்போது ஒரு தாத்தா வந்து முடியாமல் உட்காந்தாருன்னா அவரை கொண்டு போய் அவருக்கு எங்கே விடணுமோ அதை விட்டுட்டு, இல்லை அவர் டீ கேட்டால் தான் வாங்கி கொடுத்து. ஸோ டே பை டே டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. நான் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அதுதான் சமூகத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் எந்த விஷயம் உங்களால் முடியும், அதாவது உங்களோட வேலைகளை தாண்டி நீங்கள் சுயநலமாக இல்லாமல் யாருக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது சமூகத்துக்கு நல்லது தான், அதை செஞ்சிட்டே இருங்க, அவ்வளோதான். நீங்களும் சரி நாங்களும் சரி அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் எங்களை கூப்பிட்டதும் ஒரு சின்ன நல்ல விஷயம் தான் எங்கள் லைஃப்பில். ஏன்னா நான் சில விஷயங்கள் இங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே நான் தப்பு பண்ணியிருக்காங்கிற மைண்டில் வந்து எனக்கே ஓடும். ஸோ இது நீங்கள் சமூகத்தை செஞ்ச நல்லது, அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சமூகம் தானே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலேஜை விட்டு நான் வெளில போகும்போது இதே மாதிரி நான் நாலு பேருக்கு சொல்லுவேன், இதை வந்து நான் இங்கே தான் பண்ணியிருக்கேன், இதை வந்து என்னால் ஷேர் பண்ணும்போது நான் செஞ்ச தப்பு தெரிஞ்சு இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் செய்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணுற நேரத்தில் இன்னொன்று செய்யணுங்கிற இன்டென்ஷன் போய் இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளட்டே எடுத்துக்கலாம். ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய பேர் செஞ்சாங்க, அதை விட்டுருவோம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த செஞ்ச விஷயங்கள் வந்து ரெக்கக்னைஸ் கொடுத்த ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாலையும் மீடியா சார்ந்த துறைகளையும் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைக்கும். பட் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் யார் யாரோ எவ்வளவோ செஞ்சாங்க, அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பற்றி கூட யாருமே பேசினது கிடையாது. ஸோ அதனால எப்படி ஆயிடுதுன்னா, இங்கே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் நடக்குதோ இல்லையோ, பட் அந்த செலிபிரிட்டிக்கான ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிருது. அதனால அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடியுமோ அது எல்லா டைமும் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நீங்கள் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனில்? நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேரை இந்த ஜென்ரேஷனில் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம் என்னது?
1: மாறணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லதை செய்கிறவன் வந்து இழிச்சவன் நான் போயிடுறான், நல்லதை சொல்கிறவன் வந்து பாப்புலர் ஆயிடறான். அதாவது உட்காந்துருந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, பா செம்மையாக சொல்கிறாருப்பா இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஆகிடுது. பட் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்து இந்த கீரை சாப்பிடுங்க இது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான விஷயத்தை நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, பீப்புள் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு அதில் பெருமையை தேடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த விஷயத்தெலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ்புக்லேயே எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு அவங்க அதை போட்டுட்டு அதை சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் அந்த அதே அவங்க போட்ட ஸ்டேட்டஸ்க்கு வந்து லைக் வரலன்னா, எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள்னு போட்டிருக்கேன் இதையுமே யாரும் லைக் பண்ணணும் ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் முதல்ல அவன் விஷ் பண்ணியிருப்பானான்னு தெரியாது. இது நம்ம ரெகுலராக பேசுகிற ஒரு விஷயம் தான், பட் அது உண்மையும் என்ன தான் இதை நான் திருப்பி திருப்பி சொன்னாலுமே உண்மையான விஷயங்கிறது சந்தோஷம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுல்ல, இங்கே எல்லாருமே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க, அது மாறணும் மெயினாக. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 பேசலாம். இப்போ வந்து ஒரு எகைன் ஒரு இப்போ நம்ம அந்த ரேப் கேஸ் அந்த நிறையா நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பற்றி பேசும்போது டிஸ்கஷன் நிறையா போகும். பட் அது வந்து அந்த டிஸ்கஷனோட நின்றுடும். நாங்கள் வந்து எகெயின்ஸ்ட் ரேப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 காலேஜஸில் வந்து அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துகிறோம். அந்த கேம்பெயின் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பா என்னண்ணா என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க, போகலாண்ணா பண்ணலாண்ணா அதை பண்ணிடலாண்ணா ஒரு பெரிய ஒரு இது பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் நான் அதை நடத்திட்டு என்றைக்கு வேணும்னு சொல்லி இங்கே வாங்க அப்படின்னு நான் சொல்கிற நேரத்துக்கு, அண்ணா இல்லைண்ணா எங்கள் வீட்டில் வந்து மூவிக்கு போகலான்னு கமிட்மெண்ட், அதாவது அவன் சொல்கிற எக்ஸாம்பிள் ஐ மீன் ரீசன் கூட அதுக்கும் இதுக்கும் டோட்டல் இவன் என்கிட்ட போய் கூட சொல்லிடலாம், ஆனால் இல்லைனா வர முடியாதுன்னா எனக்கு வேற ஒரு சிச்சுவேஷன், இல்லைனா நான் மூவிக்கு டிக்கெட் போட்டேன்னா டோட்டலாக மறந்துட்டேன் அப்படிங்கும் போது அப்போ என்ன ஆகுனா ஒருத்தவங்க செய்கிறவங்களே ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி. பட் என்னன்னா நம்ம இதே ஒரு 1000 பேர்கிட்ட சொன்ன இடத்துல அந்த இடத்துல 100 பேர் வந்தாலும் நம்ம சொன்னதுக்கான ஒரு மரியாதை தான், 90 பேர் ஐ மீன் மீதி 900 பீப்புள் பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. பட் இந்த ஜென்ரேஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி நான் மீடியாவில் இருக்கிறத வச்சே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற பட்சத்தில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சார் எனக்கு இது வந்து தேவைப்படுது, நான் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கேன், இது வந்து என்னோட பேஷன், இந்த திறமை என்கிட்ட இருக்குங்கிற ஷேரிங் இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹாய் சார் சொல்லுங்க, நான் கேட்கணும், சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஆடுக்கு ஒரு 3 பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, என்ன போட்டுங்க. இல்லை புரியல சார், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயா கேர்ளா, ஏன்னா பேசுகிற தோரணையே ஒரு மாதிரி இருக்குல்ல. இல்லை நான் கேர்ள் தான், நான் இது மாதிரி ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், நான் எனக்கு வந்து அந்த பேஷன் இருக்கு, இந்த பேஷன் இருக்கு. சரி உங்கள் ஃபோட்டோ தினமுங்களா எதுக்கு அப்படின்னா, இல்லை சார் நான் நீங்கள் ஆடு வேணும்னா நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்பணும், அவங்க ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்கன்ட்டு என்னோட நான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்களை கேள்வி கேட்கணும். நீங்கள் வே ஆஃப் அப்ரோச்சே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. நான் வந்து எங்களோட நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் சீனியர்ஸாக இருக்கணும் ரிலேஷனாக இருக்கணும் அந்த உரிமையாக நான் கூப்பிடுவேன், என் சீனியர் தான் அண்ணா, அண்ணா எனக்கு இது வேணும்னா எனக்கு இதை பண்ணுங்கண்ணான்ட்டு 100 அண்ணா போடுவேன். பட் இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்க, ஆ ஓகே டன் முடிச்சிடலாம் பண்ணிடலாம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப், அது எங்கே போய் முடியும்னா உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி வரதுக்கே டைம் எடுக்கும். அது உங்க நீங்க எப்போ உணர்வீங்கன்னா இந்த விஷயத்த நீங்க என்னைக்கு வந்து ஃபீல் பண்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி இருந்துட்டோம் அப்படின்ட்டு. இதை வந்து ஏன் மாறணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்க போய் எந்த அளவுக்கு நடந்துக்கணும்னு. பட் இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில்

0: கை கூட காட்டிருக்கலாம் இப்படி போய் திரும்புங்கன்னு சொல்லிட்டு. இவங்க இது எதுக்கு நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பிட்டு போறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நார்மல் ஒரு கொஸ்டின் இப்ப வந்து இப்ப நானே இப்ப நான் ஓரளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு டீசெண்டா கேட்டேன். இன்னும் ரெண்டு வயசானவங்க இதே காலேஜுக்கு வரணும் அப்படிங்கும் போது இப்ப ரோட்ல வந்து பார்க்கும்போது தப்பான மிஸ்கேரன்ஸ் அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போனா அவங்களுக்கு மனசெல்லாம் ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இருந்தே இருக்காது. அவங்க எல்லாம் வந்துட்டு கேட்டோன்னா கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டுற ஜென்ரேஷன்ல தான் அவங்க இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் மாறணும். மாறுமான்னு தெரியாது, மாறினா நல்லா இருக்கும்.
1: இவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்து நேர்ல பார்த்து ஒரு இருக்க விஷயம், ஐ ரியலி வாஸ் லைக் இப்படி கூட இருப்பாங்களான்னு நான் யோசிச்சது. இந்த காலத்துல எக்ஸாக்ட்லி ஆஸ் ஹி செட், வழி கேட்டதுக்கே சொல்லாம மூஞ்சி திருப்பிட்டு போறவங்க இருக்க காலத்துல ஒருத்தவங்க வந்து ஸ்டுடியோ முன்னாடி நின்று இருக்காங்க, ஷூட் போயிட்டு இருக்கு, நான் பார்க்கணும்னு இதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்தவங்க. ஓகேயா, அவங்கள அந்த அந்த ஸ்டுடியோல இருக்க யாருமே மதிக்கல, மதிக்கல இந்த சென்ஸ் திரும்பி கூட பார்க்கல. எல்லாரும் அவங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்க நின்று இருக்காங்க, ஃபேமிலி ஒரு 10 பேர் வந்து நிக்கிறாங்க, அவங்க எதுக்கு இருக்காங்க, நோ ஒன் வாஸ் பாதர்ட் டு ஆஸ்க். ஆனா இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் பேசணும்னு அவசியமே கிடையாது, பட் ஸ்டில் தே டிட். உள்ள கூட்டு போய் தான் ஷூட்டிங். அங்க பார்த்தப்ப அவங்களுக்கு நான் நிஜமாலே அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் அவங்களை உள்ள கூட்டிட்டு போகணும், வாட்ஸ் நீர் அப்படின்ற மாதிரி கூட கேட்டேன். அப்போ திங் ஹி செட் வாஸ் லைக் அவங்க வந்து இது எனக்கு பண்றது, நான் என்னால முடியும் நான் பண்றேன், பட் அவங்களுக்கு இது பெரிய விஷயம். ஷூட்டை நேரில் பார்த்தா போய் அவங்க பெருமையா கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்துல இப்படி நான் நேரில் பாக்குறதுக்கு கண்டிப்பா என் கூட இருக்கவங்க என்ன சுத்தி இருக்கவங்க இப்படிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுல நான் பார்த்த ரெண்டு பேரும்
0: தேங்க்யூ. பட் என்ன இதுல ஒண்ணு நான் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறேன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களால இப்போ வந்து இப்போ எம்ஓபி காலேஜ்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொன்னால் என்னால் இங்கே டேரெக்டாக வர முடியாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சைனோ இல்லை ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சைன் பண்ணால் தான் என்னால் உள்ளே வர முடியும் இல்லையா. ஸோ அப்போ நான் இங்கே வரதுக்கு உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவை, உங்களோட பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவை. ஸோ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் இருக்கிற இடத்த வந்து நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற ஷூட் வந்து பார்க்கணும், ஒரு செலிபிரிட்டியை வந்து அவங்க பண்ணுறதை வந்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அப்போ என்ன ஆகுனா ஸ்டுடியோட செக்யூரிட்டிக்கான நீடு அவங்களோட மேக்சிமம் லெவலே வந்து அவ்வளோ தூரம் தான் அவங்களால வச்சுக்க முடியும். அதை தாண்டி உள்ளே போனால் பிரச்சனைகள் வந்து அவங்க பயப்படுவாங்க. பட் நான் எங்களால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ என்ன ஒன்றா சரி வாங்க உள்ளுக்குள்ள ஷூட் தான் போகுது, இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஊர்லேருந்து அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டுடியோவை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையில் வருவாங்க. அந்த குழந்தை வந்திருக்கும், அவங்க அந்த அப்பா வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்டரி கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆசையில் வரும்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம சென்னைக்கு போகிறோம், ஒரு ஸ்டுடியோவை வந்து சுற்றி காட்டுவோம், அதை வந்து அவங்க ஒரு குழந்தைகிட்டையோ அவங்களோட ஒய்ஃபுக்கிட்டையோ அந்த கமிட்மெண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோட ஃபீல் வந்து நமக்கும் புரியும் இல்லையா. ஏன்னா வந்து அழைச்சிட்டு வந்து செக்யூரிட்டி திருப்பி அனுப்பும் போது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அது எதுக்கு இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி அதை நடக்கும் போது சரி வாங்க இது என்ன இருக்குது சார் 2 நிமிஷம் இதுதான் ஸ்டுடியோ, இதுக்குள்ள தான் இந்த செலிபிரிட்டி இருக்காங்க, இதுதான் வந்து ஷோ நடக்கும், இங்கே தான் கேமரா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். அவங்க திருப்பி போகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இடத்துல என்னால் அதை செய்ய முடியும், ஸோ அதனால் நான் செய்கிறேன். நான் இந்த பீப்புள் உங்ககிட்டயும் நான் கேட்குறதும் அதே தான், உங்களால் முடிஞ்ச விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் வந்து மற்றவங்ககிட்டயே வந்து அது அந்த ஃபீலை அனுபவிக்கிற அளவுக்கு நடந்துக்கோங்க, அவ்வளோதான்.
2: எல்லாரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்களே தவிர கேருங்கிற ஒரு விஷயத்தை அடுத்தது யோசிக்கவே மாட்டுறாங்க. இன்னொன்று ஏன்னா என்ன ரீசெண்டாக எங்களுக்கு என்னால் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஹெல்ப் எங்களுக்கு ஹெல்ப் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணணும் நீங்கள் எவ்வளோ இத்தனை வருஷங்கள் கடந்து வந்திருப்பீங்க, என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ண அந்த பிளானிங்கே இல்லை, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் செய்யறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்களே தவிர. ரீசெண்டாக ஒரு ஆந்திரா மெஸ்ஸில் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம், அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் எங்கள்கிட்டயே கொஞ்சம் பைசா கம்மியாக தான் இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு நான் கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு அம்மா வந்துட்டு பைசா இருந்தால் கேட்டாங்க, என்கிட்ட ஒரு 50 ரூபா இருந்துச்சு, சரி அதில் சேஞ்ச் மாற்றி கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது ஏன் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு அக்கா ஒரு மீல்ஸ் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த அக்கா பார்சல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நான் 50 ரூபா கொடுக்குறேன், தம்பி இது 65 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அவங்க அம்மாவுக்கு தானே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 15 ரூபாங்கிறது அவங்களுக்கு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் அந்த நேரத்தில் அவங்க பண்ண விஷயம் வந்து
0: இல்லை. அப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டது ஒன்றே ஒன்று தான், ஹெல்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இனிஷியேட் எடுத்துட்டாலே போதும், அது உங்களால் தான் நடக்கணும்னு இல்லை, அதை யார் வேணாலும் நடத்தி வச்சிருவாங்க. நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசுறதை தாண்டி எந்திரிச்சு செய்யணும், அவ்வளோதான். அது மாதிரி சரண்யா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது நேராக நம்ம ஃபீல் பண்ணனால எங்கள் இந்த விஷயம் நீங்கள் அதை லிசன் பண்ணதுனால எனக்கு என்ன சந்தோஷம்னா நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இன்னும் 2 பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கும் போது.
1: நம்ம இவ்வளோ நேரம் பேசல, உங்களுக்கு என்ன போ என்ன எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ தெரியல, பட் ஸ்டில் கடைசியாக உனக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா ட்வின்ஸ் ரெண்டு பொண்ணுங்க இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம்

0: அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அனு அருண் அரவிந்த் அட்டு அனு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் பேசுறேன் உங்களுக்காக.
1: சமுதாயத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு நல்லதையும் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்ச சரணி அவன் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஃபேஸ்புக்ல அருண் ஸ்பேஸ் அரவிந்த்ல வாங்க, டச்ல இருப்போம்.
0: உங்களுக்கு நிஜமாலே ஒரு கனவு ஆசை மீடியாக்குள்ள போகணும் அந்த மாதிரி ஒரு நிஜமாலே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அருண் ஸ்பேஸ் அரவிந்த் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் நேம் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், இவங்ககிட்ட பேசுங்க. ஹோப் உங்களுக்கு நினைச்சது நடக்கும். நிஜமாலே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க
1: கண்டிப்பா. அதாவது மீடியாங்கிறது வந்து வெறும் ஒரு நடிப்பு ஆக்டிங் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து எனி பிளாட்ஃபார்ம், ஒரு நீங்க ஒரு மைமரா இருக்கலாம், இல்ல ஒரு நார்மல் ட்ரம்மரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கிட்டாரிஸ்டா இருக்கலாம், சிங்கரா இருக்கலாம், ஒரு விஜே வாங்கணுங்கிற பேஷன் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணாலும் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னா எங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட பேசிக் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆசைகளை மட்டும் ஷேர் பண்ணா போதும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் டியூயல் சப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து
2: ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரமோ இல்லையோ எங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த இப்படி போங்க, இதை பண்ணுங்க, இவங்களை பாருங்கிற ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும்.
1: ஸோ பேசுறதுக்கு யோசிக்காதீங்க, பழகிறதுக்கு யோசிக்காதீங்க, வாங்க பழகலாம், வாங்க சேர்ந்து வளரலாம்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அருண் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஹர்னி சைன் ஆஃப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை மீடியா ஃபீல்ட்ல என்டர் ஆகணும், விஜே ஆகணும், ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், ரெண்டு ட்வின் பிரதர்ஸோட ப்ரொஃபைல் பிக்சர். தேங்க்யூ.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ்ன்னு படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசாக பண்ணி லைஃப்பில் கண்டிப்பாக சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்.
2: அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தி நியூஸ் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறானடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots, and people are today inge irukkirathu tamil culture tamil pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில்
1: பாட்டி சொன்ன கதையை மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது
2: எம்ஓபி
1: கதை நேரம்.
2: 107.8
1: கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? என்னோட பேர் வந்து சரண்யா. நான் சொல்ல போற கதையோட பேர் வந்து தாயின் அன்பு. ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து நாலு பசங்க. நாலு பசங்களோட பேர் வந்து சூரியன், சந்திரன், வருணன், வாயுதேவன். அவங்க அம்மா வந்து அவங்களோட நாலு பசங்களை வந்து ஒரு விருந்துக்காக அனுப்புகிறாங்க. அவங்க அம்மா அனுப்பும் போது அவங்க பசங்களை போகிற பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி வரும்போது அங்கே இருக்கிற இனிப்பு பலகாரம் எல்லாத்தையும் அவங்களுக்காகவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க. நாலு பசங்களும் ஒரு வழியாக அந்த விருந்து நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் சேர்ந்து எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சோடனே விருந்துக்காக உட்காடுறாங்க. உட்காந்து நாலு பேரும் உட்காந்துனே இலையில் வந்து பலகாரம் அது இதெல்லாம் வைக்கிறாங்க. வச்சோன்னே என்ன நடக்குதுன்னா, ஒரு பையன் வந்து அவங்க அம்மாக்காக முதல்ல பாதி எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சுட்டு பாதி சாப்பிட்றான். சாப்பிட்றதுனால அதில் இருக்க சுவை வந்து அவன் நாக்கில் வந்து இன்னும் இருக்கிறதுனால மீதி பாதியும் அவனே சாப்பிட்றான். என்ன நினச்சி அவங்க தம்பிலாம் அவங்க அம்மாவுக்கு வைப்பாங்கன்னு ஒரு எண்ணத்தோட. வருணன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து முதல்ல எல்லா பலகாரத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியில் உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்றான். மற்றவங்க சாப்பிட்றத பார்த்து அவனுக்கு வந்து ஆசை வந்து அதிகமாகி அதையும் சாப்பிட்டுட்றான். சந்திரன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மாக்காக தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு வரைக்கும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இது பண்ணுறான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போக கிளம்புறாங்க. எல்லாம் போகிற வழியில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, அண்ணா வைப்பான், தம்பி வைப்பான், அப்படி இப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக எல்லாருமே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க போய் சேர்ந்தோன்னா அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்காக யார் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. வருணனை கேட்குறாங்க, தலை குனிஞ்சிட்றான். சூரியனையும் வாயு தேவனையும் கேட்கும் போது, நாங்கள் கொண்டு வரலம்மா, நாங்கள் வந்து அது நல்லா இருந்ததுன்னு சொல்லி நாங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சந்திரன் வந்து அவங்க அம்மா கை நோக்கி இதை நீட்டுறான், இந்தாங்கம்மா உங்களுக்காக பலகாரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா அதுலேருந்து பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வந்து சந்திரனுக்கே கொடுத்துட்றாங்க. அவங்க அம்மா வந்து அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஒரு பையனாவது நம்மளுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அந்த மீதி மூணு பசங்களை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட வயிற்று பசி தான் முக்கியமாக போயிடுச்சு, நான் கேட்டேன்னு எனக்காக கொஞ்சமாவது எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, ஆனால் உங்கள் கூட பிறந்த சந்திரனை பாருங்கள், உங்களுக்காக உங்கள் நீங்கள் வைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு அவன் எல்லாத்தையுமே அவன் சாப்பிடாம எனக்காக கொண்டு வந்தான், அவனும் என் வயிற்றில் பிறந்த வந்தானே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறான். அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் அவங்க மூணு பசங்களையும் திட்டுறாங்க, அப்படி திட்டி நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆனால் அவனுக்காக பார்த்துக்காம எனக்காகவும் கொண்டு வந்த சந்திரன் வந்து இன்னும் நல்லா இருப்பான்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கினீங்கன்னா, அம்மா வந்து அம்மா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அம்மா நம்மளை முதல்ல திட்டுவாங்க, அதுக்கப்புறம்

0: அம்மா தான் நம்ம மேலே அதிகமாக பாசம் காமிப்பாங்க. அதனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் உங்கள் அம்மா மேலே அதோட அதிகமாக பாசம் காமிக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை வளர்த்ததும் அம்மா தான். அவங்களுக்காகன்னு பார்த்துக்காம எல்லாமே உங்களுக்காகன்னு சொல்லி செய்கிறவங்களும் நம்ம அம்மா ஒண்டி தான். மற்றவங்க யாரும் இந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டாங்க. அதனால் உங்கள் அம்மாவோட அன்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் அம்மாவோட அதோட அதிகமாக அன்பு வச்சு உங்கள் அம்மாவை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே குட்டீஸ், நீங்கள் கேட்ட கதை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. இன்னொரு நாள் வந்து இன்னொரு ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: Listening to MOP FM at 107.8 Community.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்ம போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: எத்தனையோ சாதனை புரிந்த கலைஞர்கள் நம்மள சிரிக்க வச்சிருக்காங்க, சிந்திக்க வச்சிருக்காங்க, இவ்ளோ ஏன் வியக்க கூட வச்சிருக்காங்க. அவங்க நம்மள விட்டு நீங்கினாலும் அவங்களோட புகழ் என்னைக்குமே வானை தொட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க நம்ம கூட இருந்த காலத்துல எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 கொடுத்த நேர்காணல உங்களுக்காக மறு ஒலிபரப்பு செய்யறோம். ரசிக்க வைக்கிற அவங்களோட குரலை மறுபடியும்
2: நீங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் நேர்களே, நான் வந்து எஸ் திவ்யஸ்ரீ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசுறேன். நான் இப்ப யாரை பத்தி பேச போறேன் தெரியுமா? அவர் தான் நாம் சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தேச தலைவர்களில் ஒருவரான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவரை பத்தி நான் தெரிஞ்ச சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அவருடைய பிறப்பு, அவர் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் என்னும் இடத்தில் 1897 ஜனவரி 23 வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நீதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு வழியே உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் என்னும் பிரபு குலத்திலிருந்து வந்தவர். 8 6 பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் 9 பிள்ளையாக பிறந்தவரே சுபாஷ் சந்திரபோஸ். சிறு வயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவரிடம் அன்பாக இருந்தார். அவருடைய கல்வி, இளமையில் சுபாஷ் சந்திரபோஸ் 5 போது கட்டாக்கிலுள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் 7 அங்கு கல்வி பயின்றார். பின்னர் தன் உயர்கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய சந்திரபோஸ் 1913 தேர்வில் கொல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2 மாணவராக தேறினார். இவரது தாயார் மிகுந்த தேவபக்தி மிக்கவர். அதனால் சுபாஷும் சிறு வயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியார்களின் பால் ஈடுபாடு உடையவராயும் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவராயும் இருந்தார். இதனால் ஞான மார்க்கத்தின் பால் ஈடுபாடு கொண்டார். துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்பினார். எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16 வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 அலைந்தார். அப்போது வாரணாசியில் ராமகிருஷ்ண மதத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். இவருக்கு சுபாஷின் தந்தையையும் குடும்பத்தையும் நன்கு தெரியும். இந்த சந்திப்பு குறித்து பின்னாளில் தனது நண்பரான திலீப் குமார் ராயிடம், யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தரின் அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்வே மாறிவிடுகிறது, எனக்கும் அவரது அருளில் ஒரு சிறு துளி கிட்டியது, அதனால்தான் என் வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகிறேன், இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன். அதே ராக்கால் மகாராஜா, வாரணாசியிலிருந்து என்னை வரச் சொல்லி என்னை தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். தன் மானசீக ஆசானாக விவேகானந்தரை ஏற்று வீடு திரும்பினார். இப்போ அவரோட கல்வியை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது மக்கள் சேவை பணி, அவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நேதாஜியின் வீடு. அக்காலத்தில் நாட்டு சூழ்நிலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்த அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு ICS தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். தன் படிப்பை தொடர்ந்த போஸ் லண்டனில் நடந்த 1920 இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலேயே 4வதாக தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயனிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்த பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார். அடுத்ததா நம்ம அவர் சுதந்திர போரில் ஈடுபாடு எப்படின்னு பார்க்கலாமா? வழக்கறிஞரான சியா தாஸ் தன் தொழிலை விட்டுவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றி கொண்டிருந்தார். சுபாஷ் கடிதம் மூலம் சியா தாஸிடம் தான் தாய் நாடு திரும்பியதும் இந்திய சுதந்திர போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். அதை ஏற்று சுபாஷ் சந்திரபோஸ் வருவதாயிருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சியா தாஸ் மறு கடிதம் அனுப்பினார். இக்காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியிருந்த காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார். இந்திய மக்களும் காங்கிரசின் தலைமையின் கீழ் சுதந்திர எழுச்சி பெற்றிருந்தனர். 1921 மும்பை துறைமுகத்தில் வந்திறங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் மும்பையில் அப்போது தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்தாலோசித்தார். போஸ் சித்தரசன் தாஸின் கீழ் தொண்டாற்றவே விரும்பினார். போஸை ஏற்றுக்கொண்ட சியா தாஸும் அவரின் திறமையை நன்கு அறிந்திருந்ததுடன் திறமை மிக்க அவரது குடும்ப பின்னணியையும் அறிந்திருந்தார். இதனால் சியா தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக 25 நிரம்பிய போஸை நியமித்திருந்தார். லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்கும் போது மேல்நாட்டு விடுதலை போர் வரலாறுகளையும் பிரிட்டிஷ் ஏகாப்தியத்தின் பிட்டார்களும் சூழ்ச்சிகளையும் நன்கு அறிந்து கற்றிருந்த போஸ் தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்கும் சொற்பொழிவு ஆட்சியருடன் பாடமும் கற்பித்தார். அடுத்ததாக அரசியல் நுழைவை பற்றி பார்க்கலாம். 1922 வேல்ஸ் என்னும் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்பி பிரிட்டானிய அரசு தீர்மானித்திருந்தது. இந்தியாவிலிருந்து பிரிட்டானிய ஆதிக்காரர்களும் வேல்ஸ் இளவரசரை வரவேற்க நாடு முழுதும் சிறப்பான ஏற்பாடு மேற்கொண்டிருந்தனர். ஆனால் சுயாட்சி அதிகாரத்தை தர மறுத்த பிரிட்டானிய இளவரசரின் வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செய்திருந்தனர். மும்பை துறைமுகத்தை வேல்ஸ் இளவரசர் வந்தடையும் போது நாடு முழுதும் எதிர்க்கு காந்தி அழைப்பு விடுத்தார். இதனால் சினமுற்ற ஆங்கில அரசாங்கம் பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் போன்றவற்றுக்கு தடை விதித்தது. இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்த போது வேல்ஸ் இளவரசர் கொல்கத்தாவுக்கு வருகை தரும் போதும் கல்கத்தாவில் மறியல் நடந்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருந்தது. கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக சந்திரபோஸ் நியமித்திருந்தது. தீவிரவாதத்தை அறிந்திருந்த ஆங்கில அரசு போஸின் தலைமையிலான தொண்டர் படையை சட்டவிரோதமானது என அறிவித்து போஸையும் சில காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தது. மேலும் அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் கிடைத்தது. சில நாட்களின் பின்னர் ஜவஹர்லால் நேரு, சித்தரசன் தாஸ் போன்றோரும் கைதானார்கள். இவ்வாறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைதானதால் மக்கள் மட்டத்தில் இருந்து பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பின. மேலும் தலைவர்கள் யாரும் இல்லாத போதும் கொல்கத்தாவில் மறியல் சிறப்புற மக்களால் நடக்க பெற்றது. 6 கழித்து போஸ் 1922 அக்டோபரில் விடுதலையான போதும் காந்தியும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் வரிகோடா இயக்கத்தையும் விரிவுபடுத்தியிருந்தார். இப்போ அரசியல் நுழைவை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து அவர் அரசியலுக்காக என்னென்ன பணி செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா? காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் ஃபார்வர்ட் என்னும் ஆங்கில இடலில் ஆசிரியரான நேதாஜி உணர்ச்சி துணும்பும் பல கட்டுரைகளை எழுதினார். இதைத் தொடர்ந்து தேர்தல்களின் மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1924 மாகாண சபைக்கு மேயராய் சியா தாஸும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக போஸும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொண்டதுடன் மக்கள் ஆதரவையும் பெற்றனர். சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது காந்தியுடன் இந்திய தேசிய காங்கிரஸ் வருந்தாத கூட்டத்தின் போது 1938 இதனை கண்ட அரசு நேதாஜியை ஒரு அவசர சட்டத்தின் மூலம் 1924 ஐப்பசி 25 கைது செய்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது. மேலும் வங்கத்தில் பிரிட்டானிய ஆட்சியை கவிழ்க்க சதிகார இயக்கம் ஒன்று தோன்றி இருப்பதையும் அதில் சிலரையே கைது செய்து இருப்பதாயும் போலி அறிக்கையை வெளியிட்டது. நேதாஜிக்கு ஆதரவாய் மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுதும் முழங்கினர். கொல்கத்தா விரைந்த காந்தி உட்பட பல தலைவர்களும் நேதாஜிக்கு ஆதரவாய் தெரிவித்தனர். இச்சமயத்தில் தான் சுயராஜ்ய கட்சி சட்டசபையில் வெற்றி பெற்று ஆட்சி வந்த சீர்திருத்தங்களையும் பணிகளையும் கண்ணுற்றே காந்திஜி சட்டசபை வெளியேற்றம் என்னும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சியின் கொள்கையை காங்கிரசின் கொள்கை என கூறி இரு கட்சிகளின் கருத்து வேறுபாடுகளையும் முடித்து வைத்தார். இப்போ நான் அவர் தலைமறைவா எப்படி மறைஞ்சாரு அதை பத்தி பார்க்கலாமா? ஜனவரி 1941 இரவிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய அறையில் காணப்படவில்லை. என்று இருப்பிடம் பற்றி இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்று தகவல் வெளியிடப்பட்டது. 1941 ஜனவரி 15 நேதாஜி ஒரு முஸ்லிம் போல் தாடி வைத்து கொண்டு மாறு வேடத்தில் தப்பிச் சென்றார். ஒரு காரில் கொல்கத்தாவிலிருந்து தொடர் வண்டியில் 2 பயணம் செய்தார். பெசாவர் நகரை அடைந்து இந்தியாவின் எல்லையை கடந்தார். பின்னர் ஆப்கானிஸ்தான் சென்றார். அங்கு இத்தாலி தூதராக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதி வாங்கினார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடம் அழைப்பு வந்தது. அதை ஏற்ற நேதாஜி தொடர்வண்டி மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் 28 ஜெர்மனி பத்திரிகைகள் வெளியிட்டன. அரசுக்கு தெரிந்து ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதியளித்தார். இப்போ அவர் சுதந்திர இந்தியாவை இராணுவத்துக்கு எப்படி வந்தாருன்னு பார்க்கலாமா? நவம்பர் 1943 பெரும் கிழக்கு ஆசிய மகாநாடு வலது பக்கத்தில் சுபாஷ் சந்திர போஸ். 1941 சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோவை உருவாக்கி சுதந்திர தாகத்தை அங்கிருந்து இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகன மன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று இராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார். உதவிகள் தயாரானது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக பிஹாரி போஸ் உருவாக்கப்பட்டது. செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கம் செய்து அதன் தலைவரான சுபாஷ் சுதந்திரத்திற்கு போராடி நாட்டிற்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டுமென ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் சுமார் 600 மேற்பட்ட தமிழர்கள் இராணுவத்தில் இணைந்தனர். இப்போ அவருடைய கொள்கை பத்தி பார்க்கலாம். போஸ் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற முழு விடுதலை வேண்டும் என்று உறுதியுடன் அதற்கான பரப்புரையை செய்தார். அதே நேரத்தில் இந்திய காங்கிரஸ் சபை படிப்படியாக விடுதலை பெறுவதை ஆதரித்து மேலும் முழு விடுதலைக்கு பதில் பிரிட்டானியாவின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இந்தியா இருக்க விரும்பியது. லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கருத்தரங்கில் முழு விடுதலை பெறுவதை தன் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டது. போஸ் இருமுறை தொடர்ச்சியாக காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியுடன் ஏற்பட்ட கொள்கை வேறுபாடு காரணமாக தலைவர் பதவியில் இருந்து விலகினார். விலகியதும் கட்டுப்பாடுகள் தகுந்ததால் காங்கிரசின் வெளிநாட்டு உள்நாட்டு கொள்கைகள் தவறானவை என கண்டித்தார். காந்தியின் அறவழி போராட்டத்தால் இந்தியாவிற்கு விடுதலை வாங்க தர முடியாது என்று பிரிட்டானியருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவதே விடுதலைக்கான வழி என்று கருதினார். இவர் ஃபார்வர்ட் பிளாக் என்னும் அரசியல் கட்சியை தோற்றுவித்தார். இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்பதை இவரின் புகழ்பெற்ற சூளுரையாக இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது இவர் தன் நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்போது பிரிட்டானியாவின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்து சோவியத் ஒன்றியம், நாச்சி, ஜெர்மனி, நிப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவில் பிரிட்டானியரை தோற்கடிக்க உதவி வேண்டினார். நிப்பானியர்களின் துணையுடன் தென்கிழக்கே ஆசியாவில் இருந்து இந்திய தொழிலாளர்களை கொண்டும் நிப்பான் பிடித்து வைத்திருந்த பிரிட்டானிய படையில் இருந்த இந்திய போர்க்கைதிகளையும் கொண்டும் இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைத்து வழிநடத்தினார். இப்போ அவர் பெண்ணுரிமைக்காக என்னென்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாமா? இவர் தன் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கென தனி பிரிவான ஜான்சி ராணி படையை தொடங்கியவர். ஒருமுறை ஜான்சி ராணி படை கூடார பகுதிக்குள் இவர் நுழைந்ததை வேறு யாரோ என்று எண்ணி கோவிந்தம்மாள் என்னும் பெண் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்தினர். அதை பொருட்படுத்தாமல் அவருக்கே அப்படையின் உயரிய விருதான லான்ச் நாயக் விருதை வழங்கி கௌரவித்து குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி, இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு அச்சு நாடுகள் சார்பில் நிப்பான் மட்டுமே போரில் இருந்தது. பாங்காங்கில் இருந்து நிப்பானிய தொடர்பு அதிகாரி நேதாஜி பாங்காங்கில் இருந்து டோக்கியோ வழியாக மஞ்சூரியாவை அடைந்து அங்கிருந்து ரஷ்யாவை அடைய ஒத்துக்கொண்டார். நேதாஜியின் கடைசி புகைப்படம் சைகோன் நகரில் எடுக்கப்பட்டதாகவும் ஆகஸ்ட் 23, 1945 அன்று நிப்பானிய செய்தி நிறுவனம் ஆகஸ்ட் 18, 1945 அன்று தாய்பெயரில் வானூர்தி தளத்தில் தனது விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்போதொரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்தது. இப்போ அவர் கழிச்ச பாரத ரத்னா விருது பற்றி பார்க்கலாமா? 1922 சுபாஷ் சந்திரபோஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் விருது வழங்கும் குழுவால் சுபாஷ் சந்திரபோஸின் இறப்பு குறித்து ஆதாரங்களை தர முடியவில்லை. எனவே உச்சநீதிமன்றம் ஆணையின் பிடி இவ்விருது திரும்ப வாங்கப்பட்டது. இதுவரைக்கும் நான் சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் எஸ் திவ்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேனு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ஏபிசிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091 இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
3: நானும் என் ஃப்ரெண்ட் மாதவிகாவும் பாடியிருக்கோம். வாங்க இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நாங்க பாடின பாட்டை இப்ப நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டு ரசிக்கவும் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு குறை நிறைகள் இருந்ததுன்னா நீங்க அணுக வேண்டிய தொலைபேசி எண் 651-21-333.
1: And welcome to all our listeners. You are listening to MOP Community Radio 107.8. Today I'm super thrilled for our music concert as I welcome Madras Echoes, the band, the only a cappella girls band from MOP and the BA Sociology department. Stay tuned in to enjoy their amazing medley from Ilaiyaraaja to Anirudh. Hope you guys enjoy it.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.